அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணனும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவினர்களும் கேட்கும் பாடல். உச்சியிலே மச்சத்தண்ணி ஊத்திக்கிட்டு என்ற பல்லவி மஞ்சு விடட்டு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகம் ஒலிக்கின்றது நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

தொடரும் பாடலை தொடுத்து விடுகின்றார். தமிழ்நாடு காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்கள். மல்லிகை மாலை கட்டி என்ற பாடல் புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்த வேளையிலே ஒலிக்க கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல், காதல் படுத்தும் பாடு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. காவலும் இல்லாமல் வேலியும் இல்லாமல் தர்மம் கலங்குதம்மா என்ற ஒரு தத்துவ பாடல். வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், நாங்களும் இணைந்து கேட்போம்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல், நந்தவன தேரு என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே என்று வரி எடுத்து பாடும் இந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் கேட்ட பாடலாக நாங்களும் கேட்போம்.

அடுத்து வரும் பாடல் கேட்பதற்கு முன்பும் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

ஒலிக்க இருக்கும் பாடல் பூத்த மல்லிகை காத்து நிக்குது என்ற வரி கொண்ட பாடல். இந்த பாடல் நம்ம ஊரு நல்ல ஊரு என்ற திரைப்படத்திலே ஒலித்தது. இன்று ஒலிக்க வைக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் நேயர் நேரத்திலே தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் கவிதை மலையிலே என்ற பாடல்தான். மாநகர காதல் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஸ் உங்களுக்காக.

அதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் குஷி திரைப்படுத்த பாடல். வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு தொடர்ந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் ஜோஜ் உங்கள் காதரம் ஒலிக்கின்றது மேகம் கற்குது என்ற பாடல்.

கேட்க இருக்கின்றோம் அந்த பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடல். பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே என்று கேட்டு நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தன்னுடன் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்ற நினைவோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

பிள்ளை வெளியில் வளர்த்த பிள்ளை ஒழுங்கு பெறாது, ஒழுங்கு பெறாது. உன் ஆணவம் எங்கே, வீரம் போனது எங்கே, ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே, பட்டதெல்லாம்

இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரித்து இறுதிப் பாடலை தந்து முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றார். நீண்ட கால உறவு கோவை மாநகரம் ஏ.ஆர். நாகப்பன் அவர்களும் என் உமா மகேஸ்வரி என் நந்தினி இவர்களும் இணைந்து கேட்கும் தேர்கொண்டு சென்றவன் யாரடி சொல்லடி தோழி என்ற பாடலோடு எனக்குள் ஒருவன் திரைப்படுத்து பாடல்

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் வருவது இந்து பாடல்கள். ஒரு முறை வெள்ளத்தால் உலகம் அழிய நேர்ந்தது. பிரம்மா தனது படைப்பு கருவிகளை ஒரு அமுத கலசத்தில் வைத்து நீரில் மிதக்க விட்டார். அது கும்பகோணத்தில் கரை ஒதுங்கியது. சிவன் அந்த கலசத்தின் மீது அம்பு எய்து உடைத்தார். கலசத்தில் இருந்த அமுதம் குளம் போல தேங்கியது. அது மகாமக குளம் எனப்பட்டது. இந்த குளக்கரையில் சிவன் 16 இடங்களில் லிங்க வடிவில் தங்கினார். மேலும் கும்பத்தின் பெயரால் கும்பேஸ்வரர் என்ற பெயர் தாங்கி இங்கு அருள் பாலித்தார். மகாமக குளத்தில் நீராடி 16 லிங்கங்களையும் வழிபட்டால் 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பது நம்பிக்கை. மாசி மகம் நட்சத்திரத்தன்று இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் மாசி மக விழா கொண்டாடப்படுகிறது. இதற்கு விரதம்

சிவாய சிவாய நமக ஆகியவற்றை இந்த நாளில் 1008 முறை சொன்னால் செல்வ வளமும் பிறப்பற்ற நிலையும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். ஒரு பாடலை கேட்கலாம்.

கிரகங்களில் புதனுக்குரிய தலம் திருவெண்காடு. இங்குள்ள சிவனுக்கு ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு பிரம்ம வித்யாம்பிகை என்றும் பெயர். இங்கு மாசி மகத்தன்று விசேஷ பூஜை நடக்கும். தங்களுக்கு புத்திசாலி குழந்தைகள் பிறக்க வேண்டி புதுமண தம்பதிகள் இங்கு உள்ள சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்களில் நீரில் தலை தெளித்து சுவாமி அம்பிகையை வழிபடுகின்றனர். யமுனை நதியின் ஒரு கரையில் மதுராவும் மறுகரையில் ஆயர்பாடியும் இருந்தன. கண்ணன் மதுராவில் பிறந்தான். தன் குழந்தையை கம்சனிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக தந்தை வசுதேவர் அவனை ஆயர்பாடியில் இருந்த நண்பர் நந்தகோபரிடம் ஒப்படைக்கச் சென்றார். யமுனை ஆற்றில் இறங்கினார். அவரது தலை மீதிருந்த குடை வரை வெள்ளம் வந்தது. காரணம், அந்த கூடையில் இருந்த கண்ணனின் திருவடியை ஒரு தடவையாவது தொட்டுவிட மாட்டோமா என்று அந்த நதி நினைத்ததாம். அவ்வாறு தொட்டவுடன் மகிழ்ச்சியில் இரண்டாக பிளந்து வழிவிட்டது. இந்த நதியின் பெருமையை அறிந்த யமுனையின் சகோதரன் யமதர்மராஜா, யமுனையை மனதால் நினைப்போருக்கு தீர்க்க ஆயுள் உண்டாகும் என்றார். தீர்த்த திருவிழா எனப்படும் மாசி மகமான இன்று தினம் புண்ணிய நதியான யமுனையை மனதில் நாம் நினைப்போம், வளம் பெறுவோம். ஒரு பாடலை கேட்கலாம்.

அடுத்து தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்களது வீட்டுக்கு அடிக்கடி செல்வதை தவிர்க்க வேண்டும். அடிக்கடி ஒரு வீட்டுக்கு சென்று பேசிக் கொண்டிருப்பதன் மூலம் அவர்களுக்கு நம் மீது சலிப்பு ஏற்பட்டுவிடும். ஒரு நண்பரின் இல்லத்திற்கு வந்த தம்பதி நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தனர். தாங்களும் அந்த ஊருக்கே மாற்றலாகி வந்துவிட்டதாகவும் வாடகை வீட்டுக்காக அலைந்த கதை, குழந்தைகளை நல்ல பள்ளியில் சேர்க்கப்பட்ட பாடு, குடிநீருக்கு தெருத்தெருவாக குடங்குடன் அலைந்த கதை என பேசிக் கொண்டிருந்தனர். சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்த நண்பர் போக போக சலிப்புக்கு உள்ளானார். ஒரு கட்டத்தில் வெறுப்புடன், சரி எனக்கு தூக்கம் வந்துவிட்டது, நீங்கள் கிளம்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டார். தம்பதிகளுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. நண்பர்களின் வீட்டுக்கு அடிக்கடி வரவும் கூடாது, அதிக நேரமும் பேசிக் கொண்டிருக்கவும் கூடாது. உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் காலை வைக்காதே என பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தவர் வீடுகளுக்கு அடிக்கடி செல்வது அவமானத்திற்கு ஆளாக்கிவிடும். ஒரு பாடலை கேட்கலாம்.

பள்ளியில் ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். புத்திசாலிகள் பதில் சொல்கின்றனர். சிலர் ஒன்றும் தெரியாமல் விழிக்கின்றனர். இதற்கு காரணம் தன்னம்பிக்கை குறைவும் பயமும் தான். இந்த பூமியில் வாழும் போது வேண்டுமானால் நாம் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தப்பிவிடலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் தேவனின் முன் செல்லும் பொழுது பல கேள்விகளை கேட்பார். நீ படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கவில்லை, திட சிந்தனையை வளர்த்து கொள்ள பைபிளை படிக்கவில்லை, பயப்படாதே, நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லியதை நீ காதில் வாங்கவில்லை, இதற்கெல்லாம் பதில் சொல் என கேட்கும் பொழுது மௌனியாக இருக்க முடியாது. கேள்விகளுக்கு பதில் சொன்ன பிறகே தேவன் ஆசீர்வாதம் அளிப்பார் என்பதை மறந்துவிடாதீர்கள். அதற்கு தகுந்தாற் போல பூமியில் பயமின்றி வாழுங்கள். நல்ல நூல்களை படியுங்கள். ஒரு நல்ல பாடலை கேட்கலாம்.

இனி கேட்க இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். இஸ்லாமிய மறை மெய்ஞானி ஒருவரை சந்திக்க ஒரு இளைஞன் தனது ஒட்டகத்தில் புறப்பட்டான். கடுமையான பயணம் செய்து அவர் இருக்கும் இடத்தையும் அடைந்தான். ஒட்டகத்தில் இருந்து இறங்கிய அவன் அதை கட்டி போடாமல் ஞானியை சந்திக்க சென்றான். ஞானியிடம் அவன், மறை ஞானியே, நான் இறைவனை முழுமையாக நம்புகிறேன். எல்லா உயிர்களையும் அவரே காக்கிறார். இப்பொழுது கூட பாருங்களேன், என் ஒட்டகத்தை கூட கட்டி போடவில்லை. அது எங்கும் போகாது, ஏனெனில் இறைவன் அதை பார்த்து கொள்வான் என நம்புகிறேன் என்று தன் பக்தியை பற்றி மிக பெருமையாக பறைசாற்றி கொண்டான். ஞானி அவனிடம், அடே, ஒட்டகத்தை கட்டி போட்டால்தான் அது தனது இருப்பிடத்தில் நிற்கும். இல்லாவிட்டால் நடந்து வந்த களைப்பில் வேறு யாருடைய ஒட்டகத்திற்காவது வைக்கப்பட்டிருக்கும் உணவில் போய் வாய் வைக்கும். இது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தருவது போல் ஆகும். மேலும் அது வேறு எங்காவது போய்விடும். இறைவன் ஒட்டகத்திற்கு தந்திருக்கும் சுபாவம் அது. இதையெல்லாம் அறியும் அறிவை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை பயன்படுத்தாதது நமது தவறு. ஒன்றை புரிந்து கொள், இறைவனால் நமக்கு தரப்பட்ட அறிவை கொண்டு நம்மால் என்னவெல்லாம் முடியுமோ அதை நாமே செய்து கொள்ள வேண்டும். அதை கூட செய்யாமல் ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் இறைவனை குறை சொல்லி பயனில்லை. உன் கடமையை நீ ஒழுங்காக செய்ய வேண்டும். இதையே இறைவன் உன்னிடம் எதிர்பார்க்கிறான் என்றார். உங்கள் கடமைகளை தட்டி கழிக்காமல் செய்யுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

நபிகள் நாயகம் அவர்கள் எதையாவது அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் அதை மூன்று முறை சொல்லுவார்கள். அப்படி சொன்ன ஹதீஸ் வசனம்தான் இது. சொற்களில் மூழ்கி விடுபவர்களுக்கு கேடுதான் என்பதே அந்த வசனம். இதன் பொருள் என்ன? ஒரு பேச்சாளர் மக்களை கவர்வதற்காக தன் பேச்சு திறனை வெளிப்படுத்துவார். வார்த்தை அலங்காரத்தில் மக்களை கிரங்கடித்து விடுவார். இதனால் சொல்ல வந்த கருத்து அடிபட்டு போய்விடும். இவ்வாறு கருத்துக்களை விட்டுவிட்டு சொல் அலங்காரத்தில் மூழ்கி விடுவோர் துன்பத்தையே சந்திப்பார்கள் என நாயகம் கூறுகிறார். இன்றைய அரசியல் உலகில் வார்த்தை ஜாலங்களில் மயங்கித்தான் உலகமே இயங்குகிறது. நாயகத்தின் அறிவுரையை பின்பற்றாமல் இந்த ஜாலங்களில் மூழ்கி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இளங்கும் அன்னை ஹதிஜாவின் கண்மணிய பாத்திமா, கல்பு கனிய பாத்திமா, உலகம் போற்றும் நபி மகளார் திலகம் பாத்திமா, பங்கையர் திலகம் பாத்திமா.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு, போதும் என்ற மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும், வேண்டுகிறார் வாரியார் சுவாமிகள். மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் போதும் என்ற மனதை இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். முதுமைக்கு தேவையானதை இளமையிலும், மறுபிறவிக்கு தேவையானதை இப்பிறவியிலும் தேட வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு தொண்டு செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கல்வி, தானம், உடல் நலம் மூன்றிலும் தேர்ச்சி பெற இடைவிடாத முயற்சியும் பயிற்சியும் அவசியம். நல்லவர்களின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். சாதுக்களின் நல்ல வார்த்தைகள் காது வழியாக உண்ணும் உணவு போன்றது. இறைவன் நமக்கு செய்யும் அத்தனை செயலுமே அருள்தான். சில நேரத்தில் சோதனைகள் குறுக்கிடும் போது துன்பம் போல தோன்றலாம், ஆனால் அதுவும் கூட அறியாமையே. பலர் சேர்ந்து முறையிடும் போது அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுப்பது போல, பலர் இணைந்து நடத்தும் கூட்டு பிரார்த்தனைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும். இனிய சொற்களை பேசும் நல்லவர்களுக்கு உலகில் துன்பம் உண்டாகாது. யமவாதனை இல்லாமல் கடவுளின் திருவடியை அடையும் பாக்கியம் கிடைக்கும். திருமால் வாமனராக அவதரித்து இரண்டு அடியால் மூ உலகையும் அளந்தது போல, வள்ளுவர் திருக்குறளால் எல்லா உலகங்களையும் அளந்தார். அந்த குறள் காட்டும் நல்வழியில் நடப்பது நமது கடமை. பொறுமை கடலை விட பெரியது. கடல் சூழ்ந்த இந்த உலகம் அழிந்தாலும் பொறுமை மிக்கவர்களின் புகழ் என்றும் நிலைத்து இருக்கும். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் ஒளிச்சுடர் மேல் நோக்கி நிற்கும். செல்வம் இழந்த நிலையிலும் நல்லவர்கள் உள்ளத்தால் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவரை மேலேற்றும் ஏணி தான் மேலே செல்வது இல்லை, ஆனால் நல்ல கருத்துக்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துபவராக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். தான ரத்தம் உறையாதது எப்படி? மனித உடலில் இருந்து வெளிவரும் இரத்தம் உடனடியாக உறைந்துவிடும். அதே நேரத்தில் இரத்த தானத்தின் போது பெறப்படும் இரத்தம் உறையாமல் இருப்பது எப்படி? உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியாகும் போது இரத்தத்தில் உள்ள என்சைம்கள் வேகமாக செயல்பட்டு இரத்தத்தை உறைய வைக்கின்றன. இதனால் காயம் ஏற்பட்ட இடத்தில் இரத்தம் உறைந்து மேலும் இரத்தம் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. அதே நேரம் இரத்த தானத்தின் போது சேகரிக்கப்படும் இரத்தம் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்படுகிறது. மேலும் இதன் பைகளில் சிறிதளவு சிட்ரேட் உப்பு கரைசல் நிரப்பப்பட்டு இருக்கும். இந்த கரைசல் இரத்தம் உறைவதை தடுக்கும் திறன் உடையது. இதனால்தான் இரத்தம் உறையாமல் இருக்கிறது. சேகரிக்கப்படும் இரத்தம் உடனே குளிர்சாதன பெட்டியில் -4 முதல் 6 டிகிரி சென்டிகிரேடு வரை குளிர்ந்த நிலையில் பதப்படுத்தப்படுகிறது. இந்த குளிர் தட்பவெப்ப நிலையில் என்சைம்கள் செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இதனால் இரத்தம் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்களே தேனீயுடன் ஒப்பிடுவர். ஆனால் தேனீயோ சோம்பேறித்தனமான ஒரு உயிரினம். இரவு பகல் எந்த நேரமும் உழைக்கும் ஒரே உயிரினம் எறும்புதான். தேனீயை பற்றிய சில ஆய்வுகள் இதோ. தேனீக்கள் வெகு தொலைவு சென்று மலர்களில் தேனை சேகரித்து திரும்பும். அவை தேன் கூட்டை அடைந்தவுடன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து 8 முறை நடனமாடுமாம். இந்த நடனத்தின் மூலம் கூட்டில் உள்ள தேனீக்களுக்கு தேன் இருக்கும் திசை தெரிவிக்கப்படுவதாக நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்க் கூறியுள்ளார். கடந்த 1960 வெளியிடப்பட்ட இந்த தகவல் சரியானது என இங்கிலாந்து ஆய்வுக்குழு நிரூபித்துள்ளது. டாக்டர் ஜோரிலே தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் நேச்சர் அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. தேனியின் நடனத்தை பார்த்து இந்த சிக்கலான குறியீடுகளை மற்ற தேனீக்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பலர் நம்ப மறுத்தனர். ஆனால் இது குறித்து நடத்தப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வில் தேனீக்களின் நடன குறிப்புகளின்படி மற்ற தேனீக்கள் தேன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேனீக்களின் நடனம் குறித்து நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ல் வோன் பிரிஸ்ட் கூறுகையில், தேனீ சேகரித்து திரும்பும் தேனீக்கள் கூட்டை நெருங்கியதும் தேன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து நடனமாடுகின்றன. உடனே தேன் கூட்டில் உள்ள மற்ற தேனீக்கள் மொய் என்ற இறைச்சலுடன் நடனமாடும். தேனீக்களை சுற்றி பறக்கின்றன. அப்பொழுது தேன் இருக்கும் திசையை சூரியனை வைத்தே மற்ற தேனீக்களுக்கு குறிப்பிடுகின்றன. அது மட்டுமின்றி தேனீக்களின் அடிவயிறு அசைப்படும் வேகத்தை வைத்துத்தான் தேன் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று உணர்த்தப்படுகிறது என்று கூறியுள்ளார். தேன் மையங்களை செயற்கையாக உருவாக்கி தேனீக்களில் நுண் கருவி பொருத்தி ஆய்வும் செய்யப்பட்டது. அப்பொழுது தேன் உறிஞ்சிய தேனீ கூட்டை அடைந்து ஆடியது. அதைத் தொடர்ந்து கூட்டில் உள்ள தேனீக்களும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தேன் மையத்திற்கு சரியாக வந்து சேர்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். இதை ஒருமுறைக்கு இருமுறை அவர்கள் உறுதி செய்தனர். தேனீக்களின் நடனம் வெறும் பொழுதுபோக்கு நடனம் அல்ல, அர்த்தமுள்ள நடனமாகும். இணைந்திருங்கள்.

ஆரோக்கிய குறிப்புகள் சிலவற்றை காணலாம். என்ன கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு? குழந்தை பருவத்தில் வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதே நேரம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நன்றாக இருக்க சத்தான சரிவிகித உணவு மிகவும் அவசியம். அது குழந்தைகளுக்கு அதிக பருமன், எடை சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த விஷயத்தில் சில முறைப்படி உணவுகளை அளிக்கலாம். குழந்தைகளுக்கு இட்லி, தோசை, பால், குறைவான மில்க் ஷேக், சப்பாத்தி, சாண்ட்விச், தானிய சுண்டல், பருப்பு சாதம், கலவை சாதம், பழங்கள் சாப்பிட கொடுத்து பழக்க வேண்டும். நாள்தோறும் 4 அல்லது 5 முறையாக காய்கறி உணவுகளையும் பழங்களையும் கொடுங்கள். புரதம் செறிந்த இறைச்சி, பருப்பு வகைகள், முட்டை போன்றவற்றை சரியான அளவில் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நார்ச்சத்து மிகவும் முக்கியம். அவை அதிகம் உள்ள முழு தானிய பிரெட் போன்றவற்றை சாப்பிடக் கொடுங்கள். எண்ணெயில் பொரித்த உணவுகளை விட சுட்ட, வறுத்த, ஆவியில் வேக வைத்த உணவுகள் நல்லது. கடையில் வாங்கும் உணவுகள், துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இனிப்பு சேர்த்த பழச்சாறுகள், சோடாக்களை கொடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக பாலையும் தண்ணீரையும் கொடுங்கள். இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை, பேரீச்சை, வெல்லம் போன்றவற்றை உணவில் அதிகம் சேருங்கள். நிறைய வண்ணமயமான காய்கறிகள், பழங்கள் என்று சாப்பிடும் ஆசையை தூண்டிவிடலாம். சாண்ட்விச், முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, வேக வைத்த வேர்க்கடலை போன்ற கால்சியம், புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இரும்பு சத்து, புரதச்சத்து அதிகம் தேவைப்படும். எனவே கொழுப்பில்லாத மட்டன் சூப்பில் 3 பங்கு தண்ணீர் சேர்த்து முதல் நாள் சிறிதளவு கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு ஜீரணமானால் இந்த சூப்பை வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் கொடுக்கலாம். இதை தவிர சிக்கன் சூப், வேக வைத்து மசித்த பசலைக்கீரை, முருங்கை கீரை, பருப்பு சாதம் கொடுக்கலாம். வளர வளர குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களும் இரும்பு சத்து, கால்சியம் இவற்றின் அளவுகளும் மாறும். அதற்கேற்ப கவனித்து நாம் உணவளிக்க வேண்டும்.

நீதி நூல்களில் நிர்வாகம் பழகுவது எப்படி? கைவரும் வேந்தன் நமக்கென்று காதலித்த செவ்வி தெரியாது உரையற்க ஒவ்வொரு கால் எண்மையனேனும் அரியன் பெரிதம்மா கண்ணிலன் உள் வியப்பினான். இப்பொழுதெல்லாம் நிர்வாகத்துறையில் நிறைய புதிய புத்தகங்கள் வருகின்றன. நல்ல செக்ரட்டரியாக உதவியாளராக இருப்பது எப்படி, நல்ல மேலதிகாரியாக இருப்பது எப்படி என்றபடி அப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதுபவர்களும் படிப்பவர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல் இது. முதலாளிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் பழகும் போது அவர்களிடம் அலுவல் தொடர்பாக ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தாலும் நேரம் அறிந்து சொல்ல வேண்டும். இவர்தான் நமக்கு நெருக்கமாயிற்றே என்ற நினைப்பில் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்வது தவறு. ஏனென்றால் நமக்கு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு ஏற்கனவே இருந்து வந்த போதிலும் மன்னன் அதிகாரி முதலாளிக்கு எந்த நேரம் என்ன வேலையோ கவலையோ, ஆகவே எல்லா நேரமும் அவர் காட்சிக்கு எளியவராகவும் கடுஞ்சொல் அல்லாதவராகவும் இருப்பார் என்று நினைக்க வேண்டாம் என்பதை அறிவுறுத்துகிறார் குமரகுருபரர். சமயங்களில் மன்னனே மிகுந்த வேதனையுடன் இருக்கலாம். அப்பொழுது அவனிடம் வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடும். இதையும் நாம் உணர்ந்து பழக வேண்டும். இந்த எச்சரிக்கை உணர்வு இன்றைய நிலையில் உயர் அதிகாரிகளின் தனி உதவியாளர்களுக்கு அதிகம் தேவை. குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்பட்டு மன்னன் அல்லது அதிகாரி அல்லது முதலாளியால் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை பின்னர் அவருக்கு நல்ல மனநிலை திரும்பிய போதும் ஏற்கப்படாமல் போய்விடலாம். ஆகவே ஏற்கப்படக்கூடிய நேரம் எது என்பதை அறிந்து கொள்வதும் அதன்படி நடந்து கொள்வதும் மிகவும் அவசியம். இன்றைய நிலையில் தொற்று நோய் போல முதலாளியின் எரிச்சல் படும் தன்மை அவர்களது ஊழியர்களையும் தொற்றிக் கொள்கிறது. என்ன செய்வது? நன்கு வேலை செய்பவர்கள் என்பவர்கள் கொஞ்சம் கோபித்துக் கொள்வதும் இயல்பே. அதை புரிந்து கொள்ள வேண்டும், பொறுத்தும் கொள்ள வேண்டும்.

இது திருத்தலம் உலா. உயர் கல்விக்கு முருகனை தரிசிக்கலாம். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்கள் தடையின்றி இடம் கிடைக்க திருவாரூர் மாவட்டம் திருக்களர் கிராமத்தில் உள்ள பாரிஜாதவனேஸ்வரர் கோவில் உள்ள முருகனை வியாழன் என்று வழிபட வேண்டும். இதனுடைய தல வரலாறு, பதஞ்சலி வியாக்ரபாரத முனிவர்களுக்கு சிவநடன தரிசனம் அளித்தார். இதை அறிந்த தூர்வாசர் தானும் நடனத்தை காண எண்ணி சிவபூஜை செய்தார். ஒரு வனத்தில் பாரிஜாத மரங்களை நட்டார். தேவலோக தச்சரான விஸ்வகர்மா மூலம் சிவன் கோவில் அமைத்து வழிபட்டார். அவரது பக்தியை ஏற்ற சிவன் நடன காட்சி அளித்தார். இந்த நடனத்தை களரி என்பர். அதனால் இவ்வூர் திருக்களரி எனப்பட்டது. பின் திருக்களர் என மருவியது. சுவாமி அம்மன் சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன. அம்மனுக்கு அமிர்தவல்லி, இளம் கொம்பன்னாள் என்ற இரு பெயர்கள். வலம்புரி விநாயகர், விஸ்வநாதர், கஜலட்சுமி, அகத்தியர், நாயன்மார், சோமஸ்கந்தர், சந்திரசேகரர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், துர்கை, லக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு பிரகாரத்தில் சன்னதிகள் உள்ளன. அஷ்டபுஜ துர்கை சிங்கத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். அகோர வீரபத்ரர் தனி சன்னதியில் இருக்கிறார். 80 அடி உயரத்தில் ராஜகோபுரம் உள்ளது. தீர்த்தம் தூர்வாச தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. தூர்வாசருக்கு சிவனுக்குரிய நமச்சிவாய என்ற மந்திரம் உபதேசித்த சண்முகர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். 6 முகங்கள் 12 கைகளுடன் இருக்கும் இவர் குரு அம்சமாக உள்ளார். வள்ளி தெய்வானை இடம்பெறவில்லை. உயர்கல்விக்கு தடையின்றி இடம் கிடைக்க வியாழன் என்று இவருக்கு பூஜை செய்கின்றனர். நடராஜர் பிரம்ம தாண்டவ கோலத்திலும் எதிரில் தூர்வாசர் கைகூப்பிய நிலையிலும் உள்ளனர். முதல் கும்பாபிஷேகத்தை தூர்வாசர் நடத்தியுள்ளார். பராசரர், காலவ முனிவர் ஆகியோர் பாரிஜாதவனேஸ்வரரை வழிபட்டு நற்கதி அடைந்தனர். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 105வது ஆகும். இங்கு திருப்பணி செய்த கோவிலூர் மடாதிபதி வீரசேகர ஞான தேசிக சுவாமியின் அதிஷ்டானம் அதாவது சமாதி கோவில் அருகில் உள்ளது. இவர் திருக்களர் ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறார். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருவிழா, வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்தர் சஷ்டி, ஆருத்ரா தரிசனம், மார்கழி சஷ்டி திதி, சதய நட்சத்திரத்தில் நமச்சிவாய மந்திரம் உபதேசிக்கும் நிகழ்ச்சி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறுகிறது. இணைந்திருங்கள்.

குட்டி கதை கேட்கலாமா? ஜெய்தீஸ்வய முனிவர் சிவலோகம் வந்தார். அப்பொழுது பார்வதி சிவனிடம், பெருமானே, பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என கேட்டது முனிவர் காதில் விழுந்தது. அதற்கு சிவன், நான் தான் பொருள், நீ அதில் அடங்கியுள்ள சக்தி, எனவே நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்றார். இதை முனிவர் மறுத்தார். பொருள்தான் உயர்ந்தது, சக்தி என்பது அதனுள் அடங்கியிருக்கும் ஒன்றே என்றார். இதை கேட்ட பார்வதிக்கு கோபம். என்னை இவர் அவமானப்படுத்துகிறாரே என்று சிவனிடம் கேட்க, பார்வதி, அவரிடம் கோபம் கொள்ளாதே, அவர் ஆசைகளை துறந்த ஞானி என்றார் சிவன். ஆசையில்லாத ஒருவர் இருக்க முடியுமா என்று பார்வதி ஆச்சரியப்படவே அவளை முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் சிவன். அங்கே முனிவர் கிழிந்த துணிகளை சேர்த்து தனக்கு ஆடையாக தேய்த்து கொண்டு இருந்தார். முனிவர், அவரிடம் ஏதாவது வரம் கேளுங்கள் என்றார் சிவன். எதுவும் தேவையில்லை, இருப்பதே போதும், தாங்கள் அருளை கேட்பது கூட ஒருவகை ஆசைதான் என்றார் முனிவர். இது கேட்ட பார்வதி அவருக்கு அருள் செய்து கிளம்பினாள்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மன்றைய தமிழ் MTR வானொலியில் இனிவரும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களுடன் பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. நலம்தானே அன்பு உறவுகளே, நலமே அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி பல இனிய பாடல்களுடன் பல கருத்துக்களை சுமந்து இணைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள், இவைதான் மனிதனின் எண்ணம் என்ற கருத்துக்களை விதைத்து மலரம் முதல் பாடல்

இந்த இனிய வேளையில் நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் என்ற கருத்துக்களோடு இணையும் அடுத்த பாடல்.

முன்னே தமிழ் எம்டிஆர் வானலையில் வண்ணமிகு எண்ணங்களோடு பொதிகை தென்றல். உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னை நீயே அறிந்து கொள், அதுவே வாழ்க்கையில் நீ அடைந்த பெரும் வாய்ப்பாகும் என்ற வரிகளுடன் இணையும் மற்றும் ஒரு பாடல்.

இனித்திரும் இன்ப பாடல்களை இந்த வேளையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். லட்சியங்களை சிலையைப் போல கல்லில் உருவாக்க வேண்டும், பனிக்கட்டியில் உருவாக்கினால் அது உருகித்தான் போகும் என்ற கருத்துக்களை விதைத்து தொடரும் மற்றும் ஒரு பாடல்.

காற்றலையில் ஒன்றிய தமிழ் MTR வானலையில் பொதிகை தென்றல். நல்ல குறிக்கோள்களை நோக்கி உங்கள் மனதை திருப்புங்கள், வெற்றி உங்களை நோக்கி திரும்பும் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்.

விண்ணோடும் முகிலோடும் காற்றலையில் விளையாடிக் கொண்டிருப்பது MTR வானலையில் பொதிகை தென்றல். உயர்ந்த சிந்தனையுடன் எளிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்ற கருத்துக்களை கூறி இணையும் பாடல்

நம்ம இணைத்திருப்பது கொதிகை தென்றல். காத்திருக்க, கற்றுக்கொள், எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுதல் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை ஏதும் கிடைக்கப் போவதில்லை என்ற வரிகளோடு இணையும் அடுத்த பாடல்

இனிதமான இந்த வேளையில் மனதிற்கு மகிழ்ச்சியை பாடல்கள் வாயிலாக வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். பள்ளம் பார்த்து பாயும் வெள்ளம் போல நல்ல உள்ளம் தேடி ஓடுமாம் அன்பு. கள்ளம் கபடம் இல்லாத சின்ன பிள்ளையைப் போல ஆடி கழிக்குமாம் அன்பு. வள்ளல் கை போல இருப்பதையெல்லாம் அள்ளி கொடுத்து மகிழுமாம் அன்பு என்ற அன்பை உணர்த்திய பிறகு மலரும் அடுத்த பாடல்.

இனிமையான இந்த தினத்தில் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றல். சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு, உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் பாடல்

முனிதமில் எம்டிஆர் வானலையில் மலர்ந்த இந்த இனிய நேரத்தில் மகிழ்ச்சியாக வீசிக்கொண்டிருப்பது பொதிகையில் ஏற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றல். இழப்புகள் ஏற்படும் காலத்தை மறந்து விடுங்கள், ஆனால் அந்த இழப்பு கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்ற வரிகளை சுமந்து வரும் அடுத்த பாடல்

காற்றலையில் ஒன்றிய தமிழ் MTR வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். ஆசைக்கு கண்ணில்லை, அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும். அன்பில் கரைந்துவிடு, அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும் என்ற கருத்துக்களோடு இணையும் நிறைவு பாடல்.

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வந்தியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். காற்றோடு காற்றாக கலையகத்திலிருந்து இணைந்து வந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம் தானா? நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியையும் உங்கள் காதில் போட்டுக்கொண்டு

இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது. பாட்டும் பதமும் வளமை போல காற்றலையில் கலந்து வரும் பாட்டும் பதமும் வாரம் ஒரு முறை மலர்வது வழக்கம். அந்த வகையில் இன்றும் மலர்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் வெற்றி படைப்புகளான பாட்டும் பதமும். இருநூற்றி இரண்டு வாரங்களை கடந்து இன்று 203வது வாரத்தில் காலடி எடுத்து வைத்து காதோரம் மலர்கின்றது பாட்டும் பதமும் 203. இன்றைய பாட்டும் பதமும் 203 பக்குவமான கருத்துக்களையும் 10 பாடல்களோடு 10 பதங்களையும் தந்து அற்புதமான கருத்தை காற்றலையில் தந்து எங்களை விழிப்புணர்வு அடைய செய்கிறார் தன்னுடைய 11வது படைப்பை தரும் அன்பு உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். இன்றைய சிந்தனை துளிகளை தன்னுடைய 10 பாடல்கள் மூலம் கொண்டு வந்து எங்களுக்கு அளித்து விடுகின்றார். அதில் முதல் பதத்தை எடுத்து நாங்கள் தொடுத்து பாட்டும் பதமும் 203 என்ன சொல்கின்றது என்பதை கேட்போமா அன்பு உறவுகளே? அவர் தந்த பக்குவமான சிந்தனைகளுள் முதலாவது சிந்தனை துளியாக வரும் பதத்திற்கு ஒரு பாடலை தருகின்றார். ஆசை முகம் என்ற திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் காற்றலையில் தந்து முதல் பதத்தை தருகின்றது பெற்றுக் கொள்வோமா?

எத்தனை பெரிய மனிதருக்கு என்று ஆரம்பித்த அந்த பாடலிலே எத்தனை என்ற பதத்தை நாங்கள் முதல் பதமாக பெற்று அடிபோட்டுக் கொள்ளுவோம் என்ற பாட்டும் பதமும் 203. அப்படியானால் இரண்டாவது பாடல் எதுவாக இருக்கும்? அந்த பாடல் தங்க பதக்கம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்திருக்கின்றார். அந்த பாடல் வருகின்றது காற்றாலையில் இரண்டாவது பதத்தை எங்களுக்கு தருவதற்காக.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

சோதனை மேல் சோதனை. அற்புதமான அந்த பாடல் சோதனை மேல் சோதனை என்ற தங்க பதக்கம் திரைப்படுத்த பாடலின் முதல் பதம் சோதனை. இரண்டாவது பதத்தை கண்டுகொண்டோம், கொண்டு சென்று பொருத்துவோம், எத்தனை சோதனை என்று வந்துவிட்டது. இதுதான் இரண்டு பதம் இன்றைய பாட்டும் பதமும் 203 தெளிவாகி இருக்கின்ற வேளையிலே மூன்றாவது பதத்தை எடுத்துக்கொள்வதற்காக அவர் ஒரு பாடலை எங்களுக்கு அனுப்பி இருக்கின்றார். நான் ஏன் பிறந்தேன் திரைப்படுத்து பாடல், அது என்ன பாடல்? இதுதான் அந்த பாடல்.

உனது விழியில் எனது பார்வை என்ற பாடல் நான் ஏன் பிறந்தேன் என்பதில் உனது என்ற பதத்தை விட்டு செல்கின்றது. எத்தனை சோதனை உனது என்று வந்துவிட்டது மூன்று பதம். அப்படியான நான்காவது பதமும் ஒரு நல்ல பதிலை தரத்தான் போகின்றது, நல்ல பதமாகத்தான் இருக்கும். அதற்காக அவர் தரும் பாடல் தூண்டில் மீன் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்திருக்கின்றார். தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து வந்த அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்போம். கேட்டுவிட்டு அந்த முதல் பாடலை முதல் பதத்தை இங்கே கொண்டு வந்து பொருத்துவோம்.

வாழ்வில் சௌபாக்கியம் வந்தது என்ற பாடலை அற்புதமாக பாடி சென்றது. பல தடவையும் அந்த பாடலாகும். இன்றும் அது பொருத்தப்பட்டிருக்கின்றது. பாட்டும் பதமும் 203க்கு 203 தயாரித்து தந்தவர் 4வது பதமாக தந்திருக்கின்றார் வாழ்வில் என்ற பதத்தை. அந்த வாழ்வில் என்ற பதத்தை அங்கே கொண்டு போய் சேர்ப்போம். எத்தனை சோதனை உனது வாழ்வில். ஆமாம், எங்கள் வாழ்வுகளே வாழ்விலே எத்தனை சோதனைகள் அப்பா. சரி, எங்க எப்படி அவர் அடுத்த பதத்தை தந்து இந்த பாட்டும் பதத்தை நகர்த்துகின்றார் என்று நாங்கள் பொறுமையோடு அடுத்த பாடலையும் கேட்டு பார்ப்போம். அந்த பாடல் சித்ரா பௌர்ணமி திரைப்படத்தில் தெரிவு செய்து தந்திருக்கின்றார். அந்த பாடல் இதுதான். கேட்போமா அந்த பாடலை?

வந்தாலும் வந்தாண்டி ராஜா என்ற பாடல், அதிலே வந்தாலும் என்ற பதம்தான் எங்களுக்கு தேவையான பதம். அதை கொண்டு சென்று பொருத்தினால் ஐந்தாவது பதமாக எத்தனை சோதனை உனது வாழ்வில் வந்தாலும் வந்துவிட்டது. பார்த்தீர்களா, எத்தனை சோதனைகள், எவ்வளவு சோதனைகள், வேதனைகள் எவ்வளவுதான் எங்கள் வாழ்வில் வந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை அடுத்த திருத்தமாக அடுத்த பதங்கள் வந்து கூறும் என்று எண்ணுகின்றேன். அப்படியானால் நாங்கள் ஆறாவது பதத்தை கேட்டுத்தானே பார்க்க வேண்டும். ஆறாவது பதத்துக்காக அவர் அற்புதமான ஒரு பாடலை தருகின்றார். இது சத்தியம் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து வந்த பாடல் ஒன்றை எடுத்து அனுப்பியிருக்கின்றார். அந்த பாடல் எதுவாக இருக்கும் என்று நாங்கள் கேட்டுத்தானே பார்க்க வேண்டும். கேட்போம் அந்த பாடலை.

மிகவும் இனிமையான அந்த பாடல். மனம் கனிவான அந்த கன்னியை கண்டால் என்று ஆரம்பித்து ஒலித்த பாடலில் மனம் என்ற பதம் எங்களுக்கு தேவையான பதம். நாங்கள் அந்த மனம் என்ற பதத்தை நிறுத்தி 203வது பாட்டும் பதத்தின் பதங்களோடு பொருத்தி பார்ப்போம். எத்தனை சோதனை உனது வாழ்வில் வந்தாலும் மனம், எத்தனை சோதனைகள் உனது வாழ்வில் வந்தாலும் மனம், ஒரு ஆச்சரியக்குறியும் கேள்விக்குறியும் அங்கே கலந்து விட்டது என்பது. அப்படியானால் 7வது பதம் வந்து அதற்கு சரியான பதிலை தருகின்றதா என்ற 203ஐ அன்பாக அறிவாக சிறப்பாக எடுத்துச் செல்ல போகிறதா என்று கேட்டால், எங்கள் இன்றைய 203வது பாட்டும் பதத்துக்கு தன்னுடைய 11வது படைப்பை அழைத்துவிட்ட ஜெகபர்ஷாதிக் அவர்கள் தருகின்றார் இந்த பாடல். போற்றர் கந்தன் என்ற திரைப்படத்து பாடல், போற்றர் கந்தன் என்ற திரைப்படம் பழைய திரைப்படத்து பாடலாக இருந்தாலும் அவர் தரும் பாடலை கேட்டுத்தான் பார்ப்போமே.

வருந்தாதே, எவ்வளவு துன்பம் வரட்டும் வருந்தாதே என்று ஒரு தேற்றத்தை தருகின்றார். எத்தனை சோதனை உனது வாழ்வில் வந்தாலும் மனம் வருந்தாதே. அப்படி என்றால் என்ன, ஏன் வருந்த வேண்டாம் என்பதற்கு பதில் வேண்டும் தானே. இந்த மூன்று பாடல்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த மூன்று பாடல்களையும் அவர் பொதிந்து கொண்டு வந்து தர இருக்கின்றார். அப்போ எட்டாவது பாடலுக்கு செல்வோம், சென்று கேட்டு பார்ப்போம். பாடல் வருகின்றது பால் குடம் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து, பக்குவமான திரைப்படம், அதிலே பக்குவமான கருத்துக்களை கொண்டு வந்து பல பாடல் வந்தன. அதிலே ஒரு பாடல் வருகின்றது, அது இதுதான் அந்த பாடல்.

சொல் புத்தி சுய புத்தி இரண்டும் இல்லை, இதயம் இதயமாக இல்லை, ஏன் இருப்பதை வெளியே உரைப்பதில்லை, அறிவு தெளிந்ததாக இல்லை, ஏன் அடுத்தவன் வாழ்வதை பொறுப்பதில்லை, வாழ்வு சுலபமானதில்லை, ஏன் சொன்னதை செய்தவன் எவனும் இல்லை, தொடர்ந்து செல்

கல்லுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம், உள்ள பொய்கள் சொல்வதுண்டு ஏன் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படும், எவனும் மிருகமாவதுண்டு ஏன் குரங்குக்கும் மலருக்கும் உறவு உண்டு, அவனும் தேவனாவதுண்டு தான் சொல்வதில் செய்வதில் நேர்மை கொண்டு துணிந்து நில் தொடர்ந்து செல்ஹா.

0: பதை நம்பி.
1: துணிந்து நில், தொடர்ந்து செல் என்ற பதத்தை தந்துவிட்டு செல்கின்றது அந்த பாடல். துணிந்து நில் என்று கூறுகின்றார் எட்டாவது பதமாக. அப்படி என்றால் அந்த எட்டாவது பதத்தை பொருத்தி பார்ப்போம். எத்தனை சோதனை உனது வாழ்வில் வந்தாலும் மனம் வருந்தாதே, துணிந்து நில். ஆம், சோதனைகள் வேதனைகள் எத்தனை வந்தாலும் நாங்கள் அதை தாங்குவதற்காக எதிர்ந்து துணிந்து நிற்க வேண்டும் நம்பிக்கையோடு. துணிந்து நில் என்று கூறினவர். அப்படி நின்றால் என்ன நடக்கும்? அதுதான் எங்கள் கேள்வி. சரி, அந்த கேள்விக்கு அடுத்த பாடலில் பதில் வைத்திருக்கின்றார். என்ன பாடல்? இப்பொழுது காற்றலையில் கலந்து ஒன்பதாவது பாடத்தை எங்களுக்கு தருகின்றது. அது எந்த பாடல்? இதுதான் அந்த பாடல்.

என்ற பதத்தை தந்த அந்த பாடல் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் என்று தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தை தான் அவர் தெரிவு செய்து இங்கே தந்திருக்கின்றார். அப்படி என்றால் எத்தனை சோதனைகள் உனது வாழ்வில் வந்தாலும் மனம் வருந்தாதே, உனது வாழ்வில் வெற்றி, உனது வாழ்வில் வெற்றி எங்கே உனது இங்கே வந்திருக்கின்றது. எத்தனை சோதனை உனது வாழ்வில் வந்தாலும் மனம் வருந்தாதே, துணிந்து நில், வெற்றி. அடுத்து என்ன பத்தாவது பதத்தோடு இந்த 203வது பாட்டும் பதமும் முடிவுக்கு வந்து முழுமையை தருகின்றது அன்புறவழி. அதற்காகத்தான் அவர் தேன் சிந்ததே வானம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை கேட்டு அந்த 10வது பதத்தில் பெறுவதற்காக முதல் பதத்தை பெறுவோம்.

உன்னிடம் மயங்குகிறேன் என்ற பாடல்தான் இறுதி பதத்தை தருகின்றது, உன்னிடம் என்ற பதத்தை. அந்த 10வது பதம் உன்னிடம் என்று வந்ததல்லவா, அதை கொண்டு சென்று இன்று 203வது பாட்டும் பதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து பார்ப்போம். எத்தனை சோதனை உனது வாழ்வில் வந்தாலும் மனம் வருந்தாதே, துணிந்து நில், வெற்றி உன்னிடம். அற்புதமான பதங்கள், எவ்வளவு நம்பிக்கையான பதங்கள். துணிந்து நீக்க வேண்டும், நாங்கள் துவண்டு போகக்கூடாது. துன்பங்கள் சோதனைகள் வரும்பொழுது துவண்டு விடாமல் அதை எதிர்கொண்டு நம்பிக்கையோடு வெற்றியை பெற வேண்டும் என்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற இந்த பதங்களை புகுத்தி பொருத்தி வைத்து 10 பதங்களோடு எங்களுக்கு ஒரு துணிவை கொடுத்திருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் எங்களுக்கு 11வது தயாரிப்பாக தயாரித்து சேர்த்துவிட்ட அன்பு உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். எங்கே இறுதியாக படித்து பார்ப்போம். எத்தனை சோதனை உனது வாழ்வில் வந்தாலும் மனம் வருந்தாதே, துணிந்ததில் வெற்றி நிச்சயம். அற்புதம், அற்புதம், அற்புதம். ஆமாம், நாங்கள் எவ்வளவு சோதனை வந்தாலும் அறவழியிலே நின்று துணிந்து நிற்போம், வெற்றி எங்களுக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு. இன்றைய பாட்டும் பதம் 203 இந்த அறிவுத்திறனை, இந்த மன எழுச்சியை, இந்த எழுச்சி கருத்தை எங்களுக்கு தந்துவிட்டு செல்கின்றது. தந்தவருக்கும் வாழ்த்து கூறி, மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் வாழ்த்து கூறி, எங்களோடு என்னோடு பயணித்த உங்களுக்கும் வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு தடவை படித்து பார்ப்போம். எத்தனை சோதனை உனது வாழ்வில் வந்தாலும் மனம் வருந்தாதே, துணிந்து நில், வெற்றி உன்னிடம். அற்புதமான ஆணித்தரமான இந்த உணர்வோடு வாழுவோம், அறவழியே செல்வோம், வெற்றியை காண்போம் என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் 203 அழகாக நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் 204வது பாட்டும் பதத்தில் சந்திப்போமா என்று உங்களிடம் கேட்டு காற்றலைந்து விடைபெற்று செல்லும் நான் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு வாழ்க வளர்க என்று விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். காற்றோடு காற்றாக கலந்து வந்து கனிவோடு வணக்கம் கூறி உங்களிடம் நலம் நாடி நலம் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இப்பொழுது முதல் காற்றலையில் நீங்கள் கேட்டு மகள இருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் கனடா கலையகத்திலிருந்து சிந்தனை செல்வனின் காற்றோடு கதையும் காணமும். காற்றோடு கதையும் காணமும்

காற்றோடு கதையும் காணமும். இதயத்துள் இதயம், இதயத்துள் இதயம். மூலக்கதை சிந்தனை செல்வன். குரல் வடிவம் சிந்தனை செல்வன். இந்த கதையில் வரும் பாத்திரங்களின் பெயரோ சம்பவங்களோ யாவும் கற்பனை. இளவெனில் கால இதமான குளிரில் இழுத்து மூடிக்கொண்டு மீண்டும் தூங்கிய யசோதனின் கம்பளி போர்வை இழுத்து கொண்டே அத்தான் அத்தான் அத்தான் என்றபடி குரல் கொடுத்தாள் அன்பு மனைவி ஹம்சத்மணி. ஆனால் யசோதனோ காலை நேர தூக்கத்தில் இன்பம் காணும் இனிய கணவன்தான் அந்த அழகு சுந்தரி ஹம்சத்மணிக்கு. ஒரு கணம் கூட அவளை பிரிந்து அவனால் வாழ முடியாதவன் என்பதும் ஹம்சத்மணிக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் என்னை விட்டுவிட்டு இப்படி தூங்குகிறீர்களே என்று ஆதங்கப்பட்டு கொண்டு இருந்த வேளையில் மீண்டும் பாவம், நேற்று நீண்ட நேரமாக கண்பொழித்து வருமான வரி படிவம் எல்லோருடைய படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து அங்கே வைத்ததை நான் கவனித்துத்தான் பார்த்தேன் என்றபடியே மீண்டும் அத்தான் அத்தான் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றாள். அங்கே மேசை மேல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கடித கோவைகளிலிருந்து தெரிந்து கொண்ட ஹம்சத்மணி மீண்டும் அவனை தூங்கவிட முடியாமல் தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தாள். பகலில் அலுவலகம், பின்பு மேலதிகமான அதிக வேலை அலுவலகத்திலே, ஓவர் டைம். விடாமுயற்சியோடு அவன் மிகவும் அக்கறையோடு பணிபுரிவான். வீட்டுக்கு வந்தாலும் வரி படிவங்கள் எல்லாம் நிரப்பி மக்களுக்கு செய்யும் சேவை என்று ஒரே வேலை. இது எந்த நாளும் நடைபெறுகின்றது. நேற்றைய தினம் தூங்கப் போகையில் அவனை விட்டு அவளால் தூங்க முடியாமல் இருந்ததனால் அவன் படிவங்கள் நிரப்பும் பணி அறைக்குள் சென்று அவன் லாபகமாக கையிலே எழுதுகோல் வைத்து இடது கை நெற்றியிலே வைத்து சிந்தித்துக் கொண்டு கணனியின் உதவியோடு அங்கே வெட்டுவதும் கிறுக்குவதும் கூட்டுவதும் கழிப்பதுமான மூளைக்கு அதிகமான வேலை கொடுத்து கொண்டிருந்ததை பார்த்த ஹம்சத்மணிக்கு தூக்கம் தாங்க முடியவில்லை. தனிமையிலும் தூங்க முடியவில்லை. அவனை விட்டு ஒருபோதும் அவள் தூங்கியதும் இல்லை. உடனே கட்டிலில் தூங்கி பார்த்தால், கம்பளியால் இழுத்து மூடி பார்த்தால் அவனுடைய ஸ்பரிசம் இல்லாமல் அவளால் தூங்கவே முடியவில்லை. மெதுவாக எழுந்து கொட்டாவி விட்டபடி அலுவலக அறைக்குள் இருக்கும் நீள் கதிரையில் வந்து உட்கார்ந்தவள் அவனை அந்த அழகை பார்த்து ரசித்துக் கொண்டு அப்படியே சரிந்தவள் அவனை பார்த்தவாறே தூங்கியும் விட்டாள். தன் கோவை படிவங்களில் மூழ்கிவிட்ட அவனோ என்ன நடைபெறுகின்றது என்று தெரியாமல் அருகிலே அவள் வந்ததையும் பார்க்காமல் தன் வேலையை கவனமாக இருந்து அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்து முடித்து சற்று திரும்பி பார்த்தான். ஆஹா, ஓவியம் அந்த நாட்காலியிலே சாய் நாட்காலியிலே தூங்கிவிட்டாள். தன் ஸ்பரிசம் இல்லாமல் தூங்காதவள் என்று அவனுக்கு தெரிந்தாலும் தன்னை பார்த்து கொண்டே தூங்கிவிட்டாளே என்று அன்போடு அவளிடம் எழுந்து அவளை தொட்டு அணைத்து, ஹம்சா ஹம்சா டாலிங், கமோன், எழும்பும் அப்பா, இது பணி அறை அல்லவா, வாருங்கள் என்று
எழுந்து வாரும் என்று தடுமாறி அரை தூக்கத்தில் இருந்தவளை எழுந்து அவனுடைய ஸ்பரிசம் பட்டவுடன் அவள் திடுக்கிட்டு எழுந்து மார்பிலே சாய்ந்து விட்டாள். அப்படியே அணைத்துக் கொண்டு அவளை மெதுவாக அழைத்து அவளின் ஆழமான தூக்கத்திலிருந்து அந்த மெல்லிய பூங்கொடியை விட வைத்து தன்னுடனே அழைத்து சென்று தங்கள் குடும்ப அறையில் அழகான பஞ்சனை மெத்தையில் வர்ணங்களால் தீட்டி வைக்கப்பட்ட அந்த மலர் படுக்கையில் அவளை சரித்து படுக்க வைத்து விட்டான். அது மட்டுமல்லாமல் அவசர அவசரமாக தானும் படுக்கை இறக்கி தூள்கொள்ள தயாராக வந்தவன் அவளின் அரை உறக்கத்தில் அத்தான் என்று அழைக்க, இருங்கோ வாரேன், நான் உடை மாற்றி வருகின்றேன் என்று சென்று உடைகளெல்லாம் மாற்றிவிட்டு அவன் எப்பொழுதும் இரவு நேர தூக்கத்துக்கு போகுவதற்கு முதல் பல் மினுக்கி முகம் கழுவி உடல் கழுவி அதன் பின்புதான் தன்னுடைய இரவு ஆடைகளை அணிந்து கொண்டு செல்வது வழக்கம். அதை அணிந்து கொண்டு செல்லும் வகையிலே அவள் அரை தூக்கத்தில் இருந்தவள் முழு உறக்கத்துக்கு சென்று விட்டாள். மனதிலே யசோதனின் நினைவோடு தூங்கியவளுக்கு தூக்கம் உடனே வருமா என்ன? பாதி தூக்கம்தான், ஸ்பரிசத்தை காணவில்லை. அங்கும் இங்கும் புரண்டு கொண்டு படுக்கின்றால் தூக்கமே வரவில்லை. அவன் விரைவாக தன் கடமைகளை முடித்துக் கொண்டு வந்து அந்த அழகு தேவதையுடன் அந்த பஞ்சனை மெத்தையிலே படுத்து அழகான வர்ணம் தீட்டப்பட்ட கம்பளி போர்வை இழுத்து இருவரும் மூடிக்கொண்டனர். அந்த வேளையில் அவளும் விழித்து விட்டாள் அல்லவா? இறுகு அணைத்துக் கொண்டு தூங்க முயல்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு தூக்கம் வருமா என்ன? தூக்கம் உடனே அழைத்துக் கொண்டதா? நித்ரா தேவியின் ஆட்சி மேற்கொண்டு விட்டதா? இல்லவே இல்லை.

இனிமையான அந்த இரவு அதிகாலை வேளை, பூபால ராகம் கேட்கும் வேளை, முன்னெழும்பி முன்தூங்கி பின்னெழும்பும் என்று இல்லாமல் பின்தூங்கி முன்னெழும்பும் அந்த ஹம்சத்வனி, எப்படித்தான் காலம் தாமதித்து தூங்கினாலும் அதிகாலையில் துயிலெழுந்து தன் கணவனின் முகத்தில் விழித்து களத்தில் காலமெல்லாம் தொங்கும் தாலினை கண்ணில் ஒற்றிவிட்டு யசோதனை கவனமாக போர்வையுள் மூடிவிட்டு காலை கடன்களை முடித்துக் கொண்டு கடவுள் பக்தி பாடல் கேட்டுக்கொண்டே தேநீர் கோப்பையை எடுத்து அவனுடைய நாவுக்கு ருசியாக அதிகால வேளையிலே அவள் தேநீரை தயாரித்துக் கொண்டிருக்கும் வேளை, அங்கே காலை வேளை வானொலியில் இனிமையான பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது.

அந்த பாடலை கேட்டு தன் வாயாலும் முணுமுணுத்துக் கொண்டு தேநீரை தயாரித்து கையினிலே தேநீர் கோப்பையுடன் படுக்கை அறைக்கு செல்கின்றாள் யசோதனிடம். தன் மனம் நிறைந்த மணாளன், கண் நிறைந்த கணவன், தனக்கு எந்த குறையும் வைக்காமல் தன் சொற்படி தன் விருப்பப்படியெல்லாம் இசைந்து ஆடுமோர் அற்புதமான மனிதன் என்று அவனை எண்ணிக்கொண்டு இரவு நேர படுக்கை அறை இன்ப உணர்வோடு மாறாமல் அந்த எண்ணத்தோடு அவனை மனதிலே இருத்திக் கொண்டு அவனை அணுகின்றாள். கணவனை காலையிலே துயிலெழுப்பி கடமைக்கு அனுப்பி வைக்கும் வரை அவனை ஒரு குழந்தையை போல் கவனிப்பது அவளது கடமைகளில் ஒன்று. கண்ணுள் நிறைந்தவனை ஆசையுடன் வழி அனுப்பி வைப்பதும் நாளாந்த கடமைகளுள் முக்கியமானதாகும் ஹம்சாவுக்கு. ஆனால் இன்று மட்டும் வழக்கத்துக்கு மாறாக தூங்குகிறாரே என்று படுக்கை அறையை நெருங்கியவள் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை கண்டுகொண்டு என்ன காரணம் என்று எண்ணியபடி மீண்டும் அத்தான் மணி 8 மணி ஆகிறது, வேலைக்கு போகவில்லையா, எழுந்துங்களேன் என்று ஆசை பொங்க எழுப்புகின்றான். அவன் துயில் எழுவதாக இல்லை, யசோதன் விழிப்பதாக இல்லை. மெதுவாக தனது பட்டு கரங்களினால் கணவனின் கன்னத்தை வருடிக்கொண்டு அழகான சுருண்டு கலைந்து விட்டு கிடக்கும் அந்த அவனது தலைமுடியை கோதியவாறு, அத்தான் என்ன நீங்கள் எழும்புங்களேன், என்ன விட்டுட்டு தான் மட்டும் பெரிசா நல்லது உறங்குகிறார் என்று செல்லமாக கடிந்து கூறியபடியே கூர்ந்து அவதானித்தாள் யசோதனின் முகத்தை. தினமும் தான் பார்க்கின்றாள், அந்த அழகு முகத்தை ரசிக்க வேண்டும் காலம் முழுவதும் என்பதுதான் அவரது எண்ணம். அதேபோன்று அவனும் அவள் விருப்பப்படி தன் புன்முறுவலை காட்டி எப்பொழுதும் என்னதான் கூறினாலும் புன்முறுவலோடு தான் அவன் இருப்பான். பார்த்தால் அவன் மீண்டும் அழைக்கும் பொழுது உடலை அசைக்கும் பொழுதும் அவன் தூக்கத்தை விட்டு விழிக்கின்றான். என்ன போதையத்தான் உங்களுக்கு, என்ன போதையா, என்ன அத்தான் எழும்புங்கோ, ஐயோ என்ன இது, என்ன இது, முகமெல்லாம் வெளுத்து தலையும் வீர்க்கிறதே, ஐயோ இது என்ன என்று வித்தியாசமாக இருக்கின்றது என்று அவன் தலையை கோதி அந்த வேர்வையை துடைத்து முகத்தை துடைத்துக் கொண்டு படுக்கைய கிடக்கும் தன் கணவனின் உடலை அசைத்தாள். உணர்ச்சியற்ற உடலாக அசையாமல் கிடக்கும் கணவனை பார்த்து அவளை, ஐயோ அவனை உலுப்பி உலுப்பி அசைத்து பலன் இல்லை. படுக்கறையில் இருக்கும் தொலைபேசியை எடுத்து 911 என்ற இலக்கத்திற்கு அவசரமாக அழுத்தினாள். அந்த அழுத்தியவள் உள்ள விவரத்தையும் எடுத்து உரைத்தாள் மறுமுனைக்கு. 3 நிமிடங்களில் வீட்டை அடைந்தது அவசர சேவை வைத்திய வாகனம். அவனை எடுத்துச் செல்ல அவசரமாக அவர்கள் அவனை பரிசோதித்துவிட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கிளம்பிய வேளை அவளும் அவர்களோடு கூடவே சென்றான் அவசர சிகிச்சை வைத்தியசாலைக்கு. நவீன சிகிச்சை கருவிகள் கொண்ட வைத்தியசாலை என்றபடியால் திறமை மிக்க வைத்திய நிபுணர்கள் கடமை புரிகின்றார்கள் என்பதனால் உடனே அங்கே அவனுக்கு இடம் கிடைத்து உள்ளே எடுத்து விட்டார்கள் அவசரகார சிகிச்சை நிலையத்துக்குள்ளே. ஆனால் சோகமே உருவான ஹம்சாவுக்கு விவரம் புரியவில்லை. வைத்தியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில்களை கூறிக்கொண்டு கலங்கி நின்றாள் ஹம்சா. விரைவாக ஓடி ஓடி சிகிச்சை கொடுத்து யசோதனை பேச வைத்த வைத்தியர்களுக்கு கைகூப்பி வணக்கம் செய்த ஹம்சா கணவனின் அருகில் சென்று ஆதரவாக தடவிக்கொண்டே, அத்தான் என்று வார்த்தைகள் வர முடியாது தவித்து கண்ணீர் மல்கினாள். ஹம்சாவின் கைகளை மெல்ல பற்றியவாறே, கவலைப்பட வேண்டாமாம்,
அது சும்மா இதயத்திலே என்னவோ என்கின்றார்கள். நீ ஒன்றுக்கும் யோசிக்காதே ஹம்சா, இதெல்லாம் இப்ப சகசம் தானே என்று கூறியவன் ஹம்சாவுக்கு ஆறுதல் கூறிய யசோதனின் கண்ணீர் சொரிந்தா. அத்தான், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? வேதனையாக இருக்கின்றதா? தாங்க முடியாம இருக்கின்றதா? ஏனத்தான், என்ன நடந்தது? ஏன் அப்படி எல்லாம் வந்தது? நேற்று வீட்டில் நான் பேசியதை கொண்டுதானே நீங்கள் கடுமையாக யோசிக்கிறீர்கள் என்று கண்ணீர் மல்கி மௌனத்தோடு கூறினாள் கம்சா. நேற்று மட்டுமா? நெடுகிறம் தானே, ஒரு நாள் இரண்டு நாள் இப்படியா என்று மீண்டும் பெருமூச்சு விட்டான். தலையை குனிந்த கம்சா எதுவும் பேசாமல் அவனின் நெஞ்சை இதமாக தடவிக்கொண்டிருந்தான்.

அங்கே சிறிது நேரத்தின் பின் அவன் மெல்ல கண்ணை மூடிக்கொண்டு சிந்திக்கின்றத்தின் பின் மாத்திரைகள் சகிதம் வந்த பிரதம தாதி யசோதனுக்கு நல்ல உறக்கம் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் இவருடைய இதயம் பலவீனம் அடைந்திருக்கின்றது என்று கூறினாலே தவிர வேறு எதுவும் கூறவில்லை. ஹம்சா அவளை விழித்து பார்த்தபடி திரும்பி யசோதனை பார்க்கின்றால், தாதியை பார்க்கின்றால், ஒன்றுமே புரியவில்லை. என்ன வருத்தம் என்றே தெரியவில்லை. அவள் மாத்திரையை மெதுவாக வாயை திறந்து அவனுக்கு மாத்திரையை கொடுக்கும் பொழுது அவன் அரை உணர்வுடன் தான் இருக்கின்றான். திரும்பி அவளை பார்த்து ஹம்சாவை பார்த்து அவருடைய இதயம் நன்றாக நொந்துவிட்டது. இது ஒரு சைலண்ட் அட்டாக் என்று ஆங்கிலத்திலே கூறினார். ஓ, அப்படி கூறியபடி மாத்திரையை கொடுத்துவிட்டு சிறிது நேரத்தில் யசோதன் ஆழ்ந்து உறங்கிவிட்டான். ஹம்சாவுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தாள். காலை நேரம், வீடு செல்வதற்கு யாரையும் உதவிக்கு அழைக்கவும் முடியாது. அவள் வந்தது அவசர சேவை வாகனத்தில். இப்பொழுது எல்லோரும் வேலைக்கு சென்றிருப்பார்களே, யாரையும் அழைக்க முடியாதே என்று பதைத்துக் கொண்டு இருந்தாள். ஹம்சாவின் இதயம் உறைவது போல உணர்ந்தாள். கடவுளே, இவருக்கு நான் என்ன குறை வைத்தேன்? காலம் முழுதும் எனக்காக வாழும் என் மன்மதனுக்கு நான் கொடுத்த பரிசு இதுதானா? ஐயோ, அவர் மீது இருக்கும் அளவுக்கு மிகிய பாசம் அவரை என் இதயத்துள் சிறை வைத்து வாழும் எனக்கு ஏன் தான் இந்த சின்ன புத்தி வந்ததோ? ஐயோ கடவுளே, மென்மையான இதயம் கொண்ட என் கண் கண்ட தெய்வத்துக்கு துன்பத்துக்கு ஆளாக்கி விட்டேனே. நான் பாவி என்று தலையில் அடித்தபடி என்னை விட அவர் எவருடனும் பேசுவதை சிரிப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லையே. அதனால் தான் அன்று நான் அப்படியெல்லாம் கூறிவிட்டேன்.

என்று எனக்கு தெரிந்தும் ஏன் தான் அடிக்கடி இப்படி அவருடன் சண்டை பிடிக்கின்றேனோ, என்னால் புரிய முடியாததா இருக்கின்றது. சுடு சொற்களை கொட்டி விட்டேனே, என் சிறு சினங்களை கூட தாங்க முடியாத இதயம் கொண்டவராயிற்றே. எனக்கு வாழ் கொடுத்து வளமாக்கி வள்ளல் என் கோப வதனங்களை எப்படித்தான் தாங்கிக் கொண்டாரோ, ஐயோ என்று தலையில் அடித்தபடி அங்கலாய்த்தாள். அன்று ஒரு விழாவுக்கு சென்று வரும்பொழுது அங்கே விழாவுக்கு வந்தவர்கள் எல்லோரும் ஹம்சனின் நல்ல குணத்தை அறிந்தவர்கள். எல்லோரும் அவனை வட்டமாக கூடி பேசிக் கொள்வார்கள், சிரித்துக் கொள்வார்கள். அந்த வேளையிலே பெண்கள் கூட ஓடி வந்து கம்சனுடன் கிட்ட நின்று குலுங்கி குலுங்கி சிரிக்கும் பொழுது அவனும் குலுங்கி குலுங்கி சிரித்து மகிழ்ச்சி கொண்டு மகிழ்ச்சியில் திகழ்ந்திருப்பார்கள் எல்லோரும். பாடசாலை நண்பர்கள், அலுவலக நண்பர்கள், வேறு உறவுகள் என்றெல்லாம் அங்கே கண்ட இடத்திலே அவன் அப்படி கலகலப்பாக இருப்பதை பார்த்து அவளுக்கோ பொறுக்க முடியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் சந்தேகம், இந்த பெண்கள் எல்லாம் இவரோடு சிரித்து பேசுகின்றார்களே, இதுக்கு என்ன காரணம் என்று புரியாமல் என்னை விட அவர்கள் சிறந்தவர்களாக ஒரு சிறு புத்தி. அதனால் வீட்டுக்கு வரும்பறையும் விழா முடிந்து மூஞ்சையை என்று வைத்துக் கொண்டு பேசாமலே வீட்டுக்கு வந்து பொழிந்து தள்ளிவிட்டால் தன் மனதுக்குள்ளே இருந்த அத்தனையும் பாவம், அவளே தன் கதியென்று இருக்கும் அந்த கம்சனுக்கு அவள் கொட்டிய வார்த்தைகள் தேள் கொட்டியது போன்ற அல்ல, தீயானால் சுட்டது போல அல்ல, அதை விட வேறு கொடுமையான வார்த்தை எதுவும் இருந்தால் கூறக்கூடிய அளவுக்கு அவன் உள்ளம் பத பதைத்தது. ஆனால் எப்படித்தான் அவள் பேசினாலும் அவன் மனதுக்குள்ளே அவள் என்னில் அளவிருந்து அன்பு கொண்டவள், தன்னை விட மற்றவர்களோடு சிரிப்பதை அவளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இது இயல்புதானே பெண்களின் சுபாவம் என்று எண்ணிக்கொண்டு உடனே அவன் அவளை அவளுடைய அந்த எண்ணத்தை மாற்றி வகையிலே அவளை அணைத்து, உன்னை விட எனக்கு இந்த உலகில் வேறு யாரம்மா இருக்கின்றார்கள்? ஹம்சா, உனக்கு தெரியும் தானே, என் இதயத்துள் நீ இருக்கின்றாய், உன் இதயத்துள் நான் இருக்கின்றேன், இதற்குள் வேறு யார் வந்து புகுந்து கொள்ள முடியும்? சீச்சி, அப்படியான சந்தேகங்கள் எல்லாம் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு அவளை அணைத்து அந்த நிலையிலிருந்து அவளை மாற்றி தன் அன்புக்கு அடிமையான ஒரு மனைவியாகவும் அவள் அன்புக்கு அடிமையான ஒரு கணவனாகவும் சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளும் பாங்குள்ளவன் அந்த கசோதர். இந்த வேளையிலே

அவள் இந்த சிந்தனையுடன் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர் ஊந்து போல் அவளுடைய உள்ளத்தில் தான் செய்த தேவையற்ற சந்தேக புத்தியினால் அவரை வைத்தது, கொடிய வார்த்தையை பேசியது, சீண்டியது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவன் தான் விரும்பி ஒரு அழகான உடையை எடுத்து உடுக்க போனால் கூட உடனே அவளுக்கு பொறுத்துக் கொள்ளாது. இந்த உடையில் இவர் அழகாகத்தான் இருக்கார், போனால் யாரும் என் கணவனை சுருட்டி விடுவார்களே என்ற எண்ணத்தில், சிச்சி இது வேண்டாமத்தான், இந்த நிறம் உங்களுக்கு பொருந்தவில்லை, உங்களுக்கு பொருத்தமாக நான் எடுத்து தருகின்றேன் என்று அவள் எடுத்து கொடுப்பாள். ஆனால் முற்றும் முரண்பாடான ஒரு அலங்காரமாகத்தான் அவனை பார்க்க இருக்கும். பார்ப்போர்கள் சிரிப்பார்கள், அவன் கூறிவிட்டு வருவான், இது என் ரசனை அல்ல, என் மனைவியின் ரசனை என்று சிரித்துக் கொண்டே கூறிவிட்டு வந்து விடுவான். தனக்கு விருப்பமான ஒரு உணவை அவன் விரும்பி கேட்டால் கூட உடனே அவள் தான் விரும்பிய உணவைத்தான் என் கணவனுக்கு தர வேண்டும், தானே பக்குவமாக சமைத்து தானே செய்தது என்று சொல்லி கொடுப்பாள். அதை அவன் துசியோ ருசி இல்லையோ அதை சுவைத்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் அங்கே சண்டை மூண்டுவிடும். வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்க போகும் பொழுது கூட அவன் இந்த வீட்டுக்கு அலங்காரம் என் மனைவிக்கு பொருத்தமாக இருக்கும், அவள் வந்து அதை அனுபவிக்கும் பொழுது அவளோடு சேர்த்து அந்த பொருட்களுக்கும் அழகு கிடைக்குமே என்று எண்ணி அவன் தெரிவு செய்து கொண்டு வரும் வடிவங்களை அவள் மறுத்து விடுவாள். அப்படி அவனுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அவள் மறுப்பு தெரிவித்து தன்னுடைய எண்ணத்தையே அங்கே புகுத்திக் கொள்வாள். ஆனால் அன்பினால் ஆளப்பட்ட அவன் அளவிறந்த பாசம் வைத்திருக்கும் கனவி தாய்க்கு பின் தாரமாக வந்து என்னை தாங்கிக் கொள்ளும் ஒரு இதயம் என்று அவள் இதயத்துக்குள்ளேயே அவன் தன் இதயத்தை புதைத்துக் கொள்வான். இப்படியெல்லாம் அவள் மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே வந்த வைத்தியர்கள் அவசர அவசரமாக ஒன்றன் பின் ஒன்றாக பரிசீலிக்கப்பட்டிருந்தாள். யசோதையின் உள்ளம் சரியாக பாதிக்கப்பட்டிருப்பதையும் அதி உயர் இரத்த அழுத்தம் மாறியுள்ள வந்ததையும் அந்த இதய துடிப்பும் கணக்கிட முடியாத அளவுக்கு மாறியுள்ளமையும் அவதானித்து விட்டு வைத்திய அதிகாரிகள் கணிப்பின்படி அவர்கள் தங்களுக்குள்ளே பேசுகிறார்கள். ஐ திங்க் திஸ் இஸ் செகண்ட் அட்டாக் நோனோ என்று ஒரு வைத்தியர் கூறும்போது, எஸ் ஆஃப்கோர்ஸ் என்று அடுத்த வைத்தியரும் கூறி, இதை எப்படி அவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூற வேணும், எப்படியும் மனைவிக்கு கவனமாக கூற வேண்டும் என்று மனைவியை அழைத்து இங்குள்ள வைத்திய சாலைகளிலே உண்மையை கூறிவிடுவார்கள். அம்மா, உங்கள் கணவருக்கு என்ன நடந்திருக்கின்றது தெரியுமா? அவருக்கு இது இரண்டாவது தடவையாக ஏற்பட்ட இதய தாக்கம், எதற்கும் கவனமாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அவருடைய இரத்த சுற்றோட்டம் இரத்த அழுத்தம் அவருடைய உடல் நிலை அவதானிக்கும் வேளையில் மூன்றாவது தடவையும் வரும் போல் தெரிகின்றது, மிக அவதானமாக இருக்க வேண்டும், கவனம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மெதுவாக நகர்ந்த வேளை அவள் அடியற்ற மரம் போல இடியூசி கட்ட நாகம் போல மயக்கமுற்று துடித்தாள். அவர்கள் எடுத்த முடிவு சரியாகத்தானே இருக்கும். வைத்தியர்கள் எல்லா கருவிகளையும் பூட்டி அவனை பரிசோதித்தார்கள். ஹம்சாவின் கட்டளையில் தன்னை மறந்த யசோதன் அவளை பிரியாமல் எந்த நேரமும் அவளையே ரசிப்பான், அவள் பின்னாலேயே சுற்றி சுற்றி வருவான். அவளின் அடர்த்தியான நீண்ட புருவம் அழகான

அவனுக்கு தூக்கமே வரும். ஹம்சா இல்லாமல் அவனும் தூங்கியதே இல்லை. ஆனா இப்பொழுது அந்த கட்டிலே அசைவற்று கிடக்கின்றான், உணர்வற்று கிடக்கின்றான். மாத்திரைகளை கொடுத்து அவனை தூக்கத்தில் விட்டிருக்கின்றார்கள். அமைதி தேவைப்படுகிறது அவனுக்கு. அவனுக்கு மட்டுமல்ல, அவன் இதயத்துக்கும் தேவைப்படுகின்றது என்பதை தெளிவாக உணர்ந்து விட்டார்கள் அந்த வைத்தியர்கள். ஹம்சாவே தன்னை தொட்டு தாளாட்டுகின்றாள் என்று அந்த உணர்விலே தூங்குவது போல்தான் அவன் பாவனை இருக்கின்றது. ஆசையுடன் உணவூட்டும் போது ஹம்சா எதை கொடுத்தாலும் சுவையாக இருக்கின்றதே குஞ்சு என்று மனம் வந்து உண்பான். என்ன சாப்பாடு என்றே கேட்க மாட்டான். சித்தமெல்லாம் எனக்கு என் கம்சாதான் என்று மூச்சுக்கு 300 தடவை கூறிக்கொண்டவன் தன் இதயத்துள் கம்சாவை தவிர வேறு எந்த சிந்தனையும் கிடையாது, அதற்கு இடமும் இல்லை என்றபடி வாழ்பவன் அந்த யசோதன்.

எல்லோருடனும் சகோதரமாக பழகும் யசோதன் நண்பர்கள் உறவினர்கள் ஏன் சின்னஞ்சிறுசுகள் கூட அவன் அன்புக்கு கட்டுண்டவர்கள் தான் என்றே கூற வேண்டும். மேலதிகாரிகள் மாற்று இனத்தவர்கள், நேற்று மொழியினர் என்ற வேறுபாடில்லாமல் பழகும் யசோதனை எத்தனை பெண்கள் தங்கள் மனதில் வரித்துக் கொண்டாலும் யசோதன் ஹம்சாவின் இதயத்துள் மட்டும் உறங்கோ உள்ளான் என்பது உண்மையாகும். என்றென்றும் இளமையாய் இன்பமாய் வாழத் துடிக்கும் யசோதன் எங்கே போகிறான், எத்தனை மணிக்கு வருகிறான், என்ன உடை உடுக்கின்றான், யாருடன் பேசுகின்றான், யாருடன் சிரிக்கின்றான், என்ன தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசுகின்றான் என்று கண்ணில் எண்ணெய் ஊற்றி வலித்து பார்த்துக் கொண்டிருப்பாள் ஹம்சா. அதிலும் யாராவது பெண்கள் அவனை புகழ்ந்தால் அல்லது அவனை பார்த்து சிரித்து விட்டால் போதும், பத்திர காலியாய் மாறிவிடுவாள் ஹம்சா. சீறி விழுவாள், சீரற்ற சொற்களை கூட உபயோகிப்பாள், கோப கனல் பிறக்க உறக்க கத்துவாள். பெட்டி பாம்பு போல இருக்கும் யசோதன் அன்பின் உருவமான அந்த நல்லவன் பொறுமை இழந்து பொங்கி எழுந்து கொதிக்கும் அளவுக்கு சந்தேக வார்த்தைகளை சரளமாக கொட்டி குவித்து விடுவாள் ஹம்சா. இறுதியில் கண்ணீரை ஆயுதமாக்கி அவனை கனியமும் வைத்து விடுவாள் ஹம்சன். காரணம், ஹம்சாவுக்கு யசோதனுக்கு தன் மீது இருக்கும் அளவற்ற அந்த பாசத்தினால் அந்த பாசத்தின் ஆழம் நன்றாக தெரியும் அவளுக்கு. அதனால் இறுதியில் கண்ணீரால் அந்த கட்டத்தையே மாற்றிவிடுவாள். ஆனால் அவள் கூறிய வார்த்தைகள், அவளால் சுட்ட சொற்கள் அவன் இதயம் புண்பட்டது. நாளுக்கு நாள் அந்த இதயம் தாக்கம் பெற்று அவனை அறியாமலே முதலொரு தடவை ஏற்பட்டு இப்பொழுது இரண்டாவது தடவை இரகசியமாகவே சத்தமில்லாமல் இந்த இதய அழுத்தம் படுக்கையோடையே இருந்து அமைதியாக்கிவிட்டது. ஆனால் கண் விழித்தவன் மீண்டும் மாத்திரையோடு வாங்குவதை பார்த்துக் கொண்டே அவளுடைய சந்தேகம் தன் கணவன் கூடாதவன் என்பது அல்ல, அவன் மீது உயிரையே வைத்திருக்கும் ஹம்சா தன் கணவனை யாராவது மயக்கிவிட்டாள் என்ற சந்தேகம். இந்த சந்தேகம் தான், அந்த சந்தேகம் என்ற பசாசு மனதில் புகுந்து விட்டால் மனிதன் வாழ்வு குட்டிச்சுவராக மாறிவிடும் அல்லவா, வாழ்வும் அஸ்தமித்து விடும் அல்லவா என்பதில் உண்மை இல்லாமல் இல்லை. தினம் அனுதினமும் ஹம்சாவுடன் அனுபவிக்கும் சந்தோஷமான நேரத்தை விட வாரத்தில் ஒரு தடவையோ இரு தடவையோ ஏற்படும் சந்தேகம் கொண்ட சச்சரவுகள் தான் யசோதனுக்கு இதய தர்க்கத்தை ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்த காரணமாய் அமைந்துவிட்டது. எத்தனை நாட்கள் இதயத்துள் துயரத்தை அடக்கி அமைக்கி வைத்திருப்பான், இனி என்ன? இறுதியாக ஒரு தடவைதான், அதுதான் அவனுக்கு நீண்ட அமைதியை கொடுக்குமோ என்று எண்ண வேண்டி இருக்கின்றது. வைத்தியர்களின் முடிவு இதுதான். மூன்றாவது தடவையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, விரைவாக வரும் வாய்ப்பு இருக்கின்றது, மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அவசர அவசரமாக கூறிக்கொண்டு ஓடியதை பார்த்தால் ஹம்சாவின் மனதில் தோன்றுகின்றது, என் கையில் தான் இருக்கின்றது, எந்தவித சந்தேகமின்றி என் மாசற்ற மாணிக்கத்தை நான் மனதார மனமகள வைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாள். செய்வதறியாது திகைக்கின்றாள். அந்த இடமோ புதிது, என்ன செய்யலாம் என்று எண்ணி துடித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் யசோதன் அசைவதே இல்லை, அசைவில்லாமல் தூங்குகின்றான். மாத்திரை கொடுத்ததல்லவா ஹம்சாதான் அறிவாளா என்ன, மனதில் அமுக்கிய சோகம் வெளியே சொல்ல முடியாமல், உள்ளேயும் புதைக்க முடியாமல் தவிக்கும் இதயம் தூங்க நினைப்பதில் என்ன தவறு? எத்தனை கோடி பணம் இனம் சுகம் இருந்தாலும் மனதில் அமைதியான நிலை இல்லையேல் வாழ்வு எப்படி நிலைக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அல்லவா? முட்கோபம் சந்தேகம் பொறுப்பற்ற பேச்சுக்களால் உள்ளம் உடைந்தால் அதை மாற்ற முடியாது என்பதற்கு
இதுவும் ஒரு நல்ல உதாரணம்தான். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும், ஆனால் நாவினால் சுட்டபடு ஆறாது. எண்ணங்களையும் சுமந்து துன்பங்களை தாங்கிய இதயம் தூங்குவது முறையா சரியா என்று பார்த்து கொண்டபடியா தூங்க முடியும்? தாக்கம் எந்த நேரத்திலும் ஏற்படலாம் அல்லவா. அழுது புலம்பி தன் இதயத்துள் பூட்டியிருக்கும் தன் இனிய இதயத்தை தேடி ஓடினால் தன் கணவனின் கட்டில் அருகே மீண்டும் அமைதியாக தூங்கும் இதயத்துடன் இதமாக கண்ணை மூடிவிட்டான் என்று எண்ண முடியவில்லை கம்சாவிற்கு. அமைதி காண விரும்பி ஆசையுடன் வாழ்வை தேடி ஓடி வந்து வாரி அணைத்து வாழ்ந்து வந்த யசோதன் எப்பொழுதும் கூறுவான், ஹம்சா என் இதயம் என்றும் உன் இதயத்துள் உறங்கும், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அதை இட்டு கவலைப்படக்கூடாது என்று கூறும் அவன் கண்களில் என்று கண்களில் கண் கலங்கி கூறுவான். அவளும் அதையிட்டு பெருமிதம் கொள்வாள், எங்கும் போக மாட்டேன் என்னை விட்டு விட்டு என்று கூறுகிறார் என்று பழைய நினைவுகளை அசை போட்டுக் கொண்டிருக்கும் அவளுக்கு. ஆனால் என்றோ அவன் இதயம் அமைதியாக உறங்குகின்றது. நாடி துடிப்பு நின்று விட்டது, இரத்தமும் உறைந்து விட்டதே. இப்பொழுது அந்த இதயம் எங்கே தூங்குகிறது என்று எப்படி தேடுவாள் ஹம்சா? எங்கே அவனின் இதயம்? ஹம்சாவின் இதயத்துள் தூங்குகின்றதா?

இதுவரை நிலவும் நீங்கள் காற்றோடு கதையும் காணமும் கேட்டீர்கள். இதயத்துள் இதயம், இது யாவும் கற்பனை. அவள் தேடுகின்றாள், தேடுகின்றாள், அவன் அவள் உள்ளத்துக்குள்ளேதான் இருக்கின்றாள் என்பதை எடுத்து கூறுகின்றது இதயத்துள் இதயம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையின் காற்றோடு கதையும் காண நிகழ்வில் கேட்டு ரசித்த அன்பான நெஞ்சங்களை உங்களுக்கு சிந்தனை செல்வன் காற்றோடு கதையும் காணம் தந்து விடைபெற்றுச் செல்லுகின்றேன். யாவும் கற்பனை. தயாரிப்பு குரல் வடிவம் சிந்தனை செல்வன்.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது காற்றோடு கதையும் காணம். ஆக்கமும் குரல் வடிவமும் சிந்தனை செல்வன். மீண்டும் ஒரு காற்றோடு கதையும் காணும் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டளையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு, இப்பொழுது முதல் நாங்கள் கேட்க இருக்கும் திட்டிக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்பமாக ஒலிக்கின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடல் அடடா மாமரக்கிளியே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து பாடலை பொன் வீணையே என்ற வரிகொண்டு பாட வைக்கின்றார் காகித ஓடம் திரைப்படத்திலிருந்து ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிரான்சி.

அவரோடு இணைந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். என்னை தேடும் மேகம் என்ற பாடல் கண்ணோடு கண் என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவாகி ஒலிபரப்பாகின்றது.

வழியிலேதான் கனடா மொன்றியல் மாநகர் தனுஷனன் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. சொல்லவா என் மனதை என்று கேட்கும் போங்கு என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். தொடர்ந்தும் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்கள். முதலில் கண் இமை போல என்ற முதல் வரியை கொண்ட அன்பர் என்ற திரைப்படத்து பாடலை, தினமும் வந்து ஜோடியாக பாடல் கேட்கும் ஜோடிகள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள், மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஆஸ்திரேலியாவிலிருந்து தினமும் வந்து எங்களோட இசைப்பயணம் செய்யும் அன்பு கேதிஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். நேற்றைய வரையில் என்ற முதல் வரியை கொண்டு அந்தஸ்து என்ற திரைப்படத்து பாடலை

நேற்று எவரையில் 16 இன்று முதல் நான் 17

இவர்கள் வந்தால் அன்புடன் வருவார் ரமணி அவர்களும். இவரும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்தில் இருக்கின்றார். இவர் ஆதி திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். தடக்கு தடக்கு என்று கொஞ்ச கொஞ்ச என்ற வரி கொண்ட அந்த பாடல்களைத்தான் அவர் கேட்கின்றார். இதோ அந்த பாடலும் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் அன்புடன் தருகின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். முத்து மண்டபம் என்ற பழைய திரைப்படமாக இருந்தாலும் சிறந்த கருத்துடன் வரும் ஒரு பாடல். சொன்னாலும் வெட்கமடா என்று வரியெடுத்து பாடி மகிழ வைக்கின்றது.

தொடரும் பாடல் பானா காத்தாடி என்ற திரைப்படத்திலிருந்து தாக்குதே கண் என்ற வரியை கொண்ட பாடல். இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேசன் தரும் பாடல் சொல்லி அடிடா என்ற வரி கொண்ட அறியாமை என்ற திரைப்படத்து பாடலை நிவேசன் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். இதுவும் அந்த பாடல்

ஐரோப்பிய மன்னன்றால் இன்னொருவர் வர வேண்டும். அவர் சாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் என்ற வரி கொண்ட பாடலை ஈழமணி திருநாடிலிருந்து என்ன வழி தந்திருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

இந்த பாடல்களோடு என்னுடைய பாடலை தருகின்றேன், நிகழ்ச்சியை நரவுக்கு கொண்டு வரலாம் தானே என்று கேட்பது போன்று அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார். அச்சாணி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல், தாளாட்டு என்னை தாளாட்டு என்ற பாடல்.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி செல்கின்ற பூரிப்போடு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் அவர்கள் வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் அந்த பாடல் உறவாடும் நெஞ்சம் திரைப்படுத்து பாடல். பாடுகின்றது அந்த பாடல் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்று வரிதொட்டு

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னமோர் பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் ஏரி பூம்பொடி ஏனிந்த என்று ஆரம்பிக்கும் முதல் வரி பல்லவியோடு சரணங்களை தரும் வேளையிலே மறுபிறவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. என்றும் உங்களோடு இணைகின்றார்கள் ஜே வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரான், மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களோடு.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலை தந்து மொன்றியல் தமிழ் வானொலியில் வலம் பெறும் வேளையில் அடுத்து வரும் பாடல் வீட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன் என்ற தத்துவமான பாடல், வானம் பாடி என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை வலமை போடுகின்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது கனஸ், கதீஜா, ஷஹானா பர்பி, நசீகா ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்போம் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது பாடல்.

இறைவா விண்வெளியில் மறைத்தாயட. காது வெட்டு தோட்டமிட்டு கண்ணீரால் கொடி

0: முத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டான். பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டான். தருமத்தின் தலைவன் அல்லவா இறைவா, சாகச தலைவன் அல்லவா. ஏற்றி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சொல்ற இடமே
1: ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து அடுத்து விடுமுறை விடுப்பத்தில் அரங்கேறும் ஒரு பாடல் தைப்பொங்கல் திரைப்படுத்து பாடல். கண் மலர்களின் அழைப்பிதழ் என்ற பல்லவியோடு சரணங்களையும் சேர்த்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள். இன்றும் முகமது ராபிக் அவர்களோடு ரிஷ்வான் நாசார் ஜமான் நஜீமா தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

வெளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே என்ற ஒரு பாடல் உரிமை குரல் என்ற திரைப்படத்தில் பாடியிருந்தது. இன்று அந்த பாடலை பாட வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் விரும்பி கேட்கும் வேளையில் அவரின் கேட்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்புடன் வரும் அடுத்த ஒரு பாடல். அந்த பாடலை தருவது அரசடிக்குப்பம் நெல்வேலி அமிர்க பயணின் சரவணன் நீங்கள். நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படுத்து பாடலை எந்தன் பொன் வண்ணமே என்று பாட வைக்கின்றீர்கள். அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணையும் வேளை நாங்கள் இணைகின்றோம். ஒரு கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். மயிலை பட்டாபி அவர்கள் நீண்ட கால உறவு மயிலாப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார். தன்னோடு வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா மேலும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரை அணைத்து கேட்கும் வேளையிலே கண்ணன் வந்தான் என்ற வரி எடுத்து ராமு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் அன்புடனே தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிறுவயசாஜ் அவர்கள் ஒரு பாடல், வணக்கம் வணக்கம் என்று ஆரம்பிக்கும் சீனு என்ற திரைப்படுத்து பாடலை.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த பாடல் சபரி திரைப்படத்து பாடல். ஒரு முறை சென்றால் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடலின் முதல் வரி. இதோ ஒலிக்கின்றது ரதீஷ் உங்களோடு நாங்களும்.

அடுத்து வரும் பாடல் சாதுரியன் திரைப்படுத்த பாடலை கண்ணம்மா கண்ணம்மா என்று பாட வைத்து கேட்க ஆவலோடு இருக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலே அன்புடன் ஜோர்ஜ் அவர்கள்.

ஒலிக்கும் பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல் வரை இருக்கின்றது. மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல். உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் அந்த பாடல் ஆயிரம் காலத்து பயிர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

வளமை போல என்று இறுதி பாடலை தருவதற்கு அலாதி விருப்பம் கொண்ட அன்பு உறவு ஒருவர் கேட்ட பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் எனக்குள் ஒருவன் என்று பின்னாடி வந்த திரைப்படத்து பாடல். முத்தம் போதாதே சத்தம் போடாதே என்ற பல்லவியோடு சரணங்களை தர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார் கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் கணபதி பகுதியில் இருந்து. அவரோடு இணைந்து என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோரும் கேட்டு மகளை இருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இணைகின்றேன் காற்றலையில் உங்களோடு. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

தினமும் ஒலிக்கும் கதம்பம் நிகழ்விலே முந்தியல் தமிழ் வானொலியின் நீரொலியிலே இணைந்து வந்து இன்றைய பக்தி வேளையை சிறப்பித்து பக்தி பரவசமாக கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பலவிதமான கலந்துரையாடல்களை எல்லோரும் வந்து பண்போடு அன்போடு எடுத்து உயம்பி பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்ட வேளையிலே தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் பதிவு செய்து சென்றார்கள். அந்த வகையில் முதல் பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் முதல் நேயராக இணைந்து கொண்ட புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓர்துறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். ஆயர்பாடி மாளிகையில் என்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை கேட்க விரும்பும் வேளை மொழிகள் தமிழ் வானொலி பக்தியோடு அந்த பாடலை ஒலிபரப்புகின்றது.

0: தொடர்ந்து இணைந்த இங்கிலாந்து லண்டன் கஸ்தூரி இன்றைய திருநாள் பற்றி அழகாக வரலாறுகளோடு புராண வரலாறுகளை எல்லாம் எடுத்து உதாரணமாக காட்டி எங்களுக்கு பலவிதமான உண்மைகளை எல்லாம் தெரிய வைத்துவிட்டு அவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை இன்று கேட்டிருக்கின்றார். திருமால் பெருமைக்கு நிகரேது என்ற திருமால் பெருமை திரைப்படுத்த பாடலை எங்கே கஸ்தூரி ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் பக்தி பாடலை கேட்பதற்கு இதோ அந்த பாடல்.
1: உன் திருவடியை சிறந்தாழ்த்தி ஆவியே அமுதே எனக்கு அருள் செய்த இறைவா பாவியேன் உன்னையெல்லால் பற்றுமிட மேலுண்டோ திருமாலே உந்தன் பெருமையே பெருமை உந்தன் பெருமையே பெருமை.

மகாலிங்கம் அவர்களும் மல்லியத்திலிருந்து மகிழ்ச்சியோடு கலந்து இன்றைய நாள் விசேஷங்களை எல்லாம் வேறு விதமான வகையிலெல்லாம் கூறினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பல உண்மை கருத்துக்களையும் கூறி பைரவரும் இதற்குள்ளே பொருந்துவார், கிருஷ்ணரோடு மட்டுமல்ல என்றதைக்கும் காரணங்களை காட்டி கேட்ட வேளையிலே அவருக்கு விருப்பமாக இன்று தசாவதாரம் திரைப்படத்தில் ஒலித்த முகுந்தா முகுந்தா என்ற பாடலை தாருங்கள் என்று விரும்பி கேட்ட வேளையிலே மகாலிங்கம் மகிழ்ச்சிக்குரியவரே இதோ இந்த பாடல் கேட்டு மகிழுங்கள், நாங்களும் மகிழ்கின்றோம், ஒலிக்கின்றது பாடல்.

ஏகன் அநேகன் என்ற கருத்துக்கு அமைய ஆன்மீகத்திலே இறைவன் ஒருவன், அவன் அநேகனாக அவதாரங்களை எடுத்து வந்து மக்களின் அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்ற வேளையில் முருக அவதாரத்தை பற்றி பேசிவிட்டு முருகனை பற்றி ஒரு பாடலை அன்பு சரவணன் நெய்வேலி அரசடை குப்பத்திலிருந்து வந்து கூறினார். நான் யாமிருக்க பயமேன் என்று அழைக்கும் அவர் அன்போடு கேட்ட ஒரு பாடல் இன்று கண்ணனை நினைத்தால் சொன்னது நிலைக்கும் என்ற சுப்பிரபாதம் திரைப்படுத்த பாடலை தாருங்கள் என்று விரும்பி கேட்ட வேளையில் அந்த பாடலும் ஒலிக்கின்றது.

சரவணன் அவர்கள் கண்ணனின் திருவுளம் கண்ணன் திருவிளையாடுகளையும் சொல்லாமல் இல்லை. அவற்றையும் கூறி ஒரு அவதாரங்கள் எடுத்த வேளையிலே இப்படியெல்லாம் நிலை பெறும் ஆன்மாக்களை ஈடேற்றம் செய்வதற்கு என்று கூறிவிட்டு சென்றார். அவரை தொடர்ந்து வந்த அன்பு மகள் ஷியாமலா இஞ்சிக்குடியில் இருந்து வந்து இனிமையாக பாடி, இந்த அவதாரங்கள் எல்லாம் எங்களுக்காகத்தான் எடுக்கப்பட்டது, நாளும் கோளும் நமக்கானது என்ற கருத்துக்களை அலாவலாவிக் கொண்டிருக்கும் வேளையிலே சரியான பதில்களையும் கொடுத்து தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். கிருஷ்ணரை பற்றிய ஒரு பாடல்தான். அந்த பாடல் கோகுலத்தில் ஒரு நாள் ராதை என்று ஒரு வருகொண்ட ஒரு பாடலை எங்கள் இசை அரசி சுசீலா அம்மா அவர்களுடைய பாடல்கள் ஒரு பாடலாக இருக்கின்றது, தாருங்கள் என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் அணிந்திருந்தாள். கேட்போமா அந்த பாடலை? சியாமலா உங்களோடு நாங்களும்

கிருஷ்ணருடைய அவதாரமான பிறந்த நாள் என்று கிருஷ்ண அஷ்டமி என்று கூறி கிட்டுனர் அஷ்டமி என்று கூறுவோம். அஷ்டமி நாளில் அவர் பிறந்தார் என்பதற்கிணங்க எல்லாம் நல்லபடி நடக்கின்றது, சிறப்பாக இயங்குகின்றது, இந்த உலகத்தை உய்ய வேண்டும் என்றுதான் அந்த பிறவி எடுத்து வந்து அற்புதங்கள் செய்தார் என்று கூறிய வேளையிலே இன்று எங்கள் வானொலிக்கு பிறந்தார் ஒரு அன்பு உறவு சிதம்பரத்திலிருந்து. சிதம்பரம் சந்தனராஜ் அவர்களுடைய அறிமுகத்தோடு வந்தார் அன்பு பரம்சோதி அவர்கள். அற்புதமான பெயர் சிதம்பரத்திலிருந்து பரம்சோதி எங்களுடன் வந்து இணைந்தது போன்று ஒரு பாசத்தை ஏற்படுத்தி செல்லும் அவர் பல விடயங்களும் தன்னுடைய வரலாறையும் கூறி இணைந்து கொண்டார். அவரை நாங்கள் இதகரம் கொண்டு வரவேற்று வருக வருக வந்து எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் குடும்பத்தில் இணைத்துக் கொண்டு அவருக்கு விருப்பமான பாடலை தாருங்கள் என்றவுடன் அழகாக பாடியே காட்டிவிட்டார் திருப்பதி மலை வாசா என்ற பாடலை. அவர் விருப்ப பாடலாக அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது. பரம்சோதி அவர்களே, இதுவும் உங்கள் பாடல்.

குழந்தை கண்ணனின் உருவங்களை எல்லாம் அழகுபுற வந்தபோது அவர் ஏகோபித்த குழந்தைகளை கண்டு அளவிறந்த ஆனந்தத்தோடு இருக்கும் வேளையில் இணைந்தார் எங்கள் நாச்சியார் கோயில். ஓம் நமசிவாய அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் ஆர் தேவா அவர்கள். இந்திய பக்தி வேளையிலே வந்து இவர்கள் எல்லோரும் பக்தி மயமாக, பக்தி என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்று கூறும் வகையிலே இன்றைய பிறந்த நாள் கிருஷ்ணருக்கு இங்கு பார்த்தால் எத்தனை கண்ணன்களை எங்களால் காண முடிந்தது என்று குழந்தை உள்ளங்களை பற்றி எல்லாம் பேசிவிட்டு அவர் ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் கண்ணனின் பெயரை கேட்டால் இந்த மாடுகள் ஆடுகள் என எந்த உயிர்களும் பறிந்து போகும் என்பது போல எங்களுக்கும் பசுக்கள் எல்லாம் பறிந்து பாலை அதிகமாக கறந்து கொடுக்கும் என்ற கருத்தோட வரும் கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் என்ற ஒரு பாடலை இனிமையாக கேட்க வேண்டும் என்றார். ஒலிக்கின்றது அந்த பாடலும். இப்பொழுது தேவா உங்களுடைய பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காட்டளையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பக்தி வேளையிலே வந்து பங்கு பற்றிய உறவினர்கள் தங்கள் மனவிருப்ப பாடல்களை பதிவு செய்து சென்ற வேளையிலே அந்த பாடல்கள் தெரிவாகி இப்பொழுது காட்டளையில் கலந்து எங்களை எல்லாம் பரவசத்துக்குள்ளாக்குகின்றன, பக்திமயமாக்குகின்றன. பக்திமயமாக ஒரு 2 மணி நேரம் நாங்கள் இதை எடுத்துச் செல்வதற்கு அனுமதி வழங்கிய ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு மேலும் மேலும் நன்றி கூறி இதற்கு இறை கூர்ந்த அந்த இறைவனுக்கும் அந்த கருணை கூர்ந்த வேளையிலே அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அன்புடன் தேவந்தி ஞானசேகரன் நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம், அவர் ஆன்மீக பணியிலே அதிகம் ஈடுபட்டிருந்தாலும் எங்கள் வானொலிக்கு வருவதோடு இந்த ஆன்மீக வேளையிலே ஓடி வந்து விடுவார். இன்றும் வந்து அவரும் நானும் அழகாக சில புராண கதைகளை பகிர்ந்து கொண்டோம். அந்த வேளையிலே தமிழ் மூதாட்டி அவ்வை பிராட்டிக்கு முருகப்பெருமான் நாவல் பழம் கொடுத்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சோதித்ததையும் பேசிவிட்டு இந்த பழத்துக்கெல்லாம் ஞான பழம் இந்த முருகன்தான் என்று கூறும் ஒரு பாடல் திருவிளையாடல் அவரின் குரலுக்கு ஈடு இணையற்றவர் யாரும் இல்லை என்ற கருத்தையும் பகிர்ந்து இதுக்கெல்லாம் தெய்வீக அருள் வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஞான பழத்தை பிழிந்து ரசமென்று நாளும் கொடுத்த அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ஞானசேகரம் உங்களோடு நாங்களும் கேட்டு மக்களை நீங்கள் விரும்பி கேட்ட பாடலாக ஒலிக்கின்றது.

முருகாபுரத்து சாரும் ஒரு பிழை இல்லையே. சக்தி வடிவேனும் தத்துமையிலேறிடும் சண்முகாபுரக்கு குறையுள்ளதோ வடிவேனும் தத்துமையிலேறிடும் சண்முகாபுரக்கு குறையுள்ளதோ சக்தி வடிவேனும் தத்துமையிலேறிடும் சண்முகாபுரக்கு குறையும் உளதோ முருகாபுரக்கு குறையும் உளதோ.

வளமையாக பாடுவோர் பாடலான் நிகழில் வந்து அன்பு மகள் ரேவதி திருப்புகழ் பாடி பொழிப்புரை கூறி வரும் இரண்டு பாடல் பாடுவார். ஆனால் இப்பொழுது அது மாற்றப்பட்டு பக்தி வேளையிலே நிச்சயமாக அவர் கலந்து கொண்டு பக்திமயமான திருப்புகளை பக்தி வேளையிலே கொண்டு வந்து பொழிப்புரையோடு தந்து எங்களை மகள வைத்து பக்தியின் மகத்துவம், இறைவனின் திறமை, இறைவனின் கருணை நாங்கள் ஏன் வணங்க வேண்டும் என்று அந்த பக்தி மார்க்கத்தை போதிப்பது போன்று திருப்புகளை அழகாக பாடி அதன் தெளிவுரையை தெளிவாக கூறி சென்ற வேளையிலே அவருக்கு விருப்பமான ஒரு பாடலையும் தந்திருந்தார். அந்த பாடல் லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படுத்து பாடல். இன்றைய நாளுக்கேற்ற பொருத்தமான பாடலாக பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் என்ற பாடலை ஒளிபரப்பி விடுங்களப்பா என்று கேட்ட வேளையில் ரேவதி, உங்கள் பாடல் ஒலிக்கும் வேளை நாங்களும் உங்களோடு இணைந்து பக்தியிலே மூழ்குகின்றோம்.

ரேடியோ ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று பக்தி வேளையிலே சர்வதேச நேயர்களும் கேட்டு மகிழ வேண்டும் என்று இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் மன விருப்பத்திற்கு அமைந்த பாடல்களை கேட்ட வேளை அவை ஒன்றன்மின் ஒன்றாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நிகழ்ச்சியை கவனித்துவிட்டு என்னுடைய பெயரை கொண்ட கடவுளின் பெயர் என்ன நாள்தானே என்று எண்ணிக்கொண்டு ஓடி வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை தந்தார். அவரும் தன்னுடைய பங்குக்கு பக்தியை பற்றி பேசிவிட்டு அவர் கேட்ட பாடல் இடையிலே வரும் வரியாக எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் என்ற பாடல் அந்த வரி கொண்ட பாடலை ஆரம்பித்து பாடும் வேறொரு பாடல கண்ணின் மணியே என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் வா கண்ணா வா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது இப்பொழுது கிருஷ்ணா உங்களுக்காக.

இசை பாடும் இளங்குயிலே எண்ணமெனும் சோலையிலே இசை பாடும் இளங்குயிலே இசை பாடும் இளம்

இணைந்து கொண்ட உறவுகளுக்குள் மூன்றாவது நேயராக வந்து இணைந்துவிட்டு அற்புதமான வாதங்கள் பிரதிவாதங்கள் போன்று நாங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசிய வேளையிலே கோவை ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் அழகாக பேசி முடித்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். இன்று வித்தியாசமாக அவர் விரும்பும் பாடல் ஒரு கொடியில் இரு மலர்கள் என்ற திரைப்படுத்த பாடல், கண்ணனின் சந்நிதியில் என்று எங்களை நாங்கள் எல்லாம் ஒப்படைப்பது போன்று ஒரு பாடல். இன்றைய கண்ணன், இன்றைய கிருஷ்ணன், அவருடைய பெருநாள், அவருடைய பெருநாளில் இவர்கள் எல்லாம் வந்து உருக உருக பாடி வைத்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் மனம் உருகி அவனருள் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை. நாகப்பன் அவர்களே, இறுதிப்பாடலை கேட்பதில் உங்களுக்கு அலாதி பிரியம், அதனால் உங்கள் பாடலை இறுதியாக தருகின்றேன். கேட்போம் நாங்கள் அனைவரும் இணைந்தேன்.

அன்பு நேய உள்ளங்களே, நாங்கள் இதுவரை நேரமும் பக்தி சொட்ட சொட்ட பக்தி உள்ள கீதங்கள் அத்தனையும் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வரம். இந்த 2 மணி நேரம் மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் இணைந்து எங்களோடு நாங்கள் உள்ள கருத்துக்களை பகிர்ந்து உண்மை பொருளை உணரும் வண்ணம் மெய்ப்பொருள் எது, அதை நாடி நாங்கள் செல்ல வேண்டும், எங்களுக்கு அருள் வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இறக்கும் போதும் இறந்த பின்பும் எங்களுக்கு மோட்சமும் நிம்மதியும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தருகின்றார். வாழ்க்கை பாதையிலே நாங்கள் வாழ்க்கை பயணத்தை செய்யும் பொழுதும் அறம், மனித நேயம், சீவகாருண்யம் காத்து வாழ்ந்தோமாக இருந்தால் அது எங்களை அப்படியே சமய பாதையிலே கொண்டு சென்றுபடுத்தும். எல்லா சமயங்களும் வந்து மக்களை இடைத்துவதற்காக வந்தது. பின்புதான் அது கருத்து வேற்றுமைகள் பிறழ்வுகள் ஏற்படுகின்றதே தவிர, அதற்கு மாயை என்றது மனிதன் உள்ளத்தில் புகுந்து மதங்களை கொண்டு வந்து அகம்பாவங்கள் அங்கே அகங்காரங்கள் இவையெல்லாம் வந்தது. இதேற்று எல்லாம் அழிப்பதற்குத்தான் இறைவன் இருக்கின்றார். படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல் என்ற 5 தொழில் புரியும் எம்பெருமான். ஏகன் அதாவது ஒருவனாக இருந்து, இறைவன் ஒருவனாக இருந்து ஏகனாக இருந்து அநேகனாக இத்தனை அவதாரங்களை எடுத்து இத்தனை மதங்களுக்கு எல்லாம் நான் ஒருவன்தான் தலைவன் என்று கூறும் வகையிலே உண்மையாக இருக்கின்றார் என்பதை உணர வைக்கும் வகையிலும் சிறிதளவு நேரம் நாங்கள் சிந்தனையை இறைபக்கம் செல்வதற்கு நீங்களும் வந்து ஒத்துழைத்து பாடல்களையும் தந்து கேட்டு எங்களை மங்கள வைத்த வேளையிலே நீண்ட கால உறவுகள் எல்லாம் எங்கள் வானொலிக்கு வெளியே தளங்களிலே இருந்து கருத்துக்களை எழுதிக்கொண்டு இது ஒரு பிரயோசனமான நிகழ்வு, மக்களுக்கு தேவை ஆன்மீக திருப்திக்கு தர வேண்டும் நீங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்ட வேளையிலே நீங்கள் வந்து இணைந்து எங்களை சிறப்பித்த வேளையிலே இன்று வந்த புதிய உறவு அன்பு பரம்சோதி அவர்களுக்கும் வாழ்த்து கூறி வரவேற்றுக் கொண்டு இத்தனை நிகழ்ச்சியை ஒத்துழைப்போடு வந்த உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகதம் கூப்பி சிரம் தாழ்த்தி பரம் கேட்டு கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக அன்புடன் தமிழோடும்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நாயகன் அவன் ஒருபுறம் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவி சரணங்களையும் அணைத்து தருகின்றார். ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற திரைப்படுத்து பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வளமை போல அவர் முதல் பாடலை தந்த வேளை அவருடன் இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள். நாங்கள் முனைவோம், முதல் பாடலை கேட்போம்.

தொடரும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தருகின்றார் எங்கள் அன்பு உறவான திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா அவர்கள். ஒரு நாள் போதுமா என்ற திருவிளையாடல் பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று தன்னுடன் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நெப்பவி, நர்மகிகள், தமிழ் இனியாள் இவர்கள் கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல். கேட்டு மகிழ்வோம்.

சரி நீதானா சரி நீதானா சரி நீதானா.

மோகன சுவை நானந்தோ மோகனோ கலையா

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல், நீண்டகால உறவு நாகப்பட்டினம். நாகூர் ஜகபர் சாதிக் வளமை போல இன்றும் ஒரு பாடலை தருகின்றார். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன் என்ற பாடலை. இந்த பாடல் அன்பு கரங்கள் திரைப்படுத்து பாடல். அவர் கேட்கும் இந்த பாடலை இன்றும் அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சகானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

மூன்றாம் பிறை என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். கண்ணன், சங்கரை, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களும் இணையும் வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல் கண்ணே கலைமானே என்ற கவிஞர் கண்ணதாசனின் இறுதி பாடலாகும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

வசந்த காலம் என்று 1981 ஆண்டு திரைக்கு வந்த ஓர் பாடல். கொஞ்சம் ஒதுங்கு என்ற ஒரு நகைச்சுவையோடு கலந்த பாடல். அந்த பாடலை காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளே மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒரு பாடல், பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை என்ற ஒரு தத்துவமான பாடல், முரடன் முத்து என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் முதல் இரவு என்ற திரைப்படத்து பாடல். மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே என்று கூறும் வரி திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் முன்பு உறவுகள் அனைவரும் கேட்க விரும்புகிறார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி

நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலே தான் கண்ணன் பிறந்தான் என் கண்ணன் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற ஒரு அற்புதமான பாடலை பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் தர்மபுரி மாவட்டம் தகடூர் சாந்தி. சந்துரு நிர்மலம்மா இவர்களும் தகடூரிலிருந்து இணைந்து கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இந்த பாடலை கேட்டு மகள வேண்டும் என்று ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது கனடா கலையகத்தில் இருந்து நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

தொடரும் பாடல் பரவசமே பரவசமே என்று பரவசம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது.

மிக்கும் பாடல்கள். அடுத்து வரும் பாடலும் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல். எனக்கென ஏற்கனவே என்ற வரி கொண்ட பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படுத்து பாடல்.

ஒரு பாடல் ஒலிக்கின்றது வளைகுடாமன். குவைத் நாட்டில் இருக்கும் அன்பு ஜோஜ் உங்களுக்காக. பழனி திரைப்படத்து பாடல் திருவாரூர் தேரே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வார்த்தையாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு பெற விரும்புகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அற்புதமான ஒரு பழைய திரைப்படம், ஆண்டுகள் பல கடந்தாலும் என்று கேட்டாலும் தத்துவத்தை புரிய வைக்கும் பாடலாக உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று கேட்டு ஒலிக்க வைக்கின்றார் ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்திலிருந்து பகவானே மௌனம் ஏனோ என்று கேட்கும் பாடலாக.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொபைல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி பெண்கள் நலமும் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை ஒலிபரப்ப கேட்டு மகிழ்வோம். முதலில் பூச்சி என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். தென்றலே தென்றலே என்று முதல் வரியை தொட்டு முழுவதையும் பாடுகின்றது அருள்மோகன். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அனுப்பி வைத்த பாடலாகும்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் மன்மத லீலை திரைப்படுத்து பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற வரி கொண்ட பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை கண்டி மாநகரம் மத்திய மாகாணம் ஈழமணி திருநாட்டில் இருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். ஒரு பாடல், மேகமே தூதாக வா என்ற கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படுத்தும் பாடலை.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிய பாடல் ஒன்று பேருந்தில் நீ எனக்கு என்ற பொறி திரைப்படத்து பாடல். அந்த பாடலை இன்று தருகின்றார் மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் அவர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோமே. ஆதவன் என்ற திரைப்படுத்த பாடல் தான் அவர் தந்த பாடல். வாராயோ வாராயோ என்று வரி எடுத்து பாடும் வேளை காது கொடுப்போம் அந்த பாடலுக்கும்.

அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக கேட்க இருக்கின்றோம். புதுமுகமே சிறு மதுக்குடமே என்ற ஒரு அற்புதமான பாடல், அந்தரங்கம் என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகிழ்வோம் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர், ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள்.

இவர்கள் ஒருங்கிணைந்து இன்னும் ஒரு பாடல் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலாக ஒலிக்கின்றது. யார் இந்த பாக்கள் என்ற ஒரு வரி கொண்ட பாடலை வால் நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றீர்கள்.

இவர்களோடு தினமும் வந்து பாடலை கேட்கும் இன்னும் ஒரு உறவு கேதீஸ். இவர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். அர்த்தங்கள் 1000 திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் கடலோடு நதிக்கென்ன கோபம். இதுதான் அந்த பாடல். கேட்போமே.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பம் தித்திக்கும் தீனான பாடல்களாக எங்கள் காதோரம் ஒலிக்கின்றன.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம் தந்த பாடல். கூந்தல் கருப்பு என்ற முதல் வரியை கொண்ட பரிசு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்டு மகிழ்வோம்.

இந்த வழியிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். பாடம் என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ளைக்காரன் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவர் தந்தவுடன் இளமணி திரு நாட்டில் இருக்கும் என்னவள் எங்களை மறவாமல் ஒரு பாடலை அங்கிருந்து அனுப்பி இருக்கின்றார். வண்ண வெளி அழகி என்ற வரி கொண்ட பாடல் ஆடிவள்ளி என்ற திரைப்படத்தில் இருந்தது.

இத்தனை பாடல்களையும் நாங்கள் கேட்ட வழியில் இறுதியாக எனது பாடலை தரங்கள் நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வருவோம் என்று வளமை போல அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார். மரகத வீணை என்ற திரைப்படத்திலிருந்து மரகத வீணை என்று ஆரம்பிக்கும் பதத்தோடு பாடுகின்றது அந்த பாடல்.

அன்பு உறுப்புகளே, நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த திட்டிக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே. மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழை உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 பதினோராம் மாதம் முதலாம் நாள் இங்கு 2021 இன்று வந்தது போல இருக்கின்றது, நேற்று வந்தது போல இருக்கின்றது. ஆனால் 11 மாதத்தை எட்டி பிடித்துவிட்ட 10 மாதங்களை எப்படியோ கழித்து விட்டோம் என்பவர்களே, இந்த புண்ணிய நாளாகிய இன்றைய முதலாம் நாள் நவம்பர் மாதம் 11 2021 முதலட்டமன் வானொலியின் காற்றலையில் இப்பொழுது நேரம் சரியாக மத்தியானம் நண்பகல் 12:37 காட்டும் வேளையிலே உங்களுக்கு நேரத்தை காட்டுவதற்கு 10:07 என்று கூறுகின்றது. முற்பகல் இல்லை, பிற்பகல், இரவு நேரமாகிவிட்டது. உங்களுக்கு பார்த்தீர்களா தருமாற்றத்தை? இதே நேரம்தான் ஈழத்திரு நாட்டிலும் இருக்கின்றது. பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது சரியாக 5:37 என்று காட்டும் வேளையில் வளைகுடா நாடுகளில் 7:37 என்றும், மலேசிய நாட்டில் நேர்மாறாக இந்நாள் இரவு 12:38 இருக்கும் கனடாவில் இருந்தது என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்றைய தினம் திங்கட்கிழமை. திங்கட்கிழமையிலே நேர் ஒளியாக வர இருக்கும் நிகழ்வுகள் ஒன்று பாட்டு சவாரி. இன்றைய பாட்டு சவாரியில் உங்களை நேரலையில் சந்திக்க வந்திருக்கின்றேன். இது மறுபடி வரப்பா என்று நீங்கள் எண்ணும் வேளையில் தரமாற்றம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சரியான நேர காலங்களை அறிவித்தேன் அன்புகளை. இது கனடா தமிழ் வானொலியின் திங்கள் தோறும் மலரும் பாட்டு சவாரி 31 என்று மலர இருக்கின்றது. 31 அலங்கரிக்க வரும் அன்பு உறவுகளை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். வளமை போலத்தான் பாட்டு சவாரியின் சட்டத்திட்டங்கள் நியதிகள் எல்லாம் இருக்கும், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதிலே இந்த வடிவத்திலே ஒரு சிறு மாற்றத்தை செய்யலாம் என்று அதிபரோடு ஆலோசித்து வந்திருக்கின்றேன். அது கூறுகின்றேன் உங்களுக்கு. வழக்கமாக உங்களுக்கு தரும் நேரங்கள் காலங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு வாக்குகள் கையிலே கொடுக்கப்பட்டிருந்தன. 7 வாக்குகள், 7 சுரங்கள், 7 பாடல்களை கொண்டு வரும் இந்த வேளையிலே உங்களுக்கு 7 வாக்குகளை தந்து இந்த 7 வாக்குகளை நீங்கள் கேட்கும் 7 பாடல்களுக்கும் சரிவர முறைப்படி வரிசைப்படுத்தி தாருங்கள் என்று கூறினால் உங்களுக்கு சற்று சிந்தைக்கு கூடுதலான வேலைப்பாடாக இருக்கும், நேரத்தையும் அன்னளவாக பிடிக்கும் என்று ஒரு சிறு கருத்தோடு. ஒரு சில அன்பு உறவுகள் 2, 3, 4 தெரிவு தேவையில்லை தானே, போட்டிக்கு 1வது தெரிவித்தானே எடுத்துக் கொள்கின்றோம். எங்கள் முழு நேரத்தையும் அதிலே பங்கட செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் இருக்கின்ற அபிப்பிராயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். எல்லோருடைய அபிப்பிராயத்தையும் மனதில் கொண்டு உங்களுக்கு 1 வாக்கு மட்டும்தான் என்று அளிக்க கொடுக்கப்படுகின்றது. அந்த 1 வாக்கையும் சரியான தெளிவாக நீங்கள் கொண்டு வந்து 7 பாடல்களை உற்று கவனித்து கேட்டு சரியாக தீர்மானித்து 1 வாக்கு மட்டும் தந்தால் காணும். ஆனால் உங்களுடைய விருப்பம் 1வது பாடல், 2வது பாடல், 3வது பாடலாக உங்கள் ரசனைக்கேற்ப நீங்க தெரிவு செய்ததென்றால் எந்த விதமான விதிவிலக்கம் இல்லை, கொடுக்கலாம். நீங்கள் பழைய போல 2வது பாடல், 3வது பாடல்னு தரலாம். ஆனால் 1வது பாடல் தானே இங்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இந்த வாரத்தில் இந்த 7 பாடல்களும் சிறந்த பாடலாக எந்த பாடல் என்பதை நீங்கள் தெரிவு செய்து தர வேண்டும். அதுதான் ஒரு மாற்றம். அடுத்தது எல்லா விதிவிலக்குகளும் சரி, எந்த நாட்டவர்களும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம், எந்த வயதினரும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம், ஆண் பெண் இருபாலரும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கமும் 6478746415 என்ற பழமையான தொலைபேசி இலக்கம், 1 இலக்கம்தான். 2-3 இலக்கங்களை கொடுத்து இணைத்து வைத்து நான் செய்வதில்லை. ஒரே அழைப்பிலேதான் இந்த நிகழ்வுகளுக்கு பங்கு பெற்ற வாய்ப்பாக இருக்கும். பலரும் பல நேரம் ஓடி வந்து ஒரே நேரத்தில் பலர் இணைந்து கொண்டால் அவர்களுடைய வாக்குகளை எடுப்பது கடினமாக இருக்கும். ஒவ்வொருவராக வந்து நிதானமாக நிதானித்து நன்றாக பாடல்களை ஊகித்து தாருங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இது பாட்டு சவாரி 31.

பாட்டு சவாரி 31 முப்பது வாரங்களை கடந்து 31வது வாரமாக இன்று காலடி எடுத்து வைக்கின்றது காற்றாலையில் முருகர் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 31. அந்த 30 வாரங்களையும் பல இடையூறுகளோடு தான் நடத்தினேன் அன்பு உறவுகளை. நீங்களும் என்னோடு ஒத்துழைத்து அதை வெற்றி பெறச் செய்தந்தீர்கள். இடையில் ஏற்பட்ட சில தடைகள் காரணமாக ஒரு சில வாரங்கள் நிகழவில்லை. இருப்பினும் அந்த பழைய அந்த போகத்துடன் இன்றும் அந்த சவாரி செல்கின்றது. முருகர் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 31. பாட்டு சவாரி 31 பழைய உற்பத்தியுடன் இன்றும் வருகின்றது. பழமை போல ஏழு பாடல்கள் தான் இன்றும் வருகின்றன.

பாட்டு சவாரி எப்பொழுதும் ஏழு பாடல்களை கொண்டு வந்து உங்களுக்கு காற்றலையில் மலரப்படுவது வணக்கம். அந்த வகையில் அந்த ஏழு பாடலும் எப்படியான பாடல்கள்? ஏழு திரைப்படமாக இருக்கலாம், வித்தியாசமான பாடகர்களாக இருக்கலாம், வித்தியாசமான இசையமைப்பாளர்களாக இருக்கலாம், வித்தியாசமான ராகங்களாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், எல்லாம் வித்தியாசப்பட்டுத்தான் இருக்கும். ஆனால் ஆரம்பிக்கும் பதம் ஒரு சொல்லில் தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தடவையும் வரும்பொழுது ஒரு சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்கள், பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தாலும் அவற்றை தேர்தலுக்கு கொண்டு வந்து எங்கள் முதல் தேர்விலே தெரிவு செய்து ஒரு ஏழு பாடல்களை உங்களுக்கு ஒப்படைக்கின்றோம். ஏழு சுரங்கள், சுரங்கள் இழந்தபடியால் அந்த இலக்கம் ஒரு பொருத்தமாக இருக்கும் இந்த நிகழ்வுக்கு என்று ஏழு பாடல்களை தெரிவு செய்து அந்த ஏழு பாடல்களை நீங்கள் கேட்ட பாடல்களாகத்தான் இருக்கும். ஒரு சிலர் கேளாத பாடல்களாகவும் இருக்கும். ஆனால் அந்த பாடல்களின் அந்த இசை உங்களை இழுக்கும். இந்த ஏழு பாடல்களும் எந்த வகையிலே உங்களை கவர்கின்றது? அது பாடல் சிறந்த பாடலாக இருக்கலாம், சிறந்த வரிகளாக இருக்கலாம், இல்லை சிறந்த கருத்துக்களாக இருக்கலாம், அல்லது சிறந்த இசையாக இருக்கலாம், இல்லை சிறந்த பாடகர்களாக இருக்கலாம், அல்லது அந்த பாடல்களில் வரும் கருத்து எங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒத்து போகின்றது, எத்தனையோட வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டுகின்றது, எத்தனை பேருக்கு வாழ்க்கை பாதையிலே வேறு மாற்றங்களை தந்தது என்பதை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து இன்று வரும் ஏழு பாடல்களுள் இரண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடித்தது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான எண்ணங்கள் ஏற்படலாம், அபிப்பிராயங்கள் ஏற்படலாம். அதனால் தான் அதை இரகசியமாக அந்த வாக்கை எடுக்கின்றோம். உங்களுக்கு பிடித்த பாடல் எது என்பதற்கு வாக்கை அளித்து, யார் கூடுதலாக, எந்த பாடல் கூடுதலான மக்களினுடைய எண்ணத்தை கவர்கின்றதோ அந்த பாடல் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போன்றுதான் என்றும் வருவது. நீங்கள் ஏழு பாடலையும் தெரிவு செய்யவில்லை, முதல் பாடலை தெரிவு செய்தாலே போதும். விரும்பினால் இரண்டு மூன்று ஐந்தாவது என்று இலக்கங்களை தாருங்கள். இல்லாவிட்டால் ஒரு பாடல் எனக்கு இந்த பாடல் தான் பிடித்தது என்று கூறிவிட்டு செல்லலாம். உங்களுடைய வாக்கு இரகசியமாக எடுத்துக் கொள்ளப்படும். விரும்பினால் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் காற்றலையில் மறந்து வருகின்றது. 2021 ஆண்டு 11 மாதம் முதலாவது நாளான இன்று வரும் 31 பாட்டு சவாரி 31.

காட்டு சவாரி 31. பாட்டு சவாரி 31. அன்பு உறவுகள், மீண்டும் மீண்டும் எனக்கு தொலைபேசியிலும் நேரடியாகவும் புலனத்திலும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். என் உடல் நலத்திலே அக்கறை உள்ள அன்பு செல்வங்களே, நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுதல் வீண் போகவில்லை. நான் காட்டலைக்கு வந்துவிட்டேன். இப்பொழுதும் நீங்கள் அவசரமில்லை, நன்றாக ஓய்படுங்கள், ஆறுதலாக வாருங்கள். தேவை இருந்துட்டு வந்து ஒரு குரல் கொடுத்தால் போதும் என்று அன்புடன் ஆதங்கத்துடன் கேட்கின்றீர்கள். ஆனால் என்னால் இருக்க முடியவில்லை. அன்புடைய நெஞ்சங்களே, மறு ஒலிபரப்பிலே உங்கள் குரல்களை நான் கேட்கும்போது என்னை படுக்கையை விட்டு எழுந்து ஓடச் சொல்கின்றது. என்னால் ஓட முடியாது, இருப்பினும் ஓடச் சொல்கின்றது என் உள்ளம். என் உள்ளம் பழைய நிலையில்தான் இருக்கின்றது. உடலிலே சிறு வருத்தம் இருந்தாலும் உள்ளத்திலே வருத்தம் இல்லை என்றால் உங்களுடைய அன்பு என்னை ஆட்கொண்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இன்று வேலை பாடல்கள் வருகின்றது. காற்றழகி நேரத்தை நடிக்க நேரத்தை நான் நீட்டாக எடுக்கவில்லை. அந்த வேலு பாடலும் எது என்பதுதானே உங்களுடைய கேள்வி. இப்பொழுது இதெல்லாம் முன்பு கூறுவதுதான் திருப்பி திருப்பி கூறுகிறாரே. என்ன பாடலாக இருக்கும், என்ன பதமாக இருக்கும் என்ற எண்ணம். இன்று வித்தியாசமான படங்கள், தீனா திரைப்படம், பூவே உனக்காக என்ற திரைப்படம், விளையாட்டு பிள்ளை என்ற ஒரு திரைப்படம், சொல்லாமலே என்ற திரைப்படம், சொர்க்கம் என்ற இன்னும் ஒரு திரைப்படம், அல்லி அர்ஜுனா என்று அடுத்த படம், மோகமுள் என்று இன்னும் ஒரு படம். மொத்தம் 7 திரைப்படத்திலிருந்து 7 பாடல்கள் வருகின்றது. அது என்ன பதம் என்றுதானே உங்களுடைய எண்ணம். இன்னும் இன்னும் கூறவில்லையே என்று. இதுதான் பாட்டு சவாரி. சவாரி ஓடுவதற்கு ஏறியவுடன் சவாரியை செய்ய முடியாது. அதனுடைய குணம் குறிகள் போக்குவரத்து எல்லாம் பார்த்துத்தானே நீங்கள் ஒரு குதிரையில் ஏறி உட்கார வேண்டும். சரி, அதன்படி இன்று உங்களுக்கு ஆரம்ப சொல்லாக, முதல் சொல்லாக, ஒரு பொதுச் சொல்லாக எடுத்திருக்கின்றேன். சொல் என்ற பதத்தை தாங்கி வரும் பாடல்கள் 7 சொல் என்று ஆரம்பிக்கும். இப்பொழுதும் உங்களுக்கு படங்களின் திரைப்படங்களின் பெயர் கூறிவிட்டேன். ஓரளவு பாடல்கள் உங்கள் மனதிலே முணுமுணுத்துக் கொண்டு இருக்கும். இப்பொழுது எதுவாக இருக்கும், எதுவாக இருக்கும் என்று கூறுகின்றேன். முதலாவது பாடலாக இலக்கத்தை களத்திலே தொங்க விட்டுக் கொண்டு தீனா என்ற திரைப்படத்து பாடல் வந்து நிற்கின்றது. தொட்டு செல்லும் என்ற பாடல், சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என்ற பாடல், சொல்லாமல் தொட்டு செல்லும். இதுதான் இந்த முதல் இலக்கத்தை களத்திலே மாட்டிக்கொண்டு அணிவகுப்பிலே நிற்கிறது. அதற்கு அடுத்த அப்போது இரண்டாவது இலக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. சொல்லாமலே யார் பார்த்தது, பூவே உனக்காக திரைப்படத்து பாடல். நீங்கள் இப்பொழுது நான் வரியை கூறும்பொழுதே பாடி பார்க்கின்றீர்கள். உங்களுடைய உள்ளத்திலே உடத்திலே முணுமுணுக்கிறது எனக்கு கேட்கின்றது அன்பு செல்வங்களே. அடுத்த பாடல் மூன்றாவது இலக்கத்தை கொள்விக்கொண்டு நானும் வருகின்றேன் போட்டிக்கென்று வந்து நிற்கின்றார். சொல்லாமல் தெரிய வேண்டுமே, விளையாட்டு பிள்ளை என்ற ஒரு திரைப்படத்து பாடல். அடுத்து நான்காவது இலக்கத்தோடு நிற்பவர்தான் சொல்லாதே சொல்ல சொல்லாதே என்ற பாடல். அது எந்த திரைப்படம், சொல்லாமலே என்ற திரைப்படம். அடுத்து சொர்க்கம் என்ற திரைப்படத்து பாடல், சொல்லாதே யாரும் கேட்டால் என்று வரும் பாடல். ஆறாவது பாடலாக சொல்லாயோ சோலை கிளி, அல்லி அர்ஜுனா என்ற திரைப்படத்து பாடல். அத்தோடு நான் என்ன சளைத்தவனா, என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அந்த தெருவிலே தெருவாகி வந்து பதிவிலே உருவாகி 7வது இலக்கத்தை வாங்கி தன் களத்திலே மாட்டிக்கொண்டு அணிவகுப்பிலே நிற்கின்றது. ஆட்டத்தோடு நிற்கின்றது. ஓட்டத்துக்கு ஆயத்தமாக சொல்லாயோ வாய் திறந்து என்ற அந்த பாடல், மூக முள் திரைப்படுத்து பாடல். அதனால் சொல்லாமல் தொட்டு செல்லும், சொல்லாமலே யார் பார்த்தது, சொல்லாமல் தெரிய வேண்டுமே, சொல்லாதே சொல்ல சொல்லாதே, சொல்லாதே யாரும் கேட்டால், சொல்லாயோ சோலை கிளி, சொல்லாயோ வாய் திறந்து. இந்த 7 பாடலும் தான் இன்று உங்கள் காதோரம் வந்து ஒலித்து உங்கள் கவனத்தை திருப்பி எந்த பாடலுக்கு நான் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு பாடலும் கூறுகின்றது. இவற்றுள் ஒரு சரியான பாடல், தரமான பாடல், சிறந்த பாடல் என்று உங்களுக்கு எது தென்படுகிறதோ அந்த பாடலுக்கு வாக்களித்து இந்த வாரத்து சிறந்த பாடலை தெரிவு செய்து தாருங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? இல்லை. உங்களுக்கு பாடல்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்க புலனத்திலே அறிவித்தல் வரலாம். அதை கேட்டு வரிகளை மறக்காமல், இலக்கங்களை மறக்காமல் தெரிந்து கொள்ளுங்கள். வருகின்றது பாடல்கள். அதிலே இன்று முதலாவது பாடலை கேட்போமா? தீனா திரைப்படத்து பாடல் இருந்து 7 பாடலும் வரிசையாக ஆரம்பிக்கின்றது.

நீங்கள் கேட்டுக் கொண்டு கொண்டிருப்பது மின்னல்தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் திங்கள் தோறும் உலா வரும் பாட்டு சவாரி. பாட்டு சவாரியிலே இன்று 31வது பாட்டு சவாரியில் நீங்கள் இணைந்து சவாரி செய்கின்றீர்கள். பாடல்களிலே அந்த உறவுகள் ஒருவரும் அழைக்கின்றார்கள். பாடல்கள் முழுமையாக முடிந்து வாக்களிக்க விட்டதன் பின்புதான் உறவுகள் காற்றாலைக்கு வர முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளும் இந்த வேளையில் இது மின்னல்தமிழ் வானொலியில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி அற்புதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் சிந்தனையில் குழப்பவில்லை, இதோ அடுத்த பாடலை தருகின்றேன். தொடர்ந்து

0: சுதந்திரம் என்ன செய்யும்.
1: ஐந்து பாடல்களை அற்புதமான பாடல்களாக இருக்கின்றது என்று எண்ணி நாக்கிலே மூக்கிலே நாடியிலே கன்னத்திலே கையை வைத்து சிந்திக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. அன்பு உறவுகளை, இது சாதாரணமான பாடல்கள் அல்ல. தனித்தனியே ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை நீங்கள் எங்கு கேட்டாலும் ஒவ்வொரு பாடலையும் கேட்கும்போது நடந்த பயணத்தை நிறுத்தி கேட்டிருப்பீர்கள். இந்த பாடல்களின் வரிசைகளையும் கருத்துக்களையும் அதனுடைய ராகங்களையும் இசைகளையும் ஓசைகளையும் ஒலிகளையும் குரல்களையும் ஆனால் இங்கு ஒருமித்து வருகின்றதல்லவா? சற்று திண்டாட்டமாகத்தான் இருக்கும். இங்கே ஆறாவது பாடலையும் கேட்டு பார்ப்போம். ஆறாவது பதத்தை கழுத்திலே தாங்கி நிற்கும் பாடல் வருகின்றது, அந்த பாடலையும் கேட்போமா? அல்லி அர்ஜுனா என்ற பாடல் கேட்போமா?
0: யாரும் கேட்டால்
1: தொடர்ந்து ஐந்தாவது பாடல் முடியும்.

ஆரப்பாடல்களை வரிசையாக கேட்டுக்கொண்டு அந்த சரியான அவசரத்திலே இருக்கின்ற ஐயோ இந்த பாடல் சரியா அந்த பாடல் சரியா என்று கேட்கும் பொழுதே ஒவ்வொரு பாடலும் உள்ளத்தை துளைத்துக் கொண்டு இருக்கின்றது அன்பு உறவுகளை. அந்த வகையிலே ஏழாவது இலக்கத்தை கொண்டு வந்து இறுதி பாடலாக உங்கள் காதோரம் இனிக்க வரும் அடுத்த பாடலையும் கேட்டுவிடுவோம். இந்த ஏழு பாடல்களில் எந்த பாடலும் உங்கள் இதயத்தை துளைக்கின்றது என்று பார்க்கத்தானே போகின்றோம். இதோ ஏழாவது பாடல்.

இனிமையான இந்த பாடல்கள் இதமாக உங்கள் காதோரம் வந்து அணைந்தது அன்பு உறவுகளே. இணைந்திருந்த உங்களுக்கான இந்த பாடல்கள் உங்கள் உள்ளத்தை பிணைந்திருக்கும் என்றும் எனக்கு தெரியும். ஏழு பாடல்கள் சாமானியமான பாடல்கள் அல்ல, ஒன்று ஒன்று விஞ்சிய பாடல்களாக இருக்கின்றது. எது சிறந்தது என்று தெரிவு செய்வதற்கு நீங்கள் கடினப்படுவதும் எனக்கு நன்றாக தெரிகின்றது. திரும்பம் கேட்ட பாடல்களாக இருக்கலாம், இடையிடையே கேட்ட பாடல்களாக இருக்கலாம். இந்த பாடலை பாடியவர்கள் இன்று இந்த உலகத்தில் வாழலாம், ஆனால் வாழாமல் வாழலாம். மண்ணுலகில் மறைந்தும் இருக்கலாம், ஆனால் நிறைவாக எங்கள் இதயத்தை தழுவிக் கொண்டிருக்கின்றது இந்த பாடல்களின் வரிகளும் இசைகளும் குரல்களும் அந்த காட்சிகளும் திரைப்படங்களின் பெயர்கள் அத்தனையும் எங்கள் மனதிலே பால பதிந்திருக்கின்றது. நன்றாக உங்களுக்கு தெரிகின்றது. இதில் எந்த பாடலை தெரிவு செய்வது என்று மீண்டும் கூறவேண்டே சொல்லாமல் தொட்டு செல்லும் தீனா திரைப்படுத்த பாடல். சொல்லாமலே யார்வன் பார்த்தது பூவே உனக்காக திரைப்படுத்த பாடல். சொல்லாமல் தெரிய வேண்டுமே விளையாட்டு பிள்ளை திரைப்படுத்த பாடல். சொல்லாதே சொல்ல சொல்லாதே சொல்லாமலே என்ற திரைப்படுத்த பாடல். சொல்லாதே யாரும் கேட்டால் சொர்க்கம் திரைப்படுத்த பாடல். சொல்லாயோ சோலைக்கிளி சொல்லாயோ சோலைக்கிளி அல்லி அர்ஜுனா திரைப்படுத்த பாடல். சொல்லாயோ வாய் திறந்து முகமுள் திரைப்படுத்தப்படும். பழைய புதிய இடைக்கால பாடல்களை காற்றலை கலந்துவிட்டது அன்பு உறவுகளே. இப்பொழுது 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்திற்கு பால்வேறுபாடு இல்லாமல் இட வேற்றுமை இல்லாமல் சகலரும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு நிகழ்வு பாட்டு சவாரி 31 கேட்போமா பங்கு பெற்றுவோமா? இப்படி தீர்மானித்து விட்டீர்களா? இங்கே ஒரு உறவு அடித்துக் கொண்டிருந்தார் பாடலை தெரிந்துவிட்டு ஓடி வந்து கூற வேண்டும் என்பது போல, அல்லது வேறு ஏதாவது விளக்கத்துக்காகவோ தெரியவில்லை. இப்பொழுது நீங்கள் அழைத்து என்னிடமிருந்து சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம், கேள்விகளை கேட்டுக் கொள்ளலாம் பாடல்களை பற்றி. ஆனால் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறும் வழமை போல இப்பொழுது முதல் உங்களுடைய வாக்கெடுப்பு ஆரம்பிக்கின்றது. 12 மணிக்கு இந்த நிகழ்வு சரியாகும். உங்கள் நேரம் அதாவது வந்து இலங்கை இந்திய நேரம் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. அன்பாக ஒத்துழைத்து இந்த பாட்டு சவாரியை சிறப்புற செய்திட வேண்டும். நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது காற்றலையில் விடுகின்றேன். வாக்காளர்களின் சுதந்திரத்தோடு வந்து வாக்களியுங்கள் அன்பு உறவுகளே.

0: பாட்டு சவாரி 31. பாட்டு சவாரி 31. வாக்களிப்புக்கு ஓடிவரும் முதல் உறவை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகனே ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. தங்களுக்கு இனிய நண்பர்கள் அப்பா, நலமாக இருக்கிறீர்களா?
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நானும் உங்கள் இரவு வணக்கத்தை தந்து கொண்டுகிறேன். நலமாக இருக்கின்றேன், பலமாக இருக்கிறேன்.

0: என்று. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: எல்லோருடைய அன்புக்கும் பாத்திரவாதி அல்லவா, அதனால் நீங்கள் நலமாகத்தான் இருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு. சரி, வாழ்ந்த சவாரி 31 பத்தி உங்கள் கருத்தும் உங்களுடைய வாக்கினையும் பெறலாம்.
1: சொல்லுங்கப்பா.
0: பாட்டு சவாரி 31 கேட்டீர்களா? 7 பாடல்களும் கடினமாக இருக்கின்றதா?
1: கேட்டப்பா ரொம்ப, அதாவது ரொம்ப எப்படி சொல்ற, ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் இருக்கிறது. இந்த இந்த வாரம் இந்த மாற்றமும் சிறப்பான ஒரு மாற்றம்ப்பா.
0: அப்ப இப்பொழுது நானும் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். அந்த சிறப்பான மாற்றத்தை வாக்கு மூலம் காட்டுங்கள் அன்புமணி. என்னோடு வாருங்கள் வாக்குச்சாவடி செல்வோம்.

0: இந்த ஏழு பாடல்களும் நீங்கள் கேட்கும்போது உடனே பழைய ஞாபகம் கொண்டு ஓடி வர வேண்டும் இல்லையா? ஜனனி திரைப்படம்
1: ஜனனி, ஆமாப்பா ஜனனி
0: திரைப்படம் நல்ல பாடல் பாடல் ஒரு நாளைக்கு வணக்கம் மகளே வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றேன். நம்மோடு உங்களோட நலன், என்னுடைய நலனின் உங்களோட அக்கறை எனக்கு தெரிகின்றது. உங்களுக்கு மூலம் இருக்கின்றீர்கள். இதுதான் காலம் இல்லையா? நேர காலத்தை நீங்கள் கணக்கிடத்தான் வேண்டும். உங்கள் அறிவுரை சிறந்தது, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அப்பாவுக்கு முதல் வந்த அறிவுரையாக இருக்கின்றேன். நலமாக நேர குழந்தைகள் அப்படி இருக்கார்கள். அந்த எழுதி எழுதிகள் மலை என்னும் பாடசாலை ஆரம்பித்து விட்டதா? சரி, இப்ப வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வேண்டும். நாளை இருந்து உங்களுக்கு வந்து காவல்தான், அதுக்கு மீண்டும் வாக்களிப்போமா?
2: வாக்களிப்போம்.
0: சரி, வாக்குச்சாவடிக்கு போகும்போது

0: ஓகே கூறுங்கள். பாடல்கள் தெரிவு செய்வதில் கடினம் இருந்தது மகளே?
1: எனக்கு இந்த பாடல்கள் சில பாடல்கள் எனக்கு தெரியாது.
0: நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு முன்பு வந்த பாடல்கள் ஐந்து சில பாடல்கள் இருக்கின்றது, ஆனால் காட்டலைகளை கேட்டு முடிப்பீர்கள் இருந்துட்டு ஒரு தடவையாவது.
1: இப்போது நீங்கள் எழுதியிருப்பீங்க கேட்டிருந்தேன்.
0: வாழ்த்துக்கள். பழைய புதிய இடைக்கால பாடல்களாக வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப நாளைய தினம் இந்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? கருப்பு நீலா நீதான் கலங்குவதே. அப்படியா? கருப்பு நீலா நீதான் கலங்குவது நல்ல பாடல். அப்பொழுது பேத்திகள் எத்தனை பேர் பாடுதலை போயிருக்கிறார்கள்? மற்றவர்கள் ஆயுதமா இருக்கின்றார்கள் போவதற்கு. அவர்களும் போகக்கூடிய சான்றிதழ் கிடைக்க வேண்டும், பாதுகாப்பாக கிடைக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அப்படி இருப்பார்கள் என்று நம்பிக்கொண்டு இப்பொழுது நான் அடுத்த வாரம் செல்கின்றேன் மகளே. மீண்டும் வந்து இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முகமது ராஃபிக் அவர்களே, ராஃபிக் வணக்கம்.
2: காலை வணக்கம், இரவு வணக்கம்.
0: நல்லது. இரண்டு வணக்கங்களை வைத்துக்கொண்டு நானும் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கீங்க. மூணு நாள் ஜுரம் எனக்கு.
0: ஜுரத்தை தானே நீங்கள் இந்த கோழி பண்ணிகளை பணிபுரிகின்றீர்கள். கோழிகள் மூலமும் வரக்கூடும், அல்லது அங்கு வந்து பங்கு பெற்று அங்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் வரக்கூடும். மிக கவனமாக இருக்க வேண்டும். மிக கவனமாக இருங்கள். மிக
2: கவனமாக இருங்கள். ஜுரம் அதிகமாயிடுச்சு.
0: எல்லாம் சேர்ந்துதான் அப்படி வரும். வலு கவனமாக இருங்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு ஒன்று தூரமா வரக்கூடாது, சுலபமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவன். சரி, இப்போது நாங்கள் கற்றலை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள்.

0: வாழ்ந்திருக்கு.
1: உடனடியாக வைத்தியரிடம் சென்று உங்கள் பயிற்சி பரீட்சையை செய்து கொள்ளும். சரியா? எல்லாம் சுகமாக வேண்டும், குணமாக வேண்டும், பாரதூரமா வரக்கூடாது என்று எல்லாம் வல்ல உறவினும் வேண்டிக்கிறோம். நன்றி
0: நன்றி.
1: எங்களுடைய சின்னமலையன் பி பி பிரகாஷ் அவர்கள் அழைத்துக் கொண்டே இருந்தார். அவர் அமைப்பை கொண்டு வர முடிகிற வேண்டும் தற்கனைக்கு என்று கேட்டுக்கொண்டு, இது மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை காற்றலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு சவாரி 31 பாடல்கள். அந்த பாடல்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த பாடல் சார்ந்த பாடலும் தெரிவு செய்ய வந்து வாக்குகளை தருகின்றீர்கள். வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். வாருங்கள்.

0: அன்பு உறவு சின்னவளையம் பி பி பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இங்கேயும் நல்ல பிரகாசமா இருக்கின்றது. வணக்கம் பிரகாஷ்.
1: வணக்கம். வணக்கம் அப்பா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் நானே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கப்பா.
0: மந்தமாக இருந்த வெளிச்சூழல் இப்பொழுது பிரகாஷ் இருக்கின்றது. என் பிரகாஷ் வந்துவிட்டார் என்றவுடன் இல்லையா?
1: இங்க எல்லாம் மழையா இருக்கப்பா.
0: மழையா?
1: மழையா இருக்கு.
0: அதிகமான மாநில மாநிலம் மழையெல்லாம் எழுதி இருக்கின்றார்கள். உங்கள பகுதியும் சின்னவளையம் பகுதியும் மழையாக இருக்கின்றது. வெளியே செல்வது கடினமாக இருக்கும். மழையுள்ளே மலைகளில் போய் அநேகருக்கு நோய் ஏற்பட்டு இப்ப ராபிக் வந்து சொன்னிருந்தா தான் மழையிலே நனைந்து விட்டேன், அதனால் ஜலதோஷம் எல்லாம் வந்துவிடும் என்று. ஆனா அந்த ஜலதோஷம் தான் இப்பொழுது உலகளாக நடக்கின்ற வருத்தம். அதை சுற்றி பெருவருத்தமாக வர பார்க்கும். கவனமா இருக்கு. நீங்க வெளியே செல்ல மாட்டீர்கள் தெரியும், உங்களுக்கு வருத்தம் வரவும் கூடாது. இப்ப பாடல் தெரிவுக்கு வந்து எப்படி இருந்து பாடல் தெரிவுக்கு வந்து விட்டோமா?
1: வந்துடலாம்.
0: சரி, அப்ப வாக்குச்சாவடிக்கு செல்வோம்.

0: பாகச்சா வரைக்கும் வந்துவிட்டோம். இப்பொழுது நீங்கள் நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று கூறினால் நல்லது. எங்கே கூறுங்க, நாளைய தினம் என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்கு?
1: நாளைக்கு வந்து கிழக்கு சிம்மையில படத்திலிருந்து ஆத்தங்கர மரமே அரச மர இலையே அந்த
0: ஓ ஆத்தங்கர மரமே
1: அரசமர இலையே
0: நல்ல பாடல் அந்த பாடல்
1: ஆத்தங்கர
0: கிழக்கு சீமையில திரைப்படத்தை பாடலாம். எப்படி அந்த திரைப்படம் பார்த்தீங்களா? எத்தனை தடவை பார்த்தீர்கள்?
1: நிறைய பல முறை பார்த்தாச்சு.
0: பார்க்க பார்க்க பார்க்க வித்தியாசமான காம்பினேஷன் என்று கூறுவார்கள் தொடர்பு படுத்தலான நடிகர்கள் வித்தியாசமாக
1: நல்லா இருக்கும்.
0: நல்லா
1: நல்லா இருக்கும். நெப்போலியன், விஜயகுமார், ராதிகா எல்லாரும் நடிச்சிருப்பாங்க.
0: குஷ்பு
1: நல்ல
0: நல்லா குஷ்பு இல்ல குஷ்பு இல்ல ராதிகா ராதிகா நல்ல திரைப்படம். நல்ல கிராமிய சூழலோடு வந்த கதை அம்சத்தை கொண்ட திரைப்படம். வாழ்த்துக்கள் மேனி, இணைந்து சிறப்பித்ததற்கு நன்றி. மீண்டும் நாங்கள் சந்திப்போம். அடுத்த உறவுடன் செல்லட்டுமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு வருகின்றார். எங்கள் அன்பு நீய உள்ளம் வடலூர் ஆனந்தன் வரவேற்று கூறி எழுதியிருந்தார். காற்றலையில் வர வருகின்ற நிகழ்ச்சியை பற்றி விளம்பரமும் படுத்தியிருந்தார். வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே, வாருங்கள். நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கின்றனையா? நலமா
0: இருக்கின்றோம். நலமாக இருக்கின்றோம், பலமாக இருக்கின்றோம், சிறப்பாக இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவு, அன்பு, அனுசரணை, பிரார்த்தனை எல்லாம் இங்கே வீண் போகாமல் தனித்து இருக்கின்றது. சரியா? நல்லது. நன்றி நன்றி ஆனந்தன் அவர்களே. அடுத்து நீங்கள் சிறப்பாக எங்களுடைய நிகழ்ச்சியை வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் வரவழைக்கின்றீர்கள். அது மீறும் ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கின்றது. நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: ஒரு சில நிகழ்ச்சி ஒரு அதாவது நிகழ்ச்சியா இருக்க எனக்குதான் தெரியும். அது வந்து நம்மள வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்குது, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. மகிழ்ச்சியா நாட்கள் வந்து இனிமையா கடத்து செல்லுது. அது நான் என் பெற்ற இன்பம் பெருக்க வையகங்கிற மாதிரி நல்ல நிகழ்ச்சி இன்னும் நிறைய பேர் வரணுங்கிறது என்னுடைய
0: ஆதங்கம்
2: எதிர்பார்ப்பீங்க.
0: எதிர்பார்ப்பு வேண்டுவாதங்கள் அன்பு நீங்கள் அனைவரும் வருவார்கள், வந்து பங்கு பெற்றுவார்கள் என்று கொண்டு இப்பொழுது நாங்கள் காற்றலையை கொண்டு வாக்குச்சாவடிக்கு செல்வோம். வாக்களிப்பதற்காக வாருங்கள்.

0: வணக்கம், வந்துவிட்டோம் காற்றலைக்கு ஆனந்தன். நாளைய தினம் உங்களது நாடகம் எல்லாம்
1: சண்டை கோழி படத்துல இருந்து தாவணி போட்ட தீபாவளி அந்த பாடல் கொடுத்துருங்க. நல்லா இளமையா இருக்கும்.
0: ஓ, தாவணி போட்ட தீபாவளி என்ற பாடலும் உங்களுக்கு சண்டை கோழியிலே வரும். தாவணி போட்ட தீபாவளி, இது வந்து சண்டை கோழி திரைப்பட பாடல் இல்லையா?
1: சண்டை கோழி, சண்டை கோழி
0: இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். இன்றைய பாடல் தெரிவுகள் எப்படி இருக்கின்றது?
1: பாடலுமே அதான் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரியே அது எல்லாமே அந்த பாடல் நல்லாவே இருந்து பாக்கிறதுக்கு தேர்வு செய்திருக்கீங்க. இன்னும் சில பாடல் எல்லாம் கிடைச்சிருக்கோம், அதுல இந்த பாடல் இனிமையான பாடலாவே ஏழு பாடலுமே
0: அமைஞ்சிருக்கு. நன்றி, நன்றி ஆனந்தன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவுடன் சொல்றேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம். எங்களுடைய விஜயராகவன் அவர்களே, வணக்கம். வணக்கம் விஜயராகவன். விஜயராகவன் வணக்கம்.
2: வணக்கம்.
0: காரைக்காலில் இருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள், வணக்கம். உங்களுக்கு எங்கள் காலை வணக்கம். மதிய வணக்கத்தை தருகின்றேன், இரவு வணக்கத்தையும் தருகின்றேன். நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன். நீ நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் ஐயா, நலமாக. அங்கே மழை எப்படி இருக்கின்றது?
2: மழை கொட்டிட்டு இருக்கியா? கொட்டு கொட்டி கொட்டி
0: கொட்டு கொட்டு கொட்டுது பாரு அங்கு. சரி, இப்ப நாங்க வாக்கு சாவடிக்கு செல்வோமா வாக்களிப்பதற்கு?
2: செல்வோம் ஐயா.
0: செல்வ

0: அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: இந்த பிறந்த நாள் காணும் அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தருகின்றன. உங்களோடு சேர்ந்து நானும் தருகின்றேன். நன்றிகள் தமிழ் வானொலியும் தருகின்றது. நன்றிகளை நாளைய தினம் என்ன பாடல்? என்ன பாடல் தருவோம் உங்களுக்கு
0: நாளைக்கு?
1: ஆமா,
0: தங்குங்கரை நாளை தலைவர்களே.
1: தங்கங்களே நாளை தலைவர்களே என்ற பாடலை கேட்கின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு காற்றலையில் சிறப்பாக வரும் ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு இணைந்தமைக்கு. பாடல்களை தெரிவு செய்வதில் ஏதாவது தடுமாற்றம் இருந்ததா?
0: ஒன்றும் அப்படி இல்லையா? ஒன்றும்
1: தெரியவில்லை, சுலபமாக இருந்தது. இது சிறப்பாக இருந்த கேட்டு மறந்த பாடல்கள் தானே?
0: அனைத்து பாடலுமே கேட்ட பாடல்கள் தான்.
1: நல்லது, நல்லபடியா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவு வேற இருக்கு.
0: மீராமா இப்படியா இருக்காங்க?
1: நலமாக இருக்கின்றார், பிஸியாக இருக்கின்றார். என்னையும் பார்த்து, வானொலியையும் பார்த்து, கிரமங்களையும் பார்த்து கொஞ்சம் நலமாக இருக்கின்றது. 10% சரியா வர இருக்கின்றது. அது வந்துவிடும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றது. நீங்கள் மருத்துவத்தில் வேலை பார்க்கும்போது நான் சொல்ல தேவையில்லை. இருப்பினும் கவனத்தோடு இருக்கின்றோம், பாதுகாப்போடு இருக்கின்றோம், வைத்தியருடைய ஆலோசனையோடு இருக்கின்றோம். துண்டித்துக் கொள்ளுங்கள். ராமன் அவர்கள் வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம் ராமன்.
2: ஐயா வணக்கம். ஆழமா இருக்கீங்களா ஐயா?
1: மணவையில் இருந்து எங்களுடைய கவிஞர் ராமன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வாருங்கள், நலமா இருக்கு. நீங்கள் எப்படி இப்பொழுது உங்கள் உடல்நலம் எப்படி இருக்கின்றது?
2: உடல்ல கொஞ்சம் தெரியா? கொஞ்சம்
1: கொஞ்சம் தான் தெரியிருக்கின்றதா? முற்றாக குணமடையவில்லை. நோய் என்பதை இலகுவாக வரவிடக்கூடாது. வந்தால் அவரை முற்றாக தடுக்க பார்க்க வேண்டும். என்னுடைய அனுபவத்திலே கூறுகின்றேன். கவனமாக சின்ன நோயோ பெரிய நோயோ வந்தவுடன் அவரை, எங்கள் அப்பா சொல்லுவார், சின்ன பாம்பு என்றாலும் அதை பெரிய தடியால் அடிக்க வேண்டும் என்பவர். அதை வந்து ருசுப்படுவது விட்டது. பாம்புகள் சின்ன தடியா தடிப்பட்டு விட்டா மீண்டும் அதை உயிர்க்கலாம். பெரிய தடியால் அடிக்க முற்றாக இறக்கம் பண்ண. அதை வந்து சின்ன நோய் வந்தாலும் பெரிய மருந்தை கொண்டு அதை நாங்கள் வைத்தியத்தை பார்த்து குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லது. இப்ப நாங்கள் வாக்குச்சாவடியை விட்டு, காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்கின்றோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. நாளைய தினம் உங்களுக்கு எந்த பாடலை தர வேண்டும் நான் உங்களுக்கு கேட்க விருப்பம்? நாளைய தினம்
1: திங்கள் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா அந்த பாட்டு.
0: தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள்
1: உறங்கிய போதும் காதல் கண்கள் உறங்கிடுமா?
0: நல்லது, அது உங்களுக்கு உறங்காதா ஐயா?
1: அப்படிலாம் ஒண்ணு இல்லையா,
0: கவிஞர் அல்லவா, கட்டவிழ்த்து விடுவீர்கள் வார்த்தைகள், எனக்கு தெரியும். அந்த காதல் உணர்வு வந்துவிட்டால் வேறு எதையும் சிந்திக்காது இல்லையா? தென்றல் உறங்கினால் என்ன, திங்கள் உறங்கினால் என்ன, கண்கள் உறங்காமல் பார்த்துக்கொண்டே இருக்கும் காதல் எங்கே
1: விரங்கினால்.
0: கவிஞர்கள் அவர்கள்
1: தான் முடியுதுல,
0: அவர்கள் தான் கவிஞர்கள். இப்பொழுது வரவர் கவிஞர்கள் இல்ல, வெட்டி பொறுத்துவர்கள். அவர்கள் தங்களை அறியாமல் ஒரு சொல்லை கொடுத்து விட்டால் அந்த கருத்தோடு சேர்ந்த சொற்களஞ்சியம் அவர்களுக்கு நிறைய இருக்கின்றது. தமிழ் சொற்களை கொண்டு வந்து மாலையாக கோர்த்து சரம் கவிச்சரமாக்கி
1: விடுவார்கள்,
0: கவிச்சரமாக்கி விடுவார், சரமாக சரமாரியாக பிழிந்து விடுவார்கள். அதனால் தான் அவர்கள் காவிய கவிஞர்களாக இன்றும் இருந்து எங்கள் மத்தியில் வாழ்கிறார்கள். சிறுவயதில் இருந்தால் கூட கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய ஒரு பாட்டில் பிள்ளை கண்டுபிடிக்க முடியும், ஒரு பாட்டிலும் பிள்ளை
1: கண்டுபிடிக்க முடியாது.
0: அவ்வளவு தூரம் வாழ்க்கையோடு
1: தாமரங்கோட்டையில பிறந்தவர், கிராமம் தாமரங்கோட்டை தான் பிறந்தார்
0: அவரு. அதனால அவருக்கு
1: எளிமையான கிராமம்,
0: கொட்டோ கொட்டோன்னு கொட்டுறது கருத்து. அது இயற்கையாக வர வேண்டும் ஐயா, கவியை விட்டு இயற்கையாக வர வேண்டும். வாழ்த்துக்கள் ராமன், உங்களுக்கு மீண்டும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அடுத்த உறவு வருகின்றால் அவரை நான் அழைக்க இருக்கின்றேன், அழைத்து விடுவோம், சந்திப்போம். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பாட்டு சவாரி பற்றிய. வந்த உறவுகளை விட வர வேண்டிய உறவுகள் நிறைய இருக்கின்றீர்கள். ஒரு வாக்குச்சாவடியில் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஓடி வாருங்கள், வந்து உங்கள் வாக்கினை பொன்னான வாக்கினை பக்குவமாக அழைத்துச் செல்லுங்கள். பாட்டு சவாரி 31. பாட்டு சவாரி 31.

குடும்பத்தை ஒரு குடும்பத்தில் இந்த வைத்திரை பொறுத்த பாடலை இப்பொழுது மொன்றியல் தமிழ் வானொலி ஒலிபரப்பாகியது. நீங்கள் இந்த பாடல் வந்துவிட்டதே நாங்கள் அப்படி செல்வது என்று எண்ண வேண்டாம். நீங்கள் ஓடி வாருங்கள். உங்கள் வரவு எப்பொழுதும் தடையாகாது. பாடலை நிறுத்தி உங்களை நான் வரவேற்பேன். உங்கள் வாக்குகளை பெற்றுக் கொள்வேன்.

0: பாட்டு சவாரி
1: 31.
0: பாட்டு சவாரி
1: 31. 30 வாரங்களை வெற்றிகரமாக கடந்து இன்று 31வது வாரத்தில் காலடி எடுத்து வைத்து சவாரி செய்து கொண்டிருக்கின்றது பாட்டு சவாரி 31. வாரம் ஒரு தடவை திங்கட்கிழமை காற்றலைக்கு கலந்து வர இருக்கும் பாட்டு சவாரி பல இன்னல்கள் மத்தியிலே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இன்று 31வது பாட்டு சவாரியாக 31வது பாட்டு சவாரி செய்து கொண்டு பக்குவமாக பலர் வந்து காற்றலையில் வாக்களித்து செல்கின்றார்கள். மீதியும் வர வேண்டும் அவர்களும் என்று கூறி பாடலின் மீதியையும் கேட்டு விடுவோம்.

0: உதிக்கின்றது, அதில் நான் தேடும் இன்பங்கள் உதிக்கின்றது, விழித்திருக்கின்றது, கவி படிக்கின்றது.
1: படிக்கின்ற மனதில் ஓடி தருந்தார் அன்பு ஜோர்ஜ் அவர்கள், வளைகுடா நாட்டில். வணக்கம் வணக்கம் மாமே ஜோர்ஜ்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: நலமா இருக்கின்றீர்களா ஜோர்ஜ்?
2: நலமாவும் வளமாவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஐயா. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க அப்படியே இருக்கிறீங்க.
1: உங்களோட அன்போடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம். எந்த நிலை இருந்தாலும் பாட்டு சவாரி ஓடி வந்துவிடுவீர்கள் இல்லையா?
2: ஆமாங்கய்யா. ஓட்டு ஓட்டு உரிமை
1: ஓட்டு உரிமையை வீணடிக்க கூடாது இல்லையா? சரி, அப்ப வேற பாடலை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா?
2: கேட்டிருக்கேன் ஐயா. எல்லாம் என்ன ஒண்ணு எதை மிஸ் பண்றது எதை விடுறதுன்னு அவ்வளவு நல்ல பாடல்லாம்
1: தரமாக இருக்கின்றது இல்லையா? உங்கள் தெருவை பார்க்கும் வாக்குச்சாவடிக்கு செல்வம் பாருங்கள். முதலிலே

0: பாட்டுக்கு வந்துவிட்டோம். நிலையத்தில் வந்திருந்தவன் பேசுகிறோம். நாளைய தினம் என்ன பாடலை நீங்கள் விரும்பி கேட்க விரும்புகிறீர்கள்?
1: நாளைய தினம் ஒரு நாள் ஒரு கூத்து படத்திலிருந்து அடியே அழகி அந்த பாடல் ஐயா.
0: அடியே அழகி, நல்ல நல்ல பாடல்களை நிறைய நேரத்திலே எழுதி கேட்க நீங்கள் சிறப்பாக இருக்கின்றது. பாடல் கேட்ட பாடல் கேட்காத பாடல் இடங்களை ஒரு நாள் கூத்து கேட்ட திரைப்படம் இல்லையா? சரி, அந்த பாடம் உங்களுக்கு நாளையே கிடைக்கும். இந்த ஏழு பாடல்களையும் தெரிவு செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது தடுமாற்றம் இருந்ததா?
1: தடுமாற்றம் என்றால் எல்லா பாடலும் நல்ல பாடல்கள் ஐயா. இடைக்கால பாடல், பழைய பாடல், புதிய பாடல் எல்லாம் அது அதுதான் உங்களுடைய அதுதான் நான் சொல்றது. எப்ப எத்தனை டைம் சொன்னாலும் அப்புறம் நீங்க சொல்லுவீங்க ஐஸ் வைக்கிறீங்க. நாங்க தகவல சக்கரவர்த்தி
0: அப்பா பெரியசாரத்துக்கு வைத்து விட்டு இங்கே குளிர்காலம் ஆரம்பித்து விட்டு நல்லதையா. உங்களுடைய பாட்டு தெரிவுக்கும் பதிலுக்கும் வாக்களிப்புக்கும் நாளைய தின பாடல் கேட்டமைக்கும் பங்கு பற்றியவைக்கும் நன்றியும் வணக்கமும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் உமையால். வணக்கம் மகளே, நலமா இருக்கின்றீர்களா?
2: நன்றாக இருக்கிறோம் ஐயா. நீங்களும் மீராமாவும் நன்றாக இருக்கிறீர்களா?
0: நன்றாக வளமாக இருக்கின்றோம். நன்றி நீங்கள் கேட்டபடி. பாடல்கள் ஏழும் உங்களுக்கு பிடித்த பாடலா இருக்கின்றதா? ஏழும் நல்ல பாடலா இருக்கின்றதா?
2: நல்ல பாடலா
0: தாங்க. வாக்குச்சாவடிக்கு செல்வோம். சென்று உங்கள் வாக்கினை தாருங்கள், வாருங்கள் என்னும்.

0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு பாருங்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்க இந்த ஏழு பாடல்களும் நீங்கள் அனுதினமும் அல்ல, இடைக்கிடையே என்றாலும் கேட்ட பாடல்களாகத்தான் இருக்கின்றது. இதில் அதிலிருந்து தெரிவு செய்வது என்பது சற்று கடினமாகத்தான் இருந்திருக்கும். இருப்பினும் நீங்கள் உங்கள் பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உண்மையால் நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் கதம்பத்திலே?
1: நாளைய தினங்களாயம்பம்
0: நியர் விருப்பத்திலே
1: சொல்லாமலே தொட்டு செல்லும்
0: அந்த பாடல் வந்து இன்று போட்டியில் நிற்கிற பாடல் என்றபடியால் வேறு வேறு பாடல் தான் நீங்கள் கேட்பது சிறப்பாக இருக்கும்.
1: சொல்லுங்களே ஐயா, நன்றாக இருக்கிறது. சொல்லாமலே தொட்டு செல்லும்
0: அந்த பாடல் நல்ல பாடல். நீங்கள் காத்ததை கேட்டதற்கு அந்த பாடல் என்று இந்த ஏழு பாடல் எதுவும் உபயோகிக்க கூடாது.
1: ஓ அப்படிங்களா?
0: வேறு ஒரு பாடல் தாருங்களம்மா.
1: இருங்க ஐயா, ஏழு பாடல் சொன்ன பிறகு உங்களுக்கு சொல்லவா?
0: உங்களோட தேர்வு முடிஞ்சு, உங்களோட பாடல் தேர்வு முடிந்து விட வருத்தப்படி கூட போகிறீர்கள். அப்ப மீண்டும் நாங்கள் காத்திரையை பற்றி செல்ல வேண்டும் கொண்டு வர.

0: இப்ப உங்களுக்கு தலைவத்திலே கதம்பம் நேயர் விருப்பத்துக்கான பாடலை தாருங்கள். என்ன பாடல் விருப்பம்?
1: யாரைத்தான் நம்புவதோ. பாட்டு ஒண்ணு வருது இல்ல?
0: ஆமா ஆமா, யாரைத்தான் நம்புவதோ, சுசீலாவுடைய பாடல.
1: ஆமா ஆமா,
0: அழுக்கு இருக்கும்
1: இல்லையா?
0: சரி, அந்த பாடம் கூட கிடைக்கும் நாளைய தினம் உங்களுக்கு. அந்த நன்றி அம்மா, இணைந்து சிறப்பித்தமைக்கு வாக்கினை தந்ததற்கு நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இது மனித நன்றி அம்மா. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர சமைச்சவை. அன்பு உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் அழைப்பை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கே ஓடி வந்து உங்கள் பாடலை வாக்கு சாவடிக்கு வந்து வாக்கினை தாருங்கள். நேரம் 11:13 நிமிடம் உங்களுக்கு, எங்களுக்கு இப்பொழுது 1:42 நிமிடம். வளைகுடா நாட்டிலும் இப்பொழுது 8:42 நிமிடம் இருந்தது. பிரித்தானிய நாட்டிலே 6:42 நிமிடம் என்று காட்டிக்கொண்டிருக்கும் வேளையே நீங்கள் இணைந்தே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் முதல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில். வாரம் ஒரு முறை மலரும் பாட்டு சவாரி. பாட்டு சவாரி 31. பாட்டு சவாரி 31. பாட்டு சவாரி 30 கேட்டு 31 சவாரி செய்து கொண்டிருக்கும் என்பது உறவுகளுக்கும் இந்திய தமிழ் வானொலி ஒரு பாடலை காற்றலை தந்து கொண்டிருக்கிறது. அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வாருங்கள். எங்கே ஒரு குடும்பத்தின் கதை இது. மலைச்சாரலின் இளம் பூங்குயில் என்ற பாடலின் மிகுதியையும் கேட்போமா?

இனிமை இனிமையான ஒரு பாடல் குடும்பத்தின் கதை இது என்ற திரைப்பட பாடலை கேட்டுக்கொண்டிருந்தோம். மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. இப்போது அங்கே பகல் வேலை அல்ல, இரவு வேலை. இரவு பணிக்கு செல்பவர்கள் விட மற்றவர்கள் வீட்டிலே தானே இருப்பீர்கள். உங்களுடைய பங்களிப்பை காணவில்லை. இன்னும் வாக்குச்சாவடிக்கு வர வேண்டியவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. விரைவாக வந்து பாடலை தெரிவு செய்து தர வேண்டும். பாடலை கேட்டுக்கொண்டிருப்பது இந்த பாடல்கள் வழக்கமாக எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு பின்னிப்படைந்த பாடல்கள் தான். எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த பாடல். ஒரு தடவையும் வரும்பொழுது நீங்களாகவே பல தடவை இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றீர்கள். கடந்த வாரம் கேட்டவர்கள் ஒருவர் கேட்ட விருப்ப பாடல் இங்கே எதுக்குள்ள இருக்கின்றது. பாட்டுக்கு பாடுவோர் பாடலாமலே வந்து பாடினவர் ஒருவர் தன்னுடைய விருப்ப பாடலாக பாடினார். அவர் காற்றலைக்கு வர காணவில்லை. அவர் வருவார் என்று எண்ணுகின்றேன். எல்லோருக்கும் அறிவித்தல் கிடைத்திருக்கின்றது. திங்கட்கிழமைகளில் பாட்டுச்சவாரி நிகழ்வுகள் வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தால் இப்பொழுது நடக்கின்ற நிகழ்ச்சி நேரொலியா இல்லை மறு ஒலி அழப்பா என்றும் புரியும். நேரொலியிலே வந்து மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நேரத்தை நான் கூறிக்கொண்டிருக்கேன். அடிக்கடி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த காற்றலையிலே. முதல் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை. பாட்டு சவாரி 31, இதுதான் புதியது. 30 வாரங்களை கடந்து விட்டோம் அல்லவா. நீங்கள் தான் 30 வாரங்கள் வந்து பாடல்களை தெரிவு செய்து தந்தீர்கள். 30 வாரத்திலே இது 31வது வாரமாக வந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 7 பாடல்கள். அந்த 7 பாடல்களும் எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்து தரும் கடமையிலே இருக்கின்றீர்கள். உங்கள் வாக்குகளை நீங்கள் வாக்களிப்பது உங்கள் உரிமை, அது உங்கள் கடமையும் கூட. கடந்த வாரம் எங்களுடைய ஆனந்தன் அவர்கள் கூட எழுத்து மூலம் தெரிவித்திருந்தார். இங்கே எழுத்து மூலம் பலர் அறிவித்தல் தந்திருக்கின்றீர்கள். தெரிவுகளை பற்றியும் மற்றவர்களோடு சிறந்து உரையாட வேண்டும். என்னுடைய சத்தம் வரவில்லை, நன்றாக வருகின்றது, வருகிறது, இந்த நன்றி என்றெல்லாம் பலவிதமாக எழுதியிருக்கின்றீர்கள். அதெல்லாம் காற்றலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றீர்கள். எங்கே காணவில்லை என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஓடு வாருங்கள். பாட்டு சவாரி 31 அரங்கறியுங்கள்.

0: அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார், இணைந்து விடுவோம். வணக்கம் வணக்கம் தர்மபுரி ராஜ்குமார் அவர்களே, வணக்கம் வணக்கம்.
1: ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா. இங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது தர்மபுரியில நீண்ட நாட்களுக்கு பிறகு.
0: ஓ, நீண்ட நாட்களுக்கு பிறகு. நல்லவர்கள் அல்லவா நீங்கள்?
1: அதனால
0: நல்லூர் ஒருவர் உடல் என்றால் எல்லோருக்கும் பெய்யும் மழை.
1: அவர்களும் அப்புறம் திருவாரூருக்கு ஒரு நாகப்பட்டக்காரன் நல்லவங்கய்யா,
0: அவங்க டெய்லி
1: டெய்லி பேச்சு,
0: அவர்கள் டெய்லி நல்லவர்கள். நீங்கள் இடையில
1: இடையிடையே அவ்வப்பொழுது நல்லவர்கள்
0: அவ்வப்பொழுது நல்லவர்கள். சரி, இப்ப வேறு பாடல்களும் கேட்டிருப்பீர்கள். வாக்குச்சாவடிக்கு செல்வம் பாருங்கள் என்னோடு.

0: விட்டு வந்துவிட்டோம் கதை எழுத்துக்கள். ஏழு பாடல்களும் நீங்கள் கேட்ட பாடல்கள் இனிப்பாக இருக்கின்றது பாடல்கள் இல்லையா?
1: இல்லைங்க, அதுல ஒரு ஒரு பாடல் ரெண்டு பாடல் கேட்டதில்லைன்னா ஒரு பாடல் கேட்க வாய்ப்பு இல்லை.
0: உங்களை கேட்டதோ கேட்கவில்லை, கேட்ட பாடல்களுக்குள் தரமான பாடலை தந்து விட்டீர்கள், நன்றி உங்களுக்கு. நாளைய தினம் என்ன பாடல் நான் தர வேண்டும் உங்களுக்கு கதம்பத்திலே?
1: படம் நண்டு.
0: ஆஹா, நண்டு.
1: பள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா பாடல்,
0: நல்ல ஒரு பாடல். அது இல்ல, கருத்து
1: நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்செயல ஒரு வானொலியில கேட்டேன், அதனால அந்த பாடல்.
0: அள்ளி தந்த பூமி வானம் அல்லவா, இது நாங்கள் அடிக்கடி எங்கள் கட்டளையில் வருவது. அதை விட பாட்டம்பதத்துக்கும் இந்த பாடல் வந்திருக்கின்றது, பாட்டம்பதத்திலேயும் நல்ல பாடல் தந்திருக்கின்றேன். உங்களுக்கு இந்த பாடல் கிடைக்கும். ராஜ்குமார் அவர்களே, இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி ஐயா, நன்றி,
0: நன்றி ஐயா, நன்றி. முன்னேற்றவர்கள் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சோவை. எம் ஆர் செல்வகுமார் நீங்கள் அழைத்திருந்தீர்கள் அல்லவா, மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களில் இரண்டு வாக்குகள் இருக்கின்றன, கணவனுக்கும் மனைவிக்கும், ஓடி வாருங்கள், வந்து வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கும் பொழுதே பாடல்களை தொடர்ந்து தருகின்றேன், கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் ராஜராஜன்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ராஜராஜன், நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கீங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கும். மாமாவுக்கும் மருமகனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே குரல், ஒரே விதம். ஆனால் இளமை உங்களுடைய குரல், இளமை இப்ப மாமாவுக்கு ஒரு மாதிரி வேற இன்னும் முழுமையாக்கி விட்டார்களே என்று. அப்படியா? கிட்டத்தட்ட உங்கள்
1: இருவரும்
0: குடும்ப குரல், குடும்ப குரல் நன்றாக இருக்கின்றது. சரி, நீங்க பாடல்களை கேட்டீர்களா? இதுல உங்களோட வயதுக்கு முந்தின பாடம், நூறிய பாடம், இது வந்து உங்கள் வயதுக்கு முன்பு வந்த பாடல்களாக இருக்கலாம். சில பாடல்கள் இருப்பதில் நீங்கள் கேட்டு தெரிவு செய்தல் வல்லவர். வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு செல்வோம், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

0: எல்லாருக்கும் வந்துவிட்டோம். இப்ப நீங்க நாளைய தினம் உங்கள் கதம்பத்துக்கு நான் என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் ராஜ்குமார்? அதான் என்ன பாடல் இருக்கும் ராஜ்குமார்? ராஜராஜன் பொருங்க,
1: ராஜ்குமாரின் மருமகன் கூட சொல்றான்.
0: ஆமா, மருமகன் ராஜராஜன் கொண்டு வாருங்கள்.
1: ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இருந்து புதுசா அமைச்சல் ஆயிரத்தில் ஒருவன்.
0: ஆ, புதிய ஆயிரத்தில் ஒருவன், அதுல என்ன பாடல்?
1: புதிய ஆயிரத்தில் ஒருவன் இந்த பாட்டீங்கயா
0: கொண்டு வாருங்கள்.
1: மாலை நேரம் மலை தூவும் காலம் என் நெஞ்சின் நூறம் நிற்கின்றேன். அந்த பாட்டீங்க மாலை நேரம்.
0: அது என்ன காரணம்? காரணம் உங்களுக்கு அந்த பாடல் விருப்பம்?
1: ஐயா, ஆண்ட்ரே ஜெர்மியாங்கிறவங்க பாடியிருப்பாங்க, நடிகையாவும் இருக்காங்க.
0: பாடகரையும் பிடிக்கும், நடிகரையும் பிடிக்கும், அதனால் பிடிச்சிருக்கு இந்த பாடல். வாட்டுக்கள் ராஜராஜா உங்களுக்கு, நாளைய தினம் உங்களுக்கு இந்த பாடல் ஒளிபரப்பப்படும். இப்பொழுது இன்னொரு வருகின்றார், வாக்களிக்க அவரிடம் செல்லட்டுமா? நன்றி, நன்றி ராஜராஜன் இணைப்புக்கு நன்றி. தங்கே வணக்கம், வணக்கம் கண்ணன் அவர்களே, வணக்கம் கண்ணன், வணக்கம். ஆஹா, இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. கண்ணன் வாருங்கள், மீண்டும் ஓடுவாருங்கள். சிங்கக்குட்டி வர வேண்டும். கண்ணா, செல்வகுமாரன் வந்தார், அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். இங்கே கண்ணன் ஓடுவார்கள். இது மத்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தடைப்பட்டுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் என்ன காரணம் என்று புரியவில்லை. ஓடி வந்து பாடல்களை தர வேண்டும். இது பாட்டு சவாரி 31. வந்துவிட்டார், வந்துவிட்டார் சிங்கக்குட்டி கண்ணன். வணக்கம் கண்ணன்.
2: அப்பா வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் மானே, நலமா இருக்கின்றேன். சிங்கக்குட்டி மானே, நீங்க நலமா இருக்கின்றீர்களா? பணி முடிந்து விட்டதா?
2: நலமா இருக்கேன்.
0: இப்ப அங்கே மழை பெய்யுறதா?
2: அடுத்த பனிகாலம் வந்துடும், அப்பவும் போக முடியாது. 6 மாசம் போகலாம். 6 மாசம்
0: போகலாம். வாழ்த்துக்கள். 6 மாதமாவது கிடைத்திருக்கிறதுக்கு நன்றி. இப்பொழுது பாடங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் வாக்குச்சாவடியை விட்டு, கலையத்தை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள் அப்பாவோடு.

0: நிலையத்துக்குள் வந்துவிட்டோம். ரகசிய வாக்கெடுப்பின் பின்பு நாளைய தினம் உங்களுக்கு நான் என்ன பாடல் தலைமத்திலே ஒளிபரப்ப வேண்டும்?
1: அப்ப இது தில்லாதவனம் தொழிற்சாரத்தில் வந்து பார்த்தா இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை.
0: ஓ, இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை என்ற அந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல். நல்ல கருத்தும் தான், எவ்வளவு பாட்டு பாடினாலும் உருவம் இல்லை அதுக்கு, இல்லையா? நல்ல பாட்டை தந்திருக்கின்றீர்கள் மகனே, நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு காற்றில் இருந்து விடுபட்டு அடுத்த உறவுகளை அழைப்போம். மீண்டும்
1: சந்திப்போம்.
0: நன்றி மகனே, நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கேயே அடுத்த உறவு காற்று காத்துக் கொண்டிருந்தார் ஓடி வரவனும். அவர் இரண்டாவது சிங்கக்குட்டியா இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். அவர் தான் அழைத்தது போல் தெரிகின்றது. அதை விட வேறு யார் அழைத்திருப்பார்கள் என்றால், அவர் அடுத்தவரும் வந்து இன்னொன்று நாள் சந்தன்ராஜ் அவர்களும் அழைத்திருக்கின்றார்கள். வர வேண்டும் காற்றலைக்கு. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சோவையில் இணைந்து பாட்டு சவாரியில் சவாரி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இறுதி நேரம் நெருங்கிவிட்டது. விரைவாக வருகின்றார்கள், வந்து தருகின்றார்கள். ஓடி வர வேண்டும் ராமன் அவர்களும் வந்திருந்தார்கள் போல் தெரிகின்றது. வர வேண்டும். இங்கே சிங்கக்குட்டி வந்துவிட்டார். சிங்கக்குட்டி நம்பர் 2 செல்வகுமார் வந்துவிட்டார். வணக்கம் செல்வகுமார்.
2: நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமா இருக்கின்றேன். நீங்கள் அன்பு எம்ஆர் செல்வகுமார் அவர்களே, நீங்கள் நலமா?
2: நலமாக இருக்கிறேன்ப்பா.
0: பாடங்களை தான் கண்டிருப்பீர்கள், இப்பொழுது வாக்களிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு செல்வோம்.

0: நாங்கள் முதல்ல ஒரு மாற்றம் செய்திருக்கின்றோம். சரி, நாளைய தினம் என்ன போறோம்? நாளைய தினம் செல்வகுமார்.
1: அப்ப நாளைக்கு வந்து இந்த வரம்பா இந்த இது தைரியமாக சொல் நீ மனிதன் தானா? ஓடி உள்ள கோயில் இல்லப்பா.
0: ஓ, இப்படி இருந்த கோயில் தைரியமாக சொல் தனி அடிச்சு கூட பாடுறேன் இல்லையா? தைரியமாக சொல் நீ மனிதன் தானா? அவர் தனி அடிச்சபடியால் அவர் மனிதன் இல்லை இல்லையா? நல்ல எடுத்துருப்பான பாடல். குடியிருந்த கோவில் இல்லையா? ஐந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வருவார்கள். குடிய அன்பரையா பாடல் அந்த பாடல்கள் காட்டில கிடைக்கும். மோகனா வந்திருந்தாரா?
1: நன்றி.
0: அவரிடம் கூடுங்கள் மோகனாவிடம். விரைவாக நாங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் தாமதமாக வந்து விட்டீர்கள். வணக்கம் மகளே. மோகனா
2: அப்பா வணக்கம்.
0: நலமாக இருக்கிறேன்ம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்க வேண்டும். என்ன பாடல் நீங்கள் முதலாவது பாடலாச்சரிய செய்தீர்கள்? வாக்குச்சாவடிக்கு சென்று வாங்கினேன்.

0: கதம்பத்திலே என்ன பாடல் நீங்கள் கேட்டு மக்கள் விரும்பும் பாடல்? கதம்பத்திலே
1: ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, அந்த பாடல்பா.
0: ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. சிவகுமார் நிலாவில வந்தாரா? வாழ்த்துக்கள் மகளே. அப்பா நகைச்சுவைக்காக கூறிய இந்த நாளே நன்றி அம்மா. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். இறுதி நேரம் என்றபடியால் விடுவாக வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு சந்தன் ராஜ் அவர்கள் வந்திருந்தார். இறுதி நேரம் அவர் தன்னுடைய பணி முடித்து ஓடி வந்து பங்கு பெற்று வந்தவர். வருவார் என்று எண்ணுகிறேன். மீண்டும் பெற வேண்டும். இன்னொரு வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் நேரம் சரியாக 2:02 காட்டிக் கொண்டிருப்பது உங்களுக்கு 11:33 நள்ளிரவை எட்டி பிடிக்க போகின்றீர்கள். வந்துவிட்டார் சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே.
2: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கத்தை தந்த உங்களுக்கு நானும் உங்கள் பகல் வணக்கத்தை, இல்லை உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருவேன், உங்களுக்கு பகல் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டேன். நலமா இருக்கின்றீர்களா சந்தன் ராஜ்? பல இடங்களில் மழை பொழிகிறது,
2: உண்மைதானே?
0: பொழிய வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும், நாடு செழிக்க வேண்டும் இல்லையா? சரி, இப்ப நாங்க
2: ஒரு நாட்கள் கழித்து அந்த மழை பெய்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
0: வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, பாவனையாளர்களும் வந்து பெறாது. கொள்வனம் செய்வதற்கு மழை இடையூறு தானே. தீபாவளி பரேட்டு
2: இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அது தெரியாது. ஆனா அந்த ரோட்டு ஓரங்கள்ல போடுறாங்க இல்லையா?
0: ஆமா ஆமா.
2: அந்த அந்த விற்பனையாளருக்கு மிகவும் சிரமமா,
0: சிறு வியாபாரிகளுக்கு மூடா எடுக்க கொள்ள மக்கள் வந்து நின்று கொள்வனம் செய்வதெல்லாம் கடினமாக இருக்கின்றான். வாழ்க்கை என்பது வாழ்க்கையில்

0: பார்த்து விட்டோம். நல்ல தெளிவை தந்தீர்கள் எங்களுடைய சந்திரராஜ் அவர்கள். நாளைய தினம் கதம்பத்திலே என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும்?
1: தண்டனை அப்படிங்கிற திருப்பதி ஒரு பாடல் நீலா ஊர்வலம்.
0: இந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். அதே வானிலே நிலா ஊர்வலம், அதே வானிலே நிலா
1: ஊர்வலம்.
0: நல்லது. அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் காற்றலையில் கதம்பத்திலே கிடைக்கும். இப்பொழுது அடுத்த உறவு காத்துக் கொண்டிருக்கிற அவரிடம் செல்லட்டுமா?
1: ஒரு நிமிஷம். பாட்டு சவாரியிலே பங்கேற்று சிறப்பித்த அத்தனை அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களும், உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு உறவுகளான நந்தினி மற்றும் சகரினா பர்வீன் இருவருக்கும் எங்கள் குடும்பம் சார்பாகவும் நம்மளுடைய மண்டியல் தமிழ் வானொலியின் அனைத்து அன்பர்களின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இதோ தொடர்புதான் ராணியம்மா.
0: நன்றி நன்றி. உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அங்கு சென்றடைய உங்களோடு நாங்கள் இணைகின்றோம். வணக்கம் ராணியம்மா. வணக்கம்.
2: வணக்கம்
0: ஐயா. ராணி நலமா இருக்கின்றீர்களா? தாயே
2: நல்லா இருக்கிறேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன். உங்கள் எல்லோருடைய விருப்பத்தின்படியும் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள் நன்றிகள் உங்கள் பிரார்த்தனைகளுக்கெல்லாம். இப்பொழுது நாங்கள் பாடல் தெரிவுக்கு வந்திருக்கின்றோம். விரைவாக செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதனால் நாங்கள் வாக்குச்சாவடிக்கு போவோமா வாக்குப்பதிவு செய்வதற்கு?
2: சரிமா.

0: நல்ல பாடல் தெரிவித்தீர்கள் ராணி. நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடலை நாங்கள் தர வேண்டும் காற்றலையில் கதம்பத்திலே?
1: எனக்கு வெண்மையை போவன் படத்துல இருந்து உச்சிமலை மேகங்கள் தூரல்கள் போட.
0: உச்சிமலை மேகம் தூரல்கள் போட. ஓ நல்ல பாடல். உச்சிமலை என்ன திரைப்படம் சொன்னீர்கள்?
1: வெள்ளைய தேவன்.
0: ஓ வெள்ளைய தேவன், நல்ல பாடல், நல்ல பாடலமா. அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். கற்றலை சிறப்பித்து வாக்களித்த உங்களுக்கு என் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சரியா
1: ஐயா? ஐயா இன்னைக்கு நம்ம நந்தினி பாப்பாவுக்கும் சவரினா பர்வே
0: பாப்பாவுக்கும்
1: அந்த ரெண்டு பேரும் என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
0: பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை காற்றலை கூறுவது என்னுடைய செல்லக்குட்டி ராணி பேத்தி. அப்படித்தான் ராணி பாப்பா சகாய அன்ஷ ராணி சந்தன்ராஜ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை காற்றாலையில் கூறி தன் உள்ளக்கிழக்கை வெளிப்படுத்தி எல்லோருக்கும் வாழ்த்துக்குரிய வேளையிலே நாங்களும் அவரோடு இணைந்து வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கிழமா மீண்டும் சந்திப்போம். நன்றி. இப்பொழுது வருகின்றார் அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் வணக்கம் ஏஆர் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கத்தை தருகிறீர்கள், நான் என்னுடைய பகல் வணக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். இரண்டு வணக்கங்களும் முனியாட்டும். நன்றி நன்றி நன்றி. நலமா இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் நாகப்பன் அவர்களே. நீங்கள் இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோமா அல்லது போய் பேச வேண்டுமா?
2: உங்கள் இன்றைய தினம் எனது மகள் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்குரிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.
0: உங்கள் நன்றிகள் அவர்களை சென்றடையும் அந்த

0: நீங்கள் சஹானா பார்வீன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறீர்கள், அப்படித்தான்.
1: அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆமா ஆமா, சஹானா பார்வீனுக்கும் வாழ்த்து, என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன்.
0: உங்கள் வாழ்த்துக்கள் அங்கு சென்றடைந்திருக்கும். உங்களோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்திக் கொள்வோம், பெருமைப்படுகின்றோம். இது ரெண்டு செல்வ குழந்தைகளும் வளர்ந்து பெரியவர்களாக பெற வேண்டும், நல்ல பெண்மணிகளாக பெற வேண்டும், சகல சௌபாகியங்களோடும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு உங்களோடு இணைகின்றோம் நாங்கள். சரி, இப்பொழுது
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் காத்திரையை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்கின்றோம்.

0: வந்து விட்டோம் அதிச்சாவடிக்கு. முதற்கண் நன்றி நாகப்பன் அவர்களே. நேற்றைய தினம் நீங்கள் என்னோடு பேசும்பொழுது இந்த அறிவுரைகளில் காலை சற்று உயரமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான தரவு தந்தீர்கள். நான் அதை கழகத்துடன் செய்வது கடினமாக இருக்கும் என்றுதான் யோசிச்சேன். இப்ப லேசாக அதை நான் உபயோகிக்கிறேன். அப்படி ஒரு இடம் கிடைத்திருக்கின்றது. உங்களை வேண்டும் அந்த இடத்தை தெரிவு செய்து காலை தூக்கி அதில் வைத்துக் கொண்டுதான்.
1: இப்ப இப்ப எப்படி இருக்கிறீங்க?
0: நிகழ்ச்சி முடியும் போது பார்க்க தெரியும். கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது ஐயா. நன்றி உங்களுடைய ஆலோசனை.
1: கொஞ்சம் குறைவாக
0: என்னால் ஒன்று வந்து படிப்பு, ரெண்டாவது வந்து அனுபவம். அனுபவத்தால் வர உண்மையார். இப்ப பெரும் பெரும் வைத்தியர்கள் கூட அவர்களோட வாழ்க்கையில பல அனுபவங்களை கண்டிருக்கின்றார்கள். அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு அனுமானம் தான் மந்திரம் கால் மதி முக்கால் என்று கூறுவார்கள் இல்லையா? நன்றா இருக்கின்ற சுலபமா இருக்க. நன்றி உங்களுக்கு. தொடர்ந்து அதை நான் கடைபிடிக்கின்றேன். நானே தினம் உங்களுக்கு நான் என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்காக?
1: அந்த உனக்காக
0: இதுலே வரும் பாடல் ஒரு பாடல் தான் தர வேண்டும்.
1: இதுல இல்லாத பாடல் சொல்லணும்.
0: அப்படித்தான்.
1: அப்ப வந்து முன்பான முடிச்ச திரைப்படத்துல இருந்து அஞ்சு வரும் நேரம்.
0: அருமையான படம். முருங்கைக்காய் படம் இல்லவா? என்ன முருக்கமிர படம். அந்த படத்தோட முருங்கையுடைய சிறப்பு நகலாக பிறந்து விட்டது ஐயா.
1: அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு இது சிறப்பா.
0: ஆமா,
1: அதுல அந்த வகையில இந்த படத்துக்கு முருங்கைக்காய் வந்து
0: நான் அதை கூறுவது முருங்கைக்காய் முடிச்சு வேண்டும். முருங்கைக்காய் முடிச்சு நல்லதை நாகப்பன் அவர்களை இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கு நன்றி கூறியமைக்கு வாழ்த்தியமைக்கும் கூறி என்னுக்கு வாக்குச்சாவடிக்கு வந்து காற்றலையிலே வாக்களித்தமைக்கும் வேறு கருத்துக்கள் தந்தமைக்கும் உங்களுடைய நன்மைக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் சந்திப்போம்.
1: பிறந்த நாள் வாழ்த்து கூறியமைக்கு மேற அம்மாவுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி. அது உங்கள் கடமை. எங்கள் பேர குழந்தைகள் அல்லவா? மூன்று வானொலியின் குழந்தைகள் அவர்கள். நன்றி நன்றி. நாகப்பன் எல்லோரும் நலம்
1: நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி. இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வர வேண்டிய உறவுகள் அநேகமாக வந்துவிட்டார்கள் போல் தெரிகின்றது. நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு நிமிடத்தில் உங்களுடைய வாக்கு சாவடியிலிருந்து எனக்கு மறுமொழி கிடைத்துவிடும். இந்த பாடல் இன்றைய தினம் முதல் பாடலாக வருகின்றது என்று தெரிவு செய்திருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட 17 உறவுகள் வந்திருக்கின்றீர்கள். 17 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இன்னும் வர இருக்கின்றன. அவர்களுக்கு சந்தர்ப்பம் அங்கே தமிழகத்திலே அநேகமான மாநிலங்கள் பெருமழை ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அதனால் வருவது கடினம். தீபாவளி வியாபார நேரம் வியாபாரிகளுக்கு கடினம் என்றெல்லாம் வியாபார நிலையில இருப்பவர்களுக்கு தான் அது புரியுகின்றது. எப்படி இருக்கும் வர்த்தகர்களுக்கு தான் அது புரியும். வர்த்தகம் செய்பவர்களுக்கும் வர்த்தகத்தை வந்து வர்த்தக பொருட்களை கொள்வனம் செய்யும் பாவனையாளர்களுக்கும் அது இடையூறாகத்தான் இருக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி முடிக்க வேண்டும். அதை கொண்டு வந்து இந்த தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று இருக்கின்றார்கள். எந்த விதமான பிறழ்வுகளும் இல்லாமல் அந்த தீபாவளி சுமூகமாக நடைபெற வேண்டும். எங்கள் பண்டிகைகளில் மிக முக்கியமான பண்டிகை ஒன்று. அதிலும் தமிழர்கள் வரலாற்றிலே மிக முக்கியம். அதிலும் தமிழ்நாட்டிலே மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை. ஒரு அன்பு ஒருவர் உறுதி வண்டியிலே ஓடி வருகின்றார். எடுப்பதா விடுவதா என்று தெரியவில்லை. நீங்கள் வணக்கம் வணக்கம் வாரம். உங்களுக்கு உங்களை வாக்கு செல்லாத வாக்குச்சாவடி
1: வணக்கம்.
0: அன்பு வணக்கம். வாக்குச்சாவடி அடைக்க போல உறுதிநேதோடு வருகிறீர்கள். வணக்கம். நலமா
2: இருக்கின்றீர்களா? நலமா இருக்கா? உங்கள் நலம் வரி ஆவலாக இருக்கு.
0: நலம். நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் கூறிவிட்டீர்களா எல்லோருக்கும்?
2: கூறிட்டேன்பா. மீண்டும் கூறுகிறேன். நாகப்பன் ஐயா மகள் நந்தினி அவர்களுக்கும், சாவல் ஐயா மகள் சாரீனா பர்வீன் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் குடும்ப சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக்
0: கொள்கிறேன். காற்றலையில வந்து சொல்வதில் சந்தோஷம் இருக்கின்றது இல்லையா?
2: கண்டிப்பாபா.
0: இந்த சந்தோஷத்தோடு சந்தோஷமாக நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?

0: ஆலயத்தினம் உங்களுக்கு என்ன பாடம் வேண்டும்? விரைவாக நாங்கள் செல்ல வேண்டிய வேலை இருக்கு.
1: கோட்டை வாசல் படம், கோட்டை வாசல் படம்.
0: அடுத்த உறவு கார்த்திகேயன் அசான் வந்திருந்தீர்கள். ஒரு வாரங்கள் காற்றலுக்கு இறுதி நீராக வந்திருக்கின்றீர்கள். உங்களை எடுத்துக் கொள்ளுகின்றேன். காற்றலை சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் இறைவுக்கு கொண்டு வர நேரமும் வந்துவிட்டது. வணக்கம் கார்த்திகேயன் ஐயா அவர்களே, வர வேண்டும், வர வேண்டும் காற்றலைக்கு. கார்த்திகேயன் ஐயா, உங்கள் பதிவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு. இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை. கனடா கலையினத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பதிவுகள் நன்றாக வந்து கொண்டிருக்கின்றது. போட்டிகளும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. எந்த பாடல் முதலாவது பாடல் என்று தெரிவு செய்வதும் சற்று கடினம் இருக்கின்றது. ஓடி வாருங்கள், வந்து பாடலை தாருங்கள். வந்துவிட்டார் ஆசான் அவர்கள். வணக்கம் ஆசான். கார்த்திகேயன் ஐயா அவர்களே, சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஐயா.
0: உங்கள் குரலை கேட்டு நானும் ஆனந்தம் அடைகிறேன். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா? நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இன்று விரைவாக செல்ல வேண்டிய ஒரு நிலையில இருக்கின்றோம். பாட்டு சவாரி
2: 37
0: பாடல்கள் உங்கள் தெரிவை கொண்டு வந்து காற்றலை பாட்டு

0: எந்த பாடல் தர வேண்டும் உங்கள் தெரிவு எதுவாக இருக்கு? நாளைய தினத்தில் என்ன பாடலை நீங்கள் விரும்பி கேட்க விரும்புகிறீர்கள்? கதம்பம் நேர் விருப்பத்திலே
1: நான் திருத்தால் தீபாவளி.
0: ஓ, வருகிறது இல்லவா? நான் திருத்தால் தீபாவளி, இது நாயகன் இல்லையா? நான் திருத்தால் தீபாவளி. அங்கே உறவுகளும் இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. நல்ல பாடலை தான். நீண்ட நேரம் பேசுவதற்கு இன்று சாவகாசமும் தான் பேச வேண்டும் என்று சந்தர்ப்பம் கிடைப்பது அரிதா இருக்கும். இருப்பினும் சிறப்பித்துறைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களை. நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டுமா?
1: நாகப்பனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பொண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
0: நாகப்பனுடைய பொண்ணுக்கு தினம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உண்டு. நாகப்பன் ஐயா அவருடைய
1: மகளுக்கு
0: பிரயாணத்தில் இருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்த்துக்கள் அங்கே சென்றடையும். வாழ்த்துக்களுக்கு நன்றி. மீண்டும் நாங்கள் பேசிக்கொள்வோம். சிறந்த பாடலை தமிழ்நாடு. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சவை. உங்களுக்கு நேரம் இப்பொழுது 11:49 இரவு நேரமாக காட்டிக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு 2:19 சரியாக உறவுகள் வந்துவிட்டார்கள். இன்னும் வர இருந்தாலும் இதோடு நான் நிறுத்தலாம் என்று எண்ணிக்கொள்கின்றேன். இந்த போட்டிக்கு வந்து அன்போடு வாக்களித்து உங்கள் அனைவருக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு நிறைவு பெறுகின்றது. பாட்டு சவாரி 31.

நிறைவு பெற்றது. பாட்டு சவாரி 31. பாட்டு சவாரி

பாட்டு சவாரி 31 தேர்தல் முடிவுகள் கையில் கிடைத்திருக்கின்றது என்ப உறவுகளே. அந்த வகையிலே அநேகமான பாடல்கள் எல்லோராலும் விரும்பப்பட்டுத்தான் இருக்கின்றது. அதிலே ஒரு பாடல் மட்டும் யாராலும் முதல் பாடலாக விரும்பவில்லை. எதுவென்றால், விளையாட்டுப் பிள்ளை என்ற திரைப்படத்தில் 3வதாக ஒலித்த சொல்லாமல் தெரிய வேண்டுமே என்ற பாடல். அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடல் மிகவும் பழைய திரைப்படம், வந்தவர்களே பலர் கேட்டிருக்க முடியாததான். அந்த பாடல் ஒருவரும் முதல் பாடலாக தெரிவு செய்யாதபடியால் அது இன்றிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. அடுத்து வரும் பாடல்களுள் 4வது பாடலான சொல்லாதே சொல்ல சொல்லாதே என்று ஒருவராலும், சொல்லாமலே சொல்லாயோ சோலை கிளி என்றது இன்னும் ஒருவராலும், சொல்லாயோ வாய் திறந்து என்ற மோகமல் பாடல் இன்னும் ஒருவராலும் தெரிவு செய்யப்பட்டு தலா 1 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது 4வது பாடல். அடுத்து 6வது பாடல், 7வது பாடல். இந்த வகையிலே 1வது இலக்கத்தோடு வந்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என்ற பாடல் 3 உறவுகளினால் விரும்பப்பட்டிருக்கின்றன. மூன்று உறவுகளினால் விரும்பப்பட்டிருக்கின்றன. அது வந்து 3வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அப்படியானால் 2வது இடத்தை ஒரு பாடல் பிடிக்க வேண்டுமே. அந்த பாடல் 2வது வரிசையில் வந்து சொல்லாமலே யார் பார்த்தது என்ற அந்த பாடல் பூவே உனக்காக திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் வந்து 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்ற 6 பேருடைய உள்ளத்தை கவர்ந்திருக்கின்றது. கௌரி, அடுத்து கண்ணன், சந்தனராஜ், சகாய அன்சியராணி, நாகப்பன் அவர்கள், ஃபாரூக் அவர்கள், 6 பேரினால் விரும்பப்பட்டு 2வது இடத்தை பெற்றிருக்கின்றனர். அப்படியானால் 1வது இடம் எந்த பாடலுக்கு என்று உங்களுக்கு நான் சொல்லாமலே தெரிந்திருக்கேன். 5வது இலக்கத்தை கொண்டு வந்த பாடல் சொல்லாதே யாரும் கேட்டால் என்று அந்த அற்புதமான திரைப்பட நல்ல கருத்தாளம் உள்ள பாடல், வாழ்க்கை விழுமியங்களை எடுத்துக்கூறும் பாடலாக விரும்பப்பட்டிருக்கிறது. 7 பேர்களினால் விரும்பப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பிரகாஷ், பி பிரகாஷ் அவர்கள், அடுத்து விஜயராகவன் அவர்கள், ராமன் அவர்கள், ஜோர்ஜ் அவர்கள், அடுத்து ராஜ்குமார் அவர்கள், அவர்களோடு உமையால் அவர்களும் கேட்டிருக்கின்றார்கள். கண்ணன் விரும்பியிருக்கின்றார். 7 பேர் விரும்பி அவர்களுக்காக அந்த பாடல் 1வது இடத்தை பெற்று இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்படுகின்றது. 5வது இலக்கத்தை கொண்டு வந்த சொர்க்கம் திரைப்படத்து சொல்லாதே யாரும் கேட்டால் என்ற பாடல் சிறப்பான வாக்களிப்பை தந்து அந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறோம். பழைய பாடலாக இருந்தாலும் இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக முன்னிலத்தினர் வானொலியில் தெரிவு செய்யப்படுகின்றது. அந்த உறவுகளே, இது 7வது கருத்துக்கள் தெரிவிக்க வந்தால் நீங்கள் வந்து கூறலாம். அதனால் இன்றைய முதல் பாடலாக இதில் கூடுதலானவர்களின் விருப்ப பாடல் எல்லாம் சிறந்த பாடல். இதில் எந்த பாடலும் பிழையென்று எங்களால் கூற முடியாது. என்ன நாங்கள் அப்படியே போடி இன்று ஒளிபரப்பப்பட்ட 7 பாடல்களும் 7 பேருடைய உள்ளத்தை கவர்ந்திருக்கின்றது. இந்த சொல்லாதே யாரும் கேட்டால் என்ற திரைப்பட பாடல் சொர்க்கம் திரைப்படத்தில் ஒளிபரப்பாகியது. ஆழமான வாழ்க்கை தத்துவ கருத்துக்கள் நிறைந்த அந்த பாடல் அப்படி கிடைத்திருக்கின்றது அவர்களுக்கு. 2வது இடத்தை சொல்லாமலே யார் பார்த்தது என்ற பாடல் 6 உறவுகளினால் மேம்பாடு கிட்டத்தட்ட 1வது என்று கூறலாம். 6 பேர் என்றா இன்னொரு 7 பேர். இந்த 7 பேரும் வந்து 6 பேரும் வந்து எல்லாம் ஒரே வயதினர் அல்ல, ஒரே உருவத்தினரல்ல. ஆண் பெண் இருபாலாலும் ஒவ்வொருவரும் பார்த்த வகையிலே தங்களுக்கு விரும்பிய வகையிலே தந்திருக்கின்றார்கள். அதனால்தான் பழைய இடைக்கால புதிய பாடல்கள் தந்திருந்தேன். 7 பாடல்களையும் தெரிவு செய்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் தெரிவித்து, பாட்டு சவாரியை சிறப்பித்து உங்களுக்கு மேலும் மேலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் ஏதாவது வினாக்கள் இருந்தால் தயவு செய்து வந்து கேட்டுக் கொள்ளலாம். அடுத்து உங்களுடைய பாடல் அத்தனையும் கதம்பம் நேரலை இதை வந்து பேசிய உங்களுக்கு கதம்பம் நேர் விருப்பத்தை அந்த பாடல்கள் வரிசை கிரமமாக ஒளிபரப்பப்படும் என்ற மகிழ்வான செய்தியையும் தந்து கொள்கின்றேன். இது 3 வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடல் ஒன்று கேட்போமா? பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டுகிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் வந்து கருத்தை தாருங்கள். இல்லையே இந்த பாடலை கேட்டுக்கொண்டே
பாட்டு சவாரி 31 முடிவுக்கு கொண்டு வருவோம்.

நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 31. பாட்டு சவாரி 31. பாட்டு சவாரி 31 நிறைவு பெற்றது.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மதுரில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் பாடலுடன் ஆரம்பிக்கின்றது நேயர் நேரம். அந்த படத்தில் ஒலித்த பாடல் பாலாபிஷேகம் செய்யவோ என்ற வரி கொண்ட பாடல். இந்த பாடலை இன்று நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கும் வேளை முதல் பாடலாக ஒலிக்கின்றது.

ஆணிமுத்து வாங்கி வந்தேன் என்ற ஒரு சிறந்த பாடல் பாமா விஜயம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் இன்று ஒலிக்கின்றது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா உங்களுக்காக. இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கும் வேளையில் உங்களோடு இணைந்து வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பழமை போல இன்றைய தின வாழ்த்துக்கள் தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து, ரவி, மாலதி, கண்ணன், சங்கரி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை நினைத்து கேட்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடல் தசாவதாரம் திரைப்படத்தில் இருந்து. தசாவதாரம் திரைப்படத்தில் இருந்து முகுந்தா முகுந்தா என்று பாடி மகிழ்கின்றது.

அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணனும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவினர்களும் கேட்கும் பாடல். உச்சியிலே மச்சத்தண்ணி ஊத்திக்கிட்டு என்ற பல்லவி மஞ்சு விரட்டு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகம் ஒலிக்கின்றது நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

தொடரும் பாடலை தடுத்து விடுகின்றார். தமிழ்நாடு காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்கள். மல்லிகை மாலை கட்டி என்ற பாடல் புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்த வேளையிலே ஒலிக்க கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல், காதல் படுத்தும் பாடு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. காவலும் இல்லாமல் வேலியும் இல்லாமல் தர்மம் கலங்குதம்மா என்ற ஒரு தத்துவ பாடல். வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், நாங்களும் இணைந்து கேட்போம்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல், நந்தவன தேரு என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே என்று வரி எடுத்து பாடும் இந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் கேட்ட பாடலாக நாங்களும் கேட்போம்.

ஒலிக்க இருக்கும் பாடல் பூத்த மல்லிகை காத்து நிக்குது என்ற வரி கொண்ட பாடல். இந்த பாடல் நம்ம ஊரு நல்ல ஊரு என்ற திரைப்படத்திலே ஒலித்தது. இன்று ஒலிக்க வைக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் நேயர் நேரத்திலே தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் கவிதை மலையிலே என்ற பாடல்தான். மாநகர காதல் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் உங்களுக்காக.

அதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் குஷி திரைப்படத்து பாடல். பழகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு, தொடர்ந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் ஜோஜ் உங்கள் காதரம் ஒலிக்கின்றது மேகம் கற்குது என்ற பாடல்.

கேட்க இருக்கின்றோம் அந்த பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடல். பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே என்று கேட்டு நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தன்னுடன் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்ற நினைவோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

மகளே, உன் ஆணவம் எங்கே? வீரம் போனது எங்கே? ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே? பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரு அந்த பரமனையும் வாழ்

வீரம் போனது எங்கே, ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே, பட்டதெல்லாம் போ.

இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரித்து இறுதி பாடலை தந்து முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றார். நீண்டகால உறவு கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்களும் என் உமா மகேஸ்வரி என் நந்தினி இவர்களும் இணைந்து கேட்கும் தேர்கொண்டு சென்றவன் யாரடி சொல்லடி தோழி என்ற பாடலோடு எனக்குள் ஒருவன் திரைப்படுத்த பாடல்.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு காற்றலையில் கலந்து வர செய்ய இருக்கின்றேன் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க இருக்கும் முதல் பாடல் வலியவன் என்ற திரைப்படத்து பாடல். ஆகா காதல் என்னை என்ற முதல் வரியோடு முழுவதையும் தருகின்றது அருள் மோகன் இங்கிலாந்திலிருந்து வந்த பாடலாகும்.

அவரைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு. மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றீர்கள் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படுத்த பாடலை, என்றும் பாட வைக்கின்றீர்கள் அந்த பாடல். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்று தத்துவமாக பாடுகின்றது.

இந்நிலையிலே அடுத்த பாடலையும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றார்கள். எந்தன் கண்ணில் ஏழு உலகங்கள் என்று வரிகொண்டு குரு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பாடுகின்ற அடுத்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல் அனல் மேனே பனித்துளி என்று பாடும் பாரணம் 1000 திரைப்படத்து பாடல்.

நற்றவர்களே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கனடாவில் இருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. வீரனாக வேண்டும் என்ற திரைப்படுத்த பாடல், சிலு சிலு சிலு சிலு மலையே என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். இங்கே ஒலிக்க கேட்போமே.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடல்களை ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தரும் வேளையிலே மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடலையும் கேட்போம். வளமை போல ஜோடி குரலே கேட்கும் வகையில் இன்றும் கேட்கின்றார்கள். விலாசம் என்ற திரைப்படத்திலிருந்து சாலையோரம் நின்று என்று ஆரம்பிக்கும் பாடலை.

அவரை தொடர்ந்து நீண்ட கால உறவு. எங்களோடு இசை பயணத்திலே பணிபுரிந்து சிறப்பான பாடலை தந்து மகளும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். முகம் ஒரு நிலா என்ற இனிமையான பாடலை மனசுக்கேற்ற மகாராஜன் திரைப்படத்திலிருந்து.

இவர்கள் வந்துவிட்டால் ரமணி தன்னுடைய பங்குக்கும் ஒரு பாடலை கொடுப்பார். ஊரான ஊருக்குள்ளே அந்த பாடலை மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து கற்றிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

0: அழகான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியும்.
1: அவரை தொடர்ந்து ஒரு பாடல் நிரேஷன் தருகின்றார். ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து வால் நட்சத்திரம் திரைப்படத்தில் தான் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பாடலை. தட்டி தட்டி திறந்துடு என்ற ஒரு விழிப்புணர்வான பாடல்.

ஐரோப்பியம்மன் தானே என்னவள்? ஆனால் என்னவள் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் கலைஞன் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார். அந்த பாடல் எந்த நெஞ்சில் நீங்காத என்ற ஒரு பாடல். இனிமையோடு கேட்போம்.

நேயர்களோடு இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள். மிகவும் பழைய திரைப்படத்தில் பாடல் அற்புதமான வரிகளை கொண்டது. தங்க கிளியே மொழி பேசு என்று வரியெடுத்து வீரக்கண்ணல் திரைப்படத்திலிருந்து பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் ஒலிக்க கேட்டு மகிழ்ந்திருந்தோம் தெற்றிக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தையும் நிரப்பிச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன் என்று கூறிவிட்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: தெரிவித்திருக்கின்றார். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேத்துறை.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உனை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றலையில் கலந்த உங்களோட கதம்பத்திலே இணைந்திருக்கின்றேன் அன்பு உறவுகளே. கதம்பத்தை அலங்கரிக்க அன்பு உறவுகள் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே இங்கே கதம்பத்தை வரவேற்று வருக வருக என்று அழைத்திருக்கின்றார்கள் அன்பு நீய நெஞ்சங்களான ஷியாமலா. ஷியாமலாவுடன் இவர்கள் மற்றவர்களும் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள் இந்த கதம்பத்தை. 9:41 வியாழக்கிழமை 2021 8 26 நாள் என்று காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, அதாவது வானலை சிறப்பாக இருக்கின்றது. சீதோஷ்ண நிலையை பார்த்தால் கனடாவிலே வெப்ப எச்சரிக்கை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நான் காற்றலைக்கு வரும் வேளையிலே எங்களுடைய சீதோஷ்ண நிலை கூடிக்கொண்டு வருகின்றது. படிப்படியாக ஒவ்வொரு மணி நேரமும் கூடிக்கொண்டு வருவதை இங்கே அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது 29°C இருக்கின்றது. நான் உன்னிடம் போது கலையகத்துக்களை 28 என்று காட்டியது உடனே 29 மாறி 39 எப்படி இருக்குமோ அப்படி உணர்வும் உங்களுடைய 105 டிகிரியை மேற்பட்டு அதற்கு மேலான உஷ்ணத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சுருங்க கூற போனால் அன்பு உறவுகளே, இருப்பினும் நாங்கள் வீட்டுக்கு உள்ளேதான் இருக்கின்றோம். வெளியே உலாவது கடினமாக இருக்கின்றது. காற்றோட்டம் சிறிய காற்றோட்டம், சின்ன காற்று தான் வீசுகின்றது. மெல்லிய காற்று இலையோடி கொண்டிருப்பதனால் வெளியே செல்லும் பொழுது அந்த வெக்கையினுடைய தன்மை, வெப்பத்தினுடைய தன்மை அனல் மாதிரி வீசுகின்றது. ஆனால் இந்த காற்று சற்று விலகி கொண்டு செல்கின்றபடியால் சற்று சுகமாக இருக்கலாம் என்று மற்றவர்கள் வெளியே போபவர்கள் கூறுகிறார்கள். நான் கூற முடியாது. நான் ஒரு தடவை கதவை திறந்து வெளியே காலடி பார்த்தேன், என்னால் தாங்க முடியவில்லை. அது ஒரு வெதுப்பகத்துக்குள்ளே உள்ளுவருவது போல்தான் இருக்கின்றது. அது வெதுப்பகத்துக்குள்ளே என்றால் அப்படி வெதும்பி வருவது போல்தான் இருக்கின்றது. ஆனால் இதே எல்லா நாளைகளிலும் கனடாவிலே இந்த காலங்களே நாங்கள் கண்டிருக்கின்றோம் முன்பு. ஆனால் இந்த வருடம் நீர காலம் காலங்கள் தாழ்த்தி முந்தி பிந்தி வருகின்றது. சரியான பருவ காலத்திலே பருவ அந்த நிலைகளை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கின்றோம். மாறி வருகின்றது. அது எப்பொழுது பக்கம் மாறியது என்றால் இன்று நேற்று அல்ல. எப்பொழுது கடல் கோள் வந்து உலகெல்லாம் ஒரு ஆட்ட அவ்வளவு குறுக்கி எங்கள் கடற்கோள் வந்து உலக திரைப்ப உலக படத்தையே மாற்றி அமைக்கும் வண்ணம் தரை மார்க்கங்கள் ஏற்பட்டதோ அது அன்றிலிருந்து இந்த அலைவருது அந்த காற்றலை எங்களுடைய மலைவீழ்ச்சி வெப்பம் இவையெல்லாம் மாறித்தான் வருகின்றது. வரவேண்டிய பருவத்தில் வராமல் பருவம் கடந்து வருகின்றது. அதற்கு கலியுகம் தான் காரணம். இந்த யுகம், இந்த யுகத்திலே நாங்கள் இந்த கலியுகத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கோம். கலியுகத்திலே எல்லாம் மாற்றமாகத்தான் நடைபெறும். அன்பு, கருணை, சாந்தை, பொறுமை இது எல்லாம் மாறித்தான் வருகின்ற. மனிதநேயம் இறந்து விட்டது என்று கூறுகிறார்கள். மனிதநேயத்தை காணவில்லை. நாட்டுக்கு நாடு அப்படி நடந்து நின்று பாருங்கள். ஒரு நாட்டிலே நடந்த யுத்தத்தில் அதிலே புரட்சியாளர்கள் வந்தார்கள். புரட்சியாளர்களுக்கு எதிராக இருந்த வல்லரசுகள் எல்லாம் இப்பொழுது எப்படி தம்பட்டம் தட்டுகிறார்கள், தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அத்துமீறி போய்கொண்டிருக்கின்றது. புரட்சி செய்து ஒரு மனித நேயத்தை உருவாக்கி ஒரு பொது நலத்தை கொண்டு வரவும் விட மாட்டார்கள் மற்றவர்கள். அது அரசியல் சாணக்கியம், தந்திரம் என்ற சாணக்கியம் என தந்திரங்கள், மக்களின் மூளைகளை சலவை செய்து உரிமைக்குறைகளை இறுக்கி நசித்து கொண்டு போவதுதான் இந்த அரசாங்கங்களாக இருக்கின்றது. அவர்களால் ஆகாதது எதுவும் ஒன்றுமே இல்லை. அவர்களால் ஆகாது எதுவும் அவர்களால் உருப்படியாக செய்ய முடியும். எந்த அரசாங்கமாவது மக்களுக்கு நலன் பகைக்கும் நலன் கொடுக்கும் எந்த ஒரு நல்ல கைங்கரியத்தையும் செய்யவில்லை. பேச்சு மட்டும்தான். தங்கள் தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கு பணத்தை மையமாக வைத்து தான் அரசுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது இந்த கொரோனா அந்த சிகிச்சையிலிருந்தே நன்றாக தெரியும். எவ்வளவு தூரம் வாய் சவடால் விடுகின்றார்கள், மக்கள் இந்த மூளையை மாற்றுகிறார்கள், சட்டத்தை வைத்து அதை திணிப்பதற்கு எவ்வளவு திண்டிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தது என்ன செய்ய முடியும்? மக்கள் புரட்சி வர முடியுமா? மக்களால் அதை எடுத்து கேட்க முடியுமா? மக்களால் மக்களுடைய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்ட மக்களுக்குள் மக்களான அந்த பிரமுகர்கள் இருக்கின்றார்களே, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், அவர்களால் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு 5 வருடத்துக்கு 1 தடவை வந்து பல்ல இழுத்து வாக்கு மட்டும் வாங்கிக் கொண்டு செல்வார்கள். ஆனால் அந்த சிறந்த ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் மக்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. அதை கூட அவர்கள் பணத்தினாலே அடித்து அதை சாகடித்து விட்டார்கள். அந்த கைங்கரியத்தை தர்ம ஆட்சி அல்லது நிதானமான ஆட்சி அது எங்களால் காண முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாத நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அப்பட்டமாக தெரிகின்றது, அப்பட்டமாக அப்படியே தெரிகின்றது. அரசியல் என்ற சாணக்கியம் எப்படி இருக்கின்றது? அந்த அரசியல் சாணக்கியம் அரசியலாளர்கள் தங்களுக்குத்தான் சாதகமாக வைத்திருக்கின்றார்கள். எந்த பிரதம மந்திரியோ எந்த அதிபரோ செய்ய முடியாது. அவர்களெல்லாம் அவர்கள் சாதாரண மக்களாக இருந்து வந்தவர்கள், மக்களுடைய நலன் தெரிந்தவர்கள், மக்களுடைய கஷ்டம் தெரிந்தவர்கள். ஆனால் அங்கே அவர்கள் சென்றது மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்கல்ல, தங்களை கட்சியை வளர்ப்பதற்கும் பணத்தை பெருக்குவதற்கும் தான் சென்றிருக்கின்றார்கள். அதுக்கு தூபம் போடும் வகையிலே மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் உள்ளூர்களிலும் இருக்கின்றார்களே தரகர்கள், அவர்களை தரகர்கள் என்றுதான் கூற வேண்டும். மக்கள் உயிர்களை பணயம் வைத்து கொடுக்கும் தரகர்கள் அவர்கள். யாரும் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் நாக்கிலே நல்லது என்றது இல்லை. இன்று மாலையிலே ஒரு பாடல், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற ஒரு பாடலை கேட்டோம். அந்த சத்தியத்தை காக்கும் எவரும் இன்று நாட்டை அரசாளவில்லை. ஒரு இடத்தையாவது நாங்கள் விரல் சுட்டி காட்ட முடியாமல் இருக்கின்றோம். அவ்வளவு தூரம் அநியாய ஆட்சிகளும் அட்டூழியங்களும் மக்களின் மனதை மாற்றி மூளையை செலவு செய்து அவர்களுடைய சுதந்திர நாக்கை துண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பார்த்தால் பொங்கி எழுகின்றது. பூறு கொண்டு வேண்டும் போல் இருக்கின்றது. பூறு கொண்டு எழுந்து நல்லாட்சி புரிய வேண்டும் என்று வந்த எத்தனை புரட்சியாளர், நல்ல கைங்கரியங்களை செய்யக்கூடிய புரட்சியாளர்களை அடக்கி இருக்கின்றார்கள் இந்த வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்து புது ஆளுமையை கொண்டு வருவதை விரும்பாதவர்கள். ஏனென்றால் இவர்கள் யாரும் நல்லாட்சி புரியவில்லை தானே. ஒரு காலத்திலே இயேசுநாதர் பிறந்தபோது என்ன நடந்தது? அரசிலே இருக்கிற குற்றங்களை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வர அவரை துரோகி என்று சிலுவையிலே அறைந்தார்கள் இல்லையா? அந்த வாரிசுகளில் வந்த அரசாங்கங்கள் தானே இப்பொழுது இருப்பது. எங்கே ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கின்றது? எங்கே நடக்கின்றது? அவர்கள் தங்களுடைய பைகளையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய சந்ததிகளையும் பெருக்குவதற்காக வளர்ப்பதற்குத்தான் இருந்த ஆட்சியாளர்கள். அது கண்ணிடையே தெரிகின்றது. வேறு உலகத்துக்கு போகவில்லை. எங்கள் தமிழ்நாட்டை, ஈழத்திரு நாட்டை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை எடுத்து பாருங்கள். அப்படியே தெரிகின்றது. எங்கே இருக்கின்றது எல்லாம்? இந்த முதல்வர்கள் என்று வருவார்கள். தங்களுடைய குடும்பம், தங்களுடைய ஆட்சி என்று வந்து அங்கு உள்ளவர்கள் எல்லாருக்கும் தலைகளையும் தாங்கள்லாம் நின்று வந்தவர்கள், தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடித்து மக்களின் வாக்குகளை பகடை காய் போன்று உருட்டி பிரட்டி விளையாடி பதவிக்கு வந்திருக்காங்க. அவர்கள் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற அவர்களால் முடியாது. அது வடிவாக தெரியும். வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு அழகாக தெரியுது. எந்த பெரிய ஜாம்பவான் தங்களை தாங்கள் புகன்றோண்டு தங்களுக்கு தாங்கள் கோடிக்கணக்கானப்பட்ட பணத்தை கொட்டி செலவழிக்கின்றார்கள். யாருடைய பணம் அது? மக்களுடைய பணம். இப்பொழுதும் தமிழ்நாட்டிலே அறிந்த 39 கோடியிலே ஏதோ செய்ய இருக்கின்றார்கள். யாருடைய பணம் அந்த பணம்? யாருக்கு அதை செய்கிறார்கள்? எங்கே நல்லாட்சி புரிந்தார்கள்? எங்கே நீண்ட நாள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள்? 5 வருடத்துக்கு கூட வருவதும், 2 வருடத்தால் போவதும், முண்டி அடித்துக் கொண்டு ஓடுவதும், நம்பிக்கையில்லா பிரகடனம் கொண்டாடுவதும், மற்ற கட்சிகளை சாடுவதுமாக இருந்தார்களே தவிர மக்களுக்காக யார் செய்தார்கள்? இன்று புலம்புகிறார்கள் வந்து ஆட்சியிலே வந்து அதை செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தது செய்ததுகளையெல்லாம் தூக்கி பிடித்து பெரிதாக காட்டுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, உண்மை அல்ல, உண்மை அல்ல. அது மக்களுக்கு தெரிகின்றது. ஆனால் கேட்க முடியாதவாறு அவர்கள் வாய்க்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள். லஞ்சம் என்பதை கொடுத்து அவர்களை கை நீட்ட வைத்து, இவர்களை கை நீட்டி அங்கே கொடுத்து விட்டு அவர்கள் இலவசத்தை எதிர்பார்த்து நிற்கும் ஏமாளிகளாக்கிவிட்டார்கள். உலகத்திலே எந்த இடத்திலேயும் நல்லாட்சி இல்லை. அதனால்தான் இன்று இந்த அறத்தை நிலைநாட்ட ஆண்டவனால் அளிக்கப்பட்ட இந்த நீங்கிருமி எங்கே? இந்த நீங்கிருமி, இந்த நல்லாட்சி வல்லரசு சந்திர மண்டலம் கண்ட அரசுகள் எங்கே இந்த நோய்க்கிருமி அளிக்கட்டும் பார்ப்போம். முடியாது, முடியாது, முடியாது, முடியாது. ஆனால் அதை வைத்து மக்களை பகடைக்காயாக்கி பணத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்கு நாடு. அறையன்றோம் முதிரை பலகைகள், புதிய சந்தன பேழைகளிலே அடைத்த பிணங்கள் எல்லாம் இப்ப ஒரு கார்ட்போர்ட் மட்டைக்குள்ளே அடைக்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள். எங்கே சேர்ந்து விட்டது? இந்த பணங்கள் ஒதுங்கிவிட்டது. ஆளுநர்களின் பொக்கத்துக்குள்ளே இருக்கின்றது. நல்லதே, அந்த உறவுகளே கிராமத்தில் சில விடயங்களை பரிமாறிக்கொண்டோம். என்ன கருத்துக்களை தந்தேன் இப்பொழுது சொல்ல எடுத்து பார்ப்போம். நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். எங்கே இந்த நிகழ்வை எத்தனை பேர் ஆதரிக்கின்றார்கள், வரவேற்றிருக்கிறார்கள் பார்ப்போம். அவர்கள் கையெழுத்து இங்கே எழுதியிருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். பார்ப்போம் எத்தனை பேர். இங்கு யாரும் இன்னும் வரவில்லை என்றுதான் எண்ணுகின்றேன். 12-11 யா சியாமலா அப்பா வருக வருக வணக்கம் என்று எழுதியிருக்கின்றார். வடலூர் ஆனந்தன் எழுதியிருக்கின்றார். கதை நேற்று மகிழ்ந்தோம், கதை கேட்டு மகிழ்ந்தோம், கதை கேட்ட வேளையிலே ஐயா வணக்கம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இருவரும் தான் ஏனிவரை காணவில்லை, அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொல் எடுத்து பாடுவோம். நிகழ்வே வந்து நான் ஒரு பதம் தருவேன், அதற்கு 5 பாடல்கள் தர வேண்டும். இறுதியிலே பாட்டு முடிவிலே தந்தவர்கள் என்று பாடல்களை தெரிவு செய்து கொண்டு காற்றளவில் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கதம்பத்தை நிகழ்த்துவோம். 9:51 உங்களுக்கு, எங்களுக்கு 12:22 நிமிடங்கள். உலகின் பல பாகங்கள் இருக்கும் அன்பு உறவுகளை வாருங்கள். முதலாவதாக வருவதற்கு இங்கே காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பதம். அந்த பதத்தை தந்து கொண்டு பாடலை கேட்க வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி தமிழ்ச்சபை. சொல் எடுத்து பாடுவோம். இந்த பாடலை கேட்போம் இப்பொழுது. கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு நீங்கள் வரலாம், கதம்பத்தை சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, மனிதன் மனிதராக இருக்கவனும் மக்கள் மக்களாக இருக்கவனும் மனித நேயம், பொறுப்புணர்வு, சகோதர தத்துவம், அன்பு, கருணை, சாந்தம் இவையெல்லாம் வளர வேண்டும். வளருமாக இருந்தால், உலக நாடுகள் முழுவதும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த பிரச்சனையே வராது. காலத்துக்கு காலம் மனிதன் அரசாட்சி செய்யும் பொழுது ஒரு நாட்டை ஒரு நாடு அடித்து பிடிப்பதைத்தான் செய்தார்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் மக்களுடைய சேவையை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஒவ்வொரு அரசர் காலத்திலிருந்து வருகின்றது. இந்த சந்ததி சந்ததியாக அரசியல் அப்படி வருகின்றது. கையோங்கிடவன் பணம் படைத்தவன் தான் இன்று ஆட்சியை செலுத்த முடிகின்றது. எத்தனை பெரிய ஜாம்பவான்கள் வந்து எத்தனையோ சவாடர்கள் விட்டார்கள், எத்தனையோ கருத்துக்களை கூறினாரோ யாரும் நிறைவேற்றியதாக இல்லை. எங்கு அன்பு மகன் வடலூர் ஆனந்தன் வந்திருக்கின்றார். வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா
2: ஆனந்தன்? நலமா இருக்கின்றேன் ஐயா.
1: நல்லது. அங்கே நீங்கள் மலை குளிர்ச்சியை பற்றி கூறினீர்கள், எப்படி இருக்கு? இப்பொழுது நான் கூறுவது பற்றியில் ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தால் அல்லது ஒத்த கருத்துக்கள் இருந்தால் நீங்க பேசலாம் ஐயா.
2: ஆமா, நீங்க சொன்னது எல்லாம் சரியா தான் இருக்கு. அதாவது அந்த ஒவ்வொருத்தவங்க மாறி மாறி அவங்க பைய ரொப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர, அப்பாவி மக்கள் பாவம் எப்படி எல்லாம் திண்டாடுறாங்க பாத்தீங்களா? மக்களையே பாதுகாக்காம மக்களை பாதுகாக்கிறதுக்குன்றதுக்கு யாருமே இல்லங்கிற மாதிரி ஆகி போயிட்டு இப்போ உள்ள சூழல் தான்.
1: அவர்களால் முடியாது, ஆனால் பொய் பேசுகிறார்கள். அது மட்டும் எங்களுக்கு தெரிகின்றது. பேராயுதமான வாக்குற ஆயுதம் பொதுமக்கள்கிட்ட இருக்கு.
2: மூளைச்சலவை சரிங்க, மூளைச்சலவைன்னு சொன்னீங்க, அதை செய்திருக்காங்க.
1: அந்த மூளைச்சலவை பல விதமாக செய்கிறார். பணத்தால், சண்டித்தனத்தால், அடக்கு முறையால்
2: சொன்னீங்க, இலவசம் சொன்னீங்க,
1: இலவசம் இதை கொடுப்பதற்கு எத்தனை கைக்கூலிகள் இருக்கின்றார்கள் உங்கள் மத்தியிலே.
2: இலவசம் எப்படி கொடுக்கவே முடியாது, எப்படி கொடுக்க முடியும் இலவசம்? எங்க இருந்து வரை அது எப்படி, யாரு கொடுக்க முடியும் இலவசங்கிறது சொல்லுங்க.
1: ஒருத்தராலும் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுப்பதா இருந்தால் மக்களிடத்திலிருந்தே வரி வசூலித்து மக்களிடையே தன் விலையை உயர்த்தி மக்களிடையே தன் ஏமாற்றி எடுத்து அதை கொடுப்பார்கள். அந்த அதை அதுக்குத்தானே அவர்கள் நேரடியாக வராது. கைக்கூலிகளை வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இல்லையா?
2: கண்டிப்பா.
1: அவர்களிடம் நாங்கள் சென்று கேட்டால் அவர்களுக்கு பதில்கூட தெரியாது. அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், கத்தி எடுப்பவர்கள் அவர்களுக்கு தெரியும். அதைத்தான் திரைப்படங்கள் இன்று இளைஞர்கள்
2: வேகம் உள்ளதை தவிர விவேகம் இல்லை என்ற மாதிரி சொல்றீங்க.
1: அந்த வேகம் விவேகம் இருக்கின்றது, வேகமும் இருக்கின்றது. அதை தட்டி அமர்த்தி அடிக்கின்றார்கள். என்ற கையுறை பொருளை கொடுத்து விட்டார்கள், கை நீட்டி விட்டார்கள். இல்லாமல் நேர்மையாக வாழ்பவர்களும் வாழ முடியாமலுக்கு தட்டி கேட்டால் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போகின்றார்கள் இல்லையா? அடக்கமுறை
2: அவங்க ஆதரிக்கணும்,
1: அடக்கமுறை
2: ஆதரிக்கணும். அவங்க ஆதரிக்கணும், அவங்க ஆதரிக்கணும்னா அவங்களுக்கு சிக்கலா போயிடும். அதனால ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது.
1: இப்பொழுது விவசாய புரட்சி நடந்தது, என்ன நடந்தது அது
2: என்ன? அது காலம் மாத காலங்களாகி அது என்னன்னே தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கு.
1: விஸ்வானமாக போய்விட்டது. அடக்கமுறையும் பணமும் பணபலமும் தான் இப்பொழுது ஆட்சி. எந்த நாள் நான் இந்தியாவை மட்டும் கூறவில்லை, இலங்கையை மட்டும் கூறவில்லை, உலக நாடுகள் அத்தனையும் கூறுகின்றேன். உலக நாடுகளுக்கு வருகின்ற தலைவர்கள் வாக்குச்சாவடிக்கு வாக்கு மக்களிடம் இருக்கிற பெரிய ஆயுதம் வாக்கு. அந்த அந்த வாக்கை பலமிழக்க செய்து விட்டார்கள். வாக்கை வைத்துக் கொண்டு மக்கள் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது அப்படியெல்லாம் இந்த புரட்சியை செய்து நல்லாட்சி கொண்டு வர வேண்டும் என்று வருபவர்களை புரட்சியாளர் பயங்கரவாதிகள் என்று முத்திர குத்தி அவர்களை அடக்குகின்றனர். எல்லா வல்லரசும் சேர்ந்து இப்பொழுது அங்கே ஆப்கானிஸ்தானே நடக்கின்றது. அதுதான் அவர்களுடைய கோரிக்கையும் அவருடைய தேவைகளும் அவருடைய நிலைநாட்டலும் வேறு. ஆனால் இடையிலே உள்ளவர்களுக்கு அந்தரம் தெரிகின்றது. அடுத்த வல்லரசுகள் என்ன செய்கிறார்கள் என்று விடமாட்டார்கள் ஐயா, விடமாட்டார்கள். அதனால் தான் இந்த கொரோனா என்றது வந்து இவர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ரைவன் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டுத்தான் அறத்தை நிலைநாட்டுவதற்காக இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துவார்.
2: அது அநீதி ஏற்படும் போது அந்த தெய்வங்களே வந்து இறங்கி நிக்கிற மாதிரி தான் அந்த இந்த மாதிரி சூழல்லாம் ஏற்படுது.
1: நிச்சயமாக
2: அதர்மம் தலை தூக்கும் போது அந்த தர்மன்ற அந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்து நம்மள வந்து அச்சுறுத்துற மாதிரி நம்மளை கொண்டு வந்து நிறுத்துது.
1: உண்மை, யார் அறவழி கடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த அநியாயம் நடக்கும். பாருங்கள், வந்த இறந்து போனவர்கள் பெரிய பாரதூர பாதிப்பிலே ஏற்படுவர்கள். ஒரு ஒரு பாமர மக்களை அவர்கள் கூறவில்லை, இல்லை அவர்கள் செல்லவில்லை வைத்தியசாலைக்கு. அவர்கள் அறவழியாக வீடுலே நிமிது எங்களுடைய முதியோர்கள் காட்டிய நல்வழிகளிலே இயற்கை மூலிகைகளை உடன் புழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விட்டு தலைவிருத்து ஆடியவர்கள் தான் இப்ப தலைவுத்து கரணமாக விழுந்து கிடக்கிறார்கள். நிலத்திலே அவர்கள் நாம் வாழும் பொழுது நிலம் என்று ஒன்றிருக்கின்றது. பொறுமை காக்கும் பூமியில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் அட்டூழியம் செய்பவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள். அட்டூழியம் செய்பவர்களில் முதல் தரத்திலே இருப்பவர்கள் அந்த அரசியல் தலைவர்கள். அவர்கள் பேசுவதொன்று செய்வதொன்று எவ்வளவு அடாவடித்தனம் செய்கிறார்கள் ஐயா. யாரும் எதிர்த்து கதை கீழே அளவுக்கு அடக்குமுறை வந்தது. அவர்களுக்கு இந்த வருத்தம் வந்து அப்ப பாருங்க எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து கவிழ்ந்து போனார்கள். நல்லது ஆனந்தன், நீங்கள்
2: வரும்போது அந்த ஒரு வேகத்தோட வராங்க. அந்த வேகங்கிறது அப்படியே மாறி போயிடுது. அந்த ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல அது வருவதுக்கு முன்னாடி அதோட அருமை தெரியுது, வந்த பிறகு மாறிடுறாங்க.
1: அதுதான் அதை தட்டி கேட்பவர்களுடைய ஆபாசத்தையும் அவர்கள் மட்டும் தட்டி விடுவார்கள். அதற்காக நீங்கள் யுகம் வர வேண்டுமே தவிர இந்த யுகத்தில் இது நடைபெற மாட்டாது. நல்லாட்சி கிடைக்காது, மக்களுக்கு நன்மை பயக்காது. என்னையா மக்கள் கேட்பது? நல்ல உணவு, நல்ல உடை, உறையுள் உடை, அதுதானே கேட்கின்றார்கள். நன்றாக உடுத்து படுத்து சாப்பிட்டு வாழ்ந்து வீடுகளில் இருந்து போக வேண்டும் என்று. அது பேராசை கொண்டு அலைபவர்கள் மற்றவர்களை சுரண்டிக் கொண்டு தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று அநியாயங்களை செய்பவர்களை கண்டுவிட்டு அறம் இப்படி தலைபெறி தாடுகின்றது.
2: மக்களுக்கு
1: தேவை
2: எந்த மலையில இந்த இது இதுதான் மக்களுடைய கோரிக்கைகளும் அவங்க தலைமையா இருக்கிறவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை. இந்த மூன்று தான் எங்கேயா இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு மக்களும் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மூன்று. தலைவராக வர்றவங்க இந்த மூன்றையும் செய்து கொடுக்கணும் மக்களுக்கு.
1: அதுதான் ஆட்சி, அதுதான் ஆட்சி. நல்லாட்சி இருந்தால் மழையேன் இப்படி மாறி பெய்கின்றது, காலநிலையே மாறி போகின்றது. இதெல்லாம் இவர்களுடைய அட்டூழியங்களால் நடந்து இயற்கையை எதிராக நடந்தார்கள். இப்பொழுது இயற்கை கொடுக்கின்றது தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை காலமும் அந்த வட துருவத்திலே இருந்த பனிக்கட்டி இவ்வளவு காலமும் கரையவில்லை, இவ்வளவுதானே கரைந்து கடல் மண்டலத்திலே சேருகிறது.
2: பனிக்கட்டிகள் கூட கரைந்து போகக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. பனியே உருகக்கூட ஒரு காலகட்டமா ஆயிடுச்சு. மனிதனுடைய மனநிலை, மனிதனுடைய அந்த சூழல்
1: இல்ல, மனிதனுடைய சூழல்ல இந்த ஆளுநர்கள், ஆளுநர்கள் தான் பிழை. மக்கள் என்ன பிழை இருக்கிறது? 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பஞ்சம் காரணமாக கையை நீட்டுகிறார்கள். இப்பொழுது சொன்னார்கள் ஏதோ 39 கோடியிலே ஏதோ செய்ய போகிறார்கள். யாருக்காக அவர் என்ன செய்தார்? அதுக்காக எதுக்காக செய்ய வேண்டும்? எத்தனை நாடுகள் தட்டி துளைக்கின்றது அவரை. அப்பாவுக்கு அப்பாவுக்காக மகன் செய்கிறார் என்று கூட மகன் ஆரண்டு பணத்தை மக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அப்பாவுக்காக மகன் ஆக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அடுத்து வருகின்றது மகன் பெறப்படும் என்று மற்றவர்களுடைய மண்டையை கழுவி அவர் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இவர்கள் என்ன அரசியல் தெரிந்தவர்கள்?
3: போராடவும்
2: விளம்பரம்
3: வேணான்னு
2: சொல்றாங்க. அப்படியே மாறிடுது
3: எதிர்த்து
2: வேணான்னு சொல்றாங்க.
3: எதிர்த்து கதைப்பவனை கொலை செய்வதும் தடுத்து கேட்பவனை தனியடி ஆட்களை விட்டு அடித்து தொந்தரவு, பேச்சு நன்றாக இருக்கின்றது, செயல் மற்ற பக்கம் வித்தியாசமாக இருக்கின்றது. இதுதான் ஆளுநர்களுடைய போட்டி. இது போட்டி, அவர்களுக்குள்ளே உள்ள போட்டி, மக்களோடு போட்டி அல்ல. மக்கள் திசை திரும்ப தெரியாமல் அவர்கள் அந்த அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்களுக்கிலேயே கையாட்களை வைத்துக் கொண்டு மூளையை செலவு செய்து பணத்தால் அடித்து விழுத்தி விட்டார்கள். இதை தட்டி
2: தன்னுடைய இடத்தை தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்கள்லாம்.
3: இவர்களை எல்லாம் அரசியல் தலைவர்களோடு ஒத்துப்பாக்க, இவங்களை எல்லாம் ஜுச்சு பீக்கள் ஐயா, இவங்களுக்கு என்ன தெரியும்?
2: ஆனா காணும்
3: தடியெடுத்து தடியெடுத்து அடித்து பிடித்து போட்டி போட்டு கிழிச்சறிஞ்சு விளம்பரங்கள் கிழித்து பறைகளை உடைத்து கடைகளை அடித்து உடைத்து வழக்கிலே சென்றால் அங்கே கையுறை வாங்கும் அதிகாரிகளை வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் தலை சாயத்தோடு விட்டுக் கொடுக்கிறார்கள். கொலை செய்தாலும் தப்பிச் செல்கிறார்கள். அப்படி மலிந்து விட்டது எல்லாம். அதைத்தான் விதைத்தார்கள். தாங்கள் மட்டும் தலை நிமிந்து ஆள வேண்டும், தாங்கள் மட்டும் வெள்ளை உடுப்போட தெரிய வேண்டும், மக்கள் மத்தியில தாங்கள் மட்டும் பேச வேண்டும், தங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு, தங்களுடைய சந்ததிக்குத்தான் இவை வர வேண்டும், சந்ததியை பெருக்கி சந்ததிக்கேற்ற வருவாய்களையும் வாழும் வளது வசதிகளையும் பெருக்கினார்களே தவிர மக்களை என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அது வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரிகிறது. அரசியல் கண்ணோட்டத்தை வெளியிலே இருந்து ஆய்வு செய்பவர்களுக்கு தான் அது தெரிகின்றது. அதிலேயும் பாரபட்சமாக இருப்பது எங்களுடைய ஆசிய நாடுகள் தான். இலங்கை, இந்திய, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற ஆசிய நாடுகளுக்குள்ள உள்ள அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் சாக்கடைகள். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல. அவர்கள் யாரையும் அரசியல்வாதிகள் என்று இங்கு யாரும் மதிப்பதும் இல்லை, கூறுவதும் இல்லை. அவர்களுக்கு என்ன தெரியும்? அடிக்க தெரியும், உடைக்க தெரியும், பந்தா போட்டு உலக அங்கே உள்ள நிலங்களை எல்லாம் வளைத்து போட தெரியும், கட்டிடங்களை பிடிக்க தெரியும். இந்த தலைவர்கள் எல்லோரும் தான், ஒருவர் இருவர் அல்ல. நல்லது ஆனந்தன் நல்ல நேரம் பேசுகிறோம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நீங்களும் என்னோடு இணைந்து பேசினீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த பதம் காலை என்ற பதம். காலை என்ற பதத்தை கொண்டு 5 பாடல்கள் தர வேண்டும்.
2: காலை காலை தென்றில் பாடி வரும் ராகம் புது ராகம்
3: சிறப்பு. காலை தென்றல் என்பதை பாடியும் காட்டினீர்கள், வாழ்த்துக்கள் ஆனந்தன். உங்களுக்கு முதலாவது பாடல் தந்துவிட்டேன். இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள், பார்ப்போம்.
2: காலையிலும் மாலையிலும் இது கல்லூரி வாசலில் வந்த நிலா.
3: ஆஹா, காலையிலும் மாலையிலும் கல்லூரி வாசலில் வந்த அது எந்த நிலாவையா?
2: கல்லூரி வாசலில் அது கல்லூரி காலங்கள்.
3: நல்லது. அடுத்த பாடல் ஆனந்தன்.
2: காலையும் நீயே மாலையும் நீயே காற்றும் நீயே கடல் அலை நீயே காலையும் நீயே மாலையும் நீயே. அந்த பாடலுங்க
3: சிறப்பு. 3 பாடல்களை தந்திருந்தால் அற்புதமான பாடல். நீ 4வது பாடலை கொண்டு வாருங்கள்.
2: காலை 3 பாடல் வந்து
3: சின்ன பாடல்கள். காலை காலை நேர தண்டல் காத்து
2: காலை
3: காலை
2: யோசிச்சு யோசித்து வர நீங்க 3 பாடல் கொடுத்திருக்கேன்.
3: காலையில் எழுந்தால் காலையில் எழுந்ததும் கண் திறந்து பார்த்தால் பல பாடல்கள் இருக்கின்றன. காலை மீண்டும் பெறப்போகின்றீர்களா? யோசித்து மீண்டும் கடிக்காரன். நீங்கள் 3 பாடலை அடுத்தடுத்து தந்தீர்கள். காலை என்றவுடன் உங்கள் மனதில் இருந்ததை வேகமாக நினைத்து விவேகமாக அதை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பான பாடலை தந்தீர்கள். இன்னும் 2 பாடல் மீண்டும் வந்து தரலாம், நீங்கள் வாருங்கள். நன்றி. நன்றி. இனிமையான பாடல்கள் தந்திருந்தவர்கள் அன்பு மகள் ரேவதி வருகின்றனர். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். ரேவதி
4: வணக்கம். அப்பா
3: வணக்கம் மகளே. வணக்கம் மகளே. ரேவதி நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக இருக்கிறேன் அப்பா.
3: நலம் நலம். இப்பொழுது காற்றலைக்கு நான் வந்தவுடன் பேசியதெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தீர்களா? ஆனந்தன் வந்ததை கேட்டீர்கள். நல்லது மகளே. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கு, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், பலமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து கொண்டோம். மகிழ்ச்சி. அதற்கு நீங்கள் வந்தமைக்கு இணைந்தமைக்கு நன்றி. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம் மாலை. மாலை என்ற பதம் கொண்டு 5 பாடல் தர வேண்டும் ரேவதி.
4: அப்பா மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் அந்த பாடல் அப்பா.
3: ஆஹா, மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் மங்கிய ஒளியினை போலே நீங்கள் கேட்ட பாடல். நல்லது. அடுத்த என்ன பாடலா இருக்கு
4: அப்பா? இருவரு பாட்டு வீணை வச்சு பாடுவாங்க. சௌகர் ஜானகி. மாலை மாலை பொழுதின் மயக்கத்திலே நான்.
3: காலத்தால் அழியாத ஒரு பாடல் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ரேவதி. அடுத்த பாடல்.
4: மாலையில் பூத்த மல்லிகை, அந்த மாதிரி ஒரு பாடல் வரும்.
3: மாலை நேரத்திலே அந்த மல்லிகை பூத்ததா? மாலையில் பூத்த மல்லிகை என்ற பாடல், நல்ல பாடல். மாலையில் பூத்த மல்லிகை. அடுத்த பாடல். ரேவதியானே பாடல் களஞ்சியம் திடீர் திடீர்னு பாடல் தருவார்.
4: என்னை
3: வாழ்த்து என்ற ஒரு பாடல் இருக்கு ரேவதி.
4: மாலை மாலை
3: மாலை என்னை வாழ்த்துது என்ற ஒரு பாடல் மகளே. மாலை என்னை வாட்டுது என்ற புதிய பாடத்துக்கு
4: ஆனா அதுக்கு முன்னாடி இது வந்துருது. மாலை நேரத்து மயக்கம்.
3: ஆஹா, அது இது மாலை நேரத்து வணக்கம் மயக்கம் வரும். இது மாலை நேரத்து மயக்கம் அப்படியே இல்லவா வரும். இது மாலை
4: அது வேண்டாம். மாலை முட்டை மாலை அப்பா எத்தனை மாலை அப்பா? இந்த மாலை பல்லம்மாப்பா. மாலை வண்ண மாலை.
3: அந்த மாலை வந்து பொழுது அல்ல, அது கழுத்திலே போடுகிற மாலை. அப்ப அதே நாங்கள் விடுபோம். வேற ஒன்று தாருங்க.
4: ஆமாப்பா.
3: சோலை குயில் என்று ஏதோ கருக்கலில் என்று வரும்.
4: மாலை பொழுதினில் சோலை குயில் யார் பாடுங்கோ.
3: மாலை மாலை கருக்கலில். மாலை கருக்கலில் சோலை குயில். கடிகாரை கடிகாரை. 5 பாடலை தந்து நிறைவேற்றி விட்டீர்கள். உங்களுக்கு மறுபடி வேண்டும் ஒரு பதத்துக்கு காண்போம் உங்களை. நன்றி அம்மா. நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி. எங்கே சியாமலா வர வேண்டும். சியாமலா மகளே. சியாமலா வணக்கம். நலமாக தானே?
5: நல்லா இருக்கப்பா.
3: நல்லது. சரி, உங்களுக்கு இப்பொழுது வருகின்ற பாடல் ஏன் என்ற பதம் தாங்கி வருகின்றது. ஏன்
6: ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை.
3: கெட்டிக்காரை. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அடுத்து 2வது பாடல்.
7: ஏனோ அப்படி வரக்கூடாதுல்லப்பா.
3: வரலாம். ஏனோ கேளுதானே. ஏன் ஏனோ
6: என்னை எழுப்பலானாய் மடமானே.
3: ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே.
7: அது இன்னும் அது அப்புறம் சொல்றப்பா. அது நவராத்திரிக்கா.
3: இது இது
7: இது இது என்ன படம் தெரியல.
3: அது
7: சரியா தெரியலப்பா. படம் பேரு
3: ஏனை எழுப்ப. ஏன் ஏலோ ஏனோ என்னை எழுப்ப. சரி, அடுத்த பாடலை கொடுங்கள்.
7: அதே பாட்டு தான் அதே மாதிரி வருவது.
6: ஏனோ என்னை எழுப்பலானாய் அழகு மடமானே
7: அப்படி வருப்பா. இந்த
3: பாட்டு
7: வந்து
6: ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே.
3: அந்த
7: பாட்டுப்பா
3: சத்யவான்பா. ஏனோ சத்யவான் சாவித்திரியின் கதையை நவராத்திரி திரைப்படத்தில் தருகிறாள். நல்லது. ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே. அடுத்தது.
0: வேறு படங்களை கேட்கும்போது ஓடி வரும் பாடல்கள் சொந்தமாக வரும்பொழுது தடுமாறும் இல்லையா?
7: ஆமாப்பா ஆமாப்பா.
0: மீண்டும் வருகிறீர்களா? இன்னும் ரெண்டு பாடங்கள் வேண்டும் மகளே, கொண்டு வாருங்கள், தேடிக்கொண்டு ஓடி வாருங்கள். கெட்டிக்காரி இப்ப முகமது அலியிடம் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் ராகவேந்தர் முகமது அலி அவர்களே.
8: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு நாலாவது உறவாக வந்திருக்கு. உங்களுக்கு வருகின்ற பாடல் என்ன பாடலை தரலாம் என்று எண்ணும் போது இங்கே இருக்கின்றது உங்களுக்கு காதல் என்ற வரியோடு வருகின்றது பாடல். காதல்
8: காதல் வருது.
0: காதல் காதல் லவ் என்ன ராகவேந்தர் சிரிக்கிறார் காதல் என்றவிட. நீங்கள் காதலிக்கவில்லையா?
8: இல்லையா.
0: நீங்கள் காதல் என்றால் தனியே கணவன் மனைவி அல்லது ஒரு வாலிபன் வாலவியினுடைய காதலை எண்ண வேண்டாம். எல்லோரும் அன்பு மகளிடம் காதல், அம்மாவிடம் காதல், அப்பாவிடம் காதல், கடவுளிடம் காதல். காதல் அப்படி எல்லாம் காதல் என்றால் அன்பு தானே?
8: கண்டிப்பா கண்டிப்பா.
0: எங்கே கொண்டு வாருங்கள் பாடலை. ஐந்து பாடல் காதல் என்ற வரியோடு நல்ல வரியோடு கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு. இனிமையாக
8: காதல் கமையா காதலுக்கு ஒரு ஐந்து பாடல் நான் தருகிறேன் ஐயா.
0: பாருங்கள்.
8: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?
0: கெட்டி காரணம் இங்கே. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? அடுத்தது
8: காதல் வானிலே காதல் வானிலே அதுமையா
0: காதல் வானிலே காதல் வானிலே கெட்டி காரணம். அடுத்த பாடல் மூன்றாவது பாடல்.
8: மூன்றாவது பாடல் தான் பிரேக்க
0: போட்டு வாருங்க.
8: காதல் என்பது காதல் என்பது கனவு கனவு கனவுமா அப்படின்னு
0: உங்களுக்கே அது தடுமாற்றம் இருக்கிறது. தெளிவான வகைப்படமாக தர வேண்டும். உங்களுக்கே தடுமாற்றத்தை எப்படி தர முடியும்? கொண்டு வாருங்கள் ஒரு பாடல் கொண்டு வாருங்கள் அல்லது அந்த பாடலை சரியான வரியை கொண்டு வாருங்கள்.
8: எப்படி வரலாமையா?
0: மறுபடியும் வரலாம். இந்த காதல்ல ரெண்டு பாடல் எத்தனை பாடல் அப்பா காதல் நீங்கள் நீங்களே எத்தனை பாடல் கேட்டிருக்கின்றீர்களே. இருக்கின்றது
8: காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே அதுவும் ஐயா
0: பாத்தீங்களா பாடல் என்று காதல் வெண்ணிலானும் வந்து விட்டது. வேற என்ன வரும்? பாண்டியராஜன் காலத்திலே கசக்குதையா என்ற ஒரு பாடல் வரும்.
8: காதல் கசக்குதையா
0: ஞாபகத்தை தூண்டுவதற்கு இதுதான் மிருகம் விவேகம் என்று கூறுவது. உங்கள் பொக்கிஷத்திலே நிறைய பாடல்கள் இருக்கின்றது. வெளியில் வரவில்லை. கொண்டு வாருங்க. இன்னும் ஒரு பாடல் தானே.
8: இன்னும் ஒரு பாடல் தானே. ஒரு பாடல்
0: கண்ணன் வந்தானோ
8: என்னையா
0: கண்ணன் வந்தானோ என்று ஒரு பாடல் வருமே. வருவதில்லை உங்களுக்கு இல்லையா? நீ குறிப்பிட்ட பாடல்களிலேதான் நீ நேரத்திலும் வந்து கேட்டுக் கொண்டு போவீர்கள். குறிப்பிட்ட பாடல்களை தான் திருப்பி திருப்பி கேட்பீர்கள். புதிய பாடலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பாடலை கேட்டிருக்கீர்கள் தானே? காதல் என்று ஆரம்பிக்கின்ற பாடல் இப்ப நான் உதவி செய்து ரெண்டு பாடலை கொடுத்தீர்கள். அங்க நீங்களாக கொண்டு வர வேண்டும். அங்கே கொண்டு வாருங்கள் அந்த பாடலை.
8: இப்ப யாபம் வரவில்லை.
0: கற்றுக்கொள்ள ஒரு பாடல் தானே. முயற்சி பண்ணி பாருங்க. கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது.
8: ஐயா வேணும் நான் மீண்டும் வருகிறேன் அடுத்த.
0: சரி சரி சரி மீண்டும் பாருங்கள்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளை 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 5வது நாள் காரி கிழமை. நேரம் 11:33 கனடாவில் முற்பகலாக காட்டுகின்றது. இன்றைய நாளில் இளமணி திருநாட்டிலும் உங்கள் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 9:03 இரவு நேரம் முன் இரவு என்று இந்த திகதியில் காட்டிக்கொள்கின்றது. வளமை போல என்றும் நான் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்து கொள்ள வந்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்களித்து ஆளும் எல்லாம் வல்ல ஈசன் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத இனிய உறவுகளே உலகளாக இருக்கும் உங்கள் அனைவரையும் மூன்றியல் தமிழ் வானொலியில் இன்றைய கதம்பத்துக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன்.

கிட்டத்தட்ட நாங்கள் இப்பொழுது குளிர்காலத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். முழுமையான குளிர்காலம் வரவில்லை, இப்பொழுது மழை காலம். சிறிது வாரங்களுக்கு மழை காலமாக இருந்து பின்பு அவை இலை உதிர் காலமாகி அதன் பின்பு பனிகாலமாக மாறும் காலநிலைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் வேளையில் இன்று எங்களுக்கு 20 பாகை வெப்பநிலை என்று கூறினாலும், அதை நாங்கள் வெளியே செல்லும் பொழுது உணர்வதாக இருந்தாலும் 20 பாகை போன்று இருக்கும். ஆனால் கருமக கூட்டங்கள் காட்சி அளிக்கின்ற மழை குணமாக இருந்தாலும் மழை வருவதற்கான சான்று இல்லை. முகில்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன, இடையிடையே கருமுகில்கள். இது அப்படியே இருந்து ஒரு 21 பாகை மட்டும் தொட்டுவிட்டு மீண்டும் இறங்கி 12 பாகை வரை தனியே இருக்கின்றது. வெப்பமும் தணிந்து குளிர்கள் குளிர் வீசிக்கொண்டிருக்கும். ஆனால் சாதாரண உடையுடன் நாங்கள் வெளியே செல்லக்கூடிய ஒரு மிகவும் சிறப்பான காலமாக இந்த பகல் காலம் இப்பொழுது படிப்படியாக குறைந்து 15 மணித்தியாலத்துக்கு மேல் பகலை கண்ட எங்களுக்கு இப்பொழுது 13 மணித்தியாலம் 3 நிமிடங்கள் தான் இன்று எங்களுக்கு பகல் வேளையாக இருக்கும் என்று இங்கே பதிவிலே காட்டுகின்றார்கள்.

இனிமையான இந்த காலநிலை. அதற்கிடையிலே பொழுது வந்துவிட்டதா, மடிந்து விட்டதா, இருண்டு விட்டதா என்று எண்ணுகின்ற காலம் வரப்போகின்றது. ஏனென்றால் குறைந்து குறைந்து குறைந்து 8 மணி நேர பகலைத்தான் நாங்கள் காணும் ஒரு காலம் வர இருக்கின்றது. அதிகமாக இல்லை, இன்னும் சில மாதங்களுக்குள்ளே, இன்னும் 1 மாதத்தில் நாங்கள் எங்கள் நேரத்தை மாற்றிக்கொள்ள இருக்கின்றார்கள் எங்கள் அரசியல் கர்மங்களுக்கும். அதனால் உங்கள் நேரமோ எந்த நேரமும் மாறுவதற்கு நாங்கள் எங்களுடைய கடிகாரத்தில் மணியை முந்தி பிந்தி வைப்பது தான் இந்த நேர மாற்றம். காரணம் எங்களுக்கு பகல் குறைவாகின்றபடியால், இரவு நீண்டு கொண்டு போகின்றபடியால் பணிகளை செய்வதற்கெல்லாம் அவர்கள் இந்த நேர அட்டவணைகளை மாற்றுவதற்காக தருகின்றார். அந்த வகையில் இந்த விவரத்தை தந்த உங்களுக்கு இன்று நான் வேறு என்ன கூறலாம் என்றால், உலகளாவ இருக்கும் உயிர்கள் அத்தனை பேரும் எழுந்து நடந்து தங்கள் கடமைகளை செய்து தங்களை தாங்கள் பரிகரித்து கொள்வதற்கு ஒரு சிறிய அறிவு தேவை, புத்தி என்றது ஒன்று தேவை. ஒன்று ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு படைத்த மாந்தர் வரைக்கும் அவர்களுக்கு அறிவு என்று ஒன்றை சிறிது சிறிதாக கொடுத்து கொண்டு வந்து மனிதனுக்கு 7வது அறிவை கொடுத்தார். இப்பொழுது அவன் 7வது அறிவை தொட்டு பார்க்கும் அளவுக்கெல்லாம் அறிவியல் வளர்ந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் அதை தெரிந்து கற்பிப்பவர்கள்தான். குரு இல்லாத வித்தை பாழ் என்று கூறுவார்கள். அதுக்கு உதாரணம் பாரத காலத்திலிருந்து புராண காலத்திலிருந்து இருக்கின்றது. எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று கூறுகின்றார். இன்று ஒரு பதவியிலே ஒருவர் போட்டதை அனுப்பியதை பார்த்திருந்தேன். நோயுற்றவரை குணமாக்குவதற்கு வைத்தியர் தேவை. ஒரு குற்றங்களை கண்டித்து தண்டனை வழங்குவதற்கு நீதிபதி தேவை. இப்படியான அறிவுகளையெல்லாம் பெறுவதற்கு எங்களுக்கு சரியான நீதி, சரியான மருந்து வேண்டும், நோயை தீர்ப்பதற்கு வைத்தியர்கள் தேவை. இவர்களையெல்லாம் ஆக்குவதற்கு அறிவு வேண்டும், அறிவுள்ள ஆசிரியர் வேண்டும். இவற்றை விட மேலானவர் ஆசிரியர் தான் என்ற கருத்துப்பட ஒரு பதிவை பார்த்திருந்தேன். சிறப்பாக இருந்தது. இன்று உலகில் ஆசிரியர் தினம் என்ற ஒரு தினத்தை கொடுத்து நாங்கள் கற்றறிந்த மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு அமைய அந்த குரு என்ற ஸ்தானத்தில் தான் இந்த உலகையும் அன்னை தந்தையையும் ஆண்டவனையும் அறிய வைக்கும் அறிவை கொடுப்பது குரு தான். அதனால் தான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று கூறுகின்றார்கள். அற்புதமாக நீங்கள் எல்லோரும் இன்றைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை அளித்திருந்தீர்கள். என்னையும் குறிப்பிட்டு எனக்கும் இந்த வாழ்த்தை தந்திருக்கிறீர்கள். அந்த பலாபலன் எனக்கும் கிடைப்பதற்கு இல்லாமல் இறைவன், என் அன்னை தந்தை, என் குருநாதர் இவர்கள் என்னை வழிகாட்டி இருந்திருக்கின்றார்கள். அங்கே நான் அழகாக பதவியிலே தந்திருந்தேன். படித்துவிட்டு நீங்கள் ஆசி கேட்கின்றீர்கள். என்னுடைய ஆசீர்வாதம் உலகளாக இருக்கும் என் அன்பு நெஞ்சங்களும் உங்கள் அனைவருக்கும் என்றும் உண்டு. அந்த அன்பை விதைத்தது இந்த அறிவு தான். இந்த அறிவை பெறுவதற்கு ஒரு ஆசிரியர் வழிகாட்டியாக இருக்கின்றார் அல்லவா, அந்த வழிகாட்டி தான் தேவை. அன்னையும் தந்தையும் சொன்னது அத்தனையும் நாங்கள் உண்மை என்று அறிவதற்கு ஆசிரியர் அதை விவரமாக குறித்திருக்கின்றார். அதனால் உங்கள் எல்லோருக்கும், நீங்கள் ஒரு ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் என்று தனியாக ஆசிரியர் பட்டம் பெற்று பதவி பெற்றிருந்தவர் மட்டுமில்லை, அன்னை தந்தை முதல் ஆசிரியர்கள் எங்களை. அதான் அது சுருக்கமாக குறிப்பிட்டார்கள், மாதா பிதா குரு தெய்வம் இவர்களெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டிகள். அதனால் இன்றைய ஆசிரியர் தினத்திலே நாங்கள் இன்றைய நாள் நிகழ்வு என்னவென்றதை தெரிந்து கொள்ளும். ஆசிரியர் தினத்தை பற்றி பேசும் நாள் அல்ல, இன்றைய நாளிலே என்ன நிகழ்வு வரப்போகின்றது என்றே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்வு வேறு எதுவுமல்ல, இதுதான் என்று நாங்கள் உணர்ந்து கொள்வோம்.

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடல் வந்தவுடன், என் கேள்விக்கு என்ன பதில் என்று கூறுவதற்கு பாடல்களை கொண்டு வந்து குவிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை எண்ணிக்கொள்வோம். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 5வது நாள் காரிக்கிழமை என்றும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ இருக்கின்றது. நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு அளிக்க வருவது 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பழமையான எண்கள் தான். இங்கே அழகான படம் வரைந்து எல்லோரை இணைந்திடுவோம் என்று நானும் இணைந்திருக்கின்றேன் பாருங்கள் என்று அறைகூவி இருக்கின்றார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். அவரை தொடர்ந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தயாராகத்தான் இருக்கின்றார் பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கென்று. ஞானசேகரனும் வருக வருக என்று வரவேற்றிருக்கின்றீர்கள். வரவேற்ற உங்களை நானும் வரவேற்று வணக்கம் கூறிக்கொண்டு, அங்கே பல இடங்களில் மழை பொழிந்ததாக இங்கே பதில் ஆனந்தமாக எழுதியிருக்கின்றீர்கள். ஆனந்தம் மழை வருவது என்றதை உடனே ஆனந்தமாக எனக்கு இருக்கின்றது. அங்கே இடையிலே ஒரு எண்ணப்பாடு தோன்றுகின்றது என்றால், சில இடங்களில் மழை பொழிந்தால் வலைத்தளம் தொல்லைபேசியாகிவிடும். பார்ப்போம் யாருக்கு தொல்லை கொடுக்கின்றது யாருக்கு அல்லல் இல்லாமல் இருக்கின்றது என்று வந்து இணைந்து எத்தனை பாடல்களை குவிக்கப் போகின்றோம், எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள் என்று பார்க்க இருக்கின்றோம். இங்கே இப்பொழுது ஆரம்பிப்பதற்கு ஒரு பாடல் வேண்டுமே. என்ன பாடலோடு நாங்கள் ஆரம்பிப்போம்? பழமையாக ஒரு பாடலோடு ஆரம்பிப்போம் தானே. அது என்ன பாடலாக இருக்கும் என்று நான் பாட வைத்தால்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இந்த வேளையில், ஆசிரியராகிய நான் உங்களை விட மூத்தவனாகிய நான் இங்கே ஓரிருவர் என்னுடைய ஆசி கேட்டிருந்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மனப்பூர்வமான மகிழ்வான என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும் உண்டாகும் என்று கூறிக்கொண்டு, இதோ இன்றைய பாட்டும் பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கான முதல் பாட்டு எதுவாக இருக்கும்? இதுவாக இருக்கும். கேட்போமா பாடலை? மகள் ஷியாமலாவும் வந்து வந்தாச்சு அப்பா என்று சொல்லி குதிக்கின்றார். பார்ப்போம் அவருக்கு மழை பொழுந்து இருக்கின்றார், அவருக்கு வலைத்தளம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். இது வந்த பாடல்.

நீ ஒரு காதல் சங்கீதம். இந்த நான்கு பதத்தை கொண்டு இந்த பாடல் பாட இருக்கின்றது. இந்த நான்கு பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் உங்கள் பாடல் ஆரம்பிக்கட்டும். இங்கே வாருங்கள், வளமையான 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

0: எங்கள் நாகப்பன் அவர்களும் வருகையை பதிந்து விட்டார். வரவேற்று கொண்டோம் வருக வருக என்ற பாட்டுக்கு பதில் பாட்டை அலங்கரிக்க வாருங்கள். முதல் நேயராக வருகின்றால் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் வணக்கம் ஷியாமலா. வணக்கம்
1: வணக்கம்.
0: எப்படி மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? மழை பெய்ததா?
1: வாழ்த்துக்கள். மழையாப்பா ரோட்லயே நினைச்சுக்கிட்டே வந்தேன்பா. மருமகதா திட்டுறாப்பா, மழையில நினைச்சிட்டு வரியன்னு.
0: எல்லோரும் திட்டுவார்கள் தான், நீ அப்படி எல்லாம் சார். எல்லோரும் நலமாக இருக்கும். இந்த பிள்ளை இந்த மழை பொழிஞ்சிருக்கு, வலைத்தளம் சிறப்பாக இருக்க வேண்டும். முடியும் வரை சரி. எங்க முதல் பாடலை மகிழ்ச்சியோடு கொண்டு வர?
1: நீதானா
0: நீதானா நெசந்தானா என்ற பாட்டை தந்திருக்கு. நீங்கள் முதல் பாடலாக ஓடி சென்று அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருவதற்கு அன்புடன் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். ஐக்கியமாகிவிட்டோம், நலமாக இருக்கின்றீர்கள் என்று நம்பிக்கொள்ளுகிறேன். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்
2: ஐயா? சங்கீத ஜாதி முல்லை.
0: அட்ரா சாக்கியம். அது வாசமா இருக்குமா ஐயா அந்த முல்லை? சங்கீத வாசம் இல்லை. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை ஆயத்தமாக இருக்கும் கிருஷ்ணன் கொண்டு ஓடி வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா.
3: நீதானா என்னை அழைத்தது?
0: ஆமா ஆமாம், நான் தான், வேறு யாரும் இல்லையா. வாழ்த்துக்கள் வந்து விட்டீர். நன்றி நன்றி. நீதானா என்னை அழைத்தது, எளிமையான பாடல். நீதானா என்னை அழைத்தது. அடுத்த பாடலை வந்து விட்டார் எங்களுடைய அட்டாவதானி சந்தனராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. இன்னும் இரவு வணக்கம் ஐயா. உங்களுக்கு பல நேர வணக்கத்தோடு செல்வதை சொன்னார்.
0: இரண்டு நேர வணக்கத்தோடு ஐக்கியமாகி உடன் நிலமாக இருங்கள். நாங்கள் நிலமாக இருக்கின்றோம். இங்கே என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: ஜாதி மல்லி பூச்சரமை போட்டோம் ஐயா.
0: அட்ரா சாக்கிய நாகப்பனுடைய பாட்டு.
4: நன்றி வணக்கம் ஐயா.
0: ஜாதி மல்லி பூச்சரமை சிறப்பு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? கொண்டு பாருங்கள் பாடலை. அடுத்த பாடலை தருவது ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா. என்ன பாடல்?
1: அப்பா நீதானா என்னை அழைத்து பாடலாப்பா.
0: ஆமா.
1: என்னை தேடும் மேகம் சபை தந்து சேரும் அந்த பாட்டுப்பா.
0: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள். என்னை தேடும் மேகம், வாழ்த்துக்கள். நேற்று எங்களுடைய விஜயராணி கேட்ட பாடல் என்னை தேடும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாத்திரை போன்றீர்கள். வந்து விட்டார் யாம் இருக்க பயமேன் சரவணன். வணக்கம் சரவணா. வணக்கம்.
5: வணக்கம்
0: பாருங்கள். வணக்கம். நலமாக பலமாக வல்லவனாக நல்லவனாக இருப்பீர்கள். நல்ல மழை பெய்து மழை பொழிந்ததா?
5: இன்னும்
0: வரையில, வெறும் வெறும் தாமதமா எல்லா இடமும் பெய்து போட்டு இங்கே வந்து கொட்ட போகிறவங்க கொட்டோ கொட்டோன்னு கொட்டும். எல்லோரும் குளிரக்கூடிய வகையில். சரி, இன்று என்ன பாடலை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? இப்பொழுது எந்த பாடலுக்கு என்ன பாடல்?
5: சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது வேண்டும்.
0: அட்ரா சாக்கியன்டா, உண்மையண்டா உண்மையா? சும்மா கேள்வி சாகித்யம் பண்ணிதான் மறுத்தவா இல்லை. சங்கீதம் பாட கேள்வி ஞானம் பண்ணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அடுத்த பாடலை நாகப்பன் கொண்டு வருகின்றார். அவருடைய பாடலை பெற்றுக்கொள்வோம். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. நீயா அழைத்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்தது.
0: நீங்கள் இப்படி வந்து விட்டுருக்கலாம். நீயா அழைத்தது, நீயா அழைத்தது என் மின்னல் அடித்து விட்டதுன்னு, நெஞ்சில் மின்னல் அடித்து விட்டதுன்னு. வாழ்த்துக்கள் சிறப்புகள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் வருகின்றார் மகள் ஷியாமலா. கொண்டு பாருங்கள் ஷியாமலா.
1: பாட வந்ததோர் காணும் பாவைக்கு நீலோர் நாணம் சரவணம் பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட வந்ததோர் பாடல் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? நாகப்பன் தரப்போகின்ற. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. உங்களை நினைத்து விட்டேன் நாகப்பன். ஓ ஓ, குழல் வந்துவிட்டதோ. இப்பொழுது யார் வருகிறது? எல்லோரும் அழைத்து கொண்டிருக்கின்ற ஒரே நேரத்தில் வாழ்த்துக்கள் வாழ்த்து. யாருடைய இணைப்பு வரப்போகின்றது? நாகப்பன் உங்களுடைய இணைப்பு தான் இருக்கின்றது போல் தெரிகின்றது. இல்லை அரசடை கூப்பமா? பார்ப்போம் பார்ப்போம். ஒரே நேரத்தில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆ, வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன், உங்கள் அழைப்பு கிடைச்சிருக்கின்றது. இப்பொழுது சரவணன் தெளிவாக வருகின்றார். சரவணன் அவர்கள் வணக்கம். சரவணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: மேகமே மேகமே.
0: ஓ வாழ்த்துக்கள் சரவணன் தந்திருக்க. மேகமே மேகமே ஓடி ஓடி சென்று மீண்டும் பாருங்கள். மேகமே மேகமே வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் வந்திருக்கார் போல் தெரிகிறது. இல்லை நாகப்பன் வந்திருக்கார், கொண்டு வரங்க நாகப்பன்.
2: என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
0: அப்படியா? முடியாது இல்லையா? அன்று கேட்ட பாடலோ என்ன விட்டு ஓடி போக முடியுமா? அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார், அட்டாவதானி. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ்.
4: இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: ஒன்னும் செய்ய மாட்டோம், ஒன்னும்
1: பருவம் கண்டு அந்த பாட்டுப்பா, சரணரையா பாட்டுக்குப்பா.
0: ஓ ஆற்று பாட்டுக்கு பால் வண்ணம் பருவம் கண்டு வாழ்த்துக்கள். பால் வண்ணம் பருவம் கண்டு இனிமையான பாடல். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தாருங்கள், உங்கள் பாடலை பதிவோம். கொண்டு பாருங்கள்
2: நாகப்பன். இருக்குது
0: ஆமா, ஜார்ஜ் மன்னர், ஜார்ஜினுடைய பாடல் இல்லையா மேகம். அவருக்கு இரண்டா ஒரு அலாது விருப்பம் அவருக்கு மேகங்கிறது சிக்கு சிக்குன்னா இருந்துச்சு பேர். சிறப்பு வந்து விட்டார் மகன் ஞானசேகரன், எங்களுடைய ஆன்மீக தொண்டர், ஆன்மீக தொண்டர் ஞானசேகரன் பிரபண்டம். வணக்கம் மகனே
6: ஞானசேகரன்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு முற்பகல் உங்கள் முன்னிலவு வணக்கத்தை நான் தருகிறேன். உங்களுடைய படங்கள் எல்லாம் அழகாக ஆச்சாரத்துடன் வந்தது, நானும் வணங்கி மகிழ்ந்தேன். நன்றி நன்றி
6: நன்றி அப்பா.
0: இறைவனுடைய சன்னிதானத்தில் நடக்கும் அபிஷேகத்தை அப்படியே எனக்கும் காட்டுகிறீர்கள், அது இறைவனுடைய கருணை தான். நன்றி மகனே.
6: நன்றி
0: நன்றி. இப்பொழுது நாங்கள் பாடல் போட்டியிலே நீங்கள் என்ன பாடலே கொண்டு வந்திருக்கிறீர்கள் பதிவதற்கு?
6: நீ ஒரு மகாராணி.
0: அட சக்கியண்டர், நீ ஒரு மகாராணி. நல்ல பாடல், நல்ல பாடல். மீண்டும் பாருங்கள் இனிமையான பாடல்களோடு. அடுத்த பாடலை சிறப்புகின்ற நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் நாகப்பன், வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன். ஓஹோ, உங்களை இணைத்து விட்டேன். இனி என்ன செய்ய? நான் நீங்கள் அடுப்பில் இருக்கின்றீர்கள், ஒலியை காணவில்லை. என்ன நடந்தது? என்ன நடந்த? யார் செய்த சதியோ நாகப்பன் உங்களுக்கு? மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து. ஓகே, அடுத்த பாடலை சரவணன் நீங்கள் தாருங்கள். சரவணன் உங்களை இணைத்து
5: விட்டேன்.
0: நாங்கள் அரசடி குப்பம் சரவணன் நினைக்கின்றோம். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிற நல்ல பாடல். அடுத்த பாடல் யார் தருவது? நாகப்பன் தரப்பு ஒன்று. வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்
2: ஐயா. பால் வண்ணம் பருவம் கண்டு சியாமலாமா பாடுறாங்க, அதுக்கு பதில் பாடல்.
0: ஆஹா,
2: வண்ண வெண்ணிலவே நீ வானம் விட்டு வாராய.
0: ஓ வண்ணம் கொண்டவன், அது வண்ணம் கொண்டது ஐயா, வீடா வராத ஐயா வானத்தை விட்டு. வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் வர வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். எங்கே வந்து விட்டார். ஓம் நம சிவாய தேவா. வணக்கம் தேவா. வணக்கம்.
4: ஓம் நம சிவாயா. நீயும் நானுமா கண்ணா, நீயும் ஞானதேவர் பாட்டுக்கியா.
0: அற சாக்கியண்டா, நீயும் நானுமா கண்ணா. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். எங்கே சியாமலா ஓடி வேணுங்கள்? சியாமலா
1: அப்பா, நாகப்பன் பாட்டுக்குப்பா. மழை தருமோ என் மேகம் அந்த பாட்டுப்பா.
0: ஓ மயில் தருமோ என் மழை தருமோ என் மேகம்
1: மழை தருமோ என் மேகம்
0: தந்து விட்டது என்று மழை தருமோ என் மேகம் தந்து விட்டது தந்து விட்டது
1: பாடியாச்சப்பா?
0: இல்ல இல்ல, இன்று மேகம் தந்து விட்டது.
1: சரி சரி,
0: புரியவில்லை அவளுக்கு. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா.
0: மீண்டும் கேக்குறீர்களா? அப்படி வாருபா, வானத்தை விட்டுட்டு வாண்டி அது வராது ஐயா. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டு விட்டு வா. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடன் சரவணன் உங்களுடைய பாடலா இருக்கின்றது, கொண்டு வர வேண்டும் சரவணன். ஐயா
5: ஒரு நாள் போதுமா?
0: காணாது ஐயா, ஒரு நாள் போதாது, ஒரு பத்து நாள் வேணும். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. ஒரு நாள் போதுமா? வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகப்பன் தான் மீண்டும் பெறுகின்றார், கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள்
2: பாடல். வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை பிடிக்கலையா?
0: சாக்கிய நான் வெண்ணிலவிலேயே இருக்கின்றீர்கள், இன்னும் வரவில்லையா? வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை பிடிக்கவில்லையா அப்படியும் கேட்டு பாக்குறீர்கள். வெண்ணிலவுக்கு இந்த வானம் சந்தன்ராஜ் தரப்போன்றார் தன்னுடைய பாடலை.
4: வணக்கம் ஐயா. மேகம் அந்த மேகம் யா?
0: மேகம்
4: நன்றி.
0: மேகம் அந்த மேகம், இனிமை இனிமை. அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தரப்போங்க, கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினில் ஆட,
0: எழுதிய பாடல்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள ஒரு ஒருத்தர் எழுதிய பாடல் எங்க சியாமலா கொண்டு வாருங்கள்.
1: அப்பா சரணமையா பாட்டுக்குப்பா, நாலாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கை நங்கைக்கு திருநாளாம் வந்துவிட்டு.
0: அந்த பாடல் நல்லவன். நான் முதலில் சொன்னது என்னென்றால்
1: மழை வந்துட்டு கேட்டோம்பா கேட்டோம்பா.
0: சரி, இப்ப நாலாம் நாளாம் நாலு வாழ்த்துக்கள், நாலாம் நாளாம் திருநாளாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது நாகப்பன் நீங்கள் தரப்போகின்ற பாடலை, என்ன பாடலை, எந்த பாடலுக்கு?
2: உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு,
0: அது உண்மையான கதையப்பா. வாழ்ந்தவங்க தெரிஞ்சது அதெல்லாம். உன்னோடு வாழாத வாழ்வு வாழ்வு என்ன வாழ்வு, உன்னோடு வாழாத என்ன வாழ்வு. இந்த பாடலை தந்த வழியில தான் அரசாணி குப்பம் திறகின்றார் பாடலை. இப்பொழுது சரவணன் கொண்டு
5: வாருங்க.
7: நீதானா என்னை நினைத்தது,
0: அந்த பாடல் வந்து விட்டது மானே. நீதானா அந்த பாடல் வந்து விட்டது. இன்னொரு பாடல் தாருங்க மகன். நீதான அந்த படம் நிச்சயம் நிஜந்தானா வந்து விட்டது. நீதானே என் பொன் வசந்தம் பாலச்சிக்கன் அதை போடுவோம் இல்லையா. அதே ஒரு பாடலை உணர்ந்தாருங்க. அடுத்த பாடலை தருவது என்னுடைய எந்த ஞான சேர்ந்த காணவில்லை.
1: அப்பா வாழ்வே மாயம் அந்த வாழ்வே மாயம் அந்த பாட்டு
0: பாடுறா.
1: உன்னோடு வாழாத வாழ்வின் அந்த பாட்டு
0: வாழ்வே மாயம் வாழ்வென்று வந்து விட்டால் எத்தனை பேர் வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் வாழ்த்துக்கள். எங்க கிருஷ்ணன் சந்தத்தையே காணவில்லை. எங்க தேவா உங்கள் பாடலை தாருங்கள். தேவா இல்லை இப்பொழுது யார் காற்றலையில், காற்றலையில் தேவா, தேவா கொண்டு வாருங்க. தேவா உங்கள் பாடல்.
8: ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன?
0: ஓ அப்படியா, அந்த பாட்டு அப்படி நீங்கள் நினைச்சீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் வரும், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால். சரி எடுத்துக்கொள்வோம். அடுத்த வாழை நாகப்பன் தரப்போகின்றார், கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி.
0: அதண்டா உண்மையான கதை கதை ஐயா. வாழ நினைத்தால் வாழலாம், நினைக்காடி வாழலாம். நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சியாமலா. சியாமலா தாருங்கள் மகளே.
1: அப்பா உன்னை கணித்து எழுதுதே அந்த பாட்டுப்பா.
0: பரவாயில்ல பிக்கிறேன், கண்டுதிருக்கிறார். உன்னை கண்டு எழுது, வாழ்த்துக்கள் மகளே, உன்னை கண்டு எழுது. அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய பாடல்.
2: வணக்கம் ஐயா. நினைத்தது யாரும் நீ தானே.
0: அப்ப நீங்க நினைக்கலையா? அடல் நான் நினைத்த நான் தான் உங்களை நினைத்திருந்தபடியா தான் வந்திருக்கேன். நினைத்தது யாரோ நீங்கே. சந்தன் ராஜ் வந்து விட்டார், கொண்டு வர.
4: நினைத்து நினைத்து பார்த்தேன், நினைத்து நினைத்து பார்த்தேன்,
0: நெருங்கி வந்து விட்டீர்கள். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே வந்தேன். அங்கே சாமலா கொண்டு வர மகளே.
1: அப்பா வழி வீடு வழி வீடு வழி வீடு என் தேவி வருகிறாள் அந்த பாட்டுப்பா.
0: சரியப்பா விட்டு விட்டோம், வழிவிடு வழிவிடு என்ற பாடல், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். எங்கே பார்ப்போம் அடுத்த பாடல் நாகப்பன் தரப்போகின்றார், கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: உன்னை கண் தேடுது அப்படின்னு பாடினாங்க இல்லையா, அதுக்கு பதில் பாடல். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
0: அடா சாக்கேண்டா, அற்புதமான பாடல். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வாழ்ல யார் தர போறீங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார்கள், கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. நாகப்பன் உங்களை இணைத்து விட்டேன் நாகப்பன். வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. சாமலாமா என் தேவி வருகிறாள்னு பண்ணாங்க, அது பதில் பாடல். தேவி ஸ்ரீதேவி திருவாய் மலர்
0: என்ன மணியை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காரோ.
1: வாழ்த்துக்கள்
0: மகளே, சிறப்பு எங்க நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. வாராயோ வண்ணக்கிளி.
0: ஓ அப்படியா, வாராயோ வண்ணக்கிளி. அடே அப்பா, சும்மா கிளி இல்ல, வண்ணக்கிளி. வாழ்த்துக்கள் வண்ணக்கிளி, அதை வண்ணம் பூசி இருக்கிறது. வாழ்த்துக்கள் வண்ணக்கிளி. ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன், கொண்டு
6: வரேன்.
0: அதண்டா உண்மைதான் மானே, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். வாழ்த்துக்கள். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். வாழ்த்துக்கள் ஞாபகம் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. அன்பு வந்தது என்னை ஆள வந்தது.
0: ஓ அப்படியா, வந்துட்டுதா இவ்வளோ கத்து கத்துன்னு கத்தி கேட்டு கேட்டு இப்போ வந்துட்டு. அன்பு அன்பு வந்தது என்னை ஆள வந்தது. நல்ல பாடல். எங்கே அடுத்த எல்லாம் நல்ல பாடல் தான். வந்து விட்டார் சரவணன். வாருங்கள் சரவணா. சரவணா
5: வாராய், நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை.
0: நீங்கள் இப்போ திருச்சி லோகநாதன் மந்திரி மாதிரியில் வந்து விட்டீர்களா. வாழ்த்துக்கள். வாராய் அப்படிதான் அந்த பாடல். வாராய் நீ வாராய். அடுத்த பாடல் சேமலா, நீங்கள் தரப்போன்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
1: அப்பா கண்ணுக்குள் பத்தி வைத்தேன் சின்ன கண்ணு, அந்த பாட்டுப்பா.
0: ஓ நீங்கள் கண்ணுக்குள்ள பத்தி வச்சுட்டீங்க, அவரும் கண்ணுக்குள்ள வச்சு உண்டு சின்ன பத்தி வச்சுட்டீங்களா. திருமணம் என்னும் நீக்கா கண்ணுக்குள் பொத்தி வச்சேன், கண்ணுக்குள் பொத்தி வச்சேன், பொத்தி வச்சுட்டாவோ அவர் சும்மா வச்சு பொத்தி வச்சு. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் உங்கள் பாடல் கருத்தாக
2: தருகின்றீர்கள். வந்தது வசந்த காலம்.
0: அப்பா அன்பு வந்தது என்றவுடன் வசந்த காலம் வந்து விட்டதா. வந்தது வசந்த காலம், உண்மைகளை சொல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள். வந்தது வசந்த காலம், நல்லது, நல்ல பாடல், நல்ல பாடல். இப்பொழுது சந்தன் ராஜ் தரப்போகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
4: அன்பன் மொழியாக ஐயா, ஆலய மணியாக.
0: சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தர வேண்டும், உள்வாருங்கள்.
1: அப்பா வாராயோ வாழ மீனே, கேளாயோ கேளுத்தி மீனே, அந்த பாட்டுப்பா.
0: அப்படியே ஒரு பாட்டு இருக்கா ஐயா. அப்பா வாராயோப்பா,
1: கடல் போறான் படம்ப்பா. அந்த படம் வெளிவரலப்பா, பாட்டு பண்றது.
0: ஆமா வாராயோ கழுத்தி மீனையோ, வாராயோ வாழை மீனே, கேளாயோ கழுத்தி மீனே. எங்கே வாருங்கள் சரவணன், உங்கள் பாடலை தாருங்கள்.
5: சின்ன
0: அப்படி அணைக்கிறான், அவன் கவிக்குள்ள இருந்தா, கவிக்குள்ள இருந்தாலும் அழைப்பான் ஐயா, உங்களுக்கு தெரியுமா. சின்ன கண்ணன் அழைக்கிறான், பெரிய கண்ணாலே அழைப்பான் தான் சின்ன. இப்போ அழைத்தான் நேற்று எதுனா எல்லோரையும் சின்ன கண்ணன், பல கண்ணன்கள் வந்திருந்தார்கள். அடுத்தது வருகின்றார் என்னுடைய நாகப்பன் அவர்கள்.
2: என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய்.
0: அப்படித்தான் எங்களுடைய சரவணன் கேட்டார். நான் உடனே நீங்கள் நெய்வேலி மாநிலம் சரவணன் என்று கூறிவிட்டேன், நின்று விட்டார். நீங்கள் போற தருங்களேன்.
2: நீ எங்கே என் நினைவுகள் அங்கே.
0: சிறப்பு சரவணா. அப்படி நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் என்ன பாடல் தர போகின்றீர்கள். நாகப்பன் தரப்போன்றார், உடனே பாடல் தருவார் நாகப்பன், கொண்டு வாருங்க நாகப்பன். நாகப்பன் இணைத்து விட்டேன்.
2: கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ.
0: அதெண்டா உண்மை, குறும்பு புன்னகையா இருந்த அந்த புன்னகை. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் பின்னையோ. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் பின்னையோ. வாழ்த்துக்கள். இப்பொழுது ஞானசேகரன் தரப்போன்றார் தன்னுடைய பாடலை. ஞானசேகரன் தாருங்கள்.
6: நதிகளிலே.
0: வாழ்த்துக்கள். மூன்று முடிச்சு. வசந்த கால நதிகளிலே. வசந்த கால நதிகளிலே. வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருவது சரவணன். சரவணன் விட்டா விடா, அப்படிதான் கட்டிக்காரன் சரவணன், கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
5: அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு.
0: அங்கே சிரிப்பவர்கள் சிரிப்பட்டும் அது ஆன வச்சிரு. பாருங்கள் மீண்டும் பாருங்கள். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆன வச்சிருப்பு. நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்களேன்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. கண்ணன் மனம் என்னவோ கண்டு வா தின்றலே.
0: கொஞ்சம் கஷ்டம்தான் கண்ணன் மனத்துக்கான. அவன் மாய கண்ணன் மாலை மாறி மாறி இருப்பான். இருப்பினும் பார்ப்போம், யாராவது கண்டு வருகிறார்னு பார்ப்போம். அடுத்த பாடல் சரவணனா இல்லை சியாமலா வருகின்ற. வணக்கம் சியாமலா, கொண்டு வாருங்க.
1: சின்ன கண்ணனே நீ பிள்ளை என நான் அந்த பாட்டு பா.
0: நல்ல பாட்டு அந்த பாட்டு, சின்ன கண்ணனே அந்த பாட்டு. சின்ன கண்ணனே நீ பிள்ளை என்ன நான் என்ன என சொந்தம் வந்தது ஞாபகம் மரங்கள் ஞாபகம் தாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ.
0: அவர் அங்கே என்றார், அங்கே வருவது யாரோ ஒன்று கேட்டு விட்டாரா. அங்கே வருவது வேறு யாருமே இல்லை, அது இவர் சரவணன் தான் வந்தவர். அடுத்தது நீங்கள். அடுத்தது யாரா இருக்கலாம்? சந்தன் ராஜா இருக்கு, அவர் தான் அங்கே வருவது. கொண்டு வாருங்கள்.
4: யாரோ பின்பாட்டு பாடையா?
0: வாழ்த்துக்கள். அவர் தான் அந்த பாட்டு எடுத்து கொடுத்தார். யாரோ ஒண்ணு எங்க சியாமலா ஆருங்கள்.
1: அப்பா வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் அந்த பாட்டு.
0: நல்ல பாடல். வசந்த கால கோல் நல்ல கால வசந்த கால கோலங்கள் இறுதி சரணம் சரணம் நல்ல சரணம். வசந்த கால கோலங்கள் திரைப்படுத்து. வசந்த கால கோலங்கள் நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. பாட்டு பாடவா பார்த்து பேசவா.
0: அப்பா மகிழ்ச்சியான ஒரு பாடல் ஐயா. பாட்டு பாடவா, அதைத்தானே நான் அழைக்கிறேன் வாருங்கள் என்று. சரி, நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்கு வருகின்றார் எங்களுடைய.
7: வணக்கம். சின்ன சின்ன கூறல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன. நன்றியா.
0: இங்க பாட சின்ன பாட கொண்டு ஓடி வந்துட்டு. சின்ன சின்ன தூரல் அங்க சின்ன சின்ன தூரல் இருக்குன்றதா. சிறப்பு சிறப்பு ராஜ்குமார் அவர்களே, சிறப்பு வந்து விட்டார் என்று ராஜ்குமார் எங்களோடு இணைந்து விட்டார் இணைந்து விட்டார். எங்கே அடுத்தது நாகப்பன் நீங்கள் தான் வாருங்கள் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக வந்து விட்டதா?
0: எல்லாம் சின்னால இருக்கின்றீங்களா? சின்ன இல்ல வரவில்லை. சின்ன கண்ணன் தோட்டத்துக்கு ஒருவரும் வரவில்லை. நீங்களா சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக வாழ்த்துக்கள். இப்ப சரவணன் என்ன சின்னவா பெண்ணவா பெரியதா என்ன பண்ற போறீர்கள்?
9: பேசுவது கிளியா.
0: ஆடுற அப்பா நல்லா இருக்குமே கிளி மொழி. பேசுவது கிளியா இல்லை காவா கிளியா. நல்ல பாடல் கிளியா. அடுத்த பாடல் சியாமலா தர போகின்றார். கொண்டு வரணும் சியாமலா உங்கள் பாடலை.
1: வாழ்த்துக்கள்.
0: இப்ப சின்ன சின்ன தூரல் அவர் பாடியிருந்தார். ஞானசேரன் கொண்டு வாருங்கள். ஞானசேரன்
10: வசந்த கால நதிகளில் அந்த பாட்டுக்குப்பா. நதி எங்கே போகிறது கடலை தேடி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடல் எங்கே நதி எங்கே போகிறது பாடலையும் சொல்லி பாடலுக்குரிய பாடலையும் தந்திருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நதி எங்கே. அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? நாகப்பன் தரப்போகின்ற. நாகப்பன்
2: பாத்திக்கிட்டு பாத்திருக்கேன் பாத்திருக்கேன்.
0: என்னையா என்னையா சோத்துக்குள்ள பாத்துக்கிட்டு
2: தோட்டத்தில் தோட்டத்துல பாத்தி கட்டி.
0: ஆமா தோட்டத்துல பாத்தீங்கன்னா சொத்துக்குள்ள பாட்டீங்கன்னா
2: தோட்டத்துல
0: தோட்டத்துல பாத்தி கட்டி. அருமையான பாடல் தத்துவ பாடல். ராஜ்குமாரோடு வேறங்க உங்கள் பாடலை தாருங்கள். ராஜ்குமார்
7: ஐயா வணக்கம் ஐயா. பேசுவது கிளியான்னு பண்ணாங்க, அதுக்கு பேசுகிறேன் பேசுகிறேன் இதையும் பேசுகிறேன் ஐயா.
0: நல்ல பாடல். பேசுகிறேன் பேசுகிறேன் பேர் என்ன பேசுகிறேன் பேசுகிறேன் இதயம் பேசுகிறேன் பழைய புதிய எல்லாம் மோதி கொண்டிருக்கின்றது. சியாமலா உங்கள் பாடலை தரணும் மகளே.
1: அப்பா கடல் ஞானசேரன் பாட்டுக்குப்பா. கடல் அலை கால்களை முத்தமிடும் பூதுக்கை அந்த பாட்டு.
0: அற்புதமான ஜெயச்சந்திரன் பாடல் அது. கடல் அலை கால்களை. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பாடல் வரையில கால் காட்ட மாட்டார்கள் திரைப்படத்தில். நாகப்பன் கொண்டாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை ஐயா.
0: அவசியமா நான் ஐயா பேசுகிறேன் என்றார். நீங்கள் இப்படி எல்லாம் பேசுகிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எத்தனை விதமாக தமிழை சுற்றி வளைத்து பேசலாம். அங்கே சியாமலா கொண்டு வாருங்க உங்கள்.
1: அப்பா இதயம் போகுதே எளிய பிரிந்து அந்த பாட்டு.
0: எட்டி பிடிக்க வேண்டியது அம்மா ஓடினா
1: ஓடி போச்சுப்பா.
0: இதயம் போகுது அது போடுறது போயிட்டம்மா ஐயோ அப்படியா. ஆனா உள்ளத்துல இருக்கிறதானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பெறவேண்டும். நாகப்பன் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. நகபன்
2: பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா
0: என்று பாடினார்கள். நீங்கள் என்ன பாட போகிறீர்கள்?
2: அதுக்கு இன்னொன்னு பாடல, கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா.
0: வாழ்த்துக்கள். பேசுவது கிளியா கடலம்மா வர போறதா? கடலம்மா வந்தது, கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மாவா? ஓகே, அடுத்த பாடல் ராஜ்குமார் தான் இல்லை, ராஜ்குமார் வந்திருக்கார் போல இல்லை, நாகப்பன் தான் இருக்கின்றார். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
2: கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன?
0: ஓ, கிளியே இளங்கிளியே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வந்தால் என்ன, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ராஜ்குமாருடைய பாடல், ராஜ்குமார் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
7: ஐயா வணக்கம் ஐயா, இதையும் போகுதேன்னு பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல் வந்து போகாதே நீ இருந்தால் நான் நிற்பேன்.
0: நீ இருந்தால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நீ இருந்தால் நானும் நிற்பேன். நாபன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக.
0: அதெண்டா உண்மைதான், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள், மீண்டும் வர வேணும், மீண்டும் அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார். வந்து விட்டார் ராஜ்குமார், கொண்டு வாருங்க.
7: ஐயா வணக்கம் ஐயா,
0: வணக்கம்.
7: இளம் கிளியன் பாடினாங்க ஐயா, இளம் நெஞ்சேவா தெண்டல்
0: பாட்டு வரும் வருவது பாட்டு இள நெஞ்சேவா. வாழ்த்துக்கள் வண்ண வண்ண பூக்கள், இள நெஞ்சேவா. பிரசாந்த் நாபன் உங்கள் பாடலை தருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா, தலைவர் வந்து போகாதேன்னு பண்ணாரு பதில் பாடல். போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன் நின்னு தாய்.
0: அப்ப கண்டுட்டீங்க, அவர் போக சொன்னாலும் போக நீங்க பாத்துட்டு உடனே போறாளே. போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன்னு. நல்ல பாடல், போறவளே பொண்ணு தாய், போறாளே பொண்ணு தாய். இங்க அடுத்த பாடல் சியாமலா உங்கள் பாடல்.
1: கடலோரும் கடலோரும் அலைகள் ஓலி விளையாடும் அந்த பாட்டு.
0: நல்ல பாட்டு பாடல், கடலோரம் கடலோரம் கடலோரம் கடலோரம். அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய சந்தர்ப்பம், கொண்டு வாருங்க நாகப்பன் உங்கள் பாடலை.
2: நான் முந்தன் உறவை நாடி வந்த பறவை.
0: அடங்க அப்பா ராஜேந்திரன் இது, நானும் முந்தன் உறவை எந்த கைகள், நானும் முந்தன் உறவை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நேரம் சரியாக இப்பொழுது கனடாவிலே 12 மணியை தொட்டு 11 நிமிடங்களை காட்டிக்கொண்டு உங்களுக்கு 9:41 என்று காட்டுகின்றது. இப்பொழுது வருகின்றார் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
11: வணக்கம் பாப்பா. முத்துக்களோ தென்றல்,
0: முத்துக்களோ கண்கள், வாழ்த்துக்கள். நல்ல பாடல்,
11: கண்கள் முத்துக்களோ கண்கள்.
0: முத்துக்களோ கண்கள் அந்த பாடல், முத்துக்களோ கண்கள் பேருந்து முத்துக்களோ பெண்கள் என்று பேர். சிறப்பு சிறப்பான பாடல் முத்துக்களோ கண்கள். நாகப்பன் உங்களுடைய பாடலை தர வேண்டும் ஐயா.
2: வணக்கம் ஐயா, பறவைகள் பலவிதம்.
0: ஆஹா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். பறவைகள் எண்ணி பார்த்தால் 1000 பறவைகள் இருக்கு ஐயா, இனம் இனமாக பறவைகள். அதில் இப்போதே வந்தால் அதிகமான பறவைகள் வருது, பறவைகள் பலவிதம். அடுத்த பாடல் தருகிறது யாராக இருக்கலாம்? ராஜ்குமார் வந்து விட்டார். ராஜ்குமார் வாருங்கள், ராஜ்குமார் வாருங்கள், ராஜ்குமார் வந்து விட்டார், வந்து விட்டார் ராஜ்குமார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
7: ஐயா வணக்கம் ஐயா,
0: வணக்கம்.
7: போறாலே பொண்ணு தாயின்னு பாடினாருங்க, அதுக்கு பதில் பாடல போ போ போ நீ எங்க வேணாலும் போன்னு பாடல் வருகிறியா? மனங்குத்தி பறவை.
0: போ போ போ நீ எங்க வேணாலும் போன்னு பாடல் வருது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதற்கு பாடல் நாகப்பன் கொண்டு வருகிறார், கொண்டு வாருங்க நாகப்பன் உங்கள் பாடலை. நாகப்பன் உங்களை இணைத்து விட்டேன் நாகப்பன், பாருங்கள் என்ன பாடல்.
2: ஞானசேரன் ஐயா பாடலுக்கு பதில் பாடல், முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்டம்.
0: ஆமா, முத்துமணி மாலை ஆத்துக்களை கட்டில போட்டுருப்பாங்க அந்த பாடல். முத்துமணி மாலை, முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்டம். அடுத்த பாடல் சியாமலா உங்களுடைய பாடல், கொண்டு வாருங்கள்.
1: அப்பா கண்களின் வெண்ணிலவே உல்லாச அந்த பாட்டுப்பா.
0: கண்களின் வெண்ணிலவே நல்ல பாடல், இந்த பழைய பாடல் கண்களின் வெண்ணிலவே. வாழ்த்துக்கள். இதெல்லாம் கிருஷ்ணனுடைய பாடல்கள். எங்கு அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தர வேண்டும்.
2: மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளில்.
0: நல்ல பாடல் அந்த பாடல், மாலைகள் நல்ல இசை அந்த இசை. மாலைகள் இடம் மாறுது மாறுது, மாலைகள் இடம் மாறுது மாறுது. ஆமா மாறுதுதான், வாழ்க்கையே மாறுகிறது. ஞாபகம் கொண்டு வாருங்கள், கொண்டு வந்துவிட்டு கொண்டு வந்தீங்கள் இருக்கின்றீர்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: பெண்களின் வார்த்தைகள் தெரியாதோ, அது காத்திருப்பேன் என்று தெரியாதோ, பெண்களின் வார்த்தைகள் புரியாது.
0: கண்கள் கண்கள்ல தானே வார்த்தைகள் இருக்கு. கண்களின் வார்த்தைகள் புரியாது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கண்களின் வார்த்தைகள். அடுத்தது ராஜ்குமார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார் உங்கள் பாடலை.
7: ஐயா வணக்கம் ஐயா. கண்களின் வெண்ணிலவேன் பண்ணாங்க, அதுக்கு பதில் பாடல் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம்.
0: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தா சண்டை பிடிப்பாங்க, நீங்க காதலாக்கி விட்டீர்கள். கண்ணும் கண்ணும், இப்ப கண்ணும் கண்ணும் வரப்போ அடுத்த பாடல் பாருங்கோ. கண்ணும் கண்ணும் என்று வந்து விட்டது. அடுத்த பாடலை கொண்டு வருகிறார்
2: வணக்கம் ஐயா. காத்திருக்கேன் கதவை திறந்து உள்ளுக்கு வாடி.
0: அப்படியா? அதான் சும்மா காத்து கொண்டிருக்கேன் கதவை நீ திறந்தோன்னு வா, நான் வந்து திறக்க மாட்டேன். அப்படித்தான் காத்திருக்கேன், காத்திருக்கேன் கதவை திறந்து உள்ளே வாடி. அடுத்தது நாகப்பன், நீங்கள் தானே இருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்களேன் உங்கள் பாடலை.
2: வாடி ஏன் கப்ப கிழங்க?
0: அட்ரா சக்கியண்ணா, கப்ப கிழங்கு வந்து விட்டீங்களா? வாடி ஏன் கப்ப கிழங்கு, வாடி ஏன் கப்ப கிழங்கு. வாழ்த்துக்கள். கப்ப கிழங்கு நல்லா தான் இருக்கு, ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும் இந்தியாவுக்கு வந்து. எங்கே நாகப்பன் நீங்கள் தான் மீண்டும் உங்களுக்கு
2: தான் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
0: நாங்க ஒரு பூவை, எல்லா பூவை எங்க கையில் ஒரு பூவை கேட்டாலும் தெரியும் உங்களை பற்றி. என் வீட்டு தோட்டத்தில் நல்ல பாடல். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார். ஜமலா கொண்டு வாருங்கள்.
1: அப்பா கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே அந்த பாட்டு பா.
0: ஓ மீண்டும்
1: கர்ணன் கண்கள் பண்ணாலும் அந்த பாட்டு.
0: ஆமா ஆமா, மீண்டும் கர்ணனிடம் வந்து விட்டீர்கள். கண்கள் எங்கே. அடுத்த பாடல் கிருஷ்ணா, எங்கு சென்றீர்கள் ஐயா இவ்வளவு நேரமும், என்ன நடந்தது கிருஷ்ணன் உங்களுக்கு? வலைத்தளம் தெரியலையோ.
12: வணக்கம் ஐயா. நாகப்பன் பாடல் பதில் பாட்டு ஐயா.
0: என்ன
12: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி.
0: அப்பா நல்ல, என்ன நடந்தது வலைத்தளம் பிரியோ? வலைத்தளம்.
12: ஆமா
0: ஐயோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து விட்டீர்கள், காத்திருந்து காத்திருந்து நூதம். எங்க சாம்பலா உங்கள் பாடல்?
1: அப்பா கண்கள் நீயே காற்றும் நீயே அந்த பாட்டுப்பா.
0: ஆமா நல்ல பாடல் கண்கள் நீயே. நீங்கள் கேட்டுனீர்கள் இந்த பாடலை நடத்துல. வாழ்த்துக்கள் நாகப்பன், கொண்டு பாருங்கள் உங்கள் பாடல் என்று. நாகப்பன்
2: வணக்கம். நீயோ நானும் அங்கே உன்னோடு.
0: அப்படியா? உண்மையா உண்மையா சொல்றீங்களா? நான் போறேன் நீங்க வருவீங்களா? எங்கே நீயோ நானும் அங்கே. வாழ்த்துக்கள். சிறப்பு எங்கே ராஜ்குமார், கொண்டு வாருங்க.
7: என் வீட்டு தோட்டத்துல பாண்டாருங்க பதில் பாடல வந்து. நான் ஆள் தோட்ட ஆள் தோட்ட ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த பாடல் வருங்களா?
0: நான் ஆள் தோட்ட பூபதிங்களா? சரி சரி, ஆள் தோட்டத்துக்கு நீங்கள் பூபதியா? ஆள் தோட்ட பூபதி நானடா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா மகளே, உங்கள் பாடல் மகள் கொண்டு வாருங்கள்.
1: அப்பா காலங்கள் இல்லவள் வசந்தம் அந்த பாட்டு.
0: அப்பாவுக்கு பிடிச்ச பாடல் கேட்கிறாரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காலங்களில் அவள் நல்ல வரி கொண்ட பாடல், கருத்தான பாடல். காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்பாள். வாழ்த்துக்கள். நாப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய்.
0: இப்ப ரெண்டு தடவை கூறிவிட்டீர்கள், அதுக்கு முன்பே சரவணன் கூறிவிட்டார். மறு பாடல்.
2: யாரோடு யாரோ,
0: யாரோடு யாரோ என்று ஒரு பாடல் தரவில்லையா நீங்கள் முதல்? யாரோ
2: இல்லை, இது அப்ப இன்னொன்னு எழுதிக்கங்க. யாரோ
0: சரி சரி, யாரோ
2: யாரோடு
0: யாரோடு யாரோ
2: யார்
0: சரியான உண்மை. காலம் இது காலம் இது இனிமையான பாடல். காலம் உண்மையான பாடல். எங்கே ராஜ்குமார் கொண்டு வருகின்றார் தன்னுடைய பாடலை? கொண்டு
2: வருகின்ற சொன்னா தெரியுமா
0: இது? நாகப்பனா? ஓ
2: ஆமாம்
0: சொன்னால்
2: தெரியுமா
0: இப்ப வெட்டி தான் காட்டணும் ஐயா அப்படி வெட்டி காட்டினா நம்ப மாட்டாங்க வெட்டி காட்டினா நம்ப மாட்டாங்க இதான் பொண்ணு மணி அப்படி சொல்லிவிடுது நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னா தான் தெரியுமா இப்ப ராஜ்குமார் சிறப்பு பாடலை ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்
7: ஐயா வணக்கம் ஐயா யாரோன்னு பாண்டாருங்க நாகப்பண்ண அது பதில் பாடு யாரோ யாரோடி உன்னோட புருஷனுங்க ஐயா நன்றி
0: நூறாவது பாடலே தந்துவிட்டீர்கள் நூறாவது பாடலே கண்டுபிட்டோம் யாரோ யாரோ யாரோடி என்ற பாடல் இனிமையான பாடல் அந்த பாடல் அங்கே அடுத்த பாடல் யார் தரப்போறீர்கள் நாகப்பன் நீங்கள் தரப்போகிறீர்கள் கொண்டு வாருங்க
2: மீண்டும் வணக்கம் ஐயா நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை தலைவருடைய
0: தலைவருடைய பாடல்
2: சுற்று
0: சுத்தி அழைச்சி பாக்குறீங்களா நெஞ்சில் மாமலை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல பாடல் நெஞ்சில் மாமலை எங்கு ஞானசேகரன் வந்துவிட்டார் கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை யார் அந்த நிலவு நல்ல பாடல் சாந்தி திரைப்படம் யார் அந்த நிலவு நல்ல பாடல் மீண்டும் பாருங்கள் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் சாமிடா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை
1: அப்பா மழை கொடுக்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் வந்து விட்டுப்பா
0: ஓ அப்படியா கர்ணனுக்கு மீண்டும் வந்து விட்டீர்கள் மழையை பற்றி கொண்டு வந்துட்டு மழை கொடுக்கும் கொடையும் அடுத்த பாடல் அடுத்த பாடல் வருவது என்னுடைய நாகப்பன் கொண்டு வாருங்க நாகப்பன் உங்கள் பாடல்
2: நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே பேசுதே ஆரீரோ
0: இதுவும் அவற்ற பாடல் தான் அவர் தலைவற்ற
2: பாடல் மன்னன்
0: நெஞ்சமே நெஞ்சமே அவற்ற பாடல் தான் அடுத்தது யார் சிறப்புகள்
7: நாகப்பன் மீண்டும் பெறுகின்றார் கொண்டு வாருங்கள்
0: நாகப்பன் உங்கள் பாடலை எழுதுவோம்
2: ஒருவன் மனது ஒன்பதடா
0: அவருக்கு உள்ளத்திலே ஒளிஞ்சு விடக்கூடாது ஒன்பதடா அப்படியே அப்பா ஒன்பது இதுக்குள்ள ஒருவன் மனது ஒன்பதடா ஒளிந்து கிடப்பது எண்பதடா அடுத்தது மீண்டும் நாகப்பன் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் வாருங்களே இன்னும் அடுத்தவர்கள் உறைந்து விட்டார்களோ கொண்டு வாருங்க நாகப்பன்
2: கொஞ்சி பேசி மதிமயக்கம்
0: கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயங்கும் கொஞ்சி கொஞ்சி பேசி வாழ்த்துக்கள்
2: நன்றி
0: நெஞ்சத்திலே நீ இருக்கிறாய் என்ற பாடல நீங்கள் தந்தீர்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம் சியாமலா கொண்டு வந்து விட்டார் ரெட்டி காரை
1: பாட்டு பாடினாங்கல்லப்பா
0: ஆமா
1: யார் பாடும் பாடல் என்றாலும் அந்த பாட்டு
0: அதுதான் யார் பாடுது அந்த பாடல ராஜ்குமார் பாடினா நீங்கள் இதுக்கு தாருங்கள் யார் பாடும் பாடல் என்றாலும் வாழ்த்துக்கள் மகளே நல்ல பாடல் நல்ல வரி சொற்றிருக்கீர்கள் இப்பொழுது நாகப்பன் வந்து விட்டார் கொண்டு வருங்க நாகப்பன்
2: பயணிகிறால் ஒரு மாதம் தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது
0: அப்படியே
2: நன்றி
0: மயங்குகிறாள் ஒரு மாது அப்படியே அப்பா என்ன செய்யலாம் தண்ணீர் எழுத்து விடுங்கள் மயங்குகிறாள் ஒரு மாது என்ன தண்ணீர் தெளிக்க வேண்டும் முகத்துக்களே முகத்திலே அடுத்த பாடல் சியாமலா உங்களுடைய பாடல்
1: கொண்டு யாரோ யாரோட பாட்டுக்கு தான்ப்பா யார் வீட்டு ரோஜா பூ பூத்ததோ அந்த பாட்டு
0: அதுவும் கூட வீட்டுல தான் யார் வீட்டு ரோஜா வாழ்த்துக்கள் யார் வீட்டு ரோஜா பூ பூத்ததோ வாழ்த்துக்கள் மகளே அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தரப்போகின்ற கொண்டு பாருங்க நாகப்பன்
2: மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது
0: அப்படியா கனக்க பூக்கு உணமே ஒன்று தான் பூத்திருக்கா சரி சரி மனதில் ஒன்றுதான் பூர்க்குமா மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது அதை பிடுங்காமல் அதை இடுங்காமல் வச்சுக்கிறீங்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடல் சியாமலா எங்கே சரவணனை காணவில்லை
1: அப்பா அதே யாரோ யாரோடைய பாட்டுக்கு தான்ப்பா பதில் பாட்டு
0: மீண்டும் வாழ்த்து நல்ல
1: யார் தருவார் இந்த அரியாசனம்
0: மகாகவி காளிதாஸ் யார் தருவார் இந்த அரியாசனம் யார் தருவார் இந்த அரியாசனம் நாகப்பன் கொண்டு வாருங்கள்
2: பூ பூத்ததை யார் பார்த்தது
0: நான் பார்த்திருக்கேன் ஐயா சொல்ல முடியாம இருக்குது பூ பூத்ததை யார் பார்த்தது? பூ பூத்ததை யார் பார்த்தது? வாழ்த்துக்கள். செய்கிறார்கள் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அதுக்கு பிறகு தவறுதலா போறது அப்படின்னா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் தரும் பாடலாக தந்திருக்கிறது. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
13: இந்த பச்சை கிளி கொரு செவ்வந்தி பூவில்.
0: ஓ அப்படியா, இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டில கட்டி வச்சிருக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த பச்சை கிளிக்கு ஒரு அடுத்தது மீண்டும் யார் வருகின்றார் என்று பார்த்தால் சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா, கொண்டு வாருங்கள்.
1: அப்பா யாரோ நீ, யாரோ நீ, எந்த ஊரோ அந்த பாட்டு பா.
0: யாரில் கிழித்து தழுகிறோம், வெட்டி தழுகிறோம், கெட்டிக்காரு யார் அடி அங்குலம். எங்க நாகப்பன் கொண்டு வாருங்க.
13: பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ.
0: அடேங்கப்பா, இத்தனை வந்து விடுதப்பா. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி. தமிழ் தமிழ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய சாமிலா திறப்ப கொண்டா கொண்டாருங்கள்.
1: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும்.
0: நில்லுங்கள். யாரும் இல்லாத ஊர் தீ ஒன்று வேண்டும். வாழ்த்துக்கள். அந்த பாடலோட கிருஷ்ணன் மீண்டும் தோன்றுகிறார். கிருஷ்ணா முகுந்தா முராரே, கொண்டு வாருங்க. கிருஷ்ணா
14: முத்துக்களோ கண்கள் தித்தி போதோ.
0: அந்த அந்த பாடல் ஞானதேவன் வந்து விட்டார். நீங்கள் ஒரு பாடல் தாருங்க.
14: முத்து சுடரே.
0: ஓ நல்ல பாடல், நல்ல பாடல். முத்துச்சுடரே அப்படி ஒரு பாடல் இருக்குங்களா, முத்துச்சுடரே. சரி மீண்டும் பாருங்களேன் இன்னொரு பாடலோட. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாகப்பன் வந்து விட்டார். நாகப்பன் வந்து விட்டார், கொண்டு வாருங்க. நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
13: நம்ம பங்குக்கு ஒரு யார் சொல்லி ஆகணும் இல்லையா?
0: ஆமா ஆமா, எல்லாரும் யார் கழித்து கொண்டு போனா நீங்க வேண்டாம் விடுங்க. ஒரு யாரு, ரெண்டு யார், மூணு யார்,
13: யார் யார் சொந்தம் நான் சொல்லவா.
0: ஓ
13: எனக்கு நீயே சொந்தம் மாலை சுடுவோம். நன்றி.
0: யாருக்கு யார் சொந்தமா, யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சாமலாவின் பாடல். என்ன என்ன யார் தரப்போறீர்கள்?
1: யாரது சொல்லாமல் நெஞ்சொல்லி போவதுப்பா.
0: இனிமையான பாடல் அப்பா, இனிமையான பாடல். யாரது சொல்லாமல் நெஞ்சொல்லி போவது சொன்னல்லதாம்மா அந்த பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன், நீங்கள் என்ன தரப்போறீர்கள்?
13: மீண்டும் வணக்கம் ஐயா. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை.
0: அடா சாக்கேண்டார், சொல்லாமல் சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதைன்னு சொல்லிவிட்டீர்கள். சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை. வாழ்த்துக்கள். காதல் கவிதையும் சொல்லலாம். அங்கே கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு தளம் கிடைத்து விட்டது. ஓடி வாருங்கள் கிருஷ்ணன், உங்கள் பாடலை தாருங்கள்.
14: சொந்தக்காரன் சொந்தக்காரன் ஐயா, நாகப்பன் பாடலுக்கு முன் பாடல்.
0: ஓ சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க ரொம்ப பேருங்க. வாழ்த்துக்கள்.
13: மீண்டும் வணக்கம் ஐயா. சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது.
0: சொல்லாமல் தானே இந்த மனசு தவிக்குது. சொல்லாமல் தானே இந்த மனசு தவிக்குது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சாமலா, உங்கள் பாடல்.
1: யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சோ.
0: சரியான பதில், சரியான பதில். கெட்டிக்காரி செட்டிக்காரி. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? நாகப்பன் தரப்போகிறீர்கள். கொண்டு வாருங்கள்.
13: வணக்கம் ஐயா. தவிக்குது தயங்குது ஒரு மனசு.
0: அதுதான் யாரைத்தான் நம்புவதுன்னு சொல்லியாச்சு. தவிக்குது தயங்குவது நீங்கள். கொண்டு வாருங்கள். தவிக்குது தயங்குது ஒரு மனசு. தவிக்குது தயங்குது. அடுத்த பாடல் யார் தரப்போறீர்கள்? அடுத்த பாடல் சாமலா தரப்போகின்றார்.
1: யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. அது பாடுவா.
0: உண்மையா மகளே, இந்த பாடல நான் இப்பொழுது நினைத்தேன். அவள் கொண்டு வருவாள் என்று கொண்டு வந்து விட்டீர்கள். கெட்டிக்கார் அப்பா மனது பிள்ளைக்கு தானே தெரியும் மகளுக்கு. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. வாழ்த்துக்கள். நல்ல பதில். யாருக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன், நீங்களே தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. இல்ல இது சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார்கள்.
15: வணக்கம் ஐயா. சொல்லாமலே யார் பார்த்தது?
0: சொல்லாமலே யார் பார்த்தது?
15: நீங்க
0: சொன்னதா சொல்லாமலே யார் போனோம்னா நீங்கள் சொல்லாமலே யார் பார்த்தது வந்து. நல்ல பாடல், நல்ல பாடல். சொல்லாமலே யார் பார்த்தது? சொல்லாமலே யார் பார்த்தது? அடுத்தது எங்களுடைய நாகப்பன் கொண்டு வந்த பாடல் கொண்டு பாருங்க.
13: வணக்கம் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க.
0: யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. வாழ்த்துக்கள். யாரை நம்பி? நம்மளை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்க அடுத்த பாடல் சாமலா தர போகின்றார். சாமலா தர வேண்டும் கொண்டு வாருங்கள். சாமலா உங்கள் பாடலை உங்களை இணைந்து விட்டேன் மகளே. சாரி சாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
1: அப்பா யாரோ யாருக்குள் இங்கு யாரோ அந்த பாட்டுப்பா.
0: யாரோ யாருக்கு இங்கில் யாரோ யாருக்கு தெரியும். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரப்போன்றார். சரியான பாடலை கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
16: நம்பினார் கெடுவதில்லை.
0: அதுதானே, யாரைத்தான் நம்புவதென்ன இல்லை, நம்பினார் கெடுவதில்லை. நம்புங்கள் நம்புங்கள் நன்றி மீண்டும் பாருங்கள். நம்பினார் கெடுவதில்லை என்று நெடுமூச்சு விட்டு கூறுகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது மீண்டும் சியாமலா வந்திருக்கின்றீர்கள். கொண்டு பாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் மகளே. ஓ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு தொல்லை தொல்லை வந்து விட்டதோ எங்கே? ஒரே நேரத்தினுடைய அழைப்பு இப்பொழுது பார்ப்போம். நாகப்பன் வந்துருக்கோம். வணக்கம் நாகப்பன் கொண்டு பாருங்கள்.
13: இங்கு நாம் காணும் பாசம் எல்லாமே வேஷம்.
0: அப்படியா? அது உண்மை என்ன?
13: வாழ்வின் பாசங்கள். நன்றி ஐயா.
0: இங்கு நான் காணும் வேஷங்கள், நான் காணும் பாசம் எல்லாம். அடுத்தது சியாமலா நீங்கள் நின்று நேரம் காத்து கொண்டு வாருங்கள்.
1: அப்பா யாரை வணங்கிட வேண்டும்?
0: பிள்ளையாரை வணங்க வேண்டும். சிறப்பு. கெட்டிக்காரி கெட்டிக்காரி யாரை வணங்கிட வேண்டும்? சிறப்பு சிறப்பு. அங்கே
13: வணக்கம் ஐயா. நான் யார் நான் யார் நான் யார் நாளும் தெரிந்தவர் யார்?

0: நீங்கள் தாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன்.
0: அப்படியா, உடனே சுடச்சுட ரசித்து விட்டீர்கள, பார்த்த உடனே சுடச்சுட. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பார்த்தேன் பார்த்தேன் ரசித்தேன் ரசித்தேன் சுடர் சுடர் ரசித்தேன். ராஜ்குமார் உங்கள் பாடலை தர வேண்டும்.
2: ஐயா வணக்கம் ஐயா. ராஜ்குமாரிங்க, நான் யார் நான் யார்னு பண்ணாரு, அதுக்கு பதில் பாடல் வந்து நானே நானா யாரோ தான் மெல்ல மெல்ல மாறினேனே. நன்றி.
0: அந்த பயங்கரமா தான் என்ன திரைப்படம், நானே நானா யாரோ தானா. அடுத்த பாடல் கிருஷ்ணனா இல்லை நாகப்பனா, கிருஷ்ணனா நாகப்பனா, கிருஷ்ண நாகப்பன் வந்து விட்டார். வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலோடு.
1: வேண்டும் வேண்டும் உந்தன் உறவுன்னு கிருஷ்ணன் ஐயா பாடினாரு.
0: ஆமா,
1: அதற்கு பதில் பாடல், உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பட்டியலே மாணவன். நன்றி ஐயா.
0: உண்மை உண்மை, உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், இங்கே உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவனாக இருக்கின்றார் என்று கூறுகிறீர்கள். சரி, இருந்துட்டு போட்டு இப்ப கிருஷ்ணா வந்து நிலை போன்றீர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: பார்த்தேன் ரசித்தேன் பார்த்தேன் ரசித்தேன் பக்கத்தில்
0: பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் நல்ல பாடல். அன்று காவை இசைன் ஆசான் கேட்டிருந்தார் இந்த பாடலை, பார்த்தேன் ரசித்தேன். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். இப்பொழுது நாகப்பனுடைய பாடலை கேட்க போகின்றோம். நாகப்பன் கொண்டு வாருங்கள், நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகின் மற்றவன் தொழிலாளி.
0: அப்படியா, ஒருவன் தான் தொழிலாளிய போனானா, ஒருவன் ஒருவன் தொழிலாளி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன் ராஜ் வந்து விட்டார்.
4: உறவுகள் உறவுகள் தொடர்கதையா?
0: அது உண்மைதான் ஐயா, உறவுகள் தொடர்கதை, உறவுகள் தொடர்கதை, உறவுகள் தொடர்கதை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் கேட்ட பாடல், நீங்கள் தார பாடல், என்ன பாடல் தரப்போறீர்கள் நாகப்பன்?
4: இனிமையான
0: பாடல் இங்கே சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. பாருங்கள் சந்தன்ராஜ், முதலாம் முறை, இரண்டாம் முறை சந்தன்ராஜ், மூன்றாம் முறை சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம்யா. ரோஜாவை தாளாட்டும் தென்றல்யா.
0: அட்ரஸ்கார் சின்ன ரோஜா, உடனே ரோஜாவை தாளாட்டும் தென்றல், ரோஜாவை தாளாட்டும். வாழ்த்துக்கள். உங்கள் தலைவர் வந்து விட்டார், பார்த்தீர்களா? அன்றைக்கு அழைச்சு அழைச்சு பார்த்தீர்கள், வந்து விட்டார் சியாமலா.
5: அப்பா சின்ன சின்ன ரோஜா பூவே உன்னை பெற்றுத்தார் அந்த பாட்டு.
0: அப்படியா, சின்ன சின்ன ரோஜா பூவில் உன்னை பெற்ற தாய் யாரோ, இங்கே ஒரு யாரோ வந்து விட்டதான். அடுத்தது எங்களுடைய ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
6: நாகப்பன் பாட்டுக்குப்பா, வா வா பக்கம் வா பக்கம் வர வைக்கமா.
0: அப்படியா, அவர் வருவாரா? அப்படி சொன்னா வா வா பக்கம் வா, கிட்ட வா பாப்போம், வா வா பக்கம் வா.
6: நன்றிப்பா, நன்றி
0: நன்றி மகனே, பக்கம் வா. சிறப்பு. அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம்? சந்தன்ராஜ் அவர்கள் தான். வேறு யார்? கொண்டு வாருங்கள்.
4: பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்ந்த ஐயா?
0: ஓ பூவே நீ யார், ஞானசேகரன் கேட்ட பாடல் அன்று. யார் சொல்லி யாருக்காக மலர்ந்தாய்? வாழ்த்தால் அங்கே சாமலா உங்கள் பாடல்.
5: அப்பா சந்திரராஜ் பாட்டுக்குப்பா, தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு, அந்த பாட்டுப்பா.
0: தென்றலுக்கு தெரியுமா, உடையா தெரியுமா தெம்மாங்கு?
5: தெரியுமா தெரியுப்பா, இன்னைக்கு பாடிச்சுப்பா.
0: அப்படியா பாடிச்சுதா, தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாடு. கிருஷ்ணா உங்களுடைய சத்துள்ள பாடல் என்ன பாடல இருக்கும்? கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
3: சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்.
0: அட்ரஸ் சாக்கியன்றன். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை, இனிய பாடல், சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை. வாழ்த்துக்கள் கும்பதம். எங்கே சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள். சியாமலா
5: அப்பா சந்தராஜி பாட்டுக்குப்பா, சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு.
0: சொல்லி சொல்லி வந்ததில்லை என் பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு. சொல்லி சொல்லி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொல்லி சொல்லி வந்ததில்லை பிள்ளையின்.

0: வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் ராஜ்குமார் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா வா வா வா வா பக்கமான்னு பாடினாங்க ஐயா, அது பதில் பாடல் வந்து வா வா அம்பே பூஜை உண்டுக்குயா. நன்றி
0: ஆயத்தமாக தான் இருக்கிறீங்க பூஜை செய்வதற்கு. வா வா அன்பே பூஜை உண்டு, பூஜை கேட்ட வா வா அன்பே பூஜை உண்டு என்று விட்டு போக நாகப்பன் தரப்போகிறது என்ன பாடல்னு பார்ப்போம்.
1: சிறிய சிறகை விரித்து துடித்ததே.
0: ஓ, அது சிறகை விரிச்சிடுது படக்காக. சிறிய பறவை சிறகை விடுத்து, சிறிய பறவை வாழ்த்து. அடுத்தது எங்களுடைய கிருஷ்ணன் தரப்போகின்றார், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
2: பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன்.
0: அப்படியா, பிள்ளை தமிழ் பாடுகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பாடுங்கள், நல்லா பாடுங்கள். அடுத்த பாடலை நான் இல்லை சியாமலா கொண்டு வருகின்றார், கொண்டு வருங்கள் சியாமலா.
3: அப்பா ராஜ்குமார் பாட்டுக்குப்பா. பாவாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரங்காட்டி நான்
0: விடமாட்டேன் விடமாட்டே வா வா பக்கமான்னு அதுக்கு இந்த பாடல் வாழ்த்துக்கள். வா வாத்தியாரே, வா வா வாத்தியாரே, வா வாத்தியாரே, வா. சிறந்த பாடல் மனோரமாமா இந்த பாடல். எங்கு ராஜ்குமார் நீங்கள்
1: ஐயா வணக்கம். ஐயா பறவைகள்னு பாடினாருங்கய்யா, அதுக்கு பதில் பாடல் வந்து பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்று ஒரு நிறம்.
0: அந்த பாடல் வந்து விட்டது ராஜ்குமார், அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு ஒரு பாடல்.
1: ஓ வா, சரிங்கய்யா.
0: பறக்கும் பந்து பறக்கும் தரலாமா அதுக்காக நீங்க ஒரு பாடு. ஒவ்வொரு வருகம் வருமா, பறக்கும் பந்து பறக்கும் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போன்ற, கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
4: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: அது வந்து விட்டது மானே இந்த பாடல்.
4: தாளாட்டுதே வானம்.
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் தாளாட்டுதே வானம். வாழ்த்துக்கள் தாளாட்டுதே வானம். அடுத்தது என்னுடைய கிருஷ்ணன் தரப்போன்ற பாடல. கிருஷ்ணன் பாபம் நீண்ட நேரம் உழைப்பு இல்லாமல் இருந்து இப்படிதான் கிடைச்சிருக்கிறது. வாருங்கள் கிருஷ்ணன்.
2: வா வா வாத்தியாரே வா வஞ்சி கொடி.
0: ஓ, அப்படி வாத்தியார கூப்பிடுறீங்க. வா வா வா வா வாத்தியாரே, வா வா வாத்தியாரே வா வஞ்சி கொடி இஞ்சி இச்சப்படியோ அதனால பாடு. வா வாத்தியாரே வஞ்சிக்கொடி. அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தரும் பாடல், கொண்டு வாருங்கள் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
5: வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன.
0: நமக்கு இல்லையா, விடுங்கள் ஐயா, அது எங்கேயும் பெருட்டும் போடு, நாங்க இருப்போம் இப்படி. நல்ல பாடல், நல்ல பாடல். நேரம் சரியா 12:39 எங்களுக்கு காட்டுகிறது. உங்களுக்கு 10:09 இரவு நேரம். இப்பொழுது நாகப்பன் மீண்டும் வந்திருக்கின்றீர்கள், அடுத்த பாடலை தாருங்கள்.
5: வானம் அருகில் ஒரு வானம். நன்றி நன்றி.
0: அருகில் ஒரு வானம், அதண்டா உண்மை, அருகில் ஒரு வானம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் என்னுடைய கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: காதல் கணிரசமே ஐயா.
0: காதல் கனிரசமே, வாழ்த்துக்கள். நீங்க வாழ்த்து. காதல் கனிரசமே, இனிமை இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடல் ராஜ்குமார் தரப்போகின்றார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார் உங்கள் பாடலை.
1: ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வானத்தை பத்தி பாடினாரா தெரியல, நான் பாடுறேங்க ஐயா. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷன் ஒண்ணும் பாக்கலையா. வந்துருச்சீங்களா ஐயா?
0: ஐயா உங்களை பாருங்க ஐயா, நீங்க மனுஷன் தானே ஐயா. ஏன் வானத்தையும் பூமியையும் பாக்குறீங்க, உங்களே பாருங்க. நல்ல நல்ல பாடல் ராஜ்குமார். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகப்பன் வரப்போகின்றார், இல்லை சியாமலா வரப்போகின்றா. எங்கே சியாமலா பண்ணுவாருங்கள் பாடலை. சியாமலா.
3: அப்பா வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே.
0: அது சரியான ஒண்ணு, அவை என்ற விருப்பம் தானே. இல்லாம நம்ம எங்களுக்கு நாங்க தடுக்க கூடாது. வானத்தில் பறப்பதும் இனிமையான பாடல் சாந்தி நிலையம். பறப்பதும்
5: மீண்டும் வணக்கம் ஐயா. ரோஜா, ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: அந்த பாடல் வந்து விட்டது நாகப்பன்.
5: அப்ப தென்றல் என்றும் வயது 16, 16 அன்றோ.
0: ஓ, தென்றலுக்கு எல்லாம் 14 சொன்னாங்க, இப்பொழுது கூடி விட்டு. தென்றலுக்கு என்றும் வயது 16 தான் சொன்னாங்க, 17 வந்துட்டு கூறுகிறார்கள். எங்கே கிருஷ்ணன் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்?
2: ராஜ்குமார் பாடலுக்கு ஐயா, அவர் பாடலுக்கு பதில் பாடல ஐயா. மனுஷன மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே.
0: பூமியில் மானிட ஜென்மம் அழைத்து விட்டார்.
5: தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க.
0: தென்றலிலே மிதந்து வந்திருக்க தேவ மங்கை வாழ்த்துக்கள். தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை. இப்பொழுது எந்த மங்கை வரப்போறால் யார் தரப்போகின்றீர்கள்? வந்துவிட்டார். மீண்டும் நாகப்பன் தான் கொண்டு வர. மன்னிக்க வேண்டும், எங்கே அழைப்பு? நாகப்பனை பிடிச்சு விட்டேன், நாகப்பனை பிடிச்சு விட்டேன். எங்கே வரவில்லை நாகப்பன், இணையவில்லை. நீங்கள் இணைய மறக்கின்றீர்கள், இணைய வேண்டும். வந்துவிட்டார். வாருங்கள் நாகப்பன், கொண்டு வாருங்கள். மீண்டும் ஒரு
5: பாடல். வணக்கம். தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு?
0: ஆமா ஆமா, அது முதலில் வந்து விட்டது அந்த பாடல். ஒரு பாடல்
5: வந்தது ஐயா. தெரியும் தெரியும் விஷயம் தெரியும்.
0: அது வந்தானு தெரியும். என்ன விஷயம் தெரியும் உங்களுக்கு? தெரிஞ்சவங்க வந்திருக்கீர்கள். தெரியும் தெரியும் விஷயம் தெரியும். எங்கே அடுத்தது? சியாமலாவின் பாடல். சியாமலா.
3: அப்பா தென்றலாடும் கூந்தலில் கண்டேன் மழை கண்ட மேகம். அந்த பாட்டு
0: மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன். தென்றலில் ஆடும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது ராஜகுமார் உங்களுடைய பாடல்.
1: ஐயா வணக்கம். மனுஷன மனுஷா சாப்பிடுறான்னு பாடினாருங்க, அதுக்கு பதில் பாடுற மனிதன் இன்பம் தெய்வம் ஆகலாம்.
0: நன்றி. அது உண்மைதான், அது உண்மைதான். அப்பதான் சாப்பிட்டு இப்ப மனுஷன் தெய்வம் ஆகிறான். என்ன ஐயா மனிதன் என்பவன்? நல்ல பாடல், நல்ல பாடல். சாமலா நீங்கள்.
3: அப்பா கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாள். அந்த பாட்டு
0: நல்ல பாடல். கூந்தலிலே மேகம் வந்து நல்ல பாடல். இந்த பாடல் நான் எங்களுடைய ஜெயபிரசாதிக்கு அவர்களுக்கு விருப்பமான பாடல். எங்க கொண்டு வர நாகப்பன் நீங்கள்.
5: கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாலும் கவியலுது.
0: அப்படித்தான் இப்பொழுதும் சுட சுட பாடிவிட்டு போகிறாள் மகள் மிசியாமலா. அந்த பாடலை
5: இன்னொரு பாட்டு தானுங்க பாடினாங்க. வந்துருச்சா? திருப்பி திருப்பி வந்து பாடிட்டாங்க. ரைட், சரிங்க சரிங்க ஐயா. அப்ப குடி புகுந்தாலும் கவி எழுத. சரி, யோசனை பயிற்சி.
0: நன்றி.
3: அப்பா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அந்த பாட்டுப்பா.
0: ஆஹா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கின்றது. தெய்வம் தந்த வீடு அவ்வளவு தொடர் கதை. எங்க நாகப்பன் வந்து விட்டீங்களா? கொண்டு வர. இல்ல, ஞானசேகரன் வந்திருக்காரு. கொண்டு வரங்க ஞானசேகரன்.
6: 16 வயதிலே 17 பிள்ளைகளும்.
0: பாவம் என்ன யாரு 16 வயதுல 17 பிள்ளைகளும் அப்படி தாங்கிறது? வயதிலே 17 பிள்ளை அம்மா அண்ணன் விட்ட கை. அடுத்த பாடல் எங்களுடைய சாந்தி. வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம்.
7: வணக்கம்.
0: நலமா இருக்கு அம்மா? நீங்க
7: வாழ்த்துக்கள்.
0: ஆடும் என்றெல்லாம் பாடல்கள் வந்தது. அடுத்த பாடலோடு வாருங்கள், மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது வருகிறார் அடுத்ததாக கிருஷ்ணன் பெறுகின்றார். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: 16 நிறையாத பருவமங்கை ஐயா.
0: ஏன் ஐயா அப்படி பாத்தீங்க? 16 5 அப்படி வரக்கூடாதா? 16 நிறையாத. நல்ல பாடல், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். சியாமலா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா பிள்ளை தமிழ் பாடுகின்றேன், பிள்ளைக்காக பாடுகிறேன்.
0: அது வந்து கிருஷ்ணன் தந்து விட்டாருமா முதல்.
3: பிள்ளை தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த பாட்டு
0: சக்கியன்ற கொண்டு வந்து விட்டார். தமிழுக்கும் அறிவு அமுது என்று பெயர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், தமிழுக்கும் அமுது என்று பேர். அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய பாடல். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் நாகப்பன். தருங்கள் உங்கள் பாடலை. இணைத்து விட்டேன் நாகப்பன், உங்களை இணைத்து விட்டேன். கொண்டு வாருங்கள்.
5: 16 வயசு வந்து மயிலே மயிலே. எங்களை பாடா படுத்ததடி குயிலே குயில்.
0: இதுதான் பாடலையா? பதினாறு வயது வந்த நிபங்களும் பாடுற, நீங்களும் பாடுறீங்க, வித்தியாசம் இருக்குதான் செய்யும். பதினாறு வயது வந்த குயிலே குயிலே, மயிலே மயிலே, எங்களை பாடா படித்ததடி குயிலே குயிலே. என்ன வரிகள் சாந்தி, நீங்கள் தாருங்க மகளே.
3: மனம் என்னும் மேடையில் இருந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மனம் என்னும் மேடை மேல் இனிமையான பாடல் மீண்டும் பெற வேண்டும். அடுத்தது ராஜ்குமார், நீங்கள் தருமபுரி விளையாடி கொண்டிருக்க பாத்தீங்களா?
1: வணக்கம் ஐயா,
0: கொண்டு வாருங்க
1: ஐயா. பதினாறுன்னு பாடினாங்கய்யா, அதுக்கு பதில் பாட வந்து என்ன ரெண்டு பதினாறு வயது கண்ணீரெண்டில் ஆடுதம்மா காதல்.
0: ராஜ்குமார் என்னவென்றால், அவர் வந்து பதினாறு வயது நிலையிலிருந்து ஆரம்பித்தார். அப்ப நீங்களும் அந்த பதினாறு அல்லது வயது என்றதுல ஆரம்பிக்க வேண்டும். அங்க எண்ணு வந்தது இல்லையே, இப்ப ஆரம்பிக்கிற எண்ணு ரெண்டு பதினாறு வயது. நீங்க பதினாறு வயது இடையில உள்ள வரியை கொண்டு வந்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் இன்னொரு பாடலே தரலாம். பதினாறு நிறைய பருவம் அங்க தந்தார். பதினாறு வயது வந்து மயிலே மயிலே இருந்த மயில் ஒரு பாட்டை எழுத்து விடுங்க. மயிலே மயிலே
1: மயில புடிச்சு கால உடைச்சு ஐயா அந்த பாடல் போட்டுக்கலாம் ஐயா. மயில புடிச்சு கால உடைச்சு ஆட்ட
0: சொல்லுகின்ற. அப்ப அந்த வரிகளை கொண்டு வரும் பொழுது இடைவரியில்தான் ஆரம்பிக்க, ஒரு ஒரு பதத்தை எடுத்து அந்த பதத்துல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். சரியா?
1: நன்றி நன்றி.
0: மயிலை பிடித்து வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? உங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் உண்டோடு வாருங்கள்.
2: அமுதும் தேனும் எதற்கு அந்த பாடல்.
0: இது எந்த பாடலு ஐயா?
2: சியாமலம்மா அவர் அமுதன்னு சொன்னாங்க ஒரு பாடல், மறந்துட்டாங்க.
0: மறந்து விட்டீங்களா? அமுதும் தேனும் எதற்கு. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். எங்கே இப்பொழுது அடுத்த பாடலை கிருஷ்ணா இல்லை சியாமலா தரப்ப உண்டார். சியாமலா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா சாந்தி பாடலுக்குப்பா, மனமே முருகனின் மயில் வாகனம் வந்து பாட்டுப்பா.
0: ஓ, மனமே முருகனின் மயில் வாகனமா? மனமே முருகன். மற்ற தெய்வங்களுக்கு முருகனுக்கு கொடுக்க மாட்டீங்களா? முருகன் மயில தான் மனமத்தான் கொடுக்கீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்து. மனமே முருகனின் மயில் வாகனம் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது ஞானசேகரன் திறப்பு கொண்டார். கொண்டு வரவங்க ஞானசேகரன் உங்கள் பாடலை.
6: தெய்வம் இருப்பது எங்கே?
0: ஓ, அவங்க தான் அன்பரும் எங்கே உங்களுக்கு அருகில தான். தெய்வம் இருப்பது எங்கே, நல்ல பாடல். அடுத்த பாடல் சாந்தியினுடைய பாடல். கொண்டாருங்கள் சாந்தி. கட்டிக்காரி
3: அமுது என்று பேர்.
0: ஓ, தமிழுக்கும் அமுது என்று பேர். நீங்க அதுதான் இப்ப மகள் தந்தா எங்களுடைய சியாமலா தந்த பாடல். தமிழுக்கும் என்னம்மா?
3: பிள்ளை தமிழ் பாடுகிறேன்னு சொன்னாப்ல.
0: அது பிள்ளை தமிழ் என்றதுல அவர் தமிழுக்கும் அமுது என்று பேர் என்ற பாடலை தந்தார். நீங்கள் இன்னொன்னு அதுல அமுது என்று அவர் தந்தார் ஒரு பாடலை. நீங்கள் இன்னொரு ஒரு பாடல்.
3: அமுது தேனும் என்ன எதுக்கு? அமுது தேனும்
0: அமுதும் அமுதும் தேனும் எதற்கு?
3: தேனும் எதற்கு?
0: அது எங்களுடைய
3: நீ அருகினில இருக்கையிலே.
0: ஆமா, அது வந்து எங்களுடைய இவர் பாடிவிட்டார் அன்னைக்கு. மயில் இருக்கு, குயில் இருக்கு, மலர் இருக்கு, தென்றல் இருக்கு, ஏதோ ஒன்று எடுத்துட்டு வர வேண்டியானே. யாரு?
3: குயிலாக நீ இருந்தாக நான் வர வேண்டும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குயிலாக நீ இருந்த கவிக்குயில் பாடல் வந்தது. குயிலாக நீ இருந்தன்னா குரலாக நான் வரவேன். சுரமான பாடல் பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நான் நீங்கள் தர வேண்டும்.
5: வணக்கம் ஐயா. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் ஐயா? நான் சொல்லிடுறேன்.
0: அநேகமாக என்னுடைய சந்தன் ராஜன் கேப்பர் கடந்த வாரம் சேவலம் மாறி கட்டி இப்ப உங்களுக்கு வந்து விடுதா அந்த வருத்தம். அதங்க கல்லாப்படிக்கிறது. கல்லாப்படிக்கா இருக்கு ஐயா. எங்கே தேடுவேன் பணத்தை கல்லாப்பட்டிக்கே பார்க்கலாம். எங்கே தேடுவேன் பணத்தை. இந்த பணத்தை விட்டுட்டு எங்க எங்கெல்லாம் தேடுறாங்க பாவங்கள.
3: அப்பா சாந்தி பாடலுக்கு வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் வந்து பாட்டுப்பா.
0: வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம்.
3: வாழ்க்கையில் வசந்தம்
0: வாழ்க்கையில் வசந்தம். வாழ்த்துக்கள். வந்தது வந்தது வசந்தம் தான் பாடினார்களா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் உங்கள் பாடல்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா. ஆடாத மனமும் ஆடுதே. ஆனந்த கீதம் பாடுது.
0: உண்மைதான், ஆடாத மனமும் ஆடுது. அவர் ஆடாத மனமும் உண்டோண்டா, நீங்க உடனே ஆடாத மனமும் ஆடுது என்று வந்து விட்டீர்கள். நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது, கொண்டு பாருங்கள் அடுத்த பாடலை. கிருஷ்ணா நீங்கள், கிருஷ்ணன் தர வேண்டும்.
2: வசந்தம் இல்லை போலே வந்து அசைந்தாடும்.
0: ஓ, இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பேச்சு கூறினா அந்த பாடலாம். வசந்தம் போலே வந்து அசைந்தாடும் போலே வந்து அசைந்து ஆடும் பின்புறாவே நாபன். உங்கள் பாடல்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு.
0: சத்யா சொன்னீங்க ஐயா, மனம் ஒரு குரங்கு, மனுஷனே குரங்கு தான், மனம் ஒரு குரங்கு. வாழ்த்துக்கள் குரங்கு. அடுத்த பாடல் தருவது என்னுடைய சாந்தி. கட்டிக்காரி கொண்டு
3: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தேன்.
0: நீ வர வேண்டும் என்று, ராஜா திரைப்படம், நீ வர வேண்டும் என எதிர்பார்த்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சியாமலாவாக இருக்கின்றது. கொண்டு வாருங்க சியாமலா. பாட்டு வாடுது உங்கள் நண்பாளு நாகப்பன், தாருங்கள்.
5: மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன்,
0: நீங்க தான் போறார், நீங்க மனிதன். மனிதன் மனிதன் இந்த பாடல் எங்களோட விஜயராவனுக்கு நல்லா பிடிக்கும் இந்த பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் ராஜ்குமார் வருகின்றார், வருகின்றார்.
1: ஆடாதடா ஆடாதடா பாடின பாடலுக்கு பதில் பாடது, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடவா மனிதா,
0: ஆட்டம் போட்டா அடைஞ்சிடுவேன், ஆடாதடா ஆடாதடா மனிதா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் நாகப்பன் தரும் பாடல், கொண்டு வாருங்க நாகப்பன்.
5: மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று.
0: ஓ அப்படியா, மேடையில் ஆடினா மெல்லிய பூங்காற்று, பெரிய காற்று வந்தா மேடையோட. நெருங்கி கொண்டிருக்கின்றோம் நாங்கள், நிமிடம் நிமிடத்தை அடைவதற்கு முன்பு 200வது பாடலை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் தரப்போது யாரு? கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
2: குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன்.
0: ஓ, மனம் ஒரு குரங்கு, குரங்கில் இருந்து பிறந்தவன் வந்து விடுது. கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன், உடனே குரங்கிலிருந்து பாடலை எடுத்து விடுவார் பாடுவதற்கு. கெட்டிக்காரன் நாகப்பன், உங்கள் பாடல்.
5: பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா?
0: அது பார்க்க இல்லையா ஐயா, பார்க்க இல்லையா, அது மறைந்து சென்று விட்டது. பூங்குயிலே பூங்குயிலே போனவள பாத்தியான். சாந்தி தர வேண்டும் உங்களுடைய பாடலை. சாந்தி தாருங்கள், சாந்தி தாருங்கள் உங்கள் பாடலை.
3: நினைக்கிறீர்கள்
0: சில பாடல் வந்து விட்டது இதுவரை, சொல்லத்தான் நினைக்கிறது. சிறப்பு. அடுத்த பாடல் என்ன? ரெண்டு பாடலாம் தேவைப்படுகிறது. ஞானதேவன் தாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். வாழ்த்துக்கள். இறுதி பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? இறுதி பாடல் நாகப்பன் தருகின்றார். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. வாழ்த்துக்கள்.
5: என்ன பார்த்தாலும் பார்த்தேன், நான் உன்னை போல பார்க்கல.
0: ஏன்னா என்ன, எப்படி ஐயா பாத்தீங்க? படத்துல தானே பார்த்தீர்கள். நன்றி. பார்த்தாலும் பார்த்தேன் என்ற பாடலோடு 200வது பாடலை தொட்டுவிட்டோம். நேரம் தெரியா 12:55 நிமிடம். நாங்கள் இன்று 5 நிமிடம் முந்தி இந்த எண்ணிக்கையை அடைந்து விட்டோம். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இப்போ தொடர்ந்து பாடலை கேளுங்கள். நாங்கள் எண்ணிக்கையை பார்த்து யார் யார் யார் என்ற பதம் என்று அதிகமாக வந்தது, யார் முதலாவதாக ரெண்டாவதாக என்று அறிந்து கொள்ளப் போகின்றோம். நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து பாடலை கேட்டுக்கொண்டிருப்போம். இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் நான் கூறியவுடன் உங்களுக்கு விருப்பமான பாடலை அழைத்து தரலாம். இப்பொழுதும் நீங்கள் விருப்பமான பாடலை அழைத்து தரலாம் எனக்கு.

வணக்கம் உறவுகளே, இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை வந்து அலங்கரித்தவர்கள் மொத்தம் 9 பேர் வந்து அலங்கரித்திருக்கின்றார்கள். ஷியாமலா, கிருஷ்ணன், சந்தன்ராஜ், சரவணன், தேவா, ராஜ்குமார், ஞானசேகரன், சாந்தி, நாகப்பன் ஆகிய 9 பேர் இணைந்து சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியை. இந்த நிகழ்ச்சியை மிகவும் விறுவிறுப்பாக நகைச்சுவையாக நாங்கள் கொண்டு செல்வதற்கு நீங்கள் அனைவரும் இணைந்ததும், இங்கே இடையிடையே எனக்கு அறிவித்தர்கள் மற்ற நிகழ்வுகளிலே உற்சாக போல கருத்துக்களை தந்து கொண்டிருந்தார்கள். தந்த பாடல்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நகைச்சுவையாக பகிர்ந்து கொண்டிருந்த வேளையிலே மொத்தம் 200 பாடல்களை நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே அடைந்து விட்டோம். அது ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக இயங்கியிருந்தீர்கள், பாடல்களை தெளிவாக தந்திருக்கின்றீர்கள். அதிலே விவேகமாக ஓடி செல்பவர்களுக்கெல்லாம் வலைத்தளம் சிறப்பில்லை. உதாரணத்துக்கு கிருஷ்ணன் எடுத்துக்கொள்வோம். அவருக்கு ஒரு பாடலை தந்துவிட்டு அவ்வளவு நீண்ட நேரத்துக்கு பின் தான் அவர் வரக்கூடியதாக இருந்தது. அவருக்கெல்லாம் வலைத்தளம் சரியாக இயங்கவில்லை. அதிகமான வலைத்தள சதியை கொடுக்கின்ற சியாமலாவுக்கு ஓரளவு காரியமில்லை, உதவி செய்திருக்கிறது வலைத்தளம். பாடல்களை குவித்து கொண்டிருந்தவர்கள் சந்தன்ராஜுக்கெல்லாம் நேரமே கிடைக்கவில்லை. அவர் எங்களோடு இணைந்து எல்லோரையும் ஊக்குவிக்க வேண்டுமென்று இடையிடையே வந்தாலும் நல்ல பாடலையும் தந்து நகைச்சுவையான கருத்துக்களையும் தந்து சென்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர்களெல்லாம் ஓடி சென்று பாடலை தருவதற்கு உந்துகோலாக தேவா, ஞானசேகரன், சாந்தி போன்றோர் மிக மிக அற்புதமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். சரவணன் அவர்களுக்கும் இணைப்பு அதிகம் கிடைக்கவில்லை. வழக்கமாகவே இணைப்பு கிடைப்பது குறைவுதான். இருப்பினும் அவரும் தன்னுடைய பங்குக்கு சிறப்பாக விளையாடிய பொழுது இந்த மொத்தம் 200 பாடல்களையும் தேவா 2 பாடலை கொடுத்திருக்கின்றார். அவருக்கு அதன் பின்பு வர முடியவில்லை. சாந்தி இறுதி நேரத்தில் 175வது பாடல்கள் தான் அவர் வந்து ஆடாத மனம் உண்டோ என்ற பாடலை தந்து மொத்தம் 5 பாடலை அவர் தரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஞானசேகரன் இணைப்பு கிடைப்பது அரிது. இருப்பினும் அவர் 11 பாடல்களை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார். அடுத்து சரவணனால் 9 பாடல் தான் தரக்கூடியதாக இருந்தது. சந்தன்ராஜ் அவர்களால் 12 பாடல் தான் எங்களோடு பதிய முடிந்தது. கிருஷ்ணா, நீங்கள் அப்படி இருந்தும் 15 பாடலை கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த இடத்திலே 48 பாடலை தந்து ஷியாமலா அவர்கள் அதிகமான பாடலை தந்தவர்களுள் ஒருவராகி உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று யார் வந்தவர்கள் நான் கூறாமலே தெரியும். எங்களுடைய ஏஆர் நாகப்பன் அவர்கள் 80 பாடல்களை தந்து அதிகமான பாடல்களை கொடுத்து முதலாவது இடத்தையும், 2வது இடத்தை 48 பாடலை தந்த ஷியாமலாவும், இந்த இடத்திலே 3வது இடம் ஒன்று கொடுக்கப்படுகின்றது கிருஷ்ணனுக்கு 15 பாடலை கொடுத்தபடியார். மன்னிக்க வேண்டும், ராஜ்குமாருடைய குறவில் ராஜ்குமார் 18 பாடலை தந்து 3வது இடத்தில் இருக்கின்றார். கிருஷ்ணன் 15 பாடலை தான் தந்திருக்கின்றார் 4வது இடம். அப்படியே போய்கொண்டிருக்கின்றது. இருப்பினும் நீங்கள் எல்லோரும் ராஜ்குமாரும் இடையிலே தான் வந்தார். வந்தாலும் தொடர்ந்து நல்ல பாடல்களை கொடுத்து கொண்டிருந்தார். இவர்களுக்கு என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் 9 பேரும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் பார் வர முடியுமோ வந்த அலையுங்கள், தாருங்கள். உங்கள் பாடலை நான் எடுத்துக்கொண்டு தராதவர்களுக்கு நான் நீங்கள் தந்த பாடல்களிலிருந்து நான் தருவேன். எங்கே வாருங்கள், குறிப்புகளை கூறுங்கள், நிகழ்ச்சிகளை பற்றி கூறுங்கள். 80 பாடலை தந்து முதலாவது இடத்தை பெற்ற ராஜ்குமார் 2வது இடத்தை அற்புதமாக விளையாடி 48 பாடல்களை கொடுத்த ஷியாமலா, 3வது இடத்தை ராஜ்குமார், இடையிலே வந்தாலும் 3வது இடத்தை பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கே வாருங்கள், உங்கள் பாடல்களை தருங்கள். விரைவாக தந்தால் விரைவாக எழுதி கொள்வேன். பாடல்களை தெரிந்தெடுத்து நான் உங்களுக்கு நேரத்திலே தான் தருவேன். 9 பேருடைய பாடல் என்றபடியால் இப்பொழுது தர முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். ஓடி வாருங்கள், யார் வரப்போன்ற முதல்ல வாருங்கள். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும், இடையிலே நீங்கள் வந்தால் நான் உங்களை அழைப்பேன்.

0: கிருஷ்ணா, வளமை போல நீங்கள் தான் பெறுகின்றீர்கள். பாருங்கள், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலம் கிருஷ்ணா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தனிமை எப்படி போகின்றது?
1: நலமா இருக்கு ஐயா,
0: நலமாக. பணிகள் எல்லாம் எப்படி சொல்கின்றது? காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை சொல்லி கூட அளவுல இல்லை ஐயா.
0: உணவுகள் எப்படி இருக்கின்றது? சாப்பாடுகள் எல்லாம் எப்படி? நீங்கள் தானா அல்லது கடை தானா? கெட்டிக்காரன், நல்ல உள்ள கெட்டிக்காரன். சரி, இன்னைக்கு உங்களுக்கு வலைத்தளத்துக்கு என்ன நடந்தது?
1: இல்ல இல்ல, வலைத்தளம் ஒன்னும் கோளாறு ஒன்னு உண்டு. இரண்டாவது பணி செய்யறதுல கொஞ்சம் பெட்டி கோளாறு ஆயிடுச்சு.
0: பணிக்காடு பெட்டி பணி
1: பார்த்து.
0: ஓ, அது மிக முக்கியம் ஐயா, அது மிக முக்கியம் ஐயா. இந்த பாட்டுக்கு பதில் பாடு, இன்று இந்த வாரம் பிராடி அடுத்த வாரம் செய்யலாம். நீங்க பணி மிக முக்கியமானது, அது அது மிக முக்கியம். இப்ப சரி பண்ணி விட்டீர்களா?
1: சரி பண்ணிவிட்டேன்.
0: அது இந்த வேலையில அதையும் சரி பண்ண முடியாமல் இருக்க முடியும். இந்த பாட்டு வருது, இந்த பாட்டு சொல்லாம அந்த பாட்டு சொல்லாமேன்னா கேட்டுக்கொண்டு மனம் மந்திரமாயிருக்கும்
1: என்ன?
0: சரி, நல்ல இருப்பினும் நீங்கள் பதினைந்து பாடல்கிட்ட தரக்கூடிய அந்த அந்த அலுப்பு, அதாவது அந்த மனம் முறியாமல் அங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து கொண்டு மீண்டும் வந்து விட்டீர்கள், வந்து இணைந்தீர்கள். நன்றாக இருந்தது, சிறப்பு சிறப்பு. என்ன பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பு வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: படம் கல்தூண்.
0: கல்தூண் இல்ல, ஒரு பாடல். என்ன பாடல்?
1: வளர்த்த கடா முட்டை வந்தால் பச்சை செடி முள்ளானால்.
0: ஓ, வளர்த்த கடா முட்டை வந்தால். வாழ்த்துக்கள், நல்ல பாடல். எங்க அந்த முதல் வரிய பாடுங்கள்.
1: வளர்த்த கடா முட்டை வந்தால் பச்சை செடி முள்ளானால் போன ஜென்மம் செய்த பாவம் அடியமாளு.
0: இந்த பயணம் இந்த பிரபில வளர்த்த கடா முட்டை வந்தது, இந்த செடி முள்ளு குத்துலாம் போன ஜென்மத்துக்கு பிள்ளைதான். அதனால நாங்கள் இந்த ஜென்மத்தில நல்லதை செய்தா தான் அடுத்த ஜென்மத்தில நல்லது கிடைக்கும் இல்லையா? கர்ம வினை என்பது நல்ல பாடல். கல்தூண், கல்தூண் திரைப்படம் முதல் அது நாடகமாக வந்தது இல்லையா? சுந்தரராஜன் போன்றோர் நடித்த நாடகம். நல்லது, வாழ்த்துக்கள்.
1: ஒரு பாடல கேட்டுதான் அம்மா தூங்கிட்டாங்க.
0: எப்ப கேட்டீங்க
1: அந்த பாடல? அம்மா கிட்ட ஒரு வாட்டி
0: கேட்டிருந்தேன்,
1: நீண்ட நேர பாடலா இருக்குன்னு தூங்கிட்டாங்க சொன்னாங்க.
0: இந்த பாடல் நீண்ட நேரம்,
1: இந்த பாடல் இந்த பாடல் நீண்ட இல்ல, இந்த படத்துல ஒரு பாடல் நீண்ட நேரம் இருக்கு.
0: இருக்கு, அதை எழுதி விடுங்களா, அதை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். அந்த நீண்ட நேர பாடல்ல
1: சரிங்க,
0: அதாவது இசை இசை சரத்திலே நாங்கள் சேர்த்து. என்ன பாடல்?
1: சிங்கார சிட்டுத்தான் வந்த
0: பிள்ளை பெற்றுக்கொள்வோம். சிங்கார சிட்டுத்தான் தோன்றும். நல்லது, நல்ல ஞாபகத்தை உண்ணீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இன்று நன்றாக விளையாடி வளமையாக அதிக பாடலை தருவீர்கள். இன்று உங்களுக்கு வலைத்தளம் அல்ல, உங்களுடைய பணித்தளத்திலே உங்களுக்கு மிகமான கடும் முக்கியமான விடயம் அதிலே நீங்கள் இடப்பட்டபடியால் அதையும் சீர் செய்து இதையிலையும் பங்கு வைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை நான் ஒலிபரப்பேன். கேட்டு மகளும் ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி, நான் அடுத்த ஒரு உடம்பு செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கே நிப்பாட்டவில் நீங்கள் இணைக்கி இணைப்பை வைத்திருக்கின்றீர்களா? துண்டித்து விட்டீர்களா? இப்பொழுது துண்டிக்கப்பட்டு விட்டது. வருகிறார் வருகிறார் இன்றைய முதலாவது வெற்றியாளரான நாகப்பன் அவர்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஐயா உங்களுக்கு.
0: மீண்டும் ஒரு முறை அமைதியான வணக்கம் அன்பு உறவே உங்களுக்கு. நானும் மூச்சு விட்டு மூச்சு விட்ட
2: வடிவம். ஆமாம் ஐயா,
0: சிறப்பு.
2: எவ்வளவு எவ்வளவு தூரம் விரைவாக இயங்க முடியுமோ அவ்வளவு தூரம் விரைவாக இயங்கணும் ஐயா.
0: அதுதான் அதுதான் தேவை. காற்று மழை வெள்ளம் எது வரணும் வரட்டும், விடாது மழை விதாலும் விடாது நாடகம் நடத்தியே ஆடுவதுதான். எனக்கு இங்கே பக்கத்திலே குடுவையில் தண்ணீர் இருக்கின்றது, அங்கும் இங்கும் திரும்பி பார்க்க முடியாது ஐயா. காதிலே ஒலி வாங்கி வாய்க்கு நேரே
2: நிமிஷம் முடியாது
0: இல்லை, வாய்க்கு நேரே ஒலி வரைக்கி, காதிலே ஒலி வாங்கி காதுகளே, கண் வந்து கம்ப்யூட்டர் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கு ஹேட்டு நம்பர், கை எழுதுகோளுடன் கை எழுதுகோளுடன் இங்கே பார்த்தால் பத்திரிக்கை மூன்று தாள் இருக்கும். மூன்று தாளை நான் முன்னமே தயாரித்து வைப்பேன். பிரித்து பிரித்து அதில் 200 பாடல் எழுதக்கூடிய வகையில்.
2: முன்னாடி சொன்ன பாட்டு என்ன, அடுத்து சொன்ன பாட்டு என்ன,
0: அது வேற ஞாபகம். அது வேற நீங்க விட்டுருவாங்க ஐயா, வண்டி வாங்கல. என்ன தெரியுமா, சொன்ன பாட்டே திருப்பி அடிச்சு விட்டுருவாங்க. கவனம் இருக்க வேண்டும்.
2: என்னன்னா நமக்கு இது ஒளிபரப்பு வந்து கொஞ்சம் லேட்டா வர்றதுனால என்ன ஆகுதுன்னு அதுக்குள்ள வந்ததுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன்.
0: நீங்க பல சிலர் தெரியாதே, நீங்க சொன்ன ஒளிபரப்பு நேரமா வருவதால் அவர்கள் கேட்பதில்லை, கேட்காது விட்டால் அந்த பாடல் வந்தவன. இதுக்குள்ளே ஒரு ஜோக் என்னன்னா, ஒரு யாரண்ட பதில அடிச்சு விட்டாலே மகாலட்சி ஆமலா எத்தனை பாடல்களை கேட்டுக்காரு, இன்னும் எத்தனையோ இருக்கின்றது. ஏன் சிறப்பு சிறப்பு நன்றாக இருந்தது உங்கள் பாடல்கள் பதில்கள் எல்லாம் அழைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு வலைத்தளம் இன்று சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள், அதுக்கு நன்றி.
2: கொஞ்ச நேரம் உற்சாகம் ஐயா, அவ்வளவுதான்
0: அவ்வளவுதான் அவ்வளவுதான். மொத்தம் 80 பாடல் கொடுத்துருக்கீங்களே ஐயா. ஐயா 80 பாடல்,
2: இன்னும் ஒரு 10 பாட்டு வந்திருந்தா சந்தனராஜ் ஐயா பாட்டை பிடிச்சிருக்கலாம்.
0: அவற்றை பிடிக்க முடியாது, என்ன அவற்றை இருக்கின்றது. அவர் 100 தாண்டினவர், 100 தாண்டினவர்.
2: அது அந்த காலத்துல வந்து நமக்கு வந்து 2 மணி நேரம் நிகழ்ச்சி நடந்தது ஐயா. இப்ப வந்து குறைச்சிட்டோம் நம்ம நிகழ்ச்சி.
0: இல்லை 200 பாடல் வரை கொண்டு வர, 180 பாடல், 190 பாடல் தான் வந்தது. அது எந்த 200 பாடல் வந்தால் போதும், இல்லையென்றால் நான் 200 பாடல் வரைக்கும் முந்தி நாங்கள் எழுப்போம். நீங்களே சொல்லுவ, நேரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றுலாம் சொல்லுவீர்கள். ஆனால் இந்த செய்தோம். இப்போ ஒரு 15-20 நிமிஷம் முந்தியை முடித்து போடுவோம் என்றால் அதன் அது இந்த கணக்கு பார்ப்பதற்கு முந்தி 3-4 பேர் தான் வருவார்கள். டக் டக்குன்னு கணக்கு பார்த்துடலாம். இது 9 பேரில் எங்கே போனால் இங்கே உண்டு எங்கே இருக்குங்கிற அங்கெல்லாம் குறிப்பு வச்சு கொண்டிருப்பேன். அதை தேடி பிடிச்சி தான் என்ன பண்ணும். இது என்னுடைய சொந்த முயற்சியில் செய்கிறது. நல்லது நாபம் சிறப்பாக இருந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுடைய வெற்றியை தக்க வைத்து விட்டீர்கள் கடந்த வாரத்தை போன்று என்றும். அதுக்குள்ளே ராஜ்குமார் வந்து விட்டார் தெரியுமா, அது எனக்கு அன்னும் ஆனந்தம். சந்தன்ராஜ் வந்து ஆனந்தமாக இருக்கின்றது. சந்தன்ராஜுக்கு அவரால் முடியவில்லை என்று அவருக்கு பணி பணியில் இருந்து கொண்டு தான் சரி. அதனால் அவருடைய கட்டிசனம் உங்களை எல்லாரும் ஊக்குவிக்கும் போது இடையில வந்துடும். பட்டாசை கொளுத்தி போடுறவரு கொளுத்தி போட்டுட்டு ஓடிடுவார். இந்த பொங்கல் விழா எங்களுக்கு இங்கே எங்கள் நாட்டில் தைப்பொங்கல்
2: வர்றாங்க.
0: இந்த தீபாவளி பண்டிகைக்கு அங்கே நீங்கள் பட்டாசு வெடிப்பீர்கள், நாங்கள் இலங்கையில் தைப்பொங்கலுக்கு பட்டாசு வெடிப்போம். இப்பொழுது இல்லை, அந்த நாளில் இந்த போர்க்காலத்துக்கு முன்பு நாங்கள் சிறுவர்களாக இருக்கேன். அப்போ எனக்கும் என்னுடைய சின்னம்மாவுடைய மகன், அவருக்கும் என்னுடைய பெயர் தான், அவருக்கும் என்னுடைய பெயர் தான். நாங்கள் 2 பேரும் தான் ஒத்தார்கள். நானும் அவரும் தான். எனக்கு அவர் 4 வயது 5 வயது இளமை, அவரும் நானும் தான் ஒன்றா விளையாடுவோம். அப்போ வெடி பட்டாசு பெட்டி தைப்பொங்கலுக்கு முதல் எனக்கு ஒரு பெட்டி, சின்னம்மா அவருக்கு ஒரு பெட்டி வாங்கி கொடுத்து எங்கள் 2 பேரும் ஒவ்வொரு பெட்டி இருக்கும். அவன் என்ன செய்வான் என்றால் படபடன்னு கொளுத்தி விட்டுவான் பட்டாசை. ஒரு 5-10 கொளுத்தின அப்புறம் நான் எடுத்து ஒன்று எடுத்து கொளுத்தி விடுவேன். கொடுத்தினால் அவருக்கு கோபம் வந்துடும். உடனே இன்னொரு 10 எடுத்து அவர் கொளுத்தி விடுவார். விரைவில் அந்த பெட்டிக்கு 100 பட்டாசு தான் இருக்கும். விரைவில் அவருடைய 100 முடிந்துவிடும். அதன் பிறகு எங்கள் வீட்டுக்கு வருவேன். நான் ஒன்றுண்டா எடுத்து போட்டுருக்கு. அம்மாவோட வந்து பெரியம்மா, அண்ணா வந்து என்னோட கூட வச்சிருக்கிறார். அவர் இப்போ உங்களை கொண்டிருக்க அவருக்கு கணக்கு தெரியாது. அவசியம் என்னோட ரொம்ப இருக்கு. அண்ணா வந்து கணக்கு கொடுத்துரு, அவர்கிட்ட நிரம்ப இருக்கு, எனக்கு பற்றாது, எனக்கு தாங்க ஒன்று. அம்மா வந்து தம்பி அழுகிறான் கொடுறேன்னா, இல்லை சரிவரத்தானே 100 ரூபாய் வாங்கினது, எங்கள் பட்டிக்கு 100 தான் இருக்கு. நான் அவரோட கொஞ்சம் உயர்ந்தவர், எனக்கு கணக்கு தெரியும். எனக்கு 12-13 வயது இருக்கும். அப்படி ஒரு பெருபடி. அதே போன்று சந்தன்ராஜ் வந்து ஒன்று கொளுத்தி போட்டு போவார். பார்த்தா எல்லாரும் பட பட பட சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. என்ன பாடலை கேட்போம் நாகப்பன்னு உங்களுக்காக?
2: இன்றைய தினம் படம் வந்து இதயக்கனி.
0: ஆஹா, நல்ல படம் இதயக்கனி. அது என்ன பாடல்?
2: இன்பமே உந்தன் பேர் பெண்மையம்.
0: சிறப்பான பாடல். இன்பமே உந்தன் பேர் சொர்க்கமேனு பெருமாக்குமா. இன்பமே உந்தன்
2: பேர் பெண்மையம்.
0: உந்தன் பேர் பெண்மையா, நானும் சொர்க்கத்தை காண பாக்குறேன்.
2: பெண்மையோ
0: பெண்மையோ, நல்ல பாடல். விளையாடி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து அதிக பாடலை தந்து வெற்றி பெற்றவங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களோட போட்டி போட இருந்தால் அடுத்தவர் இங்கே அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரையும் அழைப்போம். இணைப்புக்கு நன்றி. சந்திப்போம், சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எங்கே வணக்கம், வணக்கம் தலைவா, வணக்கம் தலைவரே, வணக்கம். இப்போ யார் அடுத்தவர் அழைக்கின்றார்? வணக்கம், வணக்கம். யாருக்கு கிடைக்க போகிறது இணைப்பு பார்ப்போம். பாட்டுக்கு பதில் பாட்டை விட மோசமாக இருக்கின்றதே பாடு கேட்பதற்கு. எங்கே அறுவரால் பாருங்களப்பா, 2 பேரும் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆ, வந்துவிட்டார் தலைவர்.
3: அலுவலகத்திலிருந்து இப்பதாங்க வந்தேன் ஐயா கிட்ட பேசணும், போட்டியில கலந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் எங்கிட்ட எப்பயுமே வானொலி ஒண்ணு வச்சு கேட்டுக்கிட்டு தான் பதில் பாட்டு பாடுவேன். இப்ப என்னோட வானொலி வந்து எடுத்து கேக்குறதுனால என்னால போட்டியில வந்து ஈடுபாடோட வர முடியல. ஆனா கலந்துகிட்டவங்களாவது வாழ்த்துக்கள் ஐயா, அருமையா இருந்தது. துப்பாக்கில இருந்து வந்து சீறி வர தோட்டா மாதிரி பாடின ரெண்டு பேரும் பாட்டுக்கு பதில் பாட்டு எடுத்து கொடுத்தாங்க. கோவை
0: இடையில வந்து
3: சரியான போட்டிங்க.
0: அவவும் கிட்டத்தட்ட குறைந்த உறவுகளா இருந்தால் அவரோடு கிட்டத்தட்ட வந்திருக்கலாம், ஆனா வந்த உறவுகள் அநேகம் பேர். அதனால நீங்கள் வந்து இடையிலே வந்தாலும் சிறப்பாக வந்து விளையாடிங்க. 86வது பாடல தான் வந்திருக்கீங்க இல்லை?
3: நீங்க கூட சொன்னீங்க 100வது பாடல தான் நாம நீங்க சொன்னீங்க.
0: நீங்கள் வந்து 73வது பாடல வந்து இணைந்தீர்கள் இல்லை? அதுக்கு முன்பு வந்து விட்டு இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வந்து இணைந்தது சரியாக 61வது பாடல் வந்த முதல் 60 பாடல்கள் சென்று விட்டன.
3: 9:30 மேலதாங்க வந்தேன். சரிங்க,
0: 61வது பாடல நீங்கள் இந்த 200 பாடல 61வது பாடல நீங்கள் வந்தீர்கள். 61வது பாடல வந்து இணைந்து 100வது பாடல் வரைக்கும் எங்களோடு இணைந்தீர்கள். நீங்கள் 61வது பாடலை என்ன பாடல் தந்தீர்கள் என்றால், நீங்கள் இந்த பாடல் சின்ன சின்ன தூரல் என்ற பாடலோடு வந்தீர்கள் சரியா? இங்கே எல்லாம் ஆவணங்கள் இருக்கிறது ஐயா, கவலைப்படாமல்.
3: இல்ல இல்ல, நல்லா இருந்ததுங்க, நல்லா விறுவிறுவிறுன்னு இருந்தது. என்னால சாலையில நடந்து வரும்போது பாட முடியல, என்னால அவ்வளவு பாடல் கேட்டுட்டே ஓடி வந்தேன். வந்துட்டு உடனே வீட்டுக்கு
0: ஆரம்பிக்கணும் போல இருந்தது
3: என்ன பாடல். பாடல் சாலையில பாடினா தப்பா நினைப்பாங்களே அப்படியே அமையதே
0: வீட்டுக்கு வந்து. வழக்கத்தை போல என்று நீங்கள் அந்த இடையில வந்தாலும் உங்களுடைய தொடர்பு சிறப்பு அழைப்பு நன்றாக இருந்தது. அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து நீங்கள் தொடர்ந்து
3: இருந்தாலுமே என்ன பாடலுக்கு அடுத்த பாடல்ங்கறத நினைவு வச்சுக்க முடியல. இப்போ வானொலி கேட்டிருந்தா பாடல் வந்ததா இல்லையான்னு தெரியும். இருந்தாலும் வாழ்த்துக்கள் ஐயா, நல்லா இருந்தது. உங்களுக்கு தான் ரொம்ப பாராட்டுக்கள் ஐயா, இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட்டு இவ்வளவு பேரோட பாடலும்
0: குறிச்சுக்கிட்டு வரிய மாத்தி பாக்குறாங்க. கடைசி சொல்ல வேறு மாதிரி சொல்ல பாக்குறாங்க, எல்லாம் விடுறாங்க விடுறாங்க. இருந்தாலும் நான் உடையில தான் ரெண்டு கொள்ள வரணும். உற்சாகத்தை தந்தீர்கள், சிறப்பாக சிறப்பாக நிகழ்ந்தது. இந்த 9 பேரோட நிகழ்ந்தது பெருமகிழ்ச்சியாக இருக்குது ஐயா. இந்த வந்து கலந்த
3: 9
0: பேரோட வந்து மிக மகிழ்ச்சி. நீண்ட நாளை பின்பு அப்போ இன்று என்ன பாடலை உங்களுக்காக தர வேண்டும் நான்?
3: ஐயா படம் தென்மேற்கு பருவக்காற்று.
0: அது என்ன பாடல்?
3: கள்ளச்சி என்ன தெரியலையா பாடல் வரிகள்?
0: எனக்கு விருப்பமான பாடல் ஐயா அந்த பாடல். ஏடி கள்ளச்சி என்ன அந்த பாடலும்
3: வைரமுத்து பாடல் வரிகள் நல்லா இருக்கும்.
0: வரிகளை வரிகளுக்கு நான் முக்கியத்துவம் அதில் கொடுக்குறேன். அந்த பாடகர் புதிய பாடகர் அந்த ஏக்கம் அந்த விரகம் அதில் தெரிகிறது. அந்த குரல்லையும் அந்த வரிகள் நான் பெருசாக ஒரே மாதிரிதான் மாறி மாறி காதல் ஏக்கம் போட்டு இருப்பாங்க. அதுல இரண்டு கருத்துக்கள் அல்ல சமூக கருத்துக்கள் எடுக்க முடியாது. இப்படி பாடல்கள் ஏடி கலைச்சி அந்த அவருடைய அந்த இது சாதாரணமாக கிராமத்தில் உள்ளவர்கள் பேசுவது போன்று நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. நல்ல பாடல் மீண்டும் உங்கள் மூலம் கேட்டு மகிழ்வோம். இன்னொருத்தோட வைனாங்கள் இல்லையா இந்த பாடல்களை.
3: என் ஆர் ரகுநாதன்
0: பார்த்தீங்களா, என் ஆர் ரகுநாதன் அவருடையது. சரி சரி சரி சரி. இந்த பாடல் உங்கள் மூலம் மற்றது ராஜ்குமார். இந்த பாடல் இப்பொழுது ஒளிபரப்ப மாட்டேன், நேரம் போய் கொண்டிருக்கின்றது.
3: நான்
0: ஒரு 3-4 பேருடைய 9 பேருடைய பாடல்னா

0: ஒரு பாடலை கொடுத்துட்டு முதலாவது நேயருக்கு ஒரு முதலாவதாக வந்தவருக்கு
1: ஆமா
0: ஒரு
1: ஆமா
0: பாடலை
1: ஆமா
0: கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இது வந்து பங்கு பற்றினவர் அவர்களுக்கும் ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டும். அவர்களும் அன்போடு
1: ஆமாங்க.
0: வந்து எங்களோட பேசி மகிழ்ந்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு ஒரு பாடல் ரெண்டு பாடலை தந்துட்டு போகிறார்கள். அவர்களுக்கும் ஒரு பாடலை கொடுத்த கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் தானே ஐயா. அதற்காக
1: ஆமா ஆமா ஆமா
0: இந்த
1: நன்றியா
0: ஏடி
1: நன்றி.
0: ஏடி கள்ளச்சி என்று எங்கள் ராஜ்குமாருக்கு விருப்பமான பாடலை தர நீங்கள் பங்களிக்காது விட்டாலும் பார்த்தீர்களா? என்றும் நாகப்பனும் வந்து இது தலைவர்கிட்ட பாட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் தலைவர் தந்துட்டாரான்னு கேப்பார். சந்தன்ராஜ் கேப்பார் சிறப்பு
1: நன்றி,
0: வாழ்த்து.
1: அன்புக்கு நன்றி, எல்லாரோட அன்புக்கு நன்றி,
0: நன்றி
1: நன்றியா.
0: நன்றி உங்களுடைய பதிவுக்கு நன்றி. பதிவுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். ஆசீர்வதின வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி
1: ஆமாம்
0: நன்றி.
1: நன்றி, விடைபெறுகிறேன் நன்றி.
0: வாழ்த்துக்கள் வணக்கங்கள். அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய சீனவடி சியாமலா அன்பு மகள். சீனவடி மாதிரி சீர்படுத்தி கொண்டது மகளே
1: அப்பா
0: சியாமலா எப்படி
1: அப்பா
0: இருக்கு?
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். இரண்டாவது பரிசு பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்பா. அவருடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றிப்பா நன்றிப்பா. வாழ்த்து
0: வாழ்த்துக்கள்
1: பழிச்சிட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள்.
1: இல்ல
0: நன்றாக
1: முதல்ல வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேப்பா.
0: அப்படியா, முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? வாழ்த்துக்கிழமா உங்களோட பதவி பார்த்தேன் மகள் அப்பாவுக்கு. நீங்கள் சாந்தி போன்றதெல்லாம் ஆசிரியர்கள் வாழ்த்துக்கள் எழுதியிருந்தீர்கள். என்னுடைய ஆசியை வழங்கியிருந்தேன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி பரவாயில்ல.
0: அதை விட என்னை குண்டு குண்டு பேத்தி அவவும் அனுப்பியிருந்தாள். நிகழ்ச்சிக்கு வராட்டாலும் என்னோட இணைப்புக்கு வருவா. ஜெயா ஜெயா, நான் நேராக பார்த்ததில்லையே அவருக்கு, படத்தில் பார்த்ததில்ல. அவன் நான் குண்டு குண்டு பேத்தியன்னு ஆசையாக அவன் பையன்.
1: அவன் தாத்தாவோ அடிப்பா.
0: அவன் தாத்தாவோ அண்ணன் வருவாள். அவர் அவர் கண்ணன் வேஷத்தோட வீராண்டி வந்திருந்தார். சிறப்பாக இருந்தது அவர் கண்ணன் வேஷம்.
1: உங்களோட
0: பிட்ட கண்ணன் போல அது பொடியன் கண்ணன். அவள் கண்ணாடி போட்டுக்கிட்டு அழகாக இருந்தது. அடுத்து உங்களோட பாடல் தெரிவுகளம்மா. அவசரமாக இருந்தாலும் நிதானமான பாடலை தந்து நான் கவனித்து பார்த்தேன். இந்த அவசரத்தில் வார்த்தை வருகிறது என்ற ஒரு பாடலை கொடுக்க வேண்டும் என்று கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். தொகையை கொண்டு வர, ஆனால் அந்த நிதானத்தோடு பாடலை கவனித்து கொண்டு வரது அந்த கவனம் உங்களில் இருக்கிறது நான் கவனித்தேன். பாடலையும் சரியாக தருகிறீர்கள், வரிகளையும் சரியாக தருகிறீர்கள். யாருடைய பாடலுக்கு இந்த பாடலும் கூறுகிறீர்கள். இந்த பாடலும் கிட்டத்தட்ட பொருந்தக்கூடியதாகவும் இருக்கும். நல்ல நல்ல தெரிவுகளையும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே.
1: நன்றிப்பா.
0: அதனால தான் சீனவடி என்று பாட்டை கொண்டு வச்சு. சரிம்மா. சீனவடி என்றால் என்னன்னு தெரியுமா? முதல் முதல் சீனபடி தான் வந்தது பட்டாசுலே. அதனால் நாங்கள் சீனபடி சீனாவடி என்று கூறிக்கொள்வோம். அதுக்கு பேர் நீங்கள் பட்டாசு என்று கூறுவீர்கள். பட்டாசு பேர் சீனாவடி, சீனா நகர். அது வந்து அப்படியே சும்மா சிம்பிளாக கோர்த்து கட்டி போட்டு டைட் பண்ணி போட்டு தான் தூக்கி போட்டு பட்டாசன் படி ஒன்றும் பழுது போகாது.
1: ரொம்ப சத்தமாக வரும்.
0: நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு தரமான பொருள் வாங்கின மாதிரி பட்டாசு யார் தரும். ஆனால் அழகாக சிறப்பு அந்த படாரன் படி. அதே போல் நீங்கள் பட்டன்று பதிலை கூறும் பொழுதும் சரியாக சொல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சொல்லணும். அது நின்றபடியால் ஒரு தொல்லையும் இல்ல பேசினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மழை வாழ்க வாழ்க. மீண்டும் ஒரு தரம் பெறுக. சொன்னேன் தானே மழை வேறு வந்து உங்களுக்காக இந்த பாடலை ஒலிபரப்ப வேண்டும் மகளே.
1: மஞ்சள் மகிமை படம்பா.
0: நல்லது ஒரு பாடல் மஞ்சள் மகிமை. அதுல
1: கோடை மறைந்தால் இன்பம் வரும், சேர்ந்தாலே சொந்தம் வரும். அந்த பாட்டுப்பா
0: நல்ல பாடம். நாகேஸ்வரராவ் சாவித்ரி நல்ல படம். ஓடை மறைந்தால் இன்பம் பெறும் நல்ல பாடல். சாவித்ரி இணைக்கும் பொழுது என்னுடைய அத்தார் என்னுடைய மைத்துனர் முறையான ஒருவர். அவர் வந்து அவர் தலைமை ஆசிரியர் இருந்தார். பின்பு ஆரம்ப காலத்தில் பையனை படிக்கிற காலத்தில் அவருக்கு அவர்கள் அந்த படம் பார்க்கின்ற வயது தாய் தகப்பனுக்கு தெரியாது ஒளி தெரியலாம் தான் நாங்கள் படம் பார்க்கணும். எங்களை சினிமாவுக்கு போக விடமாட்டார் விடமாட்டார் கட்டுப்பாடு.
1: ஆமாம்,
0: அவர் ஒழித்து போவார். அவர் அந்த உயர்கல்விக்கு போகும்போது கொஞ்சம் சுதந்திரம். அவர் படங்கள் நன்றாக பார்ப்பார். அது அழகான ஒரு ஆர்டிஸ்ட். அது வரைவார். சித்திரம் வரைவதில் சிறப்பாக சித்திரத்திலே தான் தேர்ச்சி பெற்று பாண்டித்யம் பெற்றார் பின்பு. ஆனால் கிராமப்புறத்திலே தான், கிராமம்தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த இடம் கிராமம் தானே. வயல் நிலம் விவசாயத்தோடு. அவர் வந்து சாவித்ரி அம்மாவனுடைய ஒரு பெரிய ரசிகர்.

0: அந்த அந்த காலத்தில், அந்த காலத்தில் சாவித்திரி அம்மாண்டா அவருக்கு அலாதி பிரியம், சாப்பாடு இல்லாமல் சாவித்திரி அம்மான்னு ஒழித்து படம் பார்த்தாரு. அவ அந்த நாளையில் 10% 5% 10% கொடுத்த போட்டோ தருவார்கள், புகைப்படம், நடிகர்களுடைய புகைப்படங்கள் வாங்கலாம் நாங்கள், அதையெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருப்பார். அதே போல் வரைவார் அவர். ஒரு தடவை கெனடி, ஜெக்குலின் கெனடி அம்மாவுக்கு அவ வரைவு வரைந்து அனுப்பி அவரிடமிருந்து பரிசு பெற்றவர், மறைந்த அமெரிக்க ஜனாதிபதி கெனடி அவருடைய மனைவி ஜாக்குலின், ஜாக்குலின் அம்மையார், அவவை அழகான பண்ணவர். அவரை அந்த அழகான உருவத்தோடு ஒரு படத்தை பார்த்து வரைந்து அவருக்கு அனுப்பி அவரிடம் இருந்து கையெழுத்து வாங்கி, அதே போல சாவித்திரி அம்மாவுக்கு அனுப்பி சாவித்திரி அம்மாவோட கையெழுத்தோடு ஒரு படம் திருப்பி அனுப்பியிருந்தார். ஆதி வெறுக்கம்மா வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு வெற்றி மாதிரி எல்லோருக்கும் காட்டி புகழ்ந்து கொண்டே திருவார். அவர் இப்போ காலமாகி விட்டார். அவர் எனக்கு, அவரும் எனக்கு ஒரு வழிகாட்டி. அவர் எனக்கு எனக்கு மூத்தவர், நல்ல மூத்தவர். அவர் தலைமை தலைமை ஆசிரியராக அவர் இருந்தவர். நல்ல அவர் இந்த கோடை மறைந்தால் இன்பம் பெறும் பாடலை பாடிக்கொண்டே இருப்பார். என்னவோ பாடல் அவருக்கு, அது அவர் முணுமுணுத்தபடியே தான் எனக்கு தெரியும். நான் மஞ்சள் மஞ்சள் போய் பார்க்கும் பொழுது எனக்கு நல்லா தெரியாது, நான் தூங்கி விடுவேன். படம் சின்ன வயதில் என்னோட மாமா அழைத்து கொண்டு போவார், அவரோட போனால் நான் அவரோட மடியில் தூங்கி விடுவேன். எனக்கு படம் எப்போவாவது அவர் தட்டி தட்டி எழுப்பியாக்கி ஏதாவது ஒரு காட்சி, இந்த மஞ்சள் மஞ்சள் ஏதோ ஒரு காட்சி எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாது. இப்போ இருக்க அந்த படம் எடுத்து பார்க்க போடணும். சரி, கோடை மறைந்தால் இன்பம் பெறும் என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது உங்களுக்கும் கோடை மறைந்து மழை பொழிந்து மகிழ்ச்சியான காலமாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள் மகனே. அவர் மகனார் எப்படி இருக்கின்றார்? கால் வைத்த மருத்துவத்தோடு எப்படி இருக்கின்றார்?
1: மகள் இருக்காப்பா, இருக்காப்பா, நல்லா இருக்காப்பா, வீட்டுக்கு வந்தாச்சு.
0: சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்தீர்கள் நீங்கள். 9 பேர் வந்தது பெரும் மகிழ்ச்சி எனக்கு. நன்றி,
1: நன்றி, நன்றிப்பா,
0: நன்றி. அடுத்து யார் வரப்போகிறீர்கள்? நேரம் சரியாக வந்துவிட்டது. நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். வராதவர்களுக்கும் நீங்கள் வந்து பாடல் தராது விட்டாலும் நீங்கள் தந்த பாடல்கள் என்னிடம் இருக்கின்றன. அந்த பதிவிலிருந்து நான் தெரிந்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை ஒலிபரப்புவேன் என்றே பகற்பொழியில் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். யாரும் அழைப்பதானால் முடிவதற்குள் அழைக்கலாம். அங்கே பார்ப்போம். ஒரு சிலருடைய கருத்து இங்கே வந்தது என்னவென்றால், தங்களால் எங்களால் இணைய முடியவில்லை என்று. நீங்கள் தானே 300, 400 தரம் அழைத்து ஒரு தடவை பிடிக்கின்றீர்கள். 200 பாடல் எனக்கு கிடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 2000 அழைப்பை நான் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவ்வளவு தொகையான அழைப்புகள் வரும். நீங்கள் அழைத்திருப்பீர்கள், கிடைக்காது. நீங்கள் 50, 100 தடவை அழைத்தால் ஒரு அழைப்பு கிடைக்கும். அதனால் எல்லோருக்கும் கிடைப்பது கடினம். இது ஒரு அற்புதமான படைப்பு. ஆரம்ப காலத்தில் நாங்கள் இதை கொண்டு வரும் பொழுது திரு சந்தன்ராஜ் அவர்களோடு நாங்கள் பேசும்போது அவர் பரீட்சாத்திகாரமாக பார்ப்போம் என்று சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்து என்னை கொண்டு வர வைத்தார். இந்த நேரத்தில் நேரடியாக உங்களோட ஊரை இருந்தேன் சந்தன்ராஜ். உங்களுக்கு என்னுடைய நன்றி என்னவென்றால், நீங்கள் ஒரு அன்பு உறவை நேற்றைய தினம் அனுப்பியிருந்தேன். மிஸ் திரு பரம் சோதி அவர்கள் சிதம்பரத்திலிருந்து மிகவும் சிறப்பாக எங்களை கவர்ந்து கொண்டார். உங்கள் அனுப்பி அவருக்கு வழிகாட்டி விட்டதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சந்தன்ராஜ். பலரை போல் இவரை தந்தீர்கள். இப்பொழுது மகள் சாந்தி வந்து விட்டாள். வணக்கம், வணக்கம் சாந்தி.
2: வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நானே
2: உறங்கிட்டேங்க ஐயா, உறங்கிட்ட அப்புறம் திடீர்னு
0: எழுந்துட்டு உறக்கத்துக்கு போறது எங்களுக்கு உறங்குற நேரம் இல்ல நண்பகல்.
2: திடீர்னு தூக்கம் வந்தது, தூக்கிட்டேன்.
0: அழகி ராசா தூங்கிட்டாரு, தூங்கிட்டாரு.
2: அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க, இப்ப முழிச்சிட்டு இருக்காங்க. ஆமா,
0: அவங்க நீங்கள் வரும்போது 175வது பாடலுக்கு வந்தீர்கள். ஆனா அந்த நேரத்தில் மோடி வந்து அழகாக விறுவிறுப்பாக பாடல்களை தந்தீர்கள். சிறப்பாக இருந்தது. ஆரம்பத்தில் வந்திருந்தால் 25 பாடல்கள் 5 என்றால் 200 பாடல் என்றால் 40 பாடல்கள் கிட்ட நீங்கள் தந்திருக்கலாம். 40 அப்படித்தான் என்ன மகள் தந்திருந்தார். சிறப்பு. அடுத்த பயணம் பாருங்கள், முடிந்தால் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இணைப்பு கிடைப்பது கடினம், கிடைத்தால் அது உங்களுக்கு வாய்ப்பு. இணைந்து குறைந்த பாடலை தந்தாலும் நிறைவாக எங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரவே நீங்களும் ஒரு ஆளாக இருந்தது எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் நாங்கள் ஒளிபரப்பில் சேர்க்க வேண்டும்?
2: தூக்கம் உன் கண்களை
0: தழுவட்டும்.
2: அதனாலதான் நிகழ்ச்சியில கலந்துங்களேன்.
0: அந்த மட்டும் வேணுமா பெண்குரல் வேணுமா?
2: கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பெய்துட்டு போயிடுச்சு. மிதமான மழை அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான். அப்ப இன்னும் ஒரு தடவை வரும் பெருமழை வரும், கவலைப்படாது,
2: வரணும். இது பத்தாது, சூடு வெப்பத்தை கலக்கி விட்டு போயிடுச்சு.
0: வெப்பத்தை கலக்கி விட்டு நல்ல குளிர்பானம் இருந்துங்கள். குளிர் தர்பூசணி சாப்பிடுங்கள்.
2: சிறப்பு
0: குளிர்மையான இந்த நேரம் தான் கோடை காலத்திலே உடல் வெப்பம் அடைந்து கோடை கால நோய்க்கிருமிகள் எங்களை தாக்குவது. ஏன்னா கோடை காலத்து நோய்க்கிருமி வல்லமை கூடியது சாதாரண காலத்தை விட. இரண்டு மாலை 12 மாலை இந்த உலகத்தில்
2: எங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க ஐயா. இது வசந்த காலமா இருக்கும்னு
0: நினைக்கிறேன்.
2: கோடை காலம் மாதிரி இருக்கு. கோடை காலம் மாதிரி இருக்கு.
0: அப்ப கோடை காலம் வசந்த காலம் வர வேண்டியது. காலநிலை மாறி விட்டது மகளே. காலநிலை மாறி வந்து விடு. ஆனா அந்த கோடை காலத்தோடு ஒட்டி வருகிற நோய்க்கிருமிகள் வல்லமை வாய்ந்தன. நாங்கள் வாழுகின்ற ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் காலம் முழுவதும் எங்களை சுற்றி கிருமிகள் தான் உண்டு. அது நல்லவையும் உண்டு, தீயவையும் உண்டு. இந்த உணவுகள் வருவதற்கு, சீரணம் அடைவதற்கு, நோய் மாறுவதற்கு எல்லாம் கிருமிகள் தான் முக்கியம். அவர்களே வல்லமை உள்ளதும் இருக்கு. மனிதரை போல தான், நல்ல மனிதன் கெட்ட மனிதன் போல சார். சரியா சார்? நல்லது. இணைந்தே சிறப்பித்தமைக்கு இறுதி நேரத்தில் வந்து இணைந்து அழகாக சிறப்பித்தக்கு என்னுடைய நன்றிகள். மேலும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நல்ல பாடல்களை எழுதுகிறீர்கள் தளத்தில்.
2: நேற்றும் ஆமாங்க ஐயா, நேற்றும் முயற்சித்துங்க ஐயா. எல்லாம் நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்களா, வர முடியல. பக்தி வேலையில
0: நேற்று வந்தது போல
2: வந்து அதுதாங்க ஐயா, இணைப்பு கிடைக்கல. இணைப்பு கிடைக்கவே இல்லை எனக்கு.
0: அப்ப இப்ப கொஞ்சம் கடிதம்தான். பக்தி வேலை நேற்று நேற்று அதற்கு முதல் தான் நீங்கள் வந்து அழகு மயிலே விளையாடு மயிலு ஆடு மயிலே விளையாடு மயிலே முன்பு வாரம் கேட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு மாலை நேரத்தை நடித்து
2: கொண்டோம். அதுக்கு முதல்ல வரது ஞாபகம் வச்சிருக்கீங்க ஐயா, நீங்க நல்ல ஞாபக சக்தி.
0: சிந்தனை செல்வன் அல்லவா எனக்கு கிடைத்த விருது. இன்றைக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட 60 வருடங்களே நீட்டுகிறது இந்த விருது கிடைத்து. அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியராக முந்தே இந்த பட்டம் இந்த விருது என கிடைத்து விட்டது என்னுடைய படைப்புகளுக்கு. ஆசிரியர் ஆவதற்கு முன்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் மகளே. இந்த பாடலை கேட்டு அந்த பாடல் கேட்கும் போது தூங்கலாம் நாங்கள். இந்த பாடல் உங்களுக்கு ஒலிக்கும் போது நான் தூக்கத்தில் தூக்கத்துக்கு போற நேரம். இப்பொழுது நண்பர்கள் தானே உங்களுக்கு தரத்துக்கு நன்றாக இருந்து தூங்குங்கள். உங்கள் பாடல் வரும் என்ற நம்பிக்கையோடு பகல் வேளையில் கேட்கலாம். ஓடி சென்று நித்ரா தேவியுடன் இணைந்து ஐக்கியமாக. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவுகளை நான் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் நான் தருவேன் பாடல் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஒரு சிலர் தூக்கத்துக்கு சென்றும் இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். நன்றி. இதுவரை நேரமும் என்னோடு இணைந்து இன்றைய நாள் கலகலப்பாக செல்லும் வேளையில் எனக்கு உற்சாகத்தை ஊட்டி ஒரு ஓய்வு அல்லது உழைவு இல்லாமல் நான் உங்களோடு இணைவதற்கு வல்லமையை கொடுத்த கடவுளுக்கும் நன்றி கூறிக்கொள்ள வேண்டும் இந்த வேளையிலே. இனி இன்று கதம்பம் 2026 ஆண்டு 9வது மாதம் 5வது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. இனிது 9 உறவுகளுடன் நிறைவேறி வெற்றியாளர்களையும் பார்த்து பாடல்களின் தொகைகளையும் பார்த்து ஐந்து உறவினர்கள் வந்து பாடலை கேட்டிருக்கின்றார். ஏனையவர்களுக்கு நான் பாடல் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் தந்த பாடல்களை தெளிவுபடுத்தி நான் ஒளிபரப்புகிறேன் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடன் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழை கொடுத்து இவர்களெல்லாம் அறிய வைத்த தன்மைக்கும் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்ற நிறைவரும் வரை உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்ததுக்கு அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி என் அன்பு உறவுகளே உலகளாக இருந்தும் எனக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இணைந்து என்னை மிக மிக சுறுசுறுப்பாக இயங்க வைத்த உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எல்லாம் வல்லவனுக்கு நாங்கள் கணக்கு கொடுப்போம். அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம். அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், நிம்மதியான அமைதியான சமாதானமான சமதர்மமான வாழ்க்கைக்கான அருள் புரிய வேண்டும் ஐயா என்று நானும் உங்களோடு இணைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களை வேண்டி வணங்கி விடைபெற்று பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அறிவர்களுக்கு அந்த பாடல்கள் கூறக்கூடிய ஒரு பதம் இங்கே இருக்கின்றது. தாமோதரன் ஐயா அவர்கள் வணக்கம் கூறியிருக்கின்றார். வணக்கம் கூறியவர் காற்றலைக்கும் வர வேண்டும், வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என்று கூறியிருக்கின்றார். ரேவதி வணக்கம் கூறி வந்துவிட்டார். செல்வகுமார் வணக்கம் கூறியிருக்கின்றார். அங்கே ஓடி வர வேண்டும், கொண்டு வாருங்கள். வணக்கம் கூறியவர்கள் வணக்கத்தோடு நிற்காமல் காற்றலைக்கும் வந்து உங்களுக்கு பதங்களை தேடும். நல்ல பதம் ஒன்றும் இருக்கின்றது. அடுத்த பதம், அடுத்த வரவர்களுக்கு நல்ல பதம் கொண்டு வரலாம், ஓடி வர வேண்டும். ஒன்றிய தமிழ் வானொலி ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள். பாடலை தருவதானால் பாடலுக்கு இங்கே பதவிகள் வரும். வருவதற்கு இங்கே அதற்கு முதல் சரி பாடல் வருகிறது. எங்கே சியாமலா வந்துவிட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள். எடுத்து விட்டீங்களா?
1: ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்ப்பா?
0: இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கு முன்பே தெரியும் தானே மகளே, உடனே வரவில்லை இல்லையா? ஏன் பிறந்தாய் மகனே. அடுத்த பாடல், இன்னும் ஒரு பாடல் வேண்டும்.
1: ஏன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். அந்த வசனம் வாயில் ஒரு பாட்டுக்குள்ள
0: பாத்தீங்களா? ஒரு ஏனுக்கு எத்தனை ஏன் வந்து விட்டது என்ன? ஏன் ஏன் ஏன்
1: ஒரு பதத்தையும் கேட்டீங்க, சொல்லிட்டு போயிடும்பா.
0: என்னம்மா
1: இன்னொரு பதத்தை இப்படியே கேட்டீங்கன்னா ரெண்டாவது வராம
0: சொல்ல? அப்படியா இல்ல, இந்த உலகிலே அது வராது, மீண்டும் நீங்கள் அழைத்து வர வேணும். சரி அம்மா, நன்றி. நீங்கள் நினைத்து முதல் ஐந்தும் தந்துவிட்டீர்கள், மிகுதி ஐந்து தருவதற்கு ஆயத்தமாகுங்கள். வணக்கம் வணக்கம் மகனே ஃபாரூக் சவுதி அரேபியா.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
2: அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம்.
2: அன்பு வணக்கம். நலம் நலமறியாவல்.
0: நலம் நாங்கள் நலமறிய, நாங்கள் நீங்கள் நலமறிந்து கொண்டீர்கள், நாங்கள் நலம் என்று கூறிவிட்டு நீங்களும் நலம் என்று கூறினீர்கள். வாழ்த்துக்கள் இணைந்து கொள்வோம். அங்கே உங்களுடைய வெப்பநிலை இப்பொழுது சவுதி அரேபியாவில் எப்படி இருக்கின்றது பாரூக்?
2: கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா.
0: அப்படியா, வாழ்த்துக்கள் சிறப்புகள். கொஞ்சம் உங்களுக்கு வரவர கூடிக்கொண்டு போகின்றது இப்பொழுது, எக்கச்சக்கமாக வந்துவிட்டது. மாறி வந்து விட்டது மகனே, காலங்களிலாம் உலக நாடுகளில் மாறி வந்து விட்டது. நான் முதல்ல கூர்ணேன் தானே, எல்லாம் மாற்றேன். கலியுகத்திலே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. சரி, இப்போது உங்களுக்கு கிடைத்த அற்புதமான பதம் என்ன பதமாக இருக்கும்? இரண்டால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்.
2: நீங்க இப்ப சொன்னீங்கதானப்பா, நல்ல பதம் அஞ்சு பாட்டு சொல்லிருந்தாங்க, வேகம் விழுந்தடிச்சு விடாம.
0: சரி, ஓடி வந்ததுக்காக தருகின்ற அந்த பதத்தை தென்றல் என்ற பதம்.
2: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு.
0: சிறப்பு
2: அந்த பாட்டு.
0: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, கட்டிக்காரன் உடனே சொல்லிவிட்டார் ஒரு பாடல். எங்க அடுத்த பாடல்?
2: தென்றல் காற்றே. தென்றலுக்கு தெரியுமா தென்மாங்கு பாட்டு, அப்படி இருக்கிற
0: உண்மையிலே அந்த பாடல நான் நினைக்கிறேன், நீங்கள் கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. அதான் அப்பாவும் தென்றலுக்கு தெரியுமா. இப்ப சியாமலா இந்த பாடத்தை எடுப்பதற்கா கேட்டிருந்தாரு, அப்ப அடுத்ததையும் தாருங்கள் நான் சொல்லுறேன். அப்பா அவ மீண்டும் ஆனா இதை விட சுலபமானது அவ கிடைக்கலாம் தானே. சரி, கொண்டு வாருங்கள் அடுத்ததை கொண்டு வாருங்க.
2: தீண்டும் போது என்ன வண்ணமோ.
0: தென்றல் வந்து தீண்டும் போது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ. நல்ல பாடல், மூன்றாவது பாடலை தந்தீர்கள். அடுத்து நான்காவது ஐந்தாவது இரண்டு பாடல் தான் இருக்கின்றது.
2: தென்றல் வந்து எண்ணி தொடும்
0: பாத்தீங்களா, தென்றல் வந்து அப்படியே தொடங்குறது அப்படியே. தென்றல் வந்து என்னை தொடும். அடுத்தது
2: தென்றல் என்னை முத்தம் விட்டது.
0: அட்ரஸ் செகண்டர். ஒரு ஓடை நதியாகிறது, ஒரு ஓடை நதியாகிறது. தென்றல் என்னை முத்தம் விட்டது. நல்ல பாடலை தந்தீர்கள் பாரூக். ஐந்தும் இனிமையான தென்றலோடு சம்பந்தப்பட்ட தென்றலில் நிறைய பாடல்கள் இருக்கின்றது இல்லையா? எண்ணம் எண்ணத்தான் வரும், உடனே வராது, எண்ணம் எண்ணம் எண்ணும் போதுதான் வரும்.
2: மற்றவங்களுக்கு திரும்பவும் வருது, நமக்கு திரும்பவும் எல்லாம் காட்டாது. ஏன் என்ற
0: முகமது அலி அவர்களை கொண்டு வந்து விட்டார் காதல் பாடலை. எங்க கொண்டு வாருங்கள் ராகவேந்திரன் உங்கள் காதல் பாடலை.
3: ஐயா ஒரே ஒரு பாடல்
0: கூறுங்க.
3: அந்த பாடல் ஐயா
0: அற்புதமாம், அற்புதம். சிறப்பாக ஐந்து பாடலை தந்தீர்கள். ஆனால் காதல் என்ற பதத்துக்கு எத்தனையோ பாடல்கள் இருந்தது. கட்டிக்காரன் மீண்டும் அணைந்து மேலும் ஐந்து பாடல் தர தண்டியுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
3: நாளை பழைய பாடல் இருக்கின்றது ஐயா.
0: நல்லது, அதற்கு பாடலும் இருக்கலாம், நீங்கள் கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி அலியா அவர்களே. அங்கே மகன் செல்வகுமார் வந்துவிட்டார். எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றார். செல்வகுமார்
4: வணக்கம்பா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் மகனே செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? வீட்டில் எல்லோரும் நலமா இருக்கின்ற? என்று பணிக்கு சேர்ந்தீர்களா? பணி முடிந்து விட்டதா?
4: பணி முடிஞ்சிருச்சுப்பா.
0: அப்படியா?
4: வந்துட்டு சாப்பிட்டு.
0: சரி, அப்ப என்ன பாடல் தந்தால் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும்?
4: நீங்க நல்ல பாட்டதான் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு.
0: ஒன்று என்ற பாடலை கொண்டு வாருங்கள். ஒன்று
4: ஒன்று ஒன்று ஒன்றன் ஒன்றானவன் உருவி இரண்டானவன். அந்த பாடல்
0: தான். அப்பா எல்லாரும் கேட்காத பாடலை தருகிறீர்கள். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பாடிய பாடல். நல்ல பாடல். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். நல்லது. அடுத்த பாடல்.
4: ஒன்று ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. அந்த படம்.
0: ஆஹா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்.
4: ஒன்னு சொல்லலாமா? ஒன்னொன்னா
0: ஒன்னு சொல்லலாம்.
4: ஒன்னா ஒன்னா சொல்லு சொல்லு.
0: ஒன்னா ஒன்னா சொல்லு சொல்லு. வாழ்த்துக்கள். ஒன்னொன்னா ஒன்னொன்னா. அடுத்த பாடல். மூன்று பாடல் தந்துவிட்டீர்கள். ஒருவன் ஒருவன் முதலாளி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: முதலாளி.
0: ஒருவன் ஒருவன் முதலாளி. அந்த பாடல். அடுத்த பாடல். இங்கு ஒரு பாடல் இருந்தால் சரியாக இருக்கும்.
4: ஒரு பாட்டு.
0: திருவிளையாடல் இருக்கு.
4: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆதை கொண்டார். அந்த பாடல்.
0: ஒரு ராஜா ராணியிடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான பாடல். ஐந்து பாடலை தந்து சிறப்பித்துக் கொண்டீர்கள். கட்டிக்காரன் நீங்கள். கட்டிக்காரன். சரியா? மீண்டும் வரலாம். இன்னும் ஐந்து பாடல் தரலாம். மீண்டும் பாருங்கள். நன்றி. நன்றி செல்வகுமார். அடுத்த உறவு யாராக இருக்கும்? சியாமலா அழைத்திருந்தீர்கள். இங்கு ஓடி வர வேண்டும் சியாமலா. அடுத்த பாடல் சிறப்பான பாடல் இருக்கின்றது. ஓடி வர வேண்டும். உங்களுக்கு ஏற்ற பாடல். அற்புதமான பாடல். எல்லா பதங்களுக்கும் பாடல்கள் நிறைவாக இருக்கின்றது காற்றலையில். அந்த பாடலை தெரிவித்து கொண்டு வந்து தருவது தானே மக்கள். சரி, முகமது அலி மீண்டும் வந்து விட்டார். வாருங்கள் முகமது அலி. அலி வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: ரெண்டாவது ஐயா வந்திருக்கிறீர்கள். சரி, உங்களுக்கு என்ன படம் தந்தால் நீங்கள் பாடலை விரைவாக தருவீர்கள்?
2: ஐயா நீங்கள் என்ன பாடல் தர விருப்பப்படுகிறீர்களோ அதை தாருங்கள்.
0: நான் விருப்பப்படுகிறேன். உங்கள் பெயருக்கு திறந்து பார்த்த பொழுது இந்த பெயர் தான், இந்த பாடல் தான் பெறுகின்றது. அம்மா என்று ஆரம்பிக்கும் பாடல்கள் ஐந்து தாருங்கள். அம்மா இலகுவான பதம்.
2: அம்மா அம்மா உன் அழைக்காத உயிரில்லையே. அது ஒண்ணு ஐயா.
0: ஆமா, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடல் ஒன்று. அடுத்தது.
2: அடுத்தது வந்து அம்மா அம்மா அந்த பாடல் ஒண்ணு.
0: அந்த பாடல் முடியுங்கள். அம்மா அம்மாண்டு இருக்குது. அது என்ன பாடல்? அம்மா அம்மா அந்த வரியை கூட வேண்டும்.
2: உழைப்பாளையில வரவை அந்த பாடல். அம்மா அம்மா இந்த
0: அம்மா அம்மா எந்த நாறு உயிரே என்ற பாடல். அது நல்ல பாடல். சரி, அடுத்த பாடல்.
2: அம்மா நான் பெற்ற பிள்ளை. அந்த பாடல்.
0: நான் பெற்ற பிள்ளையா நீ பெற்ற பிள்ளையா? அம்மா நீ சுமந்த பிள்ளை. அப்படித்தானே?
2: நீ பெற்ற பிள்ளைதான். அம்மா கூட பெற்றுவாங்க.
0: அம்மா நீ சுமந்த பிள்ளை. நீ சுமந்த பிள்ளை. சரி, ரெண்டு பாடல்
3: ஐயா மூன்று பாடல் ஆமாங்க ரெண்டு பாடல்
0: அம்மாவை கூப்பிடுது அம்மாவை தான் கூப்பிட வேண்டும். அடிமை பெண்ணில் ஒரு பட பாடல் இருக்கின்றது ஜெயலலிதா எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை மடியிலே வைத்துக் கொண்டு பாடும் பாடல் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஆனந்தன், இரண்டு பாடல்கள் தர இருக்கின்றீர்கள். ஓ ஓ, ஆனந்தனுடைய இணைப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லையே. ஆனந்தன், உங்கள் இணைப்பு எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. மீண்டும் அழையுங்கள் ஆனந்தன். ஆனந்தன் மீண்டும் அழைய. வணக்கம் வணக்கம் ஆனந்தன்.
5: வணக்கம்.
0: இரண்டு பாடல் தர வேண்டும், தாருங்கள் இரண்டு பாடல்களை.
5: காலையில் எழுந்து காப்பி கொடுத்த அந்த பாடல் ஒண்ணு சேர்த்துங்க.
0: எப்படி அந்த பாடல்? காலையில்
5: காலை எழுந்து காப்பி குடித்து அப்படின்னு வருங்க. நல்ல பாடல்.
0: காலையில் எழுந்து காப்பி கொடுத்து அங்காரே எப்படி இருக்கும் அது?
5: காவேரிக்கு பிறந்த நாள்.
0: காலையில் எழுந்து காப்பி குடிச்சு காவேரிக்கு பிறந்த நாளா?
5: பிறந்த நாள் ஆமாங்க.
0: எழுந்து காப்பி குடித்து. சரி, அடுத்த பாடல்.
5: அடுத்த பாடல் வந்து காலையில் கேட்டது கோவில் மணி. அந்த பாடல்
0: சிறப்பான பாடல். கெட்டிக்காரன் ஐந்து பாடலை தந்து விட்டீர்கள். காலையில் கேட்டது கோவில் ஞாபகத்தை உண்டு. எத்தனையோ பாடல்கள் தெரியும், ஆனா உடனே வருகிறதில்லை என்று சொல்வது சரியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐந்து பாடலை தந்து விட்டீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து ஐந்து பாடலை வேறு பதத்துக்கு தரலாம். சரியா? நல்லது ஆனந்தன், நல்லது ஆனந்தன், நல்லது நல்லது. இப்பொழுது செல்வகுமார் மீண்டும் இரண்டாவது அளவியாக இருந்தார். செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்வகுமார்
6: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். இப்பொழுது நீங்கள் கொண்டு வர வேண்டிய பாடல் எதற்கு என்றால், நீங்கள் காற்று என்ற பதத்துக்கு ஐந்து பாடல் தர வேண்டும். காற்று.
6: காற்று. காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அந்த பாடம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடி காட்டினீர்கள், நன்று. காற்று வாங்க போனேன். சரி, அடுத்த பாடல்.
6: காற்றினிலே வரும் கீதம். அந்த பாடல் தான்.
0: காற்றினிலே வரும் கீதம். கட்டிக்காரன் அடுத்த பாடலை தாருங்கள். மூன்றாவதாக இதை.
6: காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம். அந்த பாடல் தான்.
0: நல்லது. காற்றுக்கென்ன வேலி. அடுத்த காற்று. பாத்தமலர்ல ஒரு பாடல் இருக்க வேணும்
6: நினைக்கிறேன்.
0: அதோட பாட்டு இருக்கிறது கண்ணம்மாண்டு வரும். இது ஒரு பாரதிய பாடல். அந்த பாடல்
6: காக்கை சிறை.
0: அது காக்கை. இது வந்து இப்ப காற்றோடு சேர்ந்து வெளியிடை என்று வரும்.
6: காற்று இடைவேளி கண்ணம்மா.
0: அப்படி வராது அந்த பாடல்.
6: காற்று இடைவேளி.
0: இல்ல, காற்று இடைவெளி என்று வராது அந்த பாடல்.
6: நானே சொல்லிடுறேன்.
0: ஆமா, நீங்க சொற்களை மாத்திரீர்கள், சரியாக சொல்லுங்கள்.
6: ஆமா, சரியா சொல்றேன்ப்பா. ஆனா அந்த மாதிரி வரும், சரியா தெரியலங்கப்பா.
0: மொழி திரைப்படம்.
6: காதலையே காதலை எண்ணி தவிக்கின்றேன்.
0: காற்றுக்கு அடுத்தது என்ன பதம்?
6: அதுதான் என்ன?
0: கண்ணம்மாவை சேர்த்து வரும். காற்றுக்கும் கண்ணம்மாவுக்கும் இடையிலே ஒரு வரி இருக்கின்றது. இடையிலே இருக்கின்றது.
6: காற்று இடைவேளி கண்ணா.
0: காற்று இடைவேளி கண்ணா. காற்று இடைவேளி கண்ணம்மா. உந்தன் காதலை. சரி, அடுத்த பாடல் என்ன இருக்கும்?
6: அடுத்து நாலு பாட்டு வந்துச்சு.
0: மொழியில ஒரு பாடல் இருக்கின்றது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். முதல்
6: எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தான். இங்க வந்தா தான்ப்பா பாட்டு தெரிய மாட்டேன்.
0: அப்படியா?
6: எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்கும் போது பாட்டெல்லாம் நிறைய வருது. ஒரு பாட்டு எங்க
0: எங்க கூறுங்க, ஒரு பாடல் இருக்கிறது. மொழி திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது. ஒன்பது பாடலை தந்துவிட்டீர்கள். இரண்டாவது தரத்தில் வந்து ஒன்னு ஒரு பாடல் தந்தா பத்து பாடல்.
6: ஒரு பாடல் போய் போயிட்டு வந்து சொல்லட்டுமாங்களா?
0: அந்த ஒரு பாடல் போய் வந்து இதில் போறீர்கள், போய் வாருங்கள். வாழ்த்துக்கள், உங்கள் நேரம் இது. முடிவதற்குள் வந்தால் சரி. அடுத்த பாடலை யார் தர போகின்றது? இனிமையான ஒரு பதம் இருக்கின்றது. அடுத்த பதமும் நல்லது ஒரு பதத்தோட வருகின்றது. யார் வந்து சொல்ல போகிறார்? பல பாடல்கள் அந்த பதத்துக்கு எடுக்கலாம். எங்கு மஞ்சுளா அணைத்திருந்தீர்கள். எங்கே மஞ்சுளா, உங்களுடைய அழைப்பை மீண்டும் தாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 8 தடவை அழைப்புகள் வந்துவிட்டது. பாடல்கள் குறையிலேயும் இருக்கின்றது. அலி அவர்களோடு இன்னும் 2 பாடல்கள் தர வேண்டும். செல்வகுமார் ஒரு பாடல் தர வேண்டும். மற்றவர்கள் ஓடி வரலாம். அந்த இரண்டாவது தடவையும் கேட்கலாம். பாடல்களை ஓடி வந்து கேளுங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே? இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி சமைச்சவை. அலி வந்துவிட்டார். எங்கே அலி, கொண்டு வாருங்கள். நீங்கள் 2 பாடல் தர வேண்டும்.
7: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். வணக்கம். கொண்டு வாருங்கள் ராகவேந்தர்.
7: அம்மா சும்மா இல்லட, அந்த பாடல் ஒண்ணுயா?
0: நல்லது. அம்மா சும்மா இல்லட, நல்லது. அடுத்த பாடல் ஒரு
7: அம்மாண்ட
0: உங்களுக்கு வலைத்தளம் உதவி செய்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான பாடலை இரண்டாவது முறை தந்து மொத்தம் 10 பாடலை தந்த கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். பாடல்கள் போட்டி முடிந்தே பாருங்கள். நேரலை பாடல் கேட்பதற்கு நீங்கள் வரலாம். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். வர வேண்டும். அங்கே மீண்டும் அடுத்த உறவு மஞ்சுளா வந்திருக்கின்றார். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மஞ்சுளா?
8: ஒரே மழைப்பா.
0: அந்த மழை பெய்யறதா இப்பொழுது? ஐயோ, பெரிய மழையா சிறிய மழையா?
8: பெரிய மழைதான்
0: பெய்யுது. போக முடியாது இல்லையா? இது இப்பொழுது இன்றைய நிலையில் உங்கள் விவசாயத்துக்கு உகந்ததா இல்லையா?
8: எங்களுக்கு முடிஞ்சிச்சுப்பா, நெல் எல்லாம் ஏத்திட்டோம்.
0: அப்ப பரவாயில்ல. பாதகம் இல்லை, நல்லது. அப்ப உங்களுக்கு வந்த பதம் இப்பொழுது மகளே மஞ்சுளா, நதி என்ற பதம். நதி,
8: அதுலயே
0: உங்களாண்டு
8: வரும்போது பாடல்
0: ஐயோ. சரி, எழுத்து ஒரு மூச்சு விட்டு நிறு மூச்சு விட்டு விட்டு பாடலை தாருங்கள். இந்த பாடல்கள்
8: சொல்றேன்பா. நதியோரம் நாணல் ஒன்று, அந்த பாட்டு
0: நான் நினைக்க கூறுகிறீர்கள் அந்த பாடலை. நதியோரம் நாணல் ஒன்று. சரி, அடுத்த பாடல்.
8: நதிக்கரையோரத்து நாணல்களை.
0: நதிக்கரையோரத்து நாணல்களை. கெட்டிக்காரை உடனே தந்தார். இரண்டாவது பாடலையும் கொண்டு வாருங்கள். சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய பாடல் ஒன்று
8: இருக்கு.
0: என்னம்மா?
8: நதியா நதியா நைல் நதியா
0: சொல்ல. நதியா நதியா நைல் நதியா, நல்லது. நதியா, அது நதியாவையும் கேட்கின்றது, நதியா என்றும் கேட்கின்றது, நல்லது. நதியா நதியா நைல் நதியா,
8: நல்லது. நதியே
0: ஓ, அடுத்தது நதியே நதியே காதல் நதியே, நல்ல பாடல். அடுத்த பாடல்
9: வந்து
8: சொல்றேன். நதி இல்லையா உங்க இடத்துல?
9: இங்க இருக்கும்போது ஞாபகம் வருது சார், நேரலை வரும்போது
8: ஞாபகம் வருது இல்லையா? நதியோரம் நாணல் என்று அடுத்தது நதிக்கரையோரத்து நாணல்களே, நதியா நதியா நயில் நதியா, மற்றது நதியே நதியே காதல் நதியேன்னு தந்தீர்கள். இன்னும் ஒரு நதி உங்களிடம் இருக்க வேண்டுமே இப்பொழுது. டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அதை சேர்த்து வெள்ளம் என்று ஒரு பாடல் வருகின்றது.
9: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு,
8: கெட்டிக்காரி கெட்டிக்காரி, சிறப்பான பாடல். நதியினில் வெள்ளம் வாழ்த்துக்கிழமா. ஐந்து பாடல் கெட்டிக்காரி தந்து விட்டீர்கள். நீங்கள் மீண்டும் வந்து ஒரு ஒரு பாடத்துக்கு ஐந்து பாடல் தரலாம், நேரம் இருக்கின்றது. நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்த உறவு யாரா இருக்கும்? வெறுப்பவுன்னர் ஆனந்தன் அடித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியவில்லை. ரேவதி, உங்களுடைய இரண்டாவது தெரிவுக்கு வந்தீர்களா? வரவில்லை என்று எண்ணுகிறேன். வர வேண்டும் காற்றலைக்கு. இப்பொழுது யார் வரப்போவது? எல்லோரும் சரியாக தந்திருக்கின்றார்கள். செல்வகுமார் ஒரு பாடல் தர இருக்கின்றார். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள் அந்த பாடலை.
10: நீ மம கம க கம கமனி பகாரி
11: வாஜர். ரெடி, 1 2 3 4.
10: சப்த ஸ்வர தேவி உணரு, இனி என்னில் வரதான அருளு. நீ அழகில்
8: பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரலாம். இது ஒளிபரப்பப்படுவது கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பப்படும் பாடல். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம். பதமொன்று கொடுத்தால் ஐந்து பாடலை மனமனமென்று தருகின்ற அன்பு உறவுகள் வேகம் விவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நேரம் கனடாவில் 1:07 நண்பகல், உங்களுக்கு நேரம் 10:31. எங்கே ஓடி வாருங்கள், வந்து தாருங்கள் பாடல்களை. அடுத்த நேயர் யாராகவா இருக்கலாம், அவருக்கும் ஒரு நல்ல பதம். எல்லாம் நல்ல பதங்கள் தான் இருக்கின்றது. ஆஹா, இனிமையான ஒரு படம். பதம் கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வந்து பெற்றுக் கொண்டு அதற்கான பாடலை தாருங்கள். அட்டவணை போட்டிருக்கின்றது, அட்டவணைப்படித்தான் பிறப்புகின்ற. அடுத்த அழைப்பு 10வது அழைப்பில் வர இருக்கின்றீர்கள். எங்கே 10வது அழைப்பில் யார் வருகின்றார், என்ன பாடலை தரப்போகின்றார், அவருக்கான பதம் என்பது என்ன என்பதை அந்த கதம்பத்தில் இணைந்தால் தானே தெரியும். நாகப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன், வணக்கம்
12: வணக்கம் வணக்கம்.
8: எப்படி இருக்கிறீர்கள்?
12: நலமாகவும் மகிழ்ச்சியாகவும்
8: இருக்கிறேன். நாங்களும் அப்படியே இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள் நாகப்பன். வருக வருக வந்து வரவேற்றோம்
12: உங்களை.
8: இந்த வாரம் நீங்கள் பாட்டு பதத்தை விட்டு விட்டீர்கள். மீண்டும் அவர் உங்களிடமிருந்து தட்டி பறித்து விட்டார் கோப்பையை. அடுத்த வாரம் வந்து நீங்கள் பறித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு நேரம் காலங்களும் வேண்டும். நல்லது, இப்பொழுது நீங்கள் வந்ததே எங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது நாகப்பன். எங்கே உங்களுக்கு கிடைத்த பதம் குயில். குயில் என்ற பாடல்கள் ஐந்து பாடல்கள்.
12: முதல் பாடல் ஐயா, குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே யாரக்கா.
8: யா, குயிலே குயிலே குயிலக்கா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்
12: இரண்டாவது பாடல், குயிலே குயிலே பூங்குயிலே, மயிலே மயிலே வாமயிலே.
8: ஆஹா, குயிலே குயிலே பூங்குயிலே. வாழ்த்துக்கள். அந்த குயில் பற்றி வந்து பாட்டு சவாரி எடுத்தாலே பாடல்கள் வந்துவிடுமே.
12: மூன்றாவது பாடல், குயில் பாட்டு ஓ வந்தது இல்லமான.
8: எதங்க இந்த பாட்டுல குயில் பாட்டு ஓ அண்ணா அந்த எழுத்து, அதான் எனக்கு பிடித்தது. குயில் பாட்டு ஓ வந்தது
12: என்னமான.
8: ஆமா, நான்காவது மூன்றாவது பாடலை தந்தீர்கள், சிறப்பாக இருக்கின்றது. நான்காவது பதிலை கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
12: குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன.
8: குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன. வாழ்த்துக்கள். அடுத்தது
12: ஐந்தாவது பாடல், குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும்.
0: கட்டிக்காரன் குயிலாக நான் இருந்தேன்னா குரலாக நீ வரணும். அருமையாக ஐந்து பாடலை தந்தார். குறைந்த நேரத்துக்குள்ளே ஐந்து பாடலை மனமலாண்டு தந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள் நாகப்பன் உங்களுக்கு. நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு தலைவர் வந்து இன்னும் ஒரு ஐந்து பாடல் தரலாம் காற்றலைக்கு. இது முன்னிலை தமிழ் வானொலி சொல்லெடுத்து பாடுவோம். இதுல ஒரு பாடலை பாடியிருந்தார் இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து பங்கு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள். மீண்டும் சந்திப்போமா?
12: மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.
0: மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் இணைந்து பாடலை நல்லது. வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. இது நாகப்பன் அவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் வந்து பெண்களோடு நீண்ட நேரத்தை கழித்து செல்லும் ஒரு நல்ல அன்பு உறவு அவர் இப்பொழுதுதான் தேறி வருகின்றார். நீங்கள் வருவார் இறைவன் அதுக்கு வழி விடுவார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையில் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், அழைத்தீர்கள், வருவார்கள்.

0: இந்த பாடல் மொன்னியல் தமிழ் வானொலியை கதம்பத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல். நீங்கள் அந்த பாடலை ஊடறுத்து வரலாம், அடுத்த பாடலை தரலாம். வந்துவிட்டார் அன்பு நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள், மீண்டும் வந்துவிட்டார். இரண்டாவது தடவையாக வந்திருக்கின்றார். முதல் பாடல் ஐந்தை தந்தவர்கள் அடுத்த பாடலை தர வந்திருக்கார். எப்படி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆனந்தன்?
1: முதல் ஐந்து பாடல் கொடுத்துட்டு திரும்ப வருவது ரொம்ப பறவை பறந்து
0: இருக்கு. சரி, அப்ப இப்ப இருந்து பறந்து வந்த உங்களுக்கு, அவளோடு வந்த உங்களுக்கு என்ன பதத்தை தருவோம்? யார் என்ற பதம் தருகின்றேன். கொண்டு வாருங்கள் யார் என்ற பதத்துக்கான பாடலை.
2: யார் யார் யார் அவள் யாரோ, அந்த பாடல்.
0: யார் யார் யார் அவள்
2: நீ.
0: அடுத்த பாடல்
2: யாரோ நீயும் நானும் யாரோ, யாரோ தாயும் தந்தை யாரோ.
0: சிறப்பு. அடுத்த பாடல் ஆனந்தன் பாருங்கள்.
2: யார் தருவார் இந்த அரியாசனம்,
0: யார் தருவார் இந்த அரியாசனம். நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல் மூன்று பாடல்கள் தந்துவிட்டீர்கள். நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள். ஞாபக சக்தியை மீட்டி பாருங்கள். உங்கள் பொக்கிசத்தில் இருக்கின்றது பல பாடல். அப்படியே பின்னாலே தலையில் தட்டு தட்டுங்கள், குவிந்து கொண்டு வரும் பாடல்.
2: யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
0: யாதும் ஊரே என்றுதான் வரும் இந்த பாடல். யாதும் என்றுதான் வரும் எல்லாம் என்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வரும். சிறப்பான ஒரு பாடல். யார் அந்த நிலவு, நல்ல பாடல். ஐந்தாவது பாடல். ஒரு பாடல் தானே
2: இன்னும். யார் யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்னடி இந்த உல்லாசம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யாரடி வந்தார், யாருக்கு யார் சொந்தம் என்றது, யார் போய் சொல்லுவார், இப்படி பல பாடல்கள் இருக்கின்றது. யாருக்கு யார் என்பதிலே யார் நீ என்றது எல்லாம் இருக்கின்றது. நல்ல பதம் உங்களுக்கு கிடைத்த பதம் ஆனந்தன், வாழ்த்துக்கள். பத்து பாடல்களை இன்று தந்து ஞாபகத்திலிருந்து எடுத்துக் கொண்டு வந்தீர்கள். சிறப்பாக பத்து பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நல்லதே. மீண்டும்
1: சந்திக்கலாம்.
0: எல்லாரும் சிறப்பாக அவர்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள், ஞாபகத்தில் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் கேள்வி என்னவென்றால், முன்கூட்டியே தெரிந்தால் உடனே வந்து கூறிவிடுவார்கள். அவருக்கு உடனே எல்லாம் கோட்கின்றோம் இல்லையா?
1: பாட்டு சவாரியில் அனுப்புற பேர் வந்து
0: சிறப்பு. சரி, அடுத்த உறவை அழைப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள் ஆனந்தன். செல்வகுமார் வந்துவிட்டார், அவர் ஒரு பாடல் தர இருக்கின்றார். வணக்கம் செல்வகுமார், கொண்டு வந்தீர்களா அந்த பாடலை? காற்று என்பது ஒரு பாடல்.
3: ஒரு பாடல் ஒண்ணு கொடுக்கணும்.
0: ஆமா,
3: அந்த பாடல் வந்து காற்றுக்கு தூது விட்டு கவிதைகள் பாட சொன்னேன், அந்த பாடல் தான்.
0: காற்றுக்கு தூது விட்டு, நல்ல பாடல். இது முதல் வராமல் விட்டு விட்டது, இப்பொழுது வந்து விட்டது. சரியா, மற்றவர்கள் கொடுக்கும் பதத்துக்கு உடனே உங்கள் பாடல்கள் வருகின்றது, நான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு பாடல் வரும்போதுதான் தடுமாறுகிறது இல்லையா? கெட்டிக்காரன் உங்கள் கதை என்று சொல்லெடுத்து பாடுவது நிகழ்விலே பத்து பாடல்களை தந்திருக்கின்றார் செல்வகுமார். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது 155 பாடல்களை கண்டுவிட்டோம். 55 பாடல்களில் 10 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள், 5 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள். சரி, அடுத்து யார் வரப்போகின்றார்? வர வேண்டும், பல உறவுகள் வருவார்கள். இங்கே அவர்களை காணவில்லை. இப்பொழுது நேரம் 10:45. கனடாவில் நேரம் 1:15. இங்கே ஓடி வாருங்கள். 10:45. பெறவேண்டியவர்கள் வரை இருக்கின்றார்கள், பலர் வரை இருக்கின்றனர். 17, 18, 19, 20, 21 அழைப்போடு வருவது இதற்கு முன்பு என் நிகழ்ச்சிகள். இப்பொழுது நீங்கள் 11 அழைப்போட நின்று விட்டோம். இந்த 11 அழைப்பிலும் இருவர் மூவர் மூன்று பாடலை 10 பாடலையும் தந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை தர ஆயத்தமாக எழுதுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். ரேவதி மீண்டும் பெறுகின்றன என்றால் ரேவதியே காணவில்லை. இன்னும் 5 பாடல் தருவாரே அவர். அவர் 10, 15 பாடல்கள் தரக்கூடியவர். முன்னேர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது கதம்பம். கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம்.

இனிமை இனிமை இனிமையான பாடல் காற்றலே கடந்து சென்றது. கலம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்வு எங்கே அன்பு உறவுகளை காணவில்லை ஓடி வாருங்கள் சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்விலே ஐந்து சொற்கள் ஐந்து பாடல்களை தர வேண்டும். இப்பொழுது அடுத்த பதம் நல்லதோர் பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. யார் கொண்டு வரப்போகின்றார்களோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள், வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள் காட்டுறீங்க? சியாமலா வருகிறேன் சொன்னீர்கள், மஞ்சுளா வருகிறேன் சொன்னீர்கள், ரேவதி வருகிறேன் சொன்னீர்கள், ஒவ்வொருவரும் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. இப்பொழுது அலி செல்வகுமார் இருவரும் ஆனந்தன் மூவரும் வந்து ஐந்து பாடல்களை மேலும் தந்துவிட்டார்கள். எங்கே உங்களுடைய பாடலையும் கொண்டு ஓடி வர வேண்டும். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

0: இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்?
1: எங்க தெரியாது, நம்ம லவ் பண்ணும்போது இந்த பாட்டு தான் நீங்க அடிக்கடி பாடுவீங்க. புருஷனுக்கு என்ன பிடிக்கும் பொண்டாட்டிக்கு தெரியாதா?

0: ஒரு பாடல் முழுமையாக கேட்டு முறை பொறுமையோடு இருந்தோம் என்பவர்களை பொறுமையோடு இருந்து அந்த முழுமையான பாடலை கேட்டு மறந்தது முன்னேற தமிழ் வானொலியின் கதம்பத்திலே. கதம்பத்திலே இப்படி ஒரு இடைவேளை எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே அன்பு நீ நெஞ்சங்கள் வந்து பாடல்களை தந்தார்கள். இனிமையான பாடல்கள் 5-5 பாடல்களை ஒவ்வொருத்தரும் தந்தீர்கள். இனியோர் வரவில்லை. ஒரு 2 பாடலையும் தந்தீர்கள். 3வது தடவை வர முடியாது என்பது தெரியும். 2 பாடல்களை தர வேண்டும் என்று மற்ற உறவுகள் வரையின்றே நின்றார்கள். அவர்களையும் காணவில்லை. அவர்களுக்கு வலைத்தளம் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை சந்தர்ப்பம் சரியில்லாமல் இருக்கலாம், அதில் காரியமில்லை. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:54 நிமிடங்கள் ஆகிவிட்டது. எங்களுக்கு 1:25 நிமிடங்கள். அதனால் போட்டியை நாங்கள் கொண்டு வந்து நீங்கள் தந்த 11 அழைப்புகளிலேயும் வந்தவர்கள் 8 பேரும் நல்ல பாடல்களை தந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். வாருங்கள் காற்றலைக்கு. இதிலே வந்து பங்கு பற்றியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். யார் வரப்போகின்றீர்கள்? முதலில் ஓடி வாருங்கள். உங்களுடைய சொல்லெடுத்து பாடுவோம் நிறைவுக்கு வந்துவிட்டது. ஒரு பாடல் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தேன். யாரும் வரவில்லை. அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு விடயத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது இன்னொரு ஊடகத்தோடு இணைந்திருக்கலாம், அல்லது நண்பர்களோடு அளவலாவிக் கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்திலே அவர்கள் இப்பொழுது 10:55 நிமிடம் குடும்ப கவனங்களிலே இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இங்கிதமான இந்த நல்ல வேளை கட்டு உறவுகள் வந்து பாடலை தந்தீர்கள். நீங்கள் வந்து பாடலை கேட்கலாம். வணக்கம் தேவதி, இப்பொழுது பாடலை கேட்க வந்தீர்களா? நிறுத்திவிட்டோம் போட்டியை. நலம் ஓட்டு முடிஞ்சு நல்லது. முடியத்தானே வேண்டும் அம்மா, நான் மட்டும் பாடலை போட்டு பேசிக்கொண்டிருக்க முடியாதானே. இப்ப பாடலை கேட்போம். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் என்று கேட்கலாம். நீங்கள் பாடலை வந்து பாருங்க. அல்லது நீங்கள் பாட்டுக்கு பாட்டு கூட வந்தீர்களா? இல்லை பாட்டு கூட வந்தீர்களா? நிகழ்ச்சிகள் இருந்து நான் மீண்டும் மீண்டும் அழைத்திருந்தேன் பல தடவை. நீண்ட நேரம் யாரும் வரவில்லை. அப்ப 2வது தடவை தான் நீங்கள் வருகின்ற காரியமில்லை. இப்பொழுது என்ன பாடலை தருவோம் பிரகதி உங்களுக்கு?
1: அப்பா மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதே அதிகாலை. அந்த பாடல் வேணும்பா.
0: மாலை இளம் மாலை நல்ல ஒரு பாடல்.
1: இளம் மனது இளம் மனது
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதா?
1: ஆமா ஆமாப்பா.
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியது அப்படித்தான்.
1: ஆசை ஊட்டியது. ஆமாப்பா ஆமாப்பா.
0: ஆசை நல்லதம்மா. என்ன திரைப்படுத்து அந்த பாடல் தெரியுமா?
1: திரைப்படம் வந்து என்ன பார்த்து
0: சொல்றப்பாசைகளை
1: ஊட்டியதே அதிகாலை அந்த மாதிரி வரும்.
0: நல்ல பாடல் உங்களுக்கு
1: பாடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: நல்லதம்மா. அந்த பாடலை தருகிறேன் காற்றலையில். எங்கே அடுத்த உறவு மஞ்சுளா வந்து விட்டார். கொண்டு வார்கள். என்ன பாடல் மஞ்சுளா உங்களுக்கு தேவை?
2: நீங்களே சொல்லுங்கப்பா. தெரியல,
0: அது முடிந்து விட்டது. நீண்ட நேர இடைவெளி ஆகிவிட்டது. அதனால் நீங்கள் இப்பொழுது பாடலை தரலாம். உங்களுக்கு பாடல் தருகின்றேன். நிறைவேற்று வந்து விட்டதம்மா. ஏண்டால் 8 நேயர்கள் வந்தீர்கள். 11 அழைப்புகள் வந்தது. அதன் பின்பு யாரும் வரவில்லை. பாடல் முற்றாக ஓடி 2 பாடல்கள் முற்றாக ஓடி முடிந்தது. யாரும் வரவில்லை. அதனால் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது பாடல்கள் விரும்பி கேட்கவில்லை. இல்லை பங்கு பற்றியவர்கள் மட்டும் பாடல்களை கேட்கலாம். கொண்டு வாருங்கள்.
2: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு அந்த பாடல்.
0: அந்த பாடல் வேண்டுமா? சரி, நதியினில் வெள்ளம் கரையினில் என்ற பாடல். நதியினில் வெள்ளம் என்ற பாடலை உங்களுக்கு தருகின்றேன். காற்றலையில் கேட்டுமாலும் தரலாம். அடுத்து 3வதாக யார் வரப்போகின்றீர்கள்? இதிலே பங்கு பற்றியவர்கள் வந்து பாடல்களை கேட்கலாம். உங்களுக்கான பாடல்கள் காற்றலையில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? ராஜராஜனா?
3: ஆமாங்க ஐயா, தர்மபுரியில.
0: நல்லது. நாங்கள் வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியில் வந்தோம். நீண்ட நேரம் இருந்து முடிவடைந்து விட்டது நிகழ்ச்சி. இப்போது வந்து இணைந்தவர்கள் பாடல்களை கேட்கின்றார்கள்.

0: பாருக் கூடுவாருங்கள் என்ன பாடல் வேண்டும் பாருக். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சொலி. நாங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வே நீண்ட நேரம் வந்து 11 அழைப்புகளை கேட்டு பாடல்களை பதிந்து விட்டோம். 55 பாடலுக்கு மேல் வந்து விட்டது எங்களுக்கு. அதை தொடர்ந்து இரண்டே பாடல்களை நான் ஒளிபரப்பும் போது, இரண்டு பாடல்கள் ஒளிபரப்பும் போதே காற்றலை வெற்றிடமாக இருந்தது. அப்ப தொடர்ந்து நான் பாடல்களை தந்து கொண்டிருப்பது அழகல்ல. போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து போட்டியில் பங்கு பற்றியவர்களுக்கான பாடல் கேட்கும் நேரம் இப்பொழுது. நீ வந்து தாருங்கள் பாடலை. நேரம் 11 மணியை தொடுகின்றது. பாருக் நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும். வேறு யார் பாடலை கேட்க விரும்ப? செல்வகுமார், ஆனந்தன் வந்து பாடலை தாருங்கள். எனவே பாருக் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு?
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். கட்டி காரணம் இந்த பாடலை தந்தீர்கள்.
1: என்ன
0: பாடல்?
1: அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய்.
0: ஓ, அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய். நல்லதொரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அசைந்தாடும் தென்றலே அந்த பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: அசைந்த வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு, வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மாவுக்கு
0: வாழ்த்துக்கள். நன்றி. நேரம் 11 மணி, இரவு 11 மணி ஆகிவிட்டது. கனடா உங்களுடைய பாரத நாட்டிலும் ஈழத்தின் நாட்டிலும் அந்த உறவுகள் வந்து பாடல்களை பதிவு செய்து சென்றார்கள். 5-5 பாடல்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்து மகிழ்வாக சிறப்பித்திருந்த வேளையிலே நீண்ட நேரமாக வராத பிரசன்னமாகாதபடியால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பாடலை கேட்டுக் கொண்டிருந்தேன். வந்து பாடல்களை தந்தவர்கள் ஷியாமலா, எல்லோரும் பேரலாம் வந்து பாடலை தர வேண்டும். ரேவதி கேட்டுவிட்டார், ஆனந்தன் பாடல் தரவில்லை. இன்னும் முகமது அலி பாடல் தர வேண்டும். பாரூக் தந்துவிட்டார், சியாமலா இன்னும் வரவில்லை. செல்வகுமார் வர வேண்டும், பாடல் தர வேண்டும். விருப்பம் இல்லாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் இருக்கலாம், காரியமில்லை. நாகப்பன், நீங்களும் வந்து பாடலை தரலாம். நீங்களும் வந்து காற்றலை சிறப்பித்தீர்கள். இப்பொழுது முதலாவது பாடலாக ஒரு பாடலை ரேவதி கேட்டிருந்தார் அல்லவோ, அவர் பாடலை தருவதற்காக முயற்சிக்கின்றேன். அந்த பாடல் வருகின்றது. அவர் கேட்ட பாடல் மாலை இளவயது என்ற ஒரு பாடல். மாலை மனதில் என்று கேட்ட பாடல், அந்த பாடலை தேடுகின்றேன். மற்றவர்கள் வந்து பாடலை கேட்கலாம். ஏன் ஆனந்தன் வந்துவிட்டார். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம்.
1: வணக்கம்.
0: சிறப்பாக இயங்கியது. இனி பார்த்துக் கொண்டிருக்க முடியாதுதானே? ஒருவருக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்க முடியாதுதானே? தியாகத்திலே வருகிறது. நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனச்சாட்சி என்ற பாடல். அது மனச்சாட்சி என்ற ஒன்று வேணும் தானே இல்லையா? நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவர்,
1: மனிதன் ஒரு மனிதனுடைய இலையும்
0: நல்லது. உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். அடுத்த நெஞ்சம் நாகப்பன் அழைத்திருந்தார். அவர் அதான் நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள், எங்களுடைய மனச்சாட்சியா நாங்கள் எல்லாவற்றுக்கும் பெரிய. நான் செய்வது சரியா, நான் சொல்வது சரியா, நான் நடந்து கொள்வது சரியா என்று நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். மனச்சாட்சியிலே தான் எல்லோரும் நடக்க வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான பாடலை தந்திருக்கீங்க. உங்கள் பாடல் நன்றி நன்றி
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பு. இங்கே அடுத்த உறவு ரேவதி அழைக்கின்றீர்கள், என்ன காரணம்? பாருங்கள் ரேவதி அழைப்புக்கு வர வேண்டும். அழைத்தீர்கள், நீங்கள் பாடல் தந்துவிட்டீர்கள். உங்கள் பாடல் விரைவில் வர இருக்கின்றது. மாலை இள மனதில் என்ற பாடல். அந்த பாடல் வந்து நீங்கள் திரைப்படத்தை சொல்ல வந்தீர்கள் போல் தெரிகின்றது. அந்த பாடல் வருகின்றது என்ன திரைப்படத்தில் என்றால், அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்தில் தான் அந்த பாடல். அதை கூறத்தானே ரேவதியோடு வந்தீர்கள். வருகின்றது உங்கள் பாடல் காற்றலை. நாகப்பன் அழைத்திருந்தீர்கள், வருகின்றீர்களா? பாடலை திரட்டுமா என்று எண்ணுகின்றேன். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையின் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியிலே வந்து பாடல்களை பதிவிட்டு சென்றவர்கள் ஒவ்வொரு பதம் கொடுத்த போது அந்த பதத்துக்காக 5 பாடல் 10 பாடல் தந்திருந்தார்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இப்ப பாடல் கேட்கும் படலத்தில் இருக்கின்றேன். முதலாவது பாடலை ரேவதி தந்திருந்தார், அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்து பாடல். கேட்போமா அவர் பாடலை? பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பு நாகப்பன் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் நாகப்பன். போட்டியிலே பங்கு பெற்றியவர் நாகப்பன், வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். என்ன பாடல் தரப்போ நீங்கள் ஐயா?
2: படம்

0: படம் சரியா தெரியல, தியாகமா தீபமான்னு தெரியல. பாடல் வந்து தேன்மல்லி பூவே.
1: ஓ, தேன்மல்லி பூவே. நல்லது. பாடல் வரும்போது படமும் வரும் உங்களோட சேர்ந்து. தேன்மல்லி பூவே என்ற அருமையான பாடல், தேன்மல்லி பூவே என்ற பாடல் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதை விட ஐந்து பாடல்களையும் தந்து மகள வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்புகள். உங்கள் பாடலை காத்தலையில் கேட்டு மகிழ்வோம்.
0: நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த மீராம் அவர்களுக்கும், நீதிப்படுத்தி நடத்திய ஐயா உங்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன்.
1: நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி ஐயா. உங்களுக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்தது யாராக இருக்கு? இந்த பாடலை தருகின்றேன். மாலை உள்ள மனதில் என்று ஆரம்பிக்கும் ரேவதி உங்களுடைய பாடல்.

இனிமையான அந்த பாடல் காட்டலையில் கலந்தது எங்கள் அன்பு மகள் ரேவதி. நீங்கள் கேட்ட பாடலாக அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் பாடலை கேட்டதோடு அல்லாமல் ஐந்து பாடல்களை சிறப்பாக தந்தீர்கள் எங்களுக்கு. சொல்லெடுத்து பாடுவ நிகழ்வு அதிலே மாலை என்ற பதத்துக்கு வந்த பாடல் அதிலே பெருத்த பாடாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை தந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து வந்து அன்பு மகள் மஞ்சுளா வந்திருந்தார். மஞ்சுளா வந்து இணைந்து பாடல்களை தந்தபோது ஐந்து பாடல்களை தந்திருந்தார். நதி என்ற பதத்திலே வந்த பாடல்கள் ஐந்து பதத்துக்கு தந்த வேளையில் இப்பொழுது அவர் கேட்கின்றார் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து நதியினில் வெள்ளம் என்ற அருமையான பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே.

0: மீனாட்சி சாட்சிக்குரிய ஒரு பாடலுடைய கேட்டு மகிழ்ந்தோம். நதியில் வெள்ளம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல். மஞ்சுளா உங்களுக்காக வந்த வேளையில் இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:12, எங்களுக்கு 1:43. முகமது அலி அவர்கள் பாடல் கேட்பதற்காக ஓடி வந்தார். அவர் மீண்டும் அழைக்கலாம், அழைத்து உங்கள் பாடலை பதிவு செய்யலாம். நீங்கள் இறுதி வரை காற்றில் இருந்தீர்கள், 10 பாடலை தந்தீர்கள், நீங்கள் வரலாம் என கூறிக்கொள்கின்றேன். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. அடுத்து நீங்கள் அழைக்கும் பொழுது உங்கள் அழைப்பு இணைக்கப்படும் என்று கேட்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல். அந்த பாடலை தந்திருப்பவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் நாச்சியார் கோயில் மன்னிக்க வேண்டும். அவர் வந்து வளைகுடாவிலிருந்து வந்த ஃபாரூக் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தார். அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயா என்ற பாடல். அந்த பாடல் அவருக்காக காற்றலைக்கு வர இருக்கின்றது. அந்த வேளையிலே முகமது அலி நீங்கள் பாடலை கேட்க வந்தீர்கள், நீங்கள் வரலாம் தானே, வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவர் பாடலை தெரிவு செய்கின்றேன். அசைந்தாடும் தண்டலே என்ற பாடலை தந்திருந்தார். இனிமையான பாடல். அது மட்டுமல்லாமல் இன்று நேர் நேரத்திலே எல்லோரும் வந்து இணைந்தீர்கள், நல்ல பாடலை தந்தீர்கள். அதே போன்று இப்பொழுது நல்ல பாடலை சொல் எடுத்து பாடுவார் நிகழ்ச்சியில் வந்து பாடலை தந்து 5 பாடல் 10 பாடல் என்று தந்துவிட்டு இந்த பாடலை இப்பொழுது கேட்கின்றார் ஃபாரூக் அவர்கள். அவருக்காக அந்த பாடல் வருகின்றது. அசைந்தாடும் தண்டலே. தாக்கி பிந்தாரம் திரைப்படுத்து பாடல், பழைய திரைப்படமானாலும் இனிமையான ஒரு காதல் ஊடல் பாடலாக வருகின்றது. வணக்கம் முகமது அலி அவர்களே. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நான் முகமது அலி பேசுறேன்.
0: வணக்கம் நாகூர் முகமது அலி அவர்களே. என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஐயா எனக்கு எஜமான் படத்துல நிலவே முகம் காட்டு அந்த பாடல் ஐயா.
0: நிலவே முகம் காட்டு என்ற பாடலை கேட்கின்றீர்கள், உங்களுக்காக காற்றலை வரும். 10 பாடலே தந்திருந்தீர்கள், 2 தடவை வந்து இல்லையா?
1: கண்டிப்பா. ஆமாங்க ஐயா.
0: எப்படி உங்களுடைய ஞாபகத்தில் இருந்தது 10 பாடல் பார்த்தீர்களா? பதத்தை தந்தவுடன் பாடலை கொண்டு ஓடி வருகின்றீர்கள், கெட்டிக்காரன் நீங்கள். வாழ்த்துக்கள் நாகவேந்தர்.
1: நன்றி நன்றி ஐயா.
0: இன்னும் 10 பாடல் தர முடியும் உங்களால் என்று எண்ணுகின்றேன். அடுத்த வாரம் பார்ப்போம் சரியா? அன்பு அலி அவர்களே, உங்கள் பாடலை தருகின்றேன். இப்பொழுது உங்களுடைய ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல், இனிமையான பாடல் கேட்போமா? அசைந்தாடும் தென்றல்.
1: நன்றி நன்றி.

தெளிவான அந்த பாடல் பன்முக கலைஞர் எங்களுடைய பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவின் குரலே நடிப்பிலே தோன்றிய அந்த பாடல் இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தந்த எங்களுடைய பாரப் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காற்றலையில் வந்து சிறப்பித்து நல்ல பாடல்களை தந்தீர்கள் நீங்கள். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றார் எங்களுடைய அன்பு நீ நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள். 10 பாடலை தந்தவர். அவர் கேட்கின்ற பாடல் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு என்று ஒரு திரைப்பட பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு தியாகம் திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் அவர் கேட்கும் நிலையிலே நாங்களும் எங்களுடைய நல்ல மனச்சாட்சியை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் செய்யும் செயல்கள் எங்களுக்கு தெரியாமலும் செய்கின்றோம், தெரிந்தும் செய்கின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்றோம் என்று இன்னும் ஒரு வகை உண்டு. அந்த வகையிலே எதை எப்போது செய்தாலும் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது. மனச்சாட்சியை நாங்கள் முன்னிறுத்தித்தான் இந்த செயலையும் செய்ய வேண்டும். ஆனால் இன்று மனச்சாட்சிக்கு இடமே இல்லை. இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்திலே இப்பொழுது மனச்சாட்சிக்கு இடமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். கலியுகம் பிறந்துவிட்டதல்லவா, அதனால் மனச்சாட்சி என்பது மறைந்துவிட்டது என்றுதான் எண்ண வேண்டும். மனச்சாட்சி உண்டென்றால் இன்று நாடு இந்த நிலைக்கு வரமாட்டாது. இந்த கொரோனாவும் வெளியே வரமாட்டேன். கொரோனா வந்த காலத்து கூட மனச்சாட்சி இல்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கையை கை கொள்ளாமல் வெளியே செல்கின்றார்கள். தங்களுக்கும் ஏற்படுத்தி மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தும் கைங்கரியத்தை செய்கின்றார்கள். அவர்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் இந்த சட்ட நடவடிக்கைகளும் நீங்கள் பாதுகாப்பு நடவடிக்கையும் கையேற்று முன் நடப்பார்கள். நடந்தால் தங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாப்பார்கள். இந்த மனச்சாட்சி என்பது எல்லோருக்கும் தேவை. நல்லவருக்கு எல்லாம் 2 சாட்சி. அதில் முதலாவது மனச்சாட்சி, அதுக்கு பிறகுதான் தெய்வத்தின் சாட்சி வரும் என்ற பாடலை தருகின்றது. தியாகம் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றார் எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள். அவர் பாடலை தருவோமா கேட்போமா?

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

ஆண்டவன் அறி.

வல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து

பெருமையான அந்த பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அன்பு உறவுகளே, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. அந்த இறுதியிலே சரணத்திலே ஒரு வரி வந்தது, தவறுக்கு துணிந்த மனிதன் கலங்குவதில்லையே என்பது கூட அல்லாமல் தவறையும் வானும் மண்ணில் விழுந்ததில்லையே என்று ஒன்று வந்திருக்கு. இப்ப தவறு செய்யறதும் தவறுதலாகத்தான் செய்கிறான், ஆனால் அவன் திருந்திக் கொள்ள வேண்டும், அவன் மனச்சாட்சி அவனை உறுத்திக் கொள்ளும். ஆனால் வானம் தவறையும் கீழே விடுவதில்லை. அதே போன்று மனிதனும் மனச்சாட்சிக்கு விரோதமாக மனச்சாட்சியை ஒறுத்து வெறுத்து எதையும் செய்யக்கூடாது. நாங்கள் செய்வது குடும்ப காரியத்தில் கூட, பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கின்ற உதவிகள், பிள்ளைகளை பராமரிப்பதில் கூட நாங்கள் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மனச்சாட்சி என்பது இல்லாததால் தான் இந்த உலகம் இப்படி சிக்கல் பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்த பாடலை நாங்கள் அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் ஐந்து பாடலை தந்தவர். அவர் ஒரு இறுதியாக வந்து ஒரு பாடலை போட்டி முடிவிலே கலந்து கொண்டார், ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவருடைய பாடலும் தியாகம் திரைப்படத்திற்கு தான் வருகின்றது. தேன் மல்லிப்பூவே என்ற பாடல் மீண்டும் அதே குரலில் கேட்க இருக்கின்றோம், ஆனால் இரு குரலாக வருகின்றது அந்த பாடல். கேட்போமா அந்த பாடலை நாகப்பன் உங்களோடு? இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:25. 11:25 ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து வந்தவர்களுக்கு பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவு தூரம் அவ்வளவு தூரம் எங்கள் அன்பு நெஞ்சங்களின் வரவுகள் இருக்கின்றன. நான் வைத்து கூறிக்கொண்டிருக்க அவர் வாருங்கள் இவர் வாருங்கள் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்க கூடாது தானே. அவர்கள் வர முடிந்தால் வருவார்கள் என்ற அந்த மனச்சாட்சியோடு நான் நிறைவுக்கு நிகழ்ச்சியை நீடித்து வைக்காமல் நான் மட்டும் பாடல்களை திருப்பி போட்டுக்கொண்டு ஒளிபரப்பும் நேரம் அல்ல இது. இது நேயர்களுடைய நேரம், அவரவரும் வந்து பங்கு பற்றி பாடல்களை கேட்கும் நேரம். அந்த வகையில் நாகப்பன் அவர்கள் நாகூர் எங்கள் கோவையிலிருந்து வந்து கேட்டிருந்தார். தியாகம் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்கின்றது, தேன் மல்லி பூவே.

தெருகு அலையில் ஒலித்த அந்த பாடல் தேன்மல்லி பூவை அந்த தியாகம் படத்திலிருந்து மீண்டும் ஒலித்தது அன்பு உறவுடைய முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலைகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பத்திலே வந்த சொல்லெடுத்து பாடுவோர் நிகழ்ச்சியில் வந்த பங்கு பற்றியவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்து நிறைவுக்கு கொண்டு வந்து தங்கள் மனநிறைவான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளை அடுத்த பாடல் எங்கள் நாகூர் நாகப்பட்டினம் முகமது அலி அவர்கள் ஒரு பாடலை எஜமான் திரைப்படத்திலிருந்து கலந்திருக்கின்றார். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. அந்த பாடலும் நிலவே முகம் காட்டு என்ற பாடல்.

தூய்மையான அந்த பாடல், அமைதியாக கேட்கக்கூடிய ஒரு பாடல், சிந்திக்கக்கூடிய ஒரு பாடலாக வந்தது. முகமது அலி, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையை அலங்கரித்தது. கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே வந்து அலங்கரித்து சென்று நீங்கள் 10 பாடலுக்கு தந்திருந்தீர்கள். இது சிறப்பான பாடல்கள். இந்த பாடலையும் கேட்டு முடிந்தோம். உங்களோடு இணைந்து நாங்கள் இது முன்னிறுத்தும் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் இப்பொழுது உங்களுக்கு 11 மணி, இரவு நேரம் 11:35 எங்களுக்கு 2:05. இந்த வேளையில முன்னிறு தமிழ் வானொலி ஒரு பாடலும் கதம்பம் நிகழ்வு என்றால் கலைஞர்கள் அதாவது வந்து மேயர்கள் உறவுகளும் தொகுப்பாளரும் இணைந்து சிறப்பிப்பது கதம்பம். கதம்பத்திலே வந்து கதம்பத்தை சிறப்பிக்க வைப்பது சிறக்க வைப்பது எங்கள் அன்புண்ணிய நெஞ்சங்கள். அந்த வகையில் நீங்கள் இன்று வந்து 11 அழைப்பை தந்து 55 பாடல்களை தந்து சிறக்க வைத்தீர்கள் அன்புண்ணிய நெஞ்சங்களை. வந்தவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். பெற முடியாதவர்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறேன். வந்தவர்கள் கூட திரும்பி வர நேரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு பாடல்களை வந்து கேட்க வேண்டும், அந்த கேட்பதற்கு முடியாமல் இருக்கின்றார்கள். குறிப்பாக 2 நபர்கள் தான், 8 அன்பு உறவுகள் வந்து 9 பேர் வந்தவர்கள். அது 6 பேர் பாடல்களை தந்தார்கள். மற்றவர்கள் பாடல் கேட்கக்கூட நேரமில்லாத பணியில் இருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் வந்து இணைந்து கொள்ள முடியாது, இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு பாடலை முன்னில் தமிழ் வானொலி காற்றலை தவளப்படுகின்றது. அந்த பாடல் திரிசூலம் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை கேட்போமா? இது கதம்பத்திலே நீங்கள் கேட்டு முடிந்து தொகுப்பாளர் நானும் ஒரு பாடலை கேட்கத்தானே வேண்டும். வருகின்றது பாடல்.

0: எளிமையான அந்த பாடலும் திரிசூலம் என்ற திரைப்படத்து பாடல். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலகத்தில் ஒலிபரப்பாகும். வியாழக்கிழமை 2021 8 26 நாள் வியாழக்கிழமை என்று கூறியிருந்தேன். இந்த வேளையிலே கதம்பம் என்ற நிகழ்வு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு வருவது உண்டு. 21 அழைப்புகளுக்கு மேல் வருவது. இன்று 11 அழைப்புத்தான் தந்தார்கள். மீண்டும் 2 முழுமையான பாடல் ஓடும் வரை நான் தாமதித்து இருந்து நான் மட்டும் முன்னிலை தமிழ் வானொலி ஊடாக பாடல்களை போட்டுக் கொண்டிருந்தேன். மனச்சாட்சியின்படி அது சரியில்லை. ஏனென்றால் இங்கே தினமும் கதம்பம் மீண்டு கொண்டு போகின்றது. 1 மணி 2 மணி வரையும் நின்றிருக்கணும். அதுவரையும் வரும் அடுத்த நிகழ்வுகளிலிருந்து எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. மற்ற அறிவிப்பாளர்களுடைய நிகழ்ச்சிகள் பல தடைப்பட்டுக் கொண்டு செல்கின்றது. எங்களுடைய அன்பு உறவுகள் காலம் தாமதித்து வந்து இணைந்து கொண்டு நீட்டிக் கொண்டு போவதனாலும் பாடல்களை நீட்டிக் கொண்டு போவதனாலும் இதற்கு முன்பு வந்த கதம்பத்திலே பாடல்களை அவர்கள் பதிவிட்டு செல்வார்கள். அது ஒரு நிகழ்வாக உங்களுக்கு காற்றலையிலே ஒலிபரப்பாகும். சேர்த்து விடுமுறை விருப்பத்திலே நேய நேரத்திலே போன்று கதம்பம் நேரலை பாடல்கள் என்று வருவது வழக்கம். அதை நாங்கள் நிறுத்தி ஏனென்றால் நிகழ்ச்சிகள் நிறைவாக இருக்கின்றபடியால் அதற்கு ஒரு இடம் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது என்று இந்த கதம்பம் நிகழ்வு நேரத்துக்குள்ளேயே 12 மணி உங்களுடைய 12 மணிக்கு உள்ளேயே நிகழ்ச்சியை நிறைவு செய்து விரும்ப பாடல்களையும் தந்து முடிக்க வேண்டும். அதுதான் நியதி. அதுதான் முன்னிலை தமிழ் வானொலியின் விதிமுறையாக இருந்தது. ஏனென்றால் 12 மணியிலிருந்து வேறு நிகழ்வுகள் வர காத்துக் கொண்டிருக்கின்றனதானே. அந்த நிகழ்வுகளை தருபவர்கள் எங்களுக்கு முறைப்பாடை செய்கின்றார்கள். பகல் நேரத்தில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இரவு நேரம் ஆகிவிடும். 12 மணிக்கு இந்தியாவிலே உங்களுடைய தமிழகத்திலே அவர் நீங்கள் தூக்கத்துக்கு செல்லும் வேளைகளிலே அதனால் தூக்கத்தையும் குலைத்து மற்றவர்களுடைய தூக்கத்தையும் கலைத்து நாங்கள் அதிலே மனச்சாட்சியை நாங்கள் கருத்திற்கொண்டு இன்றைய தினம் 12 மணிக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை 12 மணிக்கு உள் முடித்துக் கொண்டோம். வந்து உதவிய அன்பு நேய உறவுகளுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியிலே ராஜராஜன் வந்து கொண்டார். அப்பொழுது நாங்கள் போட்டி முடிவுக்கு வந்து பாடல்கள் தெரிவு செய்கிற நேரத்திலே பாடல்கள் கேட்கும் வேளையிலே தான் அவர் வந்தபடியால் அவரால் பங்கு பெற்ற முடியாமல் இருந்தது. அவர் உணர்ந்து கொண்டார். ஏனென்றால் அவர் அப்பொழுதுதான் வந்தார். ஒரு சிலர்கள் வீட்டுக்கு வருவது தாமதமாகி வருவது உண்டு. வந்த பின்பு ஒரு தடவை வானொலியை கேட்போம் என்று வருவார்கள். நல்லபடியும் வந்தபடியும் எங்களோடு கலந்து கொண்டு செல்வார்கள். கதம்பம் என்பது எல்லோரும் சேர்ந்து இணைந்து சிறப்பிப்பதுதான் கதம்பம். அப்ப நீங்கள் ஒருவரும் வராமல் நான் மட்டும் கதை பேசிக்கொண்டு நான் மட்டும் பாடலை கொண்டு பல நாள் அப்படி செய்திருக்கின்றேன். இருப்பினும் அது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. ஆதலால் விரைவில் வந்து பாடலை கேட்டு நேரத்து விரைவில் என்றுமல்ல தாமதம் என்றுமல்ல அந்த அந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து கலந்து கொண்டு சென்ற அன்பு உறவுகளுக்கான நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ந்தது. அவர்கள் பாடல்களை தந்தார்கள். சிலர் மீண்டும் வருகின்றேன் என்று கூறி சென்றார்கள். அவர்களுக்கு அங்கே அது பணி நிமித்தமோ அல்லது வீட்டில் உள்ள சூழ்நிலையோ அல்லது வேறு ஊடகத்தில் உள்ள நிகழ்வை கேட்க வேண்டுமோ அல்லது நண்பர்களோடு உறவாட வேண்டுமோ எனக்கு தெரியாது. அவர்கள் அந்த நேரத்தில் வர முடியாது. ஆனால் 8 உறவுகள் 6 உறவுகள் வந்து பாடல்களையும் கேட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான மகிழ்மையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு கதம்பத்திலே சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு நாளைய தினம் நேய நேரத்தில் எனக்கு உங்களுக்கு பாடல்களை தர முடியாது. நேய நேரம் அல்ல இல்லை, அதை வந்து பக்தி நேரமாக வந்து அதை தொடர்ந்து சிறுவர் பூங்கா மலரும். சிறுவர் பூங்கா மலர்ந்த பின்பு தான் கதம்பம் வரும். அதுவரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்று காற்றலையில் வந்து கதம்பத்தை அழகாக அற்புதமான நேரத்துக்கு வந்து அதை இணைந்து சிறப்பித்து சென்றவர்கள் பலர், அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வந்துவிட்டு மீண்டும் வருகின்றேன் என்று சொல்லி காக்க வைத்தவர் சிலர், அவர்கள் மீண்டும் வரவில்லை, அவர்களுக்கு அது பல காரணங்கள் இருக்கலாம், அவர்களையும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு ஒரு தடவையாவது வந்து இணைந்தார்கள். இன்று ஒரு மறுமுறை வருவதற்கு அவருக்கு காற்றலை இடம் தரவில்லை போல் தெரிகின்றது. அந்த வகையிலே வர முடியாமல் இருந்தவர்களுக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதம்பம் என்றால் என்னை பொறுத்தவரை இதுதான். குறிப்பிட்ட நேரம் எனக்கு கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்துக்குள்ளே உறவுகளோடு கலந்து நிகழ்ச்சியையும் பகிர்ந்து அவர்களுடைய விருப்ப பாடல்களையும் ஒலிபரப்பி செல்வதுதான் கதம்பம். அத்தி எழுத்துக்கொண்டு 1 மணி 2 மணி வரையும் உங்களுடைய நேரத்துக்கு நாங்கள் எழுத்தடித்து குறிப்பிட்டவர்களால் கேட்பார். அதை வந்து பங்கு பெற்றுவர். சில தூக்கத்துக்கு போடுவார். பாடலை கேட்பார்கள். நான் காத்துக் கொண்டிருந்து பாடல் முழுவதையும் போடுவோம். கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும். அந்த நிலைமை வரக்கூடாது என்ற மனச்சாட்சியோடு என்று காற்றலையை இப்பொழுது நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையை எமக்கு அளித்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு இந்த வேளையிலே நீங்கள் வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறும் வேளையை, இந்த வேளையை மகிழ்வாக ஆரோக்கியமாக எங்களுக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இருவரும் வேளைகள் அங்கும் இங்கும் சிறப்பாக இருக்க வேண்டும், உலகம் எங்கும் நலமாக இருக்க வேண்டும், நோயற்ற வாழ்வு பெற வேண்டும், குறைவற்ற செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் என்று கூறி அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி நன்றியையும் கூறி அவரை வேண்டி விரும்பி கேட்டு காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்ற உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடரும் நிகழ்வுகளோடு தொடருங்கள் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. காற்றலையை சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை செல்லுங்கள் வாருங்கள்.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டளையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு, இப்பொழுது முதல் நாங்கள் கேட்க இருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்பமாக ஒலிக்கின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடல் அடடா மாமரக்கிளியே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து பாடலை பொன் வீணையே என்ற வரி கொண்டு பாட வைக்கின்றார் காகித ஓடம் திரைப்படத்திலிருந்து ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிரான்சி.

நம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். என்னை தேடும் மேகம் என்ற பாடல் கண்ணோடு கண் என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவாகி ஒளிபரப்பாகின்றது.

இந்த வேளையிலேதான் கனடா மொன்றியல் மாநகர் தனுஷனின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. சொல்லவா என் மனதை என்று கேட்கும் போங்கு என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். தொடர்ந்தும் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்கள். முதலில் கண் இமை போல என்ற முதல் வரியை கொண்ட அன்பர் என்ற திரைப்பட பாடலை, தினமும் வந்து ஜோடியாக பாடல் கேட்கும் ஜோடிகள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள், மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்கள்.

ஆஸ்திரேலியாவிலிருந்து தினமும் வந்து எங்களோட இசைப்பயணம் செய்யும் அன்பு கேதிஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து கேட்கின்றார். நேற்றைய வரையில் என்ற முதல் வரியை கொண்டு அந்தஸ்து என்ற திரைப்படத்து பாடலை

இவர்கள் வந்தால் அன்புடன் வருவார் ரமணி அவர்களும். இவரும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்தில் இருக்கின்றார். இவர் ஆதி திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். தடக்கு தடக்கு என்று கொஞ்ச கொஞ்ச என்ற வரி கொண்ட அந்த பாடல்களைத்தான் அவர் கேட்கின்றார். இதோ அந்த பாடலும் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் அன்புடன் தருகின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். முத்து மண்டபம் என்ற பழைய திரைப்படமாக இருந்தாலும் சிறந்த கருத்துடன் வரும் ஒரு பாடல். சொன்னாலும் வெட்கமடா என்று வரியெடுத்து பாடி மகிழ வைக்கின்றது.

தொடரும் பாடல் பானா காத்தாடி என்ற திரைப்படத்திலிருந்து தாக்குதே கண் என்ற வரியை கொண்ட பாடல். இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேசன் தரும் பாடல் சொல்லி அடிடா என்ற வரி கொண்ட அறியாமை என்ற திரைப்படத்து பாடலை நிவேசன் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். இதுவும் அந்த பாடல்

ஐரோப்பிய மன்னன்றால் இன்னொருவர் வர வேண்டும். அவர் சாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் என்ற வரி கொண்ட பாடலை ஈழமணி திருநாடிலிருந்து என்னவள் தந்திருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

இந்த பாடல்களோடு என்னுடைய பாடலை தருகின்றேன், நிகழ்ச்சியை நரவுக்கு கொண்டு வரலாம் தானே என்று கேட்பதற்கு ஒன்று அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து தந்திருக்கின்றார். அச்சாணி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல், தாலாட்டு என்னை தாலாட்டு என்ற பாடல்.

ஒருமுறை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி செல்கின்ற பூரிப்போடு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் அவர்கள் வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் அந்த பாடல் உறவாடும் நெஞ்சம் திரைப்படுத்து பாடல். பாடுகின்றது அந்த பாடல் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்று வரிதுட்டு.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னமோர் பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் ஏறி பூம்பொடி ஏனிந்த என்று ஆரம்பிக்கும் முதல் வரி பல்லவியோடு சரணங்களை தரும் வேளையிலே மறுபிறவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இன்றும் உங்களோடு இணைகின்றார்கள் ஜே வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களோடு.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலை தந்து முந்தையில் தமிழ் வானொலியில் வலம் பெறும் வேளையில் அடுத்து வரும் பாடல் வீட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் என்ற தத்துவமான பாடல் வானம் பாடி என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வலமை போடுகின்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது கனஸ் கதீஜா ஷஹானா பர்பே நசீகா ரிஃபாகா இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்போம் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது பாடல்.

விண்வெளியில் மறுத்தாயட காடு வெட்டு தோட்டமிட்டே கண்ணீரால் கொடி வளர்த்தே தோட்டத்தை அழித்தாயட இறைவா.

உருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்ட பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டான் தருமத்தின் தலைவனல்ல.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து அடுத்து விடுமுறை விழுப்புரத்தில் அரங்கேறும் ஒரு பாடல் தைப்பொங்கல் திரைப்படுத்து பாடல். கண் மலர்களின் அழைப்பிதழ் என்ற பல்லவியோடு சரணங்களையும் சேர்த்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள். இன்றும் முகமது ராபிக் அவர்களோடு ரிஷ்வான் நாசார் ஜமான் நஜீமா தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

வெளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே என்ற ஒரு பாடல் உரிமை குரல் என்ற திரைப்படத்தில் பாடியிருந்தது. இன்று அந்த பாடலை பாட வைக்கின்றால் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் விரும்பி கேட்கும் வேளையில் அவர்கள் கேட்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்புடன் வரும் அடுத்த ஒரு பாடல். அந்த பாடலை தருவது அரசடிக்குப்பம் நெய்வேலி அமிர்க பயமின் சரவணன் நீங்கள். நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படுத்த பாடலை எந்த பொன் வண்ணமே என்று பாட வைக்கின்றீர்கள். அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணையும் வேளை நாங்கள் இணைகின்றோம். ஒரு கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். மயிலை பட்டாபி அவர்கள் நீண்ட கால உறவு மயிலாப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார். தன்னோடு வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா மேலும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரை அணைத்து கேட்கும் வேளையிலே கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் என்ற வரி எடுத்து ராமு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

இந்த வேளையிலே தான் அடுத்து வரும் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் அன்புடனே தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிறு வைசாஜ் அவர்கள் ஒரு பாடல், வணக்கம் வணக்கம் என்று ஆரம்பிக்கும் சீனு என்ற திரைப்படுத்தும் பாடலை.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த பாடல் சபரி திரைப்படத்து பாடல். ஒரு முறை சென்றால் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடலின் முதல் வரி. இதோ ஒலிக்கின்றது ரதீஸ் உங்களோடு நாங்களும்.

அடுத்து வரும் பாடல் சாதுரியன் திரைப்படுத்த பாடலை கண்ணம்மா கண்ணம்மா என்று பாட வைத்து கேட்க ஆவலோடு இருக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலே அன்புடன் ஜோர்ஜ் அவர்கள்.

ஒலிக்கும் பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல் வரை இருக்கின்றது. மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல். உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் அந்த பாடல் ஆயிரம் காலத்து பயிர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

வளமை போல இன்றைய இறுதி பாடலை தருவதற்கு அலாதி விருப்பம் கொண்ட அன்பு உறவு ஒருவர் கேட்ட பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் எனக்குள் ஒருவன் என்று பின்னாடி வந்த திரைப்படத்து பாடல். முத்தம் போதாதே சத்தம் போடாதே என்ற பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார் கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் கணபதி பகுதியில் இருந்து. அவரோடு இணைந்து என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோரும் கேட்டு மகளை இருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இணைகின்றேன் காற்றலையில் உங்களோடு, என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

தினமும் ஒலிக்கும் கதம்பம் நிகழ்விலே முந்தியல் தமிழ் வானொலியின் நீரொலியிலே இணைந்து வந்து இன்றைய பக்தி வேளையை சிறப்பித்து பக்தி பரவசமாக கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பலவிதமான கலந்துரையாடல்களை எல்லோரும் வந்து பண்போடு அன்போடு எடுத்து உயம்பி பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்ட வேளையிலே தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் பதிவு செய்து சென்றார்கள். அந்த வகையில் முதல் பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் முதல் நேயராக இணைந்து கொண்ட புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். ஆயர்பாடி மாளிகையில் என்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை கேட்க விரும்பும் வேளை முன்னியல் தமிழ் வானொலி பக்தியோடு அந்த பாடலை ஒலிபரப்புகின்றது.

0: தொடர்ந்து இணைந்த இங்கிலாந்து லண்டன் கஸ்தூரி இன்றைய திருநாள் பற்றி அழகாக வரலாறுகளோடு புராண வரலாறுகளை எல்லாம் எடுத்து உதாரணமாக காட்டி எங்களுக்கு பலவிதமான உண்மைகளை எல்லாம் தெரிய வைத்துவிட்டு அவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை இன்று கேட்டிருக்கின்றார். திருமால் பெருமைக்கு நிகரேது என்ற திருமால் பெருமை திரைப்படுத்த பாடலை எங்கே கஸ்தூரி ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் பக்தி பாடலை கேட்பதற்கு. இதோ அந்த பாடல்.
1: தேவித்தேன் திருவடியை சிறந்தாட்டி ஆவியே அமுதே எனக்கு அருள் செய்த இறைவா பாவியேன் உன்னையெல்லால் பற்றுமிட மேலுண்டோ திருமாலே உந்தன் பெருமையே பெருமை உந்தன் பெருமையே பெருமை.

மகாலிங்கம் அவர்களும் மல்லியத்திலிருந்து மகிழ்ச்சியோடு கலந்து இன்றைய நாள் விசேஷங்களை எல்லாம் வேறு விதமான வகையிலே எல்லாம் கூறினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பல உண்மை கருத்துக்களையும் கூறி பைரவரும் இதற்குள்ளே பொருந்துவார் கிருஷ்ணரோடு மட்டுமல்ல என்றதைக்கும் காரணங்களை காட்டி கேட்ட வேளையிலே அவருக்கு விருப்பமாக இன்று தசாவதாரம் திரைப்படத்தில் ஒழித்த முகுந்தா முகுந்தா என்ற பாடலை தாருங்கள் என்று விரும்பி கேட்ட வேளையிலே மகாலிங்கம் மகிழ்ச்சிக்குரியவரே இதோ இந்த பாடல் கேட்டு மகிழுங்கள் நாங்களும் மகிழ்கின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

ஏகன் அநேகன் என்ற கருத்துக்கு அமைய ஆன்மீகத்திலே இறைவன் ஒருவன், அவன் அநேகனாக அவதாரங்களை எடுத்து வந்து மக்களின் அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்ற வேளையில் முருக அவதாரத்தை பற்றி பேசிவிட்டு முருகனை பற்றிய ஒரு பாடலை அன்பு சரவணன் நெய்வேலி அரசடை குப்பத்திலிருந்து வந்து கூறினார். நான் யாமிருக்க பயமேன் என்று அழைக்கும் அவர் அன்போடு கேட்ட ஒரு பாடல் இன்று கண்ணனை நினைத்தால் சொன்னது நிலைக்கும் என்ற சுப்ரபாதம் திரைப்படுத்த பாடலை தாருங்கள் என்று விரும்பி கேட்ட வேளையில் அந்த பாடலும் ஒலிக்கின்றது.

சரவணன் அவர்கள் கண்ணனின் திருவுளம் கண்ணனின் திருவிளையாடுகளையும் சொல்லாமல் இல்லை. அவற்றையும் கூறி அவர் அவதாரங்கள் எடுத்த வேளையிலே இப்படியெல்லாம் நிலை பெறும் ஆன்மாக்களை ஈடேற்றம் செய்வதற்கு என்று கூறிவிட்டு சென்றார். அவரை தொடர்ந்து வந்த அன்பு மகள் ஷியாமலா இஞ்சிக்குடியில் இருந்து வந்து இனிமையாக பாடி, இந்த அவதாரங்கள் எல்லாம் எங்களுக்காகத்தான் எடுக்கப்பட்டது, நாளும் கோளும் நமக்கானது என்ற கருத்துக்களை அலாவலாவிக் கொண்டிருக்கும் வேளையிலே சரியான பதில்களையும் கொடுத்து தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். கிருஷ்ணவை பற்றிய ஒரு பாடல்தான். அந்த பாடல் கோகுலத்தில் ஒரு நாள் ராதை என்று ஒரு வருகொண்ட ஒரு பாடலை எங்கள் இசை அரசி சுசீலா அம்மா அவர்களுடைய பாடல்கள் ஒரு பாடலாக இருக்கின்றது. தாரங்கள் என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் அணிந்திருந்தாள். கேட்போமா அந்த பாடலை? சியாமலா, உங்களோடு நாங்களும்

கிருஷ்ணருடைய அவதாரமான பிறந்த நாள் என்று கிருஷ்ண அஷ்டமி என்று கூறி கிட்டுனர் அஷ்டமி என்று கூறுவோம். அஷ்டமி நாளில் அவர் பிறந்தார் என்பதற்கிணங்க எல்லாம் நல்லபடி நடக்கின்றது, சிறப்பாக இயங்குகின்றது, இந்த உலகத்தை உய்ய வேண்டும் என்றுதான் அந்த பிறவி எடுத்து வந்து அற்புதங்கள் செய்தார் என்று கூறிய வேளையிலே இன்று எங்கள் வானொலிக்கு பிறந்தார் ஒரு அன்பு உறவு சிதம்பரத்திலிருந்து. சிதம்பரம் சந்தனராஜ் அவர்களுடைய அறிமுகத்தோடு வந்தார் அன்பு பரம்சோதி அவர்கள். அற்புதமான பெயர் சிதம்பரத்திலிருந்து பரம்சோதி எங்களுடன் வந்து இணைந்தது போன்று ஒரு பாசத்தை ஏற்படுத்தி செல்லும் அவர் பல விடயங்களும் தன்னுடைய வரலாறையும் கூறி இணைந்து கொண்டார். அவரை நாங்கள் இதகதம் கொண்டு வரவேற்று வருக வருகவென்று எங்கள் மன்றியல் தமிழ் வானொலியின் குடும்பத்தில் இணைத்துக் கொண்டு அவருக்கு விருப்பமான பாடலை தாருங்கள் என்றவுடன் அழகாக பாடியே காட்டிவிட்டார் திருப்பதி மலை வாசா என்ற பாடலை. அவர் விருப்ப பாடலாக அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது. பரம்சோதி அவர்களே, இதுவும் உங்கள் பாடல்.

கண்ணனின் உருவங்களை எல்லாம் அழகுற வந்தபோது அவர் ஏகோபித்த குழந்தைகளை கண்டு அளவிறந்த ஆனந்தத்தோடு இருக்கும் வேளையில் இணைந்தார் எங்கள் நாச்சியார் கோயில். ஓம் நமசிவாய அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் ஆர் தேவா அவர்கள். இந்திய பக்தி வேளையிலே வந்து இவர்கள் எல்லோரும் பக்தி மயமாக, பக்தி என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்று கூறும் வகையிலே இன்றைய பிறந்த நாள் கிருஷ்ணருக்கு இங்கு பார்த்தால் எத்தனை கண்ணன்களை எங்களால் காண முடிந்தது என்று குழந்தை உள்ளங்களை பற்றி எல்லாம் பேசிவிட்டு அவர் ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல், கண்ணனின் பெயரை கேட்டால் இந்த மாடுகள் ஆடுகள் இன எந்த உயிர்களும் பறிந்து போகும் என்பது போல எங்களுக்கும் பசுக்கள் எல்லாம் பறிந்து பாலை அதிகமாக கறந்து கொடுக்கும் என்ற கருத்தோடு வரும் கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் என்ற ஒரு பாடலை இனிமையாக கேட்க வேண்டும் என்றார். ஒலிக்கின்றது அந்த பாடலும். இப்பொழுது தேவா உங்களுடைய பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பக்தி வேளையிலே வந்து பங்கு பற்றிய உறவினர்கள் தங்கள் மனவிருப்ப பாடல்களை பதிவு செய்து சென்ற வேளையிலே அந்த பாடல்கள் தெரிவாகி இப்பொழுது காற்றலையில் கலந்து எங்களை எல்லாம் பரவசத்துக்குள்ளாக்குகின்றன, பக்திமயமாக்குகின்றன. பக்திமயமாக ஒரு 2 மணி நேரம் நாங்கள் இதை எடுத்துச் செல்வதற்கு அனுமதி வழங்கிய முன்றியல் தமிழ் வானொலிக்கு மேலும் மேலும் நன்றி கூறி இதற்கு இறை கூர்ந்த அந்த இறைவனுக்கும் அந்த கருணை கூர்ந்த வேளையிலே அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அன்புடனே வந்து ஞானசேகரன் நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம், அவர் ஆன்மீக பணியிலே அதிகம் ஈடுபட்டிருந்தாலும் எங்கள் வானொலிக்கு வருவதோடு இந்த ஆன்மீக வேளையிலே ஓடி வந்து விடுவார். இன்றும் வந்து அவரும் நானும் அழகாக சில புராண கதைகளை பகிர்ந்து கொண்டோம். அந்த வேளையிலே தமிழ் மூதாட்டி அவ்வை பிராட்டிக்கு முருகப்பெருமான் நாவல் படம் கொடுத்து சுட்ட படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா என்று சோதித்ததையும் பேசிவிட்டு இந்த படத்துக்கெல்லாம் ஞான படம் அந்த முருகன் தான் என்று கூறும் ஒரு பாடல் திருவிளையாடலின் அவரின் குரலுக்கு ஈடு இணையற்றவர் யாரும் இல்லை என்ற கருத்தையும் பகிர்ந்து இதுக்கெல்லாம் தெய்வீக அருள் வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஞான படத்தை பிழிந்து ரசமன்று நாளும் கொடுத்த அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ஞானசேகரம் உங்களோடு நாங்களும் கேட்டு மக்களை நீங்கள் விரும்பி கேட்ட பாடலாக ஒலிக்கின்றது.

முகாபுரத்துச் சாரும் ஒரு பிழை இல்லையே. சக்தி வடிவேனும் தத்துமையிலேறிடும் ஷண்முகாபுரக்கு குறையுள்ளதோ கோவோ. வடிவேனும் தத்துமையிலேறிடும் ஷண்முகாபுரக்கு குறையுள்ளதோ. சக்தி வடிவேனும் தத்துமையிலேறிடும் ஷண்முகாபுரக்கு குறையும் உளதோ. முகாபுரக்கு குறையும் உளதோ. ஏன் இப்படி

வளமையாக பாடுவோர் பாடலாம் நிகழில் வந்து அன்பு மகள் ரேவதி திருப்புகழ் பாடி பொழிப்புரை கூறி வரும் இரண்டு பாடல் பாடுவார். ஆனால் இப்பொழுது அது மாற்றப்பட்டு பக்தி வேளையிலே நிச்சயமாக அவர் கலந்து கொண்டு பக்திமயமான திருப்புகளை பக்தி வேளையிலே கொண்டு வந்து பொழிப்புரையோடு தந்து எங்களை மகள் வைத்து பக்தியின் மகத்துவம், இறைவனின் திறமை, இறைவனின் கருணை நாங்கள் ஏன் வணங்க வேண்டும் என்று அந்த பக்தி மார்க்கத்தை போதிப்பது போன்று திருப்புகளை அழகாக பாடி அதன் தெளிவுரையை தெளிவாக கூறி சென்ற வேளையிலே அவருக்கு விருப்பமான ஒரு பாடலையும் தந்திருந்தார். அந்த பாடல் லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படுத்து பாடல். இன்றைய நாளுக்கேற்ற பொருத்தமான பாடலாக பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் என்ற பாடலை ஒளிபரப்பி விடுங்களப்பா என்று கேட்ட வேளையில் ரேவதி, உங்கள் பாடல் ஒலிக்கும் வேளை நாங்களும் உங்களோடு இணைந்து பக்தியிலே மூழ்குகின்றோம்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று பக்தி வேளையிலே சர்வதேச நேயர்களும் கேட்டு மகிழ வேண்டும் என்று இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் மன விருப்பத்திற்கு அமைந்த பாடல்களை கேட்ட வேளை அவை ஒன்றன்மின் ஒன்றாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நிகழ்ச்சியை கவனித்துவிட்டு என்னுடைய பெயரை கொண்ட கடவுளின் பெயர் என்ன நாள்தானே என்று எண்ணிக்கொண்டு ஓடி வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை தந்தார். அவரும் தன்னுடைய பங்குக்கு பக்தியை பற்றி பேசிவிட்டு அவர் கேட்ட பாடல் இடையிலே வரும் வரியாக எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் என்ற பாடல் அந்த வரி கொண்ட பாடலை ஆரம்பித்து பாடும் வேறொரு பாடல கண்ணின் மணியே என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் வா கண்ணா வா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது இப்பொழுது கிருஷ்ணா உங்களுக்காக.

அரசும் கிளியே வாத்தெடுத்த பொட்டிலையே எண்ணுமெனும் சோலையிலே இசைபாடும் இளங்குயிலே எண்ணமெனும் சோலையிலே இசைபாடும் இளங்குயிலே இசைபாடும் இளம்

புரிந்து கொண்ட உறவுகளுக்குள் மூன்றாவது நேயராக வந்து இணைந்துவிட்டு அற்புதமான வாதங்கள் பிரதிவாதங்கள் போன்று நாங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசிய வேளையிலே கோவை ஏ.ஆர். நாகப்பன் அவர்கள் அழகாக பேசி முடித்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். இந்த வித்தியாசமாக அவர் விரும்பும் பாடல் ஒரு கொடியில் இது மலர்கள் என்ற திரைப்படத்து பாடல், கண்ணனின் சந்நிதியில் என்று எங்களை நாங்கள் எல்லாம் ஒப்படைப்பது போன்று ஒரு பாடல். இன்றைய கண்ணன், இன்றைய கிருஷ்ணன் அவருடைய பெருநாள், அவருடைய பெருநாளில் இவர்கள் எல்லாம் வந்து உருக உருக பாடி வைத்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் மனம் உருகி அவனருள் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை. நாகப்பன் அவர்களே, இறுதி பாடலை கேட்பதில் உங்களுக்கு அலாதி பிரியம், அதனால் உங்கள் பாடலை இறுதியாக தருகின்றேன். கேட்போம் நாங்கள் அனைவரும் இணைந்தேன்.

அன்பு நேய உள்ளங்களே, நாங்கள் இதுவரை நேரமும் பக்தி சொட்ட சொட்ட பக்தி உள்ள கீதங்கள் அத்தனையும் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வரம். இந்த 2 மணி நேரம் மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் இணைந்து எங்களோடு நாங்கள் உள்ள கருத்துக்களை பகிர்ந்து உண்மை பொருளை உணரும் வண்ணம் மெய்ப்பொருள் எது, அதை நாடி நாங்கள் செல்ல வேண்டும், எங்களுக்கு அருள் வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் இறக்கும் போதும் இறந்த பின்பும் எங்களுக்கு மோட்சமும் நிம்மதியும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தருகின்றார். வாழ்க்கை பாதையிலே நாங்கள் வாழ்க்கை பயணத்தை செய்யும் பொழுதும் அறம் மனித நேயம் சீவகாருண்யம் காத்து வாழ்ந்தோமாக இருந்தால் அது எங்களை அப்படியே சமய பாதையிலே கொண்டு சென்றுபடுத்தும். எல்லா சமயங்களும் வந்து மக்களை ஈடேற்றுவதற்காக வந்தது, பின்புதான் அது கருத்து வேற்றுமைகள் பிறழ்வுகள் ஏற்படுகின்றதே தவிர அதற்கு மாயை என்றது மனிதன் உள்ளத்தில் புகுந்து மதங்களை கொண்டு வந்து அகம்பாவங்கள் அங்கே அகங்காரங்கள் இவையெல்லாம் வந்தது. இதையெல்லாம் அழிப்பதற்குத்தான் இறைவன் இருக்கின்றார். படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் அழித்தல் என்ற 5 தொழில் புரியும் பெருமான் ஏகன், அதாவது ஒருவனாக இருந்து இறைவன் ஒருவனாக இருந்து ஏகனாக இருந்து அநேகனாக இத்தனை அவதாரங்களை எடுத்து இத்தனை மதங்களுக்கு எல்லாம் நான் ஒருவன்தான் தலைவர் என்று கூறும் வகையிலே உண்மையாக இருக்கின்றார் என்பதை உணர வைக்கும் வகையிலும் சிறிதளவு நேரம் நாங்கள் சிந்தனையை இறைபக்கம் செல்வதற்கு நீங்களும் வந்து ஒத்துழைத்து பாடல்களையும் தந்து கேட்டு எங்களை மங்கள வைத்த வேளையிலே நீண்ட கால உறவுகள் எல்லாம் எங்கள் வானொலிக்கு வெளியே தளங்களிலே இருந்து கருத்துக்களை எழுதிக்கொண்டு இது ஒரு பிரயோசனமான நிகழ்வு, மக்களுக்கு தேவை ஆன்மீக திருப்திக்கு தர வேண்டும் நீங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்ட வேளையிலே நீங்கள் வந்து இணைந்து எங்களை சிறப்பித்த வேளையிலே இன்று வந்த புதிய உறவு அன்பு பரம்சோதி அவர்களுக்கும் வாழ்த்து கூறி வரவேற்றுக் கொண்டு இத்தனை நிகழ்ச்சியை ஒத்துழைப்போடு வந்த உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகதம் கூப்பி சிரம் தாழ்த்தி பரம் கேட்டு கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக அன்புடன் தமிழோடும்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நாயகன் அவன் ஒரு புறம் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவி சரணங்களையும் அணைத்து தருகின்றார். ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற திரைப்படுத்து பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வளமை போல அவர் முதல் பாடலை தந்த வேளை அவருடன் இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், ஷண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள். நாங்கள் முனைவோம், முதல் பாடலை கேட்போம்.

தொடரும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தருகின்றார் எங்கள் அன்பு உறவான திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா அவர்கள். ஒரு நாள் போதுமா என்ற திருவிளையாடல் பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று தன்னுடன் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நெப்பவி, நர்மகாள், தமிழ் இனியாள் இவர்கள் கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல். கேட்டு மகிழ்வோம்.

சரி நீதானா சரி நீதானா சரி நீதானா.

மோகனச்சுவை நானந்தோ மோகனோ கலையாத மோகனச்சுவை நான்

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல், நீண்டகால உறவு, நாகப்பட்டினம். நாகூர் ஜகபர் சாதிக் வளமை போல இன்றும் ஒரு பாடலை தருகின்றார். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன் என்ற பாடலை. இந்த பாடல் அன்பு கரங்கள் திரைப்படுத்து பாடல். அவர் கேட்கும் இந்த பாடலை இன்றும் அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சகானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

மூன்றாம் பிறை என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இன்றைய தினம் நல்வாழ்த்துக்களை கூறி கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களும் இணையும் வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல் கண்ணே கலைமானே என்ற கவிஞர் கண்ணதாசனின் இறுதி பாடலாகும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

வசந்த காலம் என்று 1981 ஆண்டு திரைக்கு வந்த ஓர் பாடல். கொஞ்சம் ஒதுங்கு என்ற ஒரு நகைச்சுவையோடு கலந்த பாடல். அந்த பாடலை காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளே மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒரு பாடல், பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை என்ற ஒரு தத்துவமான பாடல், முரடன் முத்து என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் முதல் இரவு என்ற திரைப்படுத்த பாடல். மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே என்று கூறும் வரி திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் முன்பு உறவுகள் அனைவரும் கேட்க விரும்புகிறார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி எழுதி அனுப்பி இருக்கின்றார் அன்பு உறவு திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன். அவர் தந்த அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கும் வேளையிலே ஆயிரம் பெண்மை மலரட்டுமே என்று வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் கண்ணன் பிறந்தான், என் கண்ணன் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற ஒரு அற்புதமான பாடலை பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் தர்மபுரி மாவட்டம் தகடூர் சாந்தி. சந்துரு, நிர்மலம்மா இவர்களும் தகடூரிலிருந்து இணைந்து கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இந்த பாடலை கேட்டு மகள வேண்டும் என்று ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது கனடா கலையகத்தில் இருந்து நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

தொடரும் பாடல் பரவசமே பரவசமே என்று பரவசம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது.

மீட்சமைக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடலும் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல். எனக்கென ஏற்கனவே என்ற வரி கொண்ட பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படுத்து பாடல்.

ஒரு பாடல் ஒலிக்கின்றது வளைகுடாமன். குவைத் நாட்டில் இருக்கும் அன்பு ஜோஜ் உங்களுக்காக. பழனி திரைப்படத்து பாடல் திருவாரூர் தேரே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

பரிசாக ஒரு பாடலை தந்து என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு பெற விரும்புகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அற்புதமான ஒரு பழைய திரைப்படம், ஆண்டுகள் பல கடந்தாலும் என்று கேட்டாலும் தத்துவத்தை புரிய வைக்கும் பாடலாக உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று கேட்டு ஒலிக்க வைக்கின்றார். ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்திலிருந்து பகவானே மௌனம் ஏனோ என்று கேட்கும் பாடலாக

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மாண்ட்ரியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை ஒலிபரப்ப கேட்டு மகிழ்வோம். முதலில் பூச்சி என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். தென்றலே தென்றலே என்று முதல் வரியை தொட்டு முழுவதையும் பாடுகின்றது அருள்மோகன். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அனுப்பி வைத்த பாடலாகும்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் மன்மத லீலை திரைப்படுத்து பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற வரை கொண்ட பாடல்.

ஒரு பாடலை கண்டி மாநகரம் மத்திய மாகாணம் ஈழமணி திருநாட்டில் இருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். ஒரு பாடல், மேகமே தூதாக வா என்ற கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படுத்தும் பாடலை.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிய பாடல் ஒன்று பேர் உந்தில் நீ எனக்கு என்ற பொறி திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை இன்று தருகின்றார் மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் அவர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோமே. ஆதவன் என்ற திரைப்படத்து பாடல் தான் அவர் தந்த பாடல். வாராயோ வாராயோ என்று வரி எடுத்து பாடும்பளை காது கொடுப்போம் அந்த பாடலுக்கு.